நேயர்கள் அனைவருக்கும் நமது நிலையத்தின் இனிய காலை வணக்கம். புலருகின்ற இந்த பொழுது அனைவருக்கும் நன்மைகள் பல தரட்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 3 நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 25 தேதி சனிக்கிழமை நேரம் 5:57 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6 மணி. குரலோசை. இல்வாழ்க்கை என்ற 5வது அதிகாரத்திலிருந்து 1வது குறட்பா. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகின்றவன் அறத்தின் இயல்பை உடைய மூவருக்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணையாவான். இல்வாழ்க்கை என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. குரலோசை கேட்டோம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நமது பண்பலை 100.3 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், காரைக்கால் PSR தங்க மாளிகை. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் முனைவர் ரா அனுராதா அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால்.

0: என்ஜிசி கவிரிய செட் கரைகால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோன் கலரில் வழங்கும் பசுந்தளிர். இன்று பங்கேற்பவர் செல்வி ஜி ரித்திகா. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. 8:05 திருவாரூர் சிம்மாடி செல்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பன்னியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாள் குறித்து காரைக்கால் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவர் எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:45 உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாள் குறித்து பேரிடர் மேலாண்மை துறை காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பி பாலு என்கிற பகிர்சாமி அவர்கள் தரும் ஆலோசனைகள். தொடர்ந்து பாயிண்ட் டு பாயிண்ட். காலை 10:05 சொல்லரங்கம் தேன் என முடியும் ஒரு சொல். 11:00 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:50 லஞ்ச் பிரேக். 2:30 சிறுவர் சோலையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலமட்டம் பருத்தியூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 3:00 திருவாரூர் சிமாடி செல்சின் எல்எஸ்சி. 3:30 உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாள் குறித்து நாகப்பட்டினம் ஓய்வு பெற்ற மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஏ காதர் அவர்கள் தரும் தகவல்கள். தொடர்ந்து எல்எஸ்சி. 4:00 மனம் இழைது. இன்று இடம்பெறும் நேயர் திருவாரூர் எம் அரவிந்தன் அவர்கள். 4:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் நண்பேண்டா. மாலை 5:15 கலக்கல் நேரம். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்ற வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது. 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். மாலை 6:45 திருவாரூர் சீமாட்டி செல்சின் இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்கள் அமைச்சகம் வழங்கும் கிசான் வானியல். எல்நினோ கால மாற்றம் பாதிப்பு குறித்து அரியலூர் மாவட்டம் கிரீடு வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் கோ அழகு கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 திரை இசை. 8:15 நாடாளுமன்றத்தில் இந்த வாரம். 8:30 இளைய பாரதம். இளையோரின் வெற்றிக்கான கவன குவிப்பு திறன் உரை வழங்கப்படுகிறார் நெடுங்காடு ஜி சோ சுபஸ்ரீ அவர்கள். தொடர்ந்து வானொலியின் முக்கியத்துவம் மற்றும் இளையோர் மனதில் ஏபிஜே அப்துல் கலாம் உரை வழங்குகிறார் காரைக்கால் ஜே நுஷரத் என் ஃபாத்திமா ஆகியோர். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டோம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. The Union Cabinet has approved a draft bill to set up fast-track courts to ensure stricter punishment in cases of paper leaks and exam malpractices. The Cabinet meeting chaired by Prime Minister Narendra Modi at the Parliament House complex approved the draft bill. Sources told Akashvani News that the proposed legislation is expected to be introduced in the Parliament next week. In a video message yesterday, Prime Minister Modi had announced about bringing a bill with provisions of strong action in cases of paper leaks. Meanwhile, in a major bid to bring out serious examination reforms, the National Testing Agency has terminated 47 officials from service. According to sources, legal and criminal actions will also be taken against some of these officials. This is part of a complete overhaul of NTA that has been in controversy over paper leaks. The National Testing Agency, NTA, has announced advertisements for a set of senior professionals appointments at the level of general manager. It has also opened the engagement of 16 young professionals through the Pratibha Setu portal of the Union Public Service Commission. NTA, in a

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
2: உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பது பாரதியாரின் வரிகள். உள்ளம் பல்வேறு உணர்வுகளை உருவாக்கும் இடம் ஆகும். அந்த உள்ளம் தூய்மையுடன் திகழ திகழ அது நற்பண்புகள் பலவற்றிற்கு வழிவகுக்கும் எனலாம். இதனை உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்கிறார். உள்ள தூய்மை என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதுவே அறம் என்றும் கூறுகிறது வள்ளுவம். உள்ளத்தில் குற்றம் இல்லாத தூய்மையை உடையவர்களாக அறியாமையால் ஏற்படும் மயக்கம் நீங்கும். மயக்கம் நீங்கிய நிலையில் மெய் உணர்வும் பெறலாம். மெய் உணர்வு மிகுதலின் காரணமாக அற ஒழுக்கத்தை கடைபிடித்து அறப்போராக திகழ்ந்து தன்னுடன் இருப்பவரையும் நல்வழியில் செலுத்தி தமக்கென வாழா பிறர்க்குரியவராக வாழ்ந்து இறுதியில் நிலை பெற்ற அருளினை பெற முடியும். இவர்களின் வாழ்வில் இன்பமே நிலைத்து நிற்கும்.

0: இவரிடம் துன்பம் என்பது வரவே வராது. அப்படியே அவரை நெருங்கினாலும் அது உடனே அவரை விட்டு நீங்கிவிடும் தன்மையுடையதாகவே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதனைத்தான் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்றும் அதனை வலியுறுத்துகின்றார். தூய மாசற்ற உள்ளமே நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளத்தில் நல்ல உணர்வுகளே தோன்றும். நல்ல உணர்வின் காரணமாக நல்ல செயல்களை நடைபெற உந்தும். அப்படிப்பட்ட நல்ல செயல்களால் துன்பம் அல்ல. அத்தகைய நல்ல உள்ளம் படித்தவர்களை, நல்லவர்களை, பண்புடையவர்களை, சான்றோர்களை, பெரியோர்களை என்றெல்லாம் இப்படி பலவாறு அவர்களை நாம் பெயர் சொல்லி அழைக்கலாம். அந்த நல்ல உள்ளம் எப்பொழுதுமே நேர்வழியை நாடி செல்லும். அனைவரையும் ஒன்றாக பார்க்கும். இவர்கள் உண்ணாமல் உறங்காமல் பிறர் நலம் வேண்டி சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். இதனைத்தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா என்கிறார் கண்ணதாசன். ஆம், நல்லவர்கள் உறங்கும் பொழுதும் அவர்கள் உள்ளுணர்வு விழிப்புடன் செயல்பட்டு சிந்தித்து கொண்டே இருக்கும். இப்போது எனக்கு மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறைய தாம் வாய்ந்தனரே என்ற புறநானூற்றுவரின் நினைவுக்கு வருகிறது. உணர்வுடையவருக்கே இன்பம் துன்பம் ஆசை நிராசை மகிழ்ச்சி வருத்தம் கருணை கண்ணோட்டம் கடமை பொறுப்பு என அனைத்து விதமான உலகியல் சார்ந்த எண்ணங்கள் தோன்றும். உணர்வு இல்லை என்றால் ஒன்றுமே தோன்றாது. நல்ல உணர்வு உடையவர்களையே நாம் மக்கள் என்றும் சொல்லலாம். கணமதனிற் பிரிந்திலும் இக்காயத்தின் வரும் பயனை உணர்வுடையோர் பெறுவர். உணர்வு ஒன்றுமில்லார்க்கு ஒன்றுமில்லை என்ற பரஞ்சோதி முனைவர் உணர்த்தும் உடலின் நிலையாமை கருத்தை நாம் உணர்தல் வேண்டும். உள்ளத்தின் உணர்வுக்கேற்ப ஒருவன் முன்னேற்றம் காண்பர். மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. எனவே நல்ல உள்ளம் பெற்று நல் உணர்வுடன் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடல் மனித நேயத்தையும் பிறருக்காக வாழும் உயர்ந்தோர்களின் செயலையும் போற்றுகிறது. இந்திரனின் அமிர்தம் கிடைத்தாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் பிறருடன் பகிர்ந்து உண்ணும் மனிதர்களின் பெருமையை பேசுகிறது. பிறர் அஞ்சுவதற்கு அஞ்சி புகழ் கிடைக்கும் என்றால் தனக்கும் தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடியபடியான உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமானது நிலை பெற்று இயங்குகிறது என்று சொல்லலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. வைகரை பொழுதில் இறைவனுக்கு இசை மாலையால் பாமாலை சூட்டும் பக்தி மாலை

0: நாம் கேட்ட பாடல் மகநதி சோபனா பாடிய பாடல். வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாம் அவன் செயல் என்று இறைவனிடம் ஒப்படைத்து விடும்போது நம் மனவாரம் இறங்கி விடுகிறது. பக்தியும் நம்பிக்கையும் தான் நம் வாழ்க்கை பயணத்தின் வெளிச்சம். காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலையில் இனி விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நம் அடுத்த பாடல் கேட்கலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை. நாம் தனிமையில் இருப்பதாக நினைக்கும் தருணங்களில் கூட இறைவன் நம்மோடுதான் இருக்கிறார். அந்த நம்பிக்கையை நம்மை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும்.

நேர்களே, இன்றைய நாள் முழுவதும் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களும் அமைதியும் புன்னகையும் நிறைந்திருக்க பிரார்த்திப்போம். நல்ல எண்ணங்களை விதைப்போம், நன்மையை அறுவடை செய்வோம். நிறைவு பெற்றது பக்தி மாலை. மீண்டும் இன்று மாலை மணி 5:30 விளக்கேற்றும் வேளையில் ஒளிவுலா வரும்

இன்று இரவு ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு கண்ணோட்டம். இன்று இரவு 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன் சொல்லமது, 10:00 இரவும் மலரும். பதினோரு மணிக்கு காற்றலையில் நாளை, 11:10 துயிலம் ஒன். நமது பண்பலை 100.3 இன்று விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள். 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி நாளைய தரிசனம். 8:00 மயிலாடுதுறை ARC நடிசெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும். பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம். காரைக்கால் ஒயன்சிசி காவிரி எஸ்எட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும்
1: உழவர்களுக்கு
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஒயன்சிசி காவிரி எஸ்எட் காரைக்கால்.
2: ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒயன்சிசி
3: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
5: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
2: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
6: அமரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே,

0: மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை, நேரம் 6:35.
1: சுபா, அட சுபா, ஒன்னுதான் முருங்கைக்கீரை கேட்ட. உங்க வீட்டு சமையலுக்கு தானே முருங்கைக்கீரை? இல்ல உங்க தெருவில் உள்ளவங்க அத்தனை பேர் வீட்டுக்குமா இவ்வளோ முருங்கைக்கீரை பறிக்கிற?
2: நான் பறிக்கிற முருங்கைக்கீரை சமையலுக்கு தானே உங்கள்ட்ட யார் சொன்னது?
1: முருங்கைக்கீரையை பறிச்சு சமையல் பண்ணாம சாம்பிராணியா போடுவாங்க? சரி, நீயே சொல்லு, எதுக்கு தான் பறிக்கிற, அதுவும் இவ்வளோ கீரைய?
2: இந்த முருங்கைக்கீரையை வச்சு நான் பல கீரையை வளர்க்க போறேன்.
1: என்னது, இந்த முருங்கைக்கீரையை வச்சு பல கீரை வளர்க்க போறியா? என்ன வளர்ற சுபா?
2: கீரை மட்டும் இல்லக்கா, காய்கறியும் வளர்ப்பேன்.
1: அம்மா, ஒன்றும் புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்றியா?
2: ஆ, அப்படி கேளுங்க. முருங்கைக்கீரை சமையலுக்கு மட்டும் இல்லக்கா, அந்த சமையலுக்கு தேவையான கீரை காய்கறி இதுங்களுக்கெல்லாம் பயன்படுற ஒரு நல்ல வளர்ச்சி ஊக்கி இது.
1: இன்னும் எனக்கு புரிஞ்ச பாடல சுபா, கொஞ்சம் தெளிவாக சொல்லு.
2: உங்களுக்கு புரியுற மாதிரியே தெளிவாக சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லக்கா, இப்போ நான் முருங்கைக்கீரையெல்லாம் பறிச்சிட்டேன்னா இதே மாதிரியே பறிச்சுக்கணும்.
1: இவ்வளோத்த பறிச்சுக்கணும்னு சொல்லு.
2: அக்காவுக்கு அதுலேயே தான் கண்ணு.
1: சரி, மேற்கொண்டு சொல்லு.
2: இந்த கீரையெல்லாம் ஒரு கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ போட்டு நல்லா அரைச்சி சாறு எடுத்து ஒரு வாளியில் ஊற்றி வச்சிடணும்.
1: வச்சிடணுன்னா எத்தனை நாளைக்கு?
2: ஒரு 5 நாள் இல்லைன்னா ஒரு 6 நாள்.
1: ஆ, சரி, வச்சிடுறோம்.
2: அதை அதுக்கப்புறம் எடுத்து 1 லிட்டர் தண்ணிக்கு 50 ml எடுத்து கலந்து அதை நம்ம வளர்க்குற காய்கறி செடி கீரை செடி இதுங்களுக்கெல்லாம் வேர் பகுதியில் ஊற்றணும்.
1: சரி, அப்படி ஊற்றுறோம்.
2: அதான் முன்னாடியே சொன்னக்கா, இது நல்ல ஒரு வளர்ச்சி ஊக்கின்னு. இது மட்டும் இல்லை, முருங்கைக்கீரையை வச்சு இன்னொன்னும் பண்ணலாம்.
1: அது என்னது?
2: இந்த முருங்கைக்கீரையெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்ல உருவி போட்டு அது மூழ்கிற மாதிரி தண்ணி வைக்கணும்.
1: வச்சுட்டு
2: அதில் கொஞ்சம் உப்பையும் புளியையும் சேர்த்து அதே மாதிரி 5 நாளைக்கு மூடி வச்சிடணும்.
1: இது என்ன சுபா, இதோ சூப் வைக்கிற மாதிரி சொல்ற?
2: இது செடிங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சூப்புனே வச்சுக்கோங்களேன். அடுத்து என்னன்னு கேட்க போறீங்க, அதானே?
1: அதான் கேப்பன்ல, அப்ப சொல்றது.
2: ஆ, 5 நாளைக்கு அப்புறம் எடுத்து அதே மாதிரிதான்க்கா, 1 லிட்டர் தண்ணிக்கு 50 ml கலந்து எல்லா காய்கறி செடிகளுக்கும் எல்லா பூச்செடிகளுக்கும் ஊத்தலாம். இந்த மாதிரி செய்யறதுனால வளர்ச்சி மட்டும் அதிகரிக்காது, காய்கறிகளோட எடையும் அதிகரிக்குது.
1: அட, இந்த முருங்கைக்கீரையை வச்சு இவ்வளவு செய்யலாமா? நீ பறிச்சதுல பாதியை இப்படி கொடு, நான் கொஞ்சம் செய்யறேன்.
2: இத அக்காட்ட சொல்லாமலே விட்டுருந்துருக்கலாமோ?
3: உழவர்களுக்கு
0: நாம் கேட்டது காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசெட் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும்
10: முறைப்படி தயாரிக்கப்பட்டது விடங்களூர் எண்ணெய்,
11: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
10: விடங்களூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
12: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
3: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
7: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
3: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு.

0: கொடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
2: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
4: வணக்கம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்கிறார் வள்ளுவர். நல்ல நெறிகளை பின்பற்றி நடப்பதை ஒழுக்கம் என்கிறோம். மனிதனது ஒழுக்கம் என்பது தீங்கற்ற வழியில் தொடர்ந்து இயங்குவதை குறிக்கும். நல்லொழுக்கம் நன்மைக்கும் தீயொழுக்கம் தீமைக்கும் என்றும் காரணமாக அமையும். எத்தகைய சூழலிலும் வலிமை உடையவர்கள் ஒழுக்க நெறியிலிருந்து விலகமாட்டார்கள். நேர்மை தவறாத தர்மனின் பக்கமே இறைவன் துணை நின்றார். பிறன்மனை நோக்குதல் என்னும் ஒழுக்க கேட்டால் ராவணன் அழிவை அடைந்தார். கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் நற்பண்புகளும் நல்வாழ்வும் நெருங்கிய பிணைப்பு கொண்டவை என்று நம்பினார். குழந்தைகள் பட்டம் விடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். எவ்வளவு உயரத்தில் பட்டம் பறந்தாலும் கயிற்றின் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை பட்டம் பாதுகாப்பாக இருக்கும். கயிற்றிலிருந்து அறுபட்ட பட்டம் எந்த நொடியிலும் கீழே விழலாம். அதுபோலத்தான் நம் வாழ்க்கையும். ஒழுக்கம் என்னும் கயிற்றை கொண்டு நாம் எத்தனை உயரம் வேண்டுமானாலும் செல்லலாம். ஒழுக்கம் அறுபடும் போது நம் சரிவு தொடங்குகிறது. கல்வியை காட்டிலும் ஒழுக்கமே உலக மக்களுக்கு இன்றியமையாதது என்பது இதன் கருத்து. நல்லொழுக்கமே சிறந்த செல்வம் என்கிறது நான்மணிக்கடிகை. தமக்கு தீங்கு செய்தாலும் பிறருக்கு தீங்கிழைக்காமை தன்மானத்துடன் வாழ்தல், பொய் இல்லாமல் உண்மையுடன் பேசுதல் போன்ற ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவதே நல்லொழுக்கம் என்கிறது நாளடியார். முன்னாள் அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கனிடம் ஒரு பத்திரிகையாளர், நீங்கள் படிக்கும் புத்தகங்களால் உங்களுக்கு பணம் கொட்ட போவதில்லை, பிறகு எதற்காக எப்போதும் எதையாவது படித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு லிங்கன், நான் படிக்கும் புத்தகங்கள் எனக்கு பணம் சம்பாதிக்க கற்றுக் கொடுப்பதில்லை, மாறாக எவ்வளவு சம்பாதித்தாலும் பண்பாடு தவறாமல் எப்படி நடந்து கொள்வது என்பதை கற்றுத்தருகின்றன என்றாராம். உண்மையில் நாம் கற்கும் கல்வி நம் ஒழுக்கத்தை நடத்தையை பண்பை காப்பதாக மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும். நாம் செய்யும் செயல் யாருக்கும் தெரிய போவதில்லை என்று நினைக்கிறோம். இதே சந்தேகம் ஒரு மாணவனுக்கு வந்தது. ஆசிரியர் அவனை ஒரு குளக்கரைக்கு அழைத்துச் சென்றார். கரையில் இருந்த மரங்கள், செடிகள், பூக்கள் எல்லாம் நீரில் அழகாக தெரிந்தன. பின்னர் ஒரு சிறிய கல்லை எடுத்து குளத்திற்குள் போட்டார். அதுவரை மிக அழகாக தெரிந்த இயற்கை பிம்பங்கள் சிதறி போயின. ஆசிரியர் கேட்டார், இதுவரை நாம் பார்த்து ரசித்த அந்த பிம்பங்களும் அதன் அழகும் எங்கே என்று. அதற்கு மாணவன், கல் விழுந்ததால் ஏற்பட்ட அலைகள் அத்தனையையும் அழித்து விட்டன என்றார். அப்போது ஆசிரியர், இந்த கல் போலதான் நெறி தவறிய செயல்களும். கல் கண்ணுக்கு தெரியாதது போன்று எவரும் பார்க்காதவாறு நீ ஒழுக்கம் தவறி நடந்தாலும் விளைவுகள் அலை போல உன் அழகான பிம்பத்தை சிதைத்துவிடும் என்றாராம். நண்பர்களே, கண்காணிக்க படும் பொழுது நேர்மையாக இருப்பது பெரிதல்ல. யாரும் கண்காணிக்காத போதும் நேர்மை தவறாமல் இருப்பதே உண்மையான ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது வெளிப்புற புகழ் அல்ல, அது உள்ளத்தின் தூய்மை. செல்வத்தை இழந்தவன் கொஞ்சம் இழக்கிறான், உடல் நலம் இழந்தவன் நிறைய இழக்கிறான், ஒழுக்கத்தை இழந்தவனோ அனைத்தையும் இழக்கிறான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்பட வேண்டும். நன்றி.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணை வழங்கிய இன்சொல்ல முது கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணை.
5: நீ கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
6: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: விடங்களூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
7: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
8: Best and Braves. Oh, Max. ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
9: வணக்கம். மாநில

0: மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் தாம் வெளியிட்ட காணொலி பதிவில் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து குறிப்பிட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்து நேர்மறையான யோசனைகளை பலர் தெரிவித்துள்ளதாகவும் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 167வது வருமான வரி தினத்தையொட்டி புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வெளிப்படையான திறன் வாய்ந்த வரி நிர்வாகத்தை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். வரி செலுத்துவோரின் நலன்களை உறுதி செய்ய நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வணிகம் செய்வதை எளிதாக்குவது மற்றும் வரி செலுத்துவோரின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய அவர், குஜராத், பஞ்சாப், ஹரியானா போன்று தமிழகத்திலும் விளையாட்டு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று கூறினார். பயிற்சி நடைமுறைகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திண்டிவனம், திருவண்ணாமலை, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட 5 முக்கிய ரயில் திட்டங்களுக்கு மாநில அரசு நிலம் தராததால் பணிகள் முடங்கியுள்ளதாக ரயில்வே அமைச்சர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கான தேவையில் 26% நிலத்தை மட்டுமே மாநில அரசு இதுவரை வழங்கியுள்ளது என்ற தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய திமுக அரசு காட்டிய அதே அலட்சிய போக்கை தற்போதைய அரசும் தொடர்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியையும் மக்கள் தேவையையும் கருத்தில் கொண்டு 5 ரயில்வே திட்டங்களையும் விரைந்து செயல்பாட்டிற்கு கொண்டுவர மாநில அரசு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசுடன் பேச்சு நடத்தாமல் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை என்று தெரிவித்தார். அணை கட்டுவதற்கு தமிழகம் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது மாநிலத்தின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் தவிக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை உடனடியாக கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை பெற்றோர் அனுமதிக்கக்கூடாது என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் காவல்துறை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலை விதிகளை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
1: நம்முடைய சமுதாயத்தை சீரழிக்கும் ஒரு முக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு காவல்துறையின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்படுவதன் வாயிலாக நெட் ஆக்சிடென்ட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த கொஞ்சம் பத்தாது, முழுமையாக குறையணும் எங்கள் நோக்கத்திற்காக இந்த முயற்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 18 வயதுக்கு கீழே இருக்கிற இளைஞர்களை பைக்ஸ் எல்லாம் ஓட்டுவதை பெற்றோர்கள் தடுக்க வேண்டும், அதை ஊக்குவிக்க கூடாது. பல நேரங்களில் நாங்கள் வந்து அந்த மாதிரி மாணவர்களை நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா அவருடைய வழக்குகள் வந்து அவருடைய பெற்றோர்கள் சேர்த்து நாங்கள் வழக்குகள் பதிவு செய்து வருகிறோம். அவர் அது ஊக்குவிக்க கூடாது. விபத்து ஏற்பட்டு விட்டால் அது பாதிப்பு அதிகமாக இருக்கிறதை பெற்றோர்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
0: சேலத்தில் பாரம்பரியமாக நடைபெறும் எருதாட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் வந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆடி மாதத்தில் விதை விதைக்கும் பருவத்தில் கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்தி எருதாட்ட நிகழ்வு நடத்தப்படுவது சேலம் பகுதி கிராமங்களில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் நெய்காரப்பட்டி கிராமத்தில் உள்ள மூங்கில் குத்து முனியப்பன் கோவில் வளாகத்தில் ஆண்டுதோறும் எருதாட்ட விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. வழக்கம் போலவே இந்த ஆண்டும் எருதாட்டம் நடைபெற்ற இடம் இளைஞர்களின் கொண்டாட்ட மையமாகவே மாறியிருந்தது. சேலம் மாவட்டம் முழுவதிலும் இருந்து கொண்டுவரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மாடுகள், 1000க்கணக்கான இளைஞர்கள் புடைசூழ எருதாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த எருதாட்ட நிகழ்வினை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அங்கு குவிந்திருந்தனர். விவசாயத்தையும் விவசாயிகளின் உற்ற தோழனாக திகழும் கால்நடைகளையும் கௌரவப்படுத்திடும் வகையில் நடத்தப்பட்ட இந்த எருதாட்டம் அனைத்து தரப்பினரையும் உற்சாகப்படுத்திடும் வகையில் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்தில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அரியலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகளவில் இருந்த போதிலும் மாலை நேரங்களில் குளிர்ந்த காற்று வீசி வந்தது. இந்நிலையில் நேற்று காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் மாலைக்கு பிறகு சீதோஷண நிலையில் மாற்றம் ஏற்பட்டு குளிர்ந்த காற்று வீசியது. இதனையடுத்து ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இரவில் லேசாக தொடங்கிய மழை மிதமான மழையாக பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். திடீரென பெய்த மழையின் காரணமாக பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சீதோஷண நிலை நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கோடை வெப்பம் கருகி வரும் நெல் பயிர்களுக்கு இம்மழை பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
4: அரியலூரிலிருந்து ராம்குமார்.
0: இருவரி செய்திகள். தென்சீன கடல் பகுதிகளில் பிலிப்பைன்ஸ் நாட்டின் 2 கப்பல்கள் மீது சீனா ஒரே வாரத்தில் 3வது முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளது. நாட்டின் சேவைத்துறை ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 421.3 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை கூறியுள்ளது. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூரில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இணையதளம் வாயிலாக சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் வசதியின் கீழ் சென்னையில் இதுவரை 56,000 குடும்பங்கள் தகவல்களை பதிவேற்றம் செய்துள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேவில் இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
5: நேரம் 6:55 ஆகாஷ்வாணி காரைக்கால்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோன் கலர்ல வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்லு வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
9: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
5: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம்.
10: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
11: இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
12: இன்றைய பசந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு பெரிய காட்டுல முயல் ஒன்று வாழ்ந்து வந்துச்சான். தான் தான் மிக வேகமா ஓடுவேன்னு கர்வத்துல இருந்துச்சான். ஒரு நாள் அதே காட்டுல மெதுவா நடந்துட்டு போன ஆமைய பார்த்து முயல் கேலி செஞ்சுதான். என்ன ஆமையாரே, இவ்வளவு மெதுவா எங்க போறீங்க? என்னோட ஓட்டப்பந்தயத்துக்கு வரீங்களா அப்படின்னு முயல் சவால் விட்டுச்சா ஆமை கிட்ட. ஆமையும் சம்மதிச்சுதான். பந்தயமும் தொடங்குச்சா. முயல் மின்னல் வேகத்துல ஓடி வெகு தூரம் சென்றுச்சான். திரும்பி பார்த்தப்போ ஆமை வெகு தொலைவுல இருந்து நடந்து வந்துட்டு இருந்துச்சான். முயல் உடனே யோசிச்சுதான், ஆமை வர எப்படி இருந்தாலும் நேரம் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் ஓய்வு எடுப்போம் என்று நினைத்து முயலும் ஒரு மரத்தடி கீழே தூங்கிட்டு இருந்துச்சான். ஆனா ஆமையோ எங்கேயுமே நிக்காம மெதுவா நிதானமா தொடர்ந்து போட்டியில நடக்க ஆரம்பிச்சுதான். முயல் விழித்து பாக்குறப்போ ஆமை வெற்றி பெற்று இருந்துச்சான். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம்.
13: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
14: வணக்கம் பாப்பா.
15: வணக்கம் அக்கா.
14: உங்க பேர் என்ன?
15: என் பெயர் ஜி ரித்திகா.
14: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
15: நந்தியநல்லூரில் இருந்து வருகிறேன்.
14: என்ன சொல்ல படிக்கிறீங்க?
15: 2nd வகுப்பு படிக்கின்றேன்.
14: இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
15: நான் கோள்களை பற்றி சொல்ல போகிறேன்.
14: எங்க சொல்லுங்களேன்.
15: கோள்கள் 8. அவை புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இவற்றில் வெள்ளியும் பூமியும் இரட்டை கோள் எனப்படுகிறது. செவ்வாய் செந்நிற கோள் எனப்படுகிறது. பூமி நீல கோள் எனப்படுகிறது. வளையங்களை கொண்ட கோள் சனியாகும். அடுத்ததாக திருக்குறள் சொல்ல போகிறேன். தீனால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாது, நாவினால் சுட்டவடு. துப்பார்க்கு துப்பாய, துப்பார்க்கு துப்பார்க்கு, பாய தூரும் மழை. நீரின்றி அமையாது உலகில் யார் யாருக்கும் மானின்றி அமையாது ஒழுக்கு. கற்க கசட கற்பவை, கற்ற பின் இருக்க அதற்கு தக. அகர முதல எழுத்தெல்லாம் ஆவி பகவான் முதற்றே உலகு.
14: சரிங்க பாப்பா, சூப்பரா சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரியவன பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
15: டாக்டர்.
14: டாக்டர் ஆகி என்ன பண்ண போறீங்க?
15: இலவசமா மருத்துவம் பார்ப்பேன்.
14: சுப்ரசன்னிங்களே, நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
15: நன்றி.
5: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கிய பசுந்தளிர் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களையும் மளிகை விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
9: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
5: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்,
10: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
5: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
6: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: ஆரூரில் தங்கம் பூக்கும் நந்தவனம் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். தரிசனம் பக்தி தொடர் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
3: ரேணுகா.

கல்வியும் ஞானமும் பல்வகை மோகமும் கட்டழகுஞ் செல்வமும் மின்படு நன்மையாளும் திரளரசு நல்லன மைந்தருஞ்சித்தியும் மத்தியும் நாடியுனை பல்வகை பக்தி புரிவோருக்கருளும் பராசக்தியே. மெய்யன்பர்களே, ஆடி மாதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.

மெய்யன்பர்களே, இந்த ஆடி மாதம் முழுவதும் விசேஷமான ஆராதனைகளுடன் அருளும் காட்சியை காண திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு சேவை சாதிக்கும் அருள்மிகு ஸ்ரீ கண்ணபுர நாயகி தாயாரை தரிசிக்க அன்பர்களான உங்களை திருக்கண்ணபுரத்திற்கே அழைத்து செல்கிறோம்.

0: ஏழு நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்தின் வழியே உள்ளே செல்கிறோம். அங்கே நவக்கிரக சன்னதியை அடைகிறோம்.
1: சௌரிராஜ பட்டாச்சாரியார் நவக்கிரக சன்னதி கிருஷ்ணன் சன்னதியை சேவித்துக் கொண்டு கஜஸ்தம்பம் மண்டபம் வழியாக சன்னதிக்குள்ளே வருகிறோம். கருட மண்டபம் வழியாக ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் சன்னி சுவாமி தரிசனம் பண்ணிக்கொண்டு அப்படியே விபீஷண சன்னதியை தரிசனம் பண்ணிக்கொண்டு நேரே கண்ணபுர நாயகி சன்னதிக்கு வந்து கொண்டு

திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்.

இது திருக்கண்ணபுரத்தில் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் திருக்கோவிலில் சேவை சாதித்துக் கொண்டிருக்கும் தாயார் ஸ்ரீ கண்ணபுரன் நாயகியை தரிசிக்க சன்னதியை அடைகிறோம்.

வித்யார்தினி, சௌராமினி, சௌந்தரவல்லி என்ற திருநாமங்களையும் தன்னகத்தே கொண்டு தன் அருள்விழி பார்வையினால் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கும் தாயார் சன்னதியில் மனமுருக வேண்டி நிற்கிறோம்.

0: இங்கே தாயார் நான்கு திருக்கரங்களுடன் அழகிய புன் சிரிப்புடன் அருள்விழி பார்வையில் பக்தர்களுக்கு சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். நான்கு திருக்கரங்களுள் அபயவரத ஹஸ்தமும் இரண்டு திருக்கரங்களில் தாமரை மலர் ஏந்தியும் பக்தர்களுக்கு அருளும் காட்சியில் மெய்மறந்து தாயாரை சேவிக்கிறோம்.
1: ஓம் ஸ்ரீ பகத்ய நமகாவோம், சகத்ய நமகாவோம், ஸ்ரத்தாயை நமகாவோம், விபூத்தியை நமகாவோம், சரத்ய நமகாவோம், பரமாத்மிகாய நமகாவோம், இதாத்மயாரி நமகாவோம், மகாதத்ய நமகாவோம், கண்ணபுரநாய்க்கு ஹரியாய கல்பத்திரு பாதபத்மாம் நித்யாக்னியின் வீர சுவர்ணவல்லி சௌதாமினியும் சௌரிபலாபிஷ கண்ணபுரநாய்க்கு கண்ணபுரத்தாயார் திருநாமம். ஆடிவள்ளி தைவள்ளி கிழமைகளே தாயாருக்கு விசேஷ உற்சவங்கள் நடக்கிறது. 108 திருவிளக்கு பூஜைகள் தான் நடைபெறுகிறது. மேலும் இங்கே பங்குனி உத்தரத்தன்று ஸ்ரீ பெருமாளும் தாயாரும் தாயார் சந்திக்கு எழுந்துருளி அங்கே திருமஞ்சனம் சேர்த்தி உற்சவம் உலகை நடைபெறுகிறது. ஊஞ்சல் உற்சவம் எல்லாம் விசேஷமாக நடைபெறுகிறது. விஷ்ணு பக்த சரஸ்விதாய் மகாவோம், விஷ்ணுபத்னியின் மகாவோம், மகாலட்சுமியின் மகாவோம், ஸ்ரீமத் கிருஷ்ணபரணிய நாயக்கியின் மகாவோம், சித்தாபீட்ட வரப்பிரசாத சுவாமினியின் மகா. ஹரியாய கல்பத்ரும் பாதபத்மாம் நித்யாக்னியின் வீர சுவர்ணவல்லி சௌதாமினியின் சௌரிபலாபிஷேகம் ஆகிய கண்ணபுரத்தாயார் திருநாமம்.

தனிக்கோள் தாயார் பரியாய கற்ப திருபாதபத்மாம் நித்யாப்ஜனியும் சோர்ணவல்லியும் சௌதாமினியும் சௌரிவிலாசந்தாமியும் ஸ்ரீ கிருஷ்ணபுரியும் சொல்லியிருந்தானு கிருஷ்ணவர நாயகினே அவளுக்கு பேரு. கண்ணம்மான இந்த ஊர்ல எல்லாரும் கண்ணபுரங்கிறதுனால இந்த ஊருக்கு கண்ணம்மா கண்ணம்மான்னு எல்லாருமே கண்ணம்மா சௌரிராஜன் இந்த மாதிரி பேர்ல தான் இருக்கும். தாயார்

0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
1: தாயாரை வந்து வெள்ளிக்கிழமைகளிலோ விசேஷ நாட்களில் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் திருமண ஆகாதர் திருமணம் ஆகிறது. மற்ற குழந்தை பாக்கியம் இதாக இங்கே தொட்டில் கட்டி வளையல் எல்லாம் கட்டி பிரதா பிரார்த்தனை பண்ணி கொண்டுகிறார். குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். நித்திய புஷ்கரணியில் 9 படித்துறைகள் இருக்குது. அந்த படித்துறைகளிலே 9 சுமங்கலிகளுக்கு வஸ்திரங்கள், வளையல், குங்குமம் மற்றவர்கள் கொடுத்து தீர்த்தாமாடி குழந்தைகளுக்கு எழுத பண்ணி கொண்டுள்ளார். சந்தான கிருஷ்ணன் எழுத பண்ணி கொண்டால் உடனே குழந்தை பாக்கம் கிடைக்கிறதாக பெரியவர்களின் வாயிலாக நடந்து வருகிறது. இது கண்கூடாக நாம் கண்டு கழிக்கின்றோம்.

திருக்கண்ணபுரத்தில் சேவை சாதித்துக் கொண்டிருக்கும் கண்ணபுர நாயகி சன்னதியில் அவர் அருள்விழி பார்வையில் புன்சிறப்பில் மயங்கி அவரை சேவித்து நிற்கிறோம். இங்கே ஆடி மாதம் தை மாத வெள்ளிக்கிழமைகளில் தாயாருக்கு விசேஷ வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.

0: திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் திருக்கோவிலில் தாயார் ஸ்ரீ கண்ணபுரன் நாயகியை இந்த ஆடி மாதத்தில் வேண்டி வேண்டுவன யாவும் தர தாயாரை சேவித்து இந்த வார நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோ
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புது பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
4: ரேணுகா, ரேணுகா நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசத்யன், ராசத்யன் படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
5: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஏழைகள் மணிக்கான தமிழ் செய்திகள்.

0: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ருமானியா சென்றுள்ள அவர் புக்காரெஸ்ட் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கல்வியே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி என்று குறிப்பிட்டார். கல்வி சமத்துவத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவும் ருமானியாவும் நீண்டகாலமாக நல்லுறவை பேணி வருவதாகவும் தமக்கு வழங்கப்பட்ட கௌரவ பட்டத்தை 140 கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிப்பதாக அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பையும் கூட்டு ஆராய்ச்சியையும் மேற்கொள்ள அதிக வாய்ப்புகள் உள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்று ஒன்றை அவர் நட்டார். பின்னர் ருமானியா பிரதமர் திரு இலி பொலாஜோனை அவர் சந்தித்து பேசினார். வர்த்தகம், முதலீடு, பசுமை எரிசக்தி, போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ருமானியாவுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அவருடன் திருமதி திரௌபதி முர்மு ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் நவீன வசதிகளுடன் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இவை முதலீடுகளை அதிகரித்து இறக்குமதியை குறைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் பல்லாரி, குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்தும் அமைச்சரவையின் முடிவு போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இது சுற்றுலா தலங்களுக்கான இணைப்பை மேம்படுத்துவதுடன் பொருளாதார வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாமை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் அவை நடவடிக்கைகள் குறித்து புதிய உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ், ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் இந்த 2 நாள் முகாமின் பல்வேறு அமைப்புகளில் உரையாற்ற உள்ளனர். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. அவர்களில் சில அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று 3வது சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய திரு நித்யானந்த் ராய், பேரிடர் மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பேரிடர் குறித்த எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே வழங்கும் நடைமுறையை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பேரிடர் மேலாண்மையில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 10 அம்ச தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் நாட்டில் பேரிடர் மேலாண்மையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.

0: நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஐநா சர்வதேச வர்த்தக சட்ட ஆணையத்தின் 60வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் பேசினார். இந்த ஆணையத்தில் தொடர்ந்து இந்தியா உறுப்பினராக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நிலைகளில் சர்வதேச வர்த்தக சட்டங்களின் பரிணாம வளர்ச்சிக்கு இந்தியா முக்கிய பங்காற்றியுள்ளதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப மாற்றங்கள், டிஜிட்டல் வர்த்தகம், புதிய முதலீட்டு நடைமுறைகள் ஆகியவற்றிற்கு ஏற்ப சர்வதேச சட்டங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் பயணமாக இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி நாளை அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகரில் ராணுவ உயரதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளார். ஹரியானா மாநிலத்தில் காற்று மாசை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், காற்று மாசை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று தெரிவித்தார். அரசும் மக்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இதில் வெற்றியடைய முடியும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். இக்கூட்டத்தில் ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழகத்தின் தூத்துக்குடியில் கடலோர காவல்படை சார்பில் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. இதில் பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை வெற்றிகரமாக மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் நேற்று காலை முதல் மாலை வரை நடைபெற்ற ஒத்திகையில் வணிக கப்பல் ஒன்றை மர்ம நபர்கள் கடத்துவது போலவும் அவர்களை பாதுகாப்படையினர் எவ்வாறு எதிர்கொண்டு மீட்பது என்பது போலவும் மாதிரி பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கப்பலை கடத்தியதாக கருதப்பட்ட இந்திய கடலோர காவற்படையைச் சேர்ந்த 4 நபர்களை பாதுகாப்பு படையினர் திறம்பட சுற்றி வளைத்து பிடித்தனர். கப்பலை முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஒத்திகையை திட்டமிட்டபடி நிறைவு செய்தனர். இந்த ஒத்திகை நடவடிக்கையில் கடலோர பாதுகாப்பு குழும காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்புப்படை, தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, இந்திய கடலோர காவல்படை, துறைமுக பாதுகாப்புப்படை, மருத்துவக்குழு, தமிழ்நாடு காவல்துறை, கமாண்டப்படை, உளவுத்துறை, வெடிகுண்டு கண்டறியும் மற்றும் அகற்றும் பிரிவு மற்றும் சைபர் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை நடத்தினர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவின் பல்வேறு இடங்களில் கனமழை தொடர்ந்து நீடித்து வருகிறது. வடக்கு குஜராத் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சூரத், வல்சாத் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் ராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அகமதாபாத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேரில் ஆய்வு செய்தார். குஜராத்தில் மழை வெள்ளத்தால் 38,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் பல்கர் மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. மீட்புப் பணிகள் குறித்து கவுஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா ஆய்வு மேற்கொண்டார். மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு இன்று ஆய்வு செய்ய உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குஜராத், மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இன்றும் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவிற்கு 1வது பதக்கம் கிடைத்துள்ளது. இதில் நைஜீரிய வீரர் ரில்வான் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்து வீரர் மேத்யூ வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாராவலு

0: தூக்கும் போட்டியில் இந்தியாவின் செண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். ஊராசன்ஸ் நாகப்பட்டினம்.
7: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
8: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
7: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம் கைராசி.
8: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
7: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
10: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
11: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008-89-17 மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
12: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
13: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
14: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
15: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
16: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
17: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யர் ஹோம்.
11: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008-89-17.
1: சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
18: முகத்தில் பருவா சைபால், சொரியா தேங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
1: சைபால் இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
19: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தரப்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
13: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
10: ஒரு ஊரில் ஒரு நீதிபதி இருந்தார். அவர் பேர் ஹம்மாஸ். ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். ரொம்ப எளிமையான வாழ்க்கை. தான் பார்க்குற பதவிக்காக அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஊதியமே வாங்கிக்கிறதில்ல, பணம் வேணாம்னு விட்டார். சரி அப்படின்னா குடும்ப செலவுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, ராத்திரி நேரத்தில் புஸ்தகங்கள் எழுதுவார். அதை விற்று அதிலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்தினார். வீட்டு வேலைக்கும் ஆள் யாரையும் வச்சுக்கல. ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுருவாங்க. ஆற்றுக்கு போய் தினம் குடத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு வர வேண்டியது இவருடைய வேலை. மக்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் விசாரித்து தீர்ப்பு வழங்குவார். நடு ராத்திரியில் வந்து கதவை தட்டினாலும் அழுத்துக்கிறதில்ல. மக்களுக்கு அவர் பேரில் ரொம்ப மரியாதை. அந்த ஊர் முதல் மந்திரி அவருக்கு ஒரு பண முடிப்பு பரிசாக கொடுக்க முன்வந்தார். இவர் அதை மறுத்துட்டார். சரிங்க, உங்களுக்கு ஒரு உதவியாளராவது அரசு சார்பாக ஏற்பாடு செய்கிறேன்னார். அவர் அதுவும் வேண்டான்னு விட்டார். சரி ஒரு வேலையாளையாவது அனுப்புகிறேன்னாராம். தேவையில்லைன்னு சொல்லிவிட்டாராம். நீங்கள் வெளியே போக வர ஒரு வாகனம்

ஏற்பாடு செய்யவான்னு வேற கேட்டு பார்த்துருக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிவிட்டாராம். நீதித்துறையில் நீங்கள் பல பொறுப்புகளை வகிக்கிறீங்க, அதனால் இரவு நேரத்தில் நீங்கள் நூல்கள் எழுதுறதுக்கு அது தடையாக இருக்குது. அரசாங்க நிதியிலிருந்து ஒரு சிறு தொகையாவது சம்பளமாக வாங்கிக்கிங்களேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க. நான் மக்களுக்கு வந்து இது பணியாற்றுகிறவன், மக்கள் தொண்டுக்கு வந்து ஊதியமாக நான் எதையும் வாங்கிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிவிட்டாராம். முதலமைச்சர் பார்த்துருக்கார், சரி இதுக்கு மேலே இவரை வற்புறுத்தினா இவர் இந்த பதவியிலேருந்து விலகினாலும் விலகிக்குவார், ஒரு நல்ல நீதிபதியை நாம் இழந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசாமல் இருந்துட்டார். அந்த ஊரில் ஒருத்தர் ஆடு மாடு வச்சுருந்தார், அதுகளையெல்லாம் ஓட்டிகிட்டு போய் புல்வெளியில் மேய விடுவார். இவர் உட்காந்து கவனிக்கிறதுக்கு ஒரு நிழலான இடம் தேவைப்பட்டது. அந்த புல்வெளி பக்கத்தில் இருந்த ஒரு நடைபாதை ஓரமாக தன்னுடைய நண்பன் ஒருத்தனுடைய வீட்டை ஒட்டி ஒரு குடிசை போட்டுக்கலாம்னு ஏற்பாடு பண்ணார். நண்பன் அதுக்கு ஒத்துக்கலை, இது நடைபாதை இதில் குடிசை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டார். ரெண்டு பேருக்கும் தகராறு வந்துட்டுது. சரி இதுக்கு மேலே நமக்குள்ளே வம்பு வேணாம், பேசாமல் நீதிபதிகிட்ட போய் முறையிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ரெண்டு பேரும் நீதிபதியை தேடிட்டு போனாங்க. நீதிபதி யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. நீதிமன்றத்தை நோக்கி அவங்க நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. எதிரில் ஒருத்தர் தண்ணி குடத்தை சுமந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து இந்த ஊர் நீதிபதியை பார்க்கணும், எங்கே இருப்பார்னு கேட்டாங்களாம். நான் தான் நீதிபதி, உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்கோ அப்படின்னாரா அவர். ஐயா வணக்கம், எங்கள் பிரச்சனையை சொல்கிறோம், ஆனால் நீங்கள் தண்ணி குடத்தை சுமந்துக்கிட்டு நிற்கிறீங்க, அதை கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க, அதுக்கப்புறமா நிதானமாக நாங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படின்னாங்களாம். இதுக்கு அந்த நீதிபதி சொன்னாராம், இது வந்து மக்கள் நடந்து போகிற நடைபாதை, அதனால் நான் வச்சிருக்கிற குடத்தை இங்கே இறக்கி வச்சுட்டு இந்த வழியாக போகிற ஜனங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்க விரும்பலை, அதனால் இது என்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லுங்க அப்படின்னாராம் அவர். சரியா நாங்கள் போயிட்டு வர்றோம்னு சொல்லி இந்த ரெண்டு பேரும் புறப்பட்டாங்களாம். உடனே என்னங்க இதுன்னு, உங்கள் பிரச்சனையே என்னென்னு சொல்லலை, அதுக்கு வந்து தீர்ப்பே சொல்லலை, அதுக்குள்ளே புறப்பட்டிங்களே அப்படின்னாராம் நீதிபதி. நீங்கள் தீர்ப்பு சொல்லிவிட்டீங்க, அதனால தான் புறப்பட்டுவிட்டோம் அப்படின்னாங்களாம் இவங்க. உண்மைதானே, தன்னுடைய கையில் இருக்கிற குடத்தையே தரையில் வைக்க விரும்பாத அவர் நடைபாதையில் குடிசை போடுறது எப்படி சரின்னு ஒத்துக்குவார். நீதிபதிக்கு நன்றி சொல்லிவிட்டு தன்னுடைய நண்பன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான் அந்த ஆள். நீதி அரசர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு உதாரணம் நீதிபதி ஹம்மாஸ். இந்த காலத்துலலாம் அப்படிப்பட்ட நேர்மை நியாயம் இதையெல்லாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வம்தான். ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒருத்தர் அவருக்கு ஒரு தொழிலதிபர் விருந்து கொடுத்தாரு. விருந்து முடிவில் ஒரு புது காரை அந்த பெரிய மனிதருக்கு அன்பளிப்பாக கொடுக்க முன் வந்தாராம். அந்த பெரிய மனிதர் அதை மறுத்துட்டார், நான் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக இந்த பதவிக்கு வந்திருக்கிறேன், ரொம்பவும் நேர்மையாக செயல்படணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் இலவசமாக யாருக்கிட்டேயும் எதையும் வாங்கிக்கிறது இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன்னு விட்டார். தொழிலதிபர் பார்த்தார், சரி அப்படின்னா இந்த காரை இலவசமாக நீங்கள் வாங்கிக்க வேணாம், 1 ரூபாய்க்கு இந்த காரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், விற்கிறேன், நீங்கள் 1 ரூபா கொடுத்துட்டு இதை வாங்கிக்கோங்க அப்படின்னாராம். அந்த பெரிய மனிதர் யோசனை பண்ணியிருக்கார். தொழிலதிபரை கிட்டத்தில் கூப்பிட்டாராம். அவர்கிட்ட மெதுவாக சொன்னாராம், அப்படின்னா இந்தாங்க 10 ரூபா, 10 காராக கொடுத்துருங்கோ அப்படின்னாராம்.

0: சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்,
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். இது நமது ஒளி கலைஞத்திலிருந்து ஒளி ஏறியது.
7: இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
8: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: ஆகாய காற்றில் ஆலவனை வடுமா காஷ்வாணி காரைக்கால்.

சிந்தனை துளி. மழை நீர் சேகரிப்பு மனிதனின் உயிர்காப்பு. வான உதத்தை மண்ணில் சேமிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணில் அடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

ஈரக்காற்றில் இறகை விரைத்து காலை தென்றல் அசைந்து வீச, சோலை குயில்கள் இசைந்து வாட, வண்ண மயில்கள் தோகை விரிக்க, இசை ஓவியமாய் மலர்கிறது காலை காம்போ.

0: காலை காம்போ நிகழ்ச்சியில முதல் ஒலித்த பாடல் வா மயிலே அப்படின்னு முடிஞ்சிருக்குங்க. இன்றைய நாள் நம் எண்ணங்களால் செதுக்கப்படும் புதிய சிற்பம். அந்த வகையில் இன்றைய காலை காம்போ நிகழ்ச்சியில் உங்களை நேர்மறை ஆற்றலோடு சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சியோடு உங்கள் ஆர்ஜே ஆர் குமார். வரலாற்றை அறிந்தவன் எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்க முடியும். கல்கி கிருஷ்ணமூர்த்தி. இன்றைய காலை காம்போ நிகழ்ச்சியில் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம மீண்டும் சந்திக்கலாம். உங்களோடு நான் உங்கள் ஆர்ஜே ஆர் குமார்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: மனதின் குரல் நேர்களை, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை இரவு 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. இது காலை காம்போ. இந்த காலை காம்போ நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஒரு நாள் ஆசிரியர் வகுப்பறையில் மாணவங்கிட்ட கேட்டாரா, என்னன்னு அப்படின்னு நம்ம கேட்க தோணுதில்லை. அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்பு நேரத்தை கொஞ்சம் சரிபார்த்துக் கொள்வோமா? திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனத்தின் நேரம் 7:45.
3: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அழையுங்கள். 9500888917
5: திருவாரூர்.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல்பொடி.
0: ஒரு ஆசிரியரும் மாணவனும் பேசிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இப்போ ஆசிரியர் கேட்கிறாரு, டேய் தம்பி உன் எதிர்கால லட்சியம் என்னடா அப்படின்னு ஆசிரியர் கேட்டோடனே அந்த மாணவன் சொல்றார், சார் நான் எப்போதுமே பாசிட்டிவா யோசிக்கணும் சார் அப்படின்னு. உடனே ஆசிரியர் கேட்கிறார், அடடே ரொம்ப சந்தோஷம்டா, அதுக்கு என்ன பண்ண போற நீ அப்படின்னு கேட்டோடனே அந்த மாணவன் சொல்றான், அதான் சார் பரீட்சையில் யார் மார்க்கு குறைஞ்சாலும் பரவாயில்லை சார், அடுத்த தடவை பார்த்துக்கலாம்னு பாசிட்டிவாக தூங்கிட்டு வா சார் அப்படின்னு சொன்னாராம்.

நண்பர்களே, பாசிட்டிவ் சிந்தனைங்கிறது சோம்பேறித்தனத்துக்கு போர்த்திக்க கொள்ளக்கூடிய போர்வை இல்லைங்க, அது சவால்களை சமாளிக்கும் தன்னம்பிக்கை. அதை விளக்கிற ஒரு குட்டி கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை இரண்டு தவளைகள் தவறுதலாக ஒரு பெரிய பால் பாத்திரத்துக்குள்ளே விழுந்துட்டுச்சான். முதல் தவளை அது எதிர்மறை சிந்தனை கொண்டது. அச்சிச்சோ, பால் ரொம்ப ஆழமாக இருக்கு, நம்மளால் வெளியே வர முடியாது, போராடியும் பலனில்லை என்று நினைத்து முயற்சியை கைவிட்டு முழுகி போனிச்சான். ரெண்டாவது தவளை வந்து நேர்மறை சிந்தனை உள்ளது. இப்போது நிலைமை சரியில்லை தான், ஆனால் முயற்சி செய்வதை நிறுத்தக்கூடாது அப்படின்னு நம்பிக்கையோடு தன் கால்களை தொடர்ந்து அசைத்து கொண்டே இருந்துச்சான். அதன் தொடர்ச்சியான முயற்சியால் பால் மெல்ல மெல்ல கடைந்து வெண்ணெயாக மாற தொடங்கியது. அந்த வெண்ணெய் திரண்டு கட்டியானதும் தவளை அதன் மீது மிதித்து வெளியே குதித்து தன் உயிரை காப்பாற்றி கொண்டது. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சிக்கல்கள் எல்லாமே நிரந்தரம் இல்லைங்க. நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் அனைத்தும் நம்மை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும் படிகள். எண்ணம் போல வாழ்க்கை. எதிர்மறையாக யோசித்தோம் அப்படின்னா வாய்ப்புகளும் கதவு அடைக்குங்க. நேர்மறையாக யோசித்தோன்னா ஆபத்திலேருந்து வழி பிறக்கும். முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் பாலும் வெண்ணையாகும், நம் பாதையும் தெளிவாகும். காலை காம்போ நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒழித்த அந்த ஆன்பாவம் படத்திலிருந்து கேட்ட பாடல் வாமையிலே அப்படின்னு முடிஞ்சிருக்கும் அந்த பாட்டு. அடுத்து தொடங்குது பாருங்க.

0: நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது அப்படிங்கிற அந்த வார்த்தையில முடிஞ்சிருக்கு இப்போ பாட்டு. இது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் காலை காம்போ. நேரம் 7:50 ஆயிடுச்சுங்க.
1: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்ல ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி

0: சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
1: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடித்து அழைக்கின்றார்கள். ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
1: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடித்து அழைக்கின்றார்கள். ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
9: இது காலை காம்போ. காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவ மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டத்தின் கீழ் கொச்சி, விசாகப்பட்டினம் மற்றும் சென்னையில் அமைந்துள்ள மத்திய அரசு நிறுவனமான மீன்வளம் மற்றும் கடல்சார் பொறியியல் தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனத்தில் இந்த கல்வியாண்டில் சேர தேர்வு செய்து அனுப்புவதற்கு காரைக்கால் மீனவர் துறையின் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதாவது மீன்பிடிக்காலன் மாலுமி பயிற்சி வெசல் நேவிகேட்டர் கோர்ஸ் 24 மாதங்களும், கடல்சார் பொருத்துனர் பயிற்சி மரைன் ஃபிட்டர் கோர்ஸ் 2 ஆண்டுகளும். இந்த பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள். பயிற்சி பெற விரும்பும் மாணவர்கள் புதுவை மாநிலத்தைச் சார்ந்தவராக இருத்தல் வேண்டும். 10ஆம் வகுப்பில் SSLC அல்லது அதற்கு இணையான தேர்வில் தேர்ச்சியுடன் கணிதம் மற்றும் அறிவியல் பாடத்தில் முறையே 40 விழுக்காடு மதிப்பெண் பெற்றவராக இருத்தல் வேண்டும். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அன்று 15 முதல் 20 வயதிற்குள் இருத்தல் வேண்டும். அதாவது ஆகஸ்ட் 2 முதல் 2/8/2006 முதல் 1/8/2011 பிறந்தவர் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். மீன்பிடிகள மாலுமி பயிற்சியில் சேர விரும்புவோர் டிஜி ஷிப்பிங்கால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர் நடத்தும் கண் பார்வை பரிசோதனையில் தேர்ச்சி பெற வேண்டும். பயிற்சிக்கு தேர்வு பெற புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையினால் நடத்தப்படும் நுழைவுத் தேர்வானது ஆங்கிலம், கணிதம், பொது அறிவியல் மற்றும் மீன்வளம் சம்பந்தமான பாடங்கள் கொண்டதாக இருக்கும். நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மதிப்பெண் அடிப்படையில் பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவர். பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு உதவித்தொகை மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும். பயிற்சியில் சேரும்பொழுது 20000 ரூபாய்க்கு பொறுப்பு உறுதி பத்திரம் அளிக்க வேண்டும். மேலும் மீன்வளம் மற்றும் கடல்சார் பொறியியல் தொழில்நுட்ப பயிற்சி வளாகத்தில் தங்கும் வசதி அளிக்கப்படும். இந்த பயிற்சிக்கு உரிய அச்சிடப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் அனைத்து அலுவலக வேலை நாட்களிலும் காரைக்கால் மீனவர் துறையில் பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வருகின்ற 31ஆம் தேதிக்குள் மாலை 5 மணிக்குள் காரைக்கால் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இன்னைக்கு காலை காம்போ நிகழ்ச்சியில் ஆண்பவம் படத்திலிருந்து குயிலே குயிலே அப்படின்னு அந்த தொடங்கி வாமையிலே அப்படின்னு முடிஞ்சிச்சு. அடுத்து வாமையிலே அப்படின்னு தொடங்கி நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது அப்படிங்கிற அந்த தவிக்குதுங்கிற வார்த்தையில் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா?

இப்படி தாங்க ஒரு வார்த்தையில் தொடங்கி ஒரு வார்த்தையில் முடிந்து மீண்டும் ஒரு வார்த்தையில் தொடங்கி அதே வார்த்தையில் முடியக்கூடிய பாடலாக இன்றைய காலை காம்போ நிகழ்ச்சியில் ஒளிவுலா வந்து கொண்டிருக்கின்றது. இதே மாதிரி தான் சொல் அரங்கம் இன்று காலை 10:05 தேன் என முடியும் ஒரு சொல் நீங்கள் சொல்லி நிகழ்ச்சியில் பங்கெடுக்கலாம். தேன் என முடியும் ஒரு சொல். நம்ம காலை காம்போ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சிருக்கிற நேயர்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16 நேயர்கள், அதனை தொடர்ந்து 23 நேயர்கள் லைக் பண்ணியிருக்காங்க, 18 நேயர்களும் ஒரு நேயர்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. யார் யார் அந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கடலூர் துறைமுகம் சுரேஷ், புவனகிரி சுமதி பாபு, அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல், அப்புறம் பழனிவேலு, வண்ணாரப்பட்டியிலிருந்து சோமசுந்தர பிரபு, அப்புறம் குட்பேர்ட்ஸ் பை கல்கி ஹாவ் ஏ நைஸ் டே அப்படின்னு அன்புராணி சொல்லியிருக்கிறாங்க. மஞ்சக்கண்ணி மோகனசுந்தரம் பாராட்டுகள் கைத்தட்டலோடு சொல்லியிருக்கிறாங்க. பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், காலை காம்போ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன் சொல்லியிருக்கிறாங்க, காலை காம்போ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அன்னபன்பேட்டை எஸ் ஜோதி சொல்லியிருக்கிறாங்க, கொடிக்கல்பாளையம் ஷாகுல் கமித ராஜா, காரைக்கால் மேலவுடுதுறை சேப்பு விஜயராகவன், மதுரை கோ சண்முகசுந்தரம், தில்லை வில்லாளன் குத்தாலும் தேரடி தில்லை வில்லாளன், அப்புறம் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, அடுத்து பி எஸ் சுரேஷ், அமுதா சேகர், அசோக்ராஜ் கனிமொழி ஐயாவடியிலிருந்து, இப்படி நேயர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நமக்கு உரித்தாக்கியிருக்காங்க. முகநூல் பக்கத்தில் காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க.

0: நேர்களை காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருங்கள். 8:05 உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டுன்னா யாருக்கு தான் பிடிக்காதுன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால துள்ளி வரும் மானாக, துள்ளி வரும் பாட்டு கொடுக்கறதுக்காக நித்யா நித்யா காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8:00.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும்
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு.

0: வெற்றியாரன்கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் நீயாசி நடைபெற்ற வெற்றியாரன்கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
2: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பகத்தன்மை. இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள்ல வந்து சிசிடிவி கேமரா போட்டிருக்காங்க. ஒரு காலத்துல வந்து அந்த முதலாளி அந்த கல்லாப்பட்டியை திறந்து கூட வச்சுட்டு போயிடுவாரு, ஆனா அங்க ஒர்க் பண்றவங்க அவ்வளவு சின்சியரா அவ்வளவு லாயலா இருப்பாங்க, ஏன்னா அவ்வளவு நம்பிக்கையா இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தோம் கேட்டீங்கன்னா, யாரோ சில பேர் செய்யற தவறால சில இடத்துல நம்பகத்தன்மைங்கிறது டோட்டலா விலகி போயிடுச்சு. அதாவது இன்னைக்கு நம்மளை பத்திய ஒரு கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மையை உருவாக்குறது அப்படிங்கறது வந்து சின்ன விஷயம் கிடையாது. அப்படி நம்பகத்தன்மையோட நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா, பொய் சொல்லக்கூடாது. ஒரு பையன் என்ன பண்ணுவான், போன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பிளட் வேணும் அப்படின்னுவா. அவங்க எல்லாம் ஒரே பரபரப்பா அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு போன் பண்ணி சொல்லுவான், இல்ல இப்ப நல்லா இருக்காங்க, பிளட் தேவையில்லை, அதனால வந்து ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 10 பேருக்கு சொல்லி ரெடி பண்ணி, அவங்க எங்கெங்க இருக்காங்க, என்ன குரூப் வேணும், எல்லாமே ரெடி பண்ணக்கூடிய மக்கள் வந்து இவன் சொல்லும் போதெல்லாம் அதை செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் கடைசியா போன் பண்ணி இல்லன்னு சொல்லும் போது அது வந்து விட்டுருவாங்க. இது மாதிரி ஒரு 4-5 முறை பண்ணும் பொழுது அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த பையன் வந்து பொய் சொல்றான், இவன் வந்து உண்மையா இல்ல, நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்றான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இது உண்மையில என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் அவங்க வீட்லயே ஒருத்தவங்க போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்ப உண்மையா அவன் போன் பண்ணி இந்த மாதிரி பிளட் வேணும்னு கேக்குறான். ஆனா எப்பயும் சொன்ன கதையா சொல்லுவான்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அதை பத்தி கேர் பண்ணவே இல்லை, பிளட் அரேஞ்ச் பண்ணவே இல்லை. கேட்டா அதை வந்துடும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெசாம இருந்துட்டாங்க. பிளட் வரல, ஒரு உயிர் லாஸ் ஆயிடுச்சு. அப்பதான் அவன் யோசிக்கிறான், வந்து இது மாதிரி இறந்துட்டாங்கன்னு மீதி பேர் வந்து சொல்றாங்க, நீ எப்பயும் சொல்ற மாதிரி சும்மா விளையாட்டுக்கு போய் சொல்ற நினைச்சிட்டு இருந்தோம், பட் இன்னைக்கு இது வந்து உண்மையிலேன்னு வரும்போது எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு. இப்படிதான் சில பேரு சில விஷயங்களை விளையாட்டா பேசி பேசி பேசி மத்தவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவங்க உண்மையா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல சொல்லும் பொழுது அது வந்து பாத்தீங்கன்னா வேல்யூலெஸ் ஆயிடும், அதுக்கு ஒரு மதிப்பே இல்லாம போயிடும். அதனால கஷ்டப்பட்டு லாஸ் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ சோசியல் மீடியால நிறைய நம்பகத்தன்மை இல்லாத செய்திகள் வருது, அதே சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சில உண்மையான தகவலும் வருது. அப்ப உண்மையான தகவல் வரும்பொழுது ஆல்ரெடி வந்த அந்த நம்பகத்தன்மை இல்லாத தகவல் வந்ததால இந்த உண்மையான தகவலும் பொய்யா இருக்குமோன்னு சொல்லிட்டு அதை உதாசீனப்படுத்திட்டு நம்ம போயிடுறோம். சில பேருக்கு உதவி வேணும் அப்படின்னா இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம விட்டுறோம். அப்ப என்ன கேட்டீங்கன்னா, நம்ம எது செய்யணுமோ அதை சரியா செய்யணும். எல்லாத்தையுமே நீங்க வந்து உண்மையா இருந்தா போதும். எனக்கு சொல்லி அந்த பில்டப்லயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, என்ன யூஸ், யோசனை பண்ணி பாருங்க. அப்படி அந்த பில்டப் பண்ணி சொல்றதால பர்மனண்டா ஏதாவது ஒரு லாஸ் ஆகும் போது பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் சேர்ந்து அடிபட்டு போயிடும். அப்பதான் நீங்க நினைப்பீங்க, நான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். சில பேர் சில பேரை பத்தி சில விஷயங்களை தாறுமாறா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, அத இவரு சொன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லி நம்புறவங்களும் இருக்காங்க. ஆனா ஒரு நாள் டேர்ன் ஆகும்பொழுது நம்ம சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்ப என்னன்னா, நம்மளுடைய நம்பகத்தன்மை கெடாத அளவுக்கு வாழணும், இதை மனசுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாமையும். வாழ்த்துக்கள், நன்றி.
2: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
0: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: தேசையெங்கும் இசை பரப்பி தென்றலாய் வருடும் கரைக்கல் பண்பலை 100.3 நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான காலை வணக்கம். உற்சாகத்து

சிந்தனை துளி. இன்றைய மின்சார சேமிப்பு, நாளைய பிரகாசமான உலகம். என்றென்று மக்களையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம்.

0: திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.

0: ஆயிடுச்சா?
1: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா?
0: கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
1: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியில உங்கள் மனம் கவர்ந்த உற்சாகமான புது பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0434-368. இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 9566-427231 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். இன்னைக்கு தொலைவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக ஒரு கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேங்க. சமீபத்தில் ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய குரங்கு இனத்தோட பெயர் என்ன? இதுதாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியோட கேள்வி. சமீபத்தில் ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய குரங்கு இனத்தோட பெயர் என்ன? இந்த கேள்விக்கான பதிலை ஃபேஸ்புக் நேயர்கள் நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் தொலைவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கும் கால் பண்ணி நீங்கள் கேட்குற பாடல்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கும் நான் ரெடி ஆகிட்டேன். நீங்களும் ரெடி ஆயிடுங்க. உள்ளத்தை உற்சாகமூட்டும் பாடல்களுடன் இது துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக இணைய வரும் நேயர் காலை வணக்கம்.
4: சொந்த மொழியில் சொல்லெடுத்து சிங்கார இசை வீட்டி நேயர்களின் நெஞ்சங்களில் நீங்க இட

0: பிடித்த தங்க தமிழ் உழைக்கும் தங்க தமிழ் வன்பலைக்கு உற்சாகமான இனிய நற்காலை வணக்கம்.
1: வணக்கம் சொல்றது யாருங்க?
0: வேதாரண்யம் பழத்தவரன்காடு மருத வடுகனாவும்.
1: சொல்லுங்க, நிகழ்ச்சியில தொடக்கமா என்ன பாடல் கேட்க போறோம்?
0: கனா திரைப்படத்தில் இருந்து மாயாடி பெத்த பிள்ளை.
1: மாயாடி பெத்த பிள்ளை வந்துட்டே இருக்கு, கேளுங்க ரசிங்க. நன்றி.
0: நன்றி மேடம். நன்றி.
2: Chicka chicka

0: திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனத்தின் நேரம் 8:15.
1: புதுச்சேரி மாநில மக்களே, மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அழையுங்கள். 9500888917
2: திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள். ஷீரடி சுரேஷ், குரூப் ஆஃப் கம்பெனிஸ், காரைக்கால்.

0: திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை கேட்க போவது யார்? காலை வணக்கம்.
1: வங்க கடல் ஓரும் தென்றலாய் தவழ்ந்து ஓரும் காரை பண்பலைக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்?
1: பிடித்த பாடல் கூலி படத்திலிருந்து பவரோஸ். இந்த பாடலை அனைவருக்காக ஒளிபரப்புங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை, அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
1: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல்

0: ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்றது யாருங்க?
2: துவில அம்மா பாட்டையிலிருந்து நடராஜன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்?
2: எனக்கு அமரன் படத்துல மின்னலை
1: பாடல் மேடம். பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி
2: மேடம்.

0: திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனத்தின் நேரம் 8:25.
1: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அழையுங்கள். 9500888917
2: YTP கிரீன்வே திருவாரூர். வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொலமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இன்சொலமுது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை மற்றும் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: ஹார்ட்வேர்ஸ் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம்.

0: திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். காற்றின் மொழி பேசும் காரை பண்பலை 100.3 நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள்
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
3: சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, சமீபத்தில் ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புதிய குரங்கு இனத்தோட பெயர் என்ன? இந்த கேள்வியை வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கான விடை அதை வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கான சரியான விடையை யாரெல்லாம் நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி, எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், பேரளம் சந்தோஷ்குமார், திருபுவனம் நந்தினி சுரேஷ் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் கார்த்திகேயன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், அடுத்தது பூவம் குபேர் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஸ்ரேயா ஸ்ரீ ஹரீஷ் வனஜா திருபுவனம்லேருந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. மேலவாஞ்சூர் சம்சுதீன், நெம்மேலி நந்தகுமார், ரேக்ராமதாஸ் மங்கைநல்லூர்லேருந்து, மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலிருந்து, அரியலூர் மாவட்டம் அமிர்தாயன்கோட்டையிலேருந்து பாரிவல்லல், மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், ரூபன், விஜய ரூபினி, தர்ஷினி இவங்க எல்லாருமே சரியான விடையை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் சுதீஷ் சுபிதா சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நிறவி கஜேந்திரன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர், புக்கடை கண்ணன், சந்தியா வடக்கு பால்பனைச்சேரியிலிருந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. சங்கீத கோவிந்தராஜ் திருவிளையாட்டம்லேருந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. வாய்மேடு ராதிகா, தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி, மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, பிரபாகரன் இளவரசி பிரபாகரன் திருவாரூர் கூடலேருந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. மல்லியம் ரவி சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் உட்கோட்டையிலேருந்து வேல்முருகன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. கைலாசபுரத்துலேருந்து ரவி வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. மஞ்சக்கனி மோகனசுந்தரம், சத்யா மோகேஷ், சர்வேஷ் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆக்கூர் மடப்புரட்சியா மன்சூர் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் செல்லராஜா சரியான விடையை சொல்லியிருக்காங்க. எரவஞ்சேரி சாகுல் ஹமீத் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தனுஷா, பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், காரைக்கால் பிரகாஷ், திருவாரூர் கொடிக்கால்பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா, அப்புறமா திட்டச்சேரியிலேருந்து அப்துல் ரஜாக், கதிராமங்கலம் கணேசன் தங்கவேலு, காரைக்கால் மேலவடுதுறை சேப்பு விஜயராகவன், விளக்கப்பாடி கடலூர் மாவட்டம்லேருந்து செந்தில் முருகன், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், அதம்பார் கலை செல்வி செல்வம், பேரளம் சிவன்யா சரவணப்பிரியா, புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், டிஆர் பட்டினம் நளினி சங்கர், அதோட நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன், இன்னும் நிறைய பேர் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிகழ்ச்சியோட நிறைவில் இந்த கேள்விக்கான விடையையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு படிச்சிடலாம். ஒரு நேயர் வந்து எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்கலாம். காலை வணக்கம்.
4: காலை வணக்கம் மேடம்.
3: சொல்றது யாருங்க?
4: ஜோதி அன்னப்பன்பட்டிலிருந்து.
3: அடடா, அங்கே ஆன்சர் பண்ண உடனே இங்கே வந்துட்டீங்க. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
4: அரண்மனை படத்திலிருந்து மேம், அச்சோ அச்சோ.
3: அச்சோ அச்சோ வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி
4: நன்றி மேம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை இரவு 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம்.
1: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனத்தின் நேரம் 8:40.
4: புதுச்சேரி மாநில மக்களை மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அழையுங்கள். 9500 888 911.
5: YTP கிரீன்வேஸ் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
4: தொள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை கேட்க போறது யார் பேசலாம்? காலை வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்றது யாருங்க?
5: மேலக்காசாகுடி வடிவேலன்.
4: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
5: பீஸ்ட் படத்துல இருந்து பீஸ்ட் மோட்
4: பாடல் வருது.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொறி உருண்டை, மசாலா பொறி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த நேயர் காலை வணக்கம்.
5: காலை வணக்கத்துடன் வரும் பாட்டு தினந்தோறும் கேட்டு உற்சாகத்தோடு இணைந்திருப்பது சேப்பெருமானூர் சரவணா கமலேஷ்.
4: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் இதே உற்சாகத்தோட?
5: தலைவன் தலை படத்தில் இருந்து பொட்டலமிட்டாய் பாடல்மா.
4: பொட்டலமிட்டாய் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க. நன்றி.
5: நன்றிமா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
6: நிகழ்ச்சியில

0: அடுத்த பாடல் கேட்க போறது யார்? காலை வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்றது யாருங்க?
1: நான் பஞ்சநதி குளத்தில இருந்து கமலிஷா பேசுறேன்.
0: கமலிஷா, என்ன பாடல் கேட்க போறோம்?
1: எனக்கு தங்கப்பூவே பாட்டு.
0: அடடா, தங்கப்பூவே தங்கப்பூ கேக்குதா? பாடல் வருது கேட்போமா? நன்றி
1: நன்றி.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியில் கிட்ட கேள்விக்கான விடையையும் தெரிஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சு. கேள்வி என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய குரங்கு இனத்தோட பெயர் என்ன? இதுதாங்க கேள்வி. இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விலி. இதுதான் அந்த குரங்கு இனத்தோட பெயர். இதோட அறிவியல் பெயர் வந்து குளோபஸ் ஹாங்கோ. இதுதான் அறிவியல் பெயர். இது வந்து ஜூலை 2026, அதாங்க இந்த மாதம் தான் ஆப்பிரிக்காவோட ஹாங்கோ ஜனநாயக குடியரசு நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குரங்கு இனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கருப்பு நிற உடலோட ஆரஞ்சு அல்லது

இது இளஞ்சிவப்பு நிற உதடுகளோடு இருக்குமா, வாலோட அடிப்பகுதியில் வெள்ளை நிற முடிகள் இருக்குமா. ஹாங்காங் நாட்டோட லோமாமி தேசிய பூங்கா, அப்புறம் அதை சுற்றி உள்ள அடர்ந்த மழைக்காடுகளில் மட்டும்தான் இந்த குரங்கு இனம் வந்து காணப்படுதான். உள்ளூர் மக்கள் வந்து பல வருஷமாக இந்த குரங்குகளை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்களாம். இதை பற்றி தெரிஞ்சாலும் சமீபத்தில் தான் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அதோட மரபணு, உடலமைப்பு, குரல்லாம் வச்சு ஆய்வு செஞ்சு இது வந்து ஒரே இனம் கிடையாது, தனியான ஒரு குரங்கு இனம் அப்படின்னு உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த சரியான விடையை வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் படிச்சுட்டோம், மீதி இருக்கவங்க எல்லாரையும் படிச்சிடலாம். சரியான விடையை வந்து பூந்தோட்டம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க, நிரவி சுதா செந்தில் சொல்லியிருக்காங்க, அலிவலம் சக்தி முருகானந்தம் சொல்லியிருக்காங்க, ஜெயம்கண்டம் கலைவாணன் மெர்சிராணி சொல்லியிருக்காங்க, காட்டுமன்னார் கோயில் டி பண்ணப்புறம் வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, நாகை பாபு, வலங்கைமான் ஆட்டோதுரை, நாகூர் ஜகஃபர் சாதிக் முகமது யூசுப், அப்புறம் காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர், புவனகிரி சுமதி பாபு, தேவனூர் ஜோதி லக்ஷ்மி, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, பிரதாபராமபுரம்லேருந்து கவியரசன் பிரியா, யோகநாயகி, அனல்யா, அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, சிவபுரி சோமசுந்தரம், அப்புறம் நெருவியிலிருந்து நச்சுப்பிள்ளை, திருபுவனம் அலமேலுமங்கை சத்யபாமா, நாகூர் முகமது ஜலீல், கலைவாணி வெங்கடேஷ், வாட்டார் மன்னார்குடியிலிருந்து, அப்புறமா மருத்தூர் சங்கர் சரண்யா, கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்டின் திரவியம், வளத்தாமங்கலம் சம்பந்தம், கோவி அதாவது பஞ்சநதிக்குளம்லேருந்து கோவி இளவரசன் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க, மதுரை சண்முக சுந்தரம், சிவபுரியிலிருந்து கீர்த்திராஜன், பேரளம் செந்தில் கண்ணன், புதுத்துறை செல்வகுமார், திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், நீலப்பாடியிலேருந்து வித்யா ரமேஷ், நன்னிலம் அம்பலவாணன், மேட்டுப்பாளையம் நாகராஜன், காரைக்கால் மகாலட்சுமி, நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், திட்டச்சேரி பைஜு ரஹ்மான், கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டையிலேருந்து திருஞானம் தினா ரமேஷ், சாந்தி, ஞானசாரதி, பவித்ரா, இவங்க எல்லாருமே வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நீடாமங்கலம் மட்டும் காலாச்சேரி மணிமாறன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் இவங்களும் வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.

0: எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது. ஆகாஷ்வாணி காரைக்கால் நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெடல் ஸ்டோர், நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் முதலில்
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடை அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
6: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல்.

0: 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008-89-17 YTP Greenways, மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
3: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
2: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
3: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
4: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
5: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்னேன்.
4: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
5: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
6: என்னமா அங்க சத்தம்?
5: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
2: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
7: நம்ம மயிலாடுதுறை மீனூர் கேன்சல் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்ட CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D, 4D, வைரஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன் மீனூர் ஸ்கேன்ஸ், மயிலாடுதுறை மேலவீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு செல் 888-23-9923.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
2: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008-89-17 YTP.
12: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும்
13: நலமாய் வாழ.
12: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் GL மருத்துவமனை காரைக்கால்.
14: GL மருத்துவமனை
15: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
14: GL மருத்துவமனை
15: காரைக்கால்.
2: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிட்டல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
12: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர். செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
16: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
17: அடுதா, தார்பாய், நாத்துபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
16: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
17: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
13: உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாள் குறித்து காரைக்கால் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவர் எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்.
18: நீர்ல முழுகிறது அப்படின்றது நீச்சல் தெரியாதவங்களுக்கு மட்டும் இல்ல, நீச்சல் தெரிஞ்சவங்களுமே முழுகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. ஸோ மெயினா வந்துட்டு குழந்தைங்க, எல்டர்லி, இல்ல அடல்ட்ஸ், யாரு வேணாலும் விக்டிம் ஆகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ட்ரவுன் ஆகுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட சேஃப்டி வந்துட்டு முக்கியம். உடனே நான் போய் ஜம்ப் பண்ணுறேன், எனக்கு நீச்சல் தெரியும் அப்படின்னு குதிக்கக்கூடாது. நமக்கு ஸ்விம்மிங் தெரியலனாலோ, ரொம்ப டெப்த் அதிகமாக இருக்கு அப்படின்னாலோ, இல்லை அதோட நீர் ஓட்டம் வந்துட்டு அதிகமாக இருக்கு, ஆறு அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப வேகமாக தண்ணி அடிச்சு போயிட்டுருக்கு அப்படின்னாலும், நமக்கு நீச்சல் தெரிஞ்சாலுமே நம்ம வந்துட்டு நம்மளோட சேஃப்டியை ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டு தான் ஹெல்ப்புக்கு வந்துட்டு இது பண்ணணும். நெக்ஸ்ட் திங் இஸ் கால் ஃபார் ஹெல்ப். பக்கத்தில் இருக்கவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிடணும். ஒருத்தவங்க வந்துட்டு ரெஸ்கியூ இப்போ ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்துட்டு ஒன்னா டேட் ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ நமக்கு சீன் வந்துட்டு சேஃப்டி, நம்ம ஒரு இடத்துல சேஃபான இடத்துல நின்றுருக்கோம். இப்போ நம்ம எப்படி உங்களை ஹெல்ப் பண்ணணும்? நீரில் மூழ்கிக்கிட்டு இருக்கவங்க, அது சீ வாட்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெஷ் வாட்டர் லைக் ஆறு, குளம், குட்டை, இப்போ ஏரி, இதில் மூழ்கிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இப்போ விக்டிம் வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு குச்சியோ இல்லை ஒரு டவலை தூக்கி போடுறது, இல்லை கயிறு தூக்கி போடுறது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது பண்ணி அவங்கள நீட்டி அதை பிடிச்சி வெளியில் சொல்லணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நீர் ஓட்டம் வந்துட்டு அதிகமாக இல்லை, பட் அவங்களால எதையாச்சும் பிடிச்சி மேலே வர முடியும் அந்த மாதிரி இருந்தால் அதில் த்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ளோட் ஆகிற டியூப், லைஃப் ஜாக்கெட்டு, பிளாஸ்டிக்கு பாட்டிலு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று மிதக்கிறதை த்ரோ பண்ணணும். அதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் திங். த்ரோ அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா படகு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க பக்கத்தில் போய் அவங்கள வந்துட்டு தூக்குறது. லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஓன்றது நம்மளே.

0: வந்துட்டு குதிச்சு அவங்களை காப்பாத்துறது லாஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு. நம்ம குதிச்சு காப்பாத்துறது, அது யார் குதிச்சு காப்பாத்துறோம் அப்படின்னா, நல்ல ஸ்விம்மிங்ல நல்ல ட்ரெயின்டு மட்டும்தான் நம்ம வந்துட்டு நம்மளே குதிச்சு காப்பாற்ற இது பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மூச்சு நெஞ்சுக்கு எப்படி வந்துட்டு அழுத்தம் கொடுத்து அவங்கள வந்துட்டு ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சில இருக்கு. நம்ம வந்துட்டு நல்லது பண்ணலனாலும் ஹார்ம் பண்ணக்கூடாது பேஷண்ட்டுக்கு. படத்துலலாம் காட்டுவாங்களே இந்த தலைக்கீழாக அவங்கள வந்துட்டு தொங்க விடுறது, வயிறை பிடிச்சி அழுத்தி தண்ணியை வெளியில் எடுக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று தண்ணி வயிறில் இருந்தாலும் அது வந்துட்டு ஆஸ்பிரேட் ஆகி திரும்ப நுரையீரலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் சிபிஆர் வந்துட்டு டிலே ஆகும். அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணக்கூடாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கொண்டுட்டு போயிடணும். நல்ல நீச்சல் தெரிஞ்சவங்க, நல்ல நீச்சல் தெரியாதவங்க அப்படின்ற இதெல்லாம் கிடையாது. ஒன்ஸ் அவங்க முழுகிட்டாங்க இல்லை தண்ணி கொஞ்சமாக குடிச்சிருந்துருக்காங்க அப்படின்னாலே நம்ம வந்துட்டு அவங்கள கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போகணும். காப்பாற்றியாச்சு நல்லா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக எல்லா விக்டிமும் நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு இது பண்ணணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
1: நலமாய் வாழ்க. உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாள் குறித்து காரைக்கால் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவர் எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் தந்த தகவல். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்,
3: ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். பகுஜன் ஹிதாய, பகுஜன் சுகாய. ஆகாஷவாணி காரைக்கால்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் நன்மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: நேரம் 9:15. பாயிண்ட் டு பாயிண்ட். இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் உயிர் காக்கும் நீச்சல் அப்படிங்கிற அந்த தலைப்பில் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். இந்த பாயிண்ட்லேருந்து உங்கள் ஆர்ஜே ஆர் குமார். அந்த பாயிண்ட்லேருந்து யாருன்னு கேட்குறீங்களா? நித்யா. நித்யா நம்ம ஆர்ஜே நித்யா. உயிர்காக்கும் நீச்சல் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் பதிவேற்றம் செய்யலாம். நேர்களே, உயிர்காக்கும் நீச்சல்.
1: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் GL மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் GL மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: GL மருத்துவமனை
5: காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் உயிர்காக்கும் நீச்சல் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். ஏன்னா இன்னைக்கு வேர்ல்டு ட்ரோயிங் டே அப்படின்னா என்ன அப்படின்னு அவளோட எதிர்பார்க்குறீங்களா? நீரில் மூழ்கும் அபாயத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது தான் இன்றைய ட்ரோயிங் டே, வேர்ல்டு ட்ரோயிங் டே அப்படின்னு நம்ம அனுசரிக்கப்படுகிறது. நீச்சல் அப்படிங்கிறது வெறும் உடற்பயிற்சியோ அல்லது பொழுதுபோக்கோ மட்டும் இல்லைங்க, அது ஆபத்து காலத்தில் நம்முடைய மற்றும் பிறருடைய உயிரை காக்கக்கூடிய ஒரு உன்னதமான தற்காப்பு கலை அப்படின்னு சொல்லலாம். நீரில் மூழ்கி நிகழக்கூடிய விபத்துகளை தடுக்கவும் மனித உயிர்களை பாதுகாக்கவும் உயிர்காக்கும் நீச்சல் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் கிட்டத்தட்ட 55 நேயர்கள் இப்போதைக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, 36 நேயர்கள் லைக் பண்ணியிருக்காங்க, 6 நேயர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்களை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் இல்லைங்க, நம்ம ஆர்ஜே மற்ற ஆர்ஜே எல்லாருமே சொல்கிறத நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் நிச்சயமாக ஃபாலோ பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கையோட பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் வந்திருக்கிற கமெண்ட்ஸ் யாருடைய கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல போகிறோம். அதை கேட்கும்போது உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல போகிறோம். நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், காரைக்கால்லேருந்து தனுஷா காலை வணக்கம் அப்படிங்கிறத அந்த வணக்கத்தோடு தொடங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கடலூர் துறைமுகம் சுரேஷ், சுனாமி நேரத்தில் இந்த நீச்சல் தான் பல ஆண் பெண் உயிர்களை காப்பாற்றியது. நீச்சல் என்பது ஒவ்வொருவரும் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் நீச்சல் பயிற்சி எடுத்தாலே உடல் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். எனக்கு நீச்சல் தெரிந்ததாலே தான் டிஜி ஷிப்பிங் வேலைக்கு போக முடியும். எங்கள் ஊரில் 150% பெண்கள் நீச்சல் தெரிந்தவர்களாக தான் இருக்கிறார்கள். நீச்சல் என்பது உயிர் காக்கும் கவசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
6: குடந்தை கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீச்சல் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான சிறந்த உடல் பயிற்சிங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதுல கிடைச்சவங்க வாழ்க்கையே சிறப்பாக ஆரோக்கியமாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நான் ஏரிக்கு ஆற்றுக்கு குளிக்க போனது உண்டுங்க, நீச்சல் அடிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக அன்னப்பன்பேட்டை ஜோதி சொன்ன தகவல் வந்து நீச்சல் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுங்க. நீச்சல் தெரியணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் நீங்கள் ஆற்றுக்கும் ஏரிக்கும் குளிக்க போனது உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமாக ஆற்றுக்கும் ஏரிக்கும் நம்ம குளிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீச்சல் அப்படிங்கிறது நம்மை உயிரை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு தற்காப்பு கலை அப்படின்னு சொல்லலாம்.
6: அதே மாதிரி மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயிர் காக்கும் நீச்சல். இப்போ உள்ள ஜென்ரேஷனில் யாருமே நீச்சல் கற்றுக்கிறது இல்லை. 4 சவுத்துக்களை குளிச்சிடறோம், நீச்சல் அவசியம் கற்றுக்கணும், ஆபத்து நேரத்தில் அது உதவும். நாங்கள் எல்லாம் சின்ன வயசில் குளத்துக்கு போய் நல்லா நீச்சல் அடித்து குளிச்சுட்டு புத்துணர்ச்சியோடு வீட்டுக்கு வருவோம். அது ஒரு காலம், அந்த காலம் மீண்டு வருமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: மீண்டு வருவோம், நீச்சல் கற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறதையும் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. அடுத்து, நீச்சல் என்பது எப்போதுமே உடல் ஆரோக்கியத்தை சார்ந்ததாகும். அதனை முறையாக பயின்று நடைமுறைப்படுத்தினால் உடலும் பலம் பெறும், உள்ளமும் மகிழ்வு பெறும் அப்படின்னு ஆழம்பாத்து கால விடு அப்படிங்கிற பழமொழி கூட நீச்சலோட மகத்துவத்தை உணர்த்துவதாகவே உள்ளது அப்படின்னு செம்பனார் கோவில் குணசேகரன் சொல்லியிருக்கிறாங்க.
6: நீச்சல் அடிக்கிறது உடலுக்கு நல்லது, எனக்கும் நீச்சல் தெரியும், ஆனால் நீண்ட தூரமோ நீண்ட நேரமோ நான் நீச்சல் அடிக்க மாட்டேன் அப்படின்னு கிழக்குடியிருப்பு சிங்காரவேலு அரியலூர் மாவட்டம்லேயும் சொல்லியிருக்காங்க.
0: நீச்சல் அப்படின்னு நம்ம பேசும்போதே அதில் அப்படி ஒரு மிதந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கு வரும். நீச்சலில் வந்து நம்ம தண்ணியில் போய் அப்படியே மல்லாந்து பார்த்து மிதக்கக்கூடிய ஒரு நீச்சல்லாம் இருக்குது. அதில் நீச்சல் பல வகை இருக்குது. ஆனால் நீச்சல் தெரியல அப்படின்னு சொன்னால், இப்படி தான் சின்ன வயசில் நானும் குளத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். நல்ல வேலை ஒரு பெரியவங்க வந்து நம்மளை காப்பாத்துனாங்கன்னு வச்சிங்கன்னா, இன்னைக்கு அன்ல அப்படி இல்லை அப்படின்னா நீச்சல் தெரியாத அன்னைக்கு நம்மளோட உயிர் வந்து பாதுகாப்பு இல்லாமல் போயிருக்கும். அப்போ ஒருத்தருடைய உதவி வேண்டும் அப்படின்னா அவர்களுக்கு நீச்சல் தேவை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமான விசேஷமாக நம்ம பேசிட்டு இருக்கோம். ஐயாவுடைய அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க, இருவருக்கும் காலை வணக்கம். நீச்சல் என்பது ஒரு நல்ல உடற்பயிற்சி. எப்பங்க இப்போ எங்கெங்க எங்கேயுமே தண்ணி இல்லைங்க, எங்க நீச்சல் அடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க இவங்க.
6: சரிதான். நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தடவை என்ன நண்பர்கள் வந்து குளத்தில் தள்ளி விட்டுட்டு எனக்கு நீச்சல் தெரியும்னு அவங்களே நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு நீச்சல் தெரியாது, அதுக்கப்புறம் என்னை காப்பாற்றினாங்க, இப்போ வரைக்கும் எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: அடுத்து வருங்க, அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல், எல்லோரும் அவசியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது யோக பயிற்சி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரியலூர் மாவட்டத்திலேருந்து அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல்.
6: அரியலூர் மாவட்டம் கிழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, நீச்சல் அடிக்கிறது உடலுக்கு நல்லதுன்னு தெரியுங்க, ஆனால் நீச்சல் அடிக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து பாருங்க, 6 குளங்களில் தண்ணீர் மாசு அடையாம இருந்தப்போ சின்ன குழந்தையில நீச்சல் அடித்தது தாங்க. வாய்க்கால்ல கண்ணாடி பாட்டில்களை உடைச்சி போட்டு இருக்கிறாங்க. இப்போல்லாம் வாய்க்கால் குளங்கள்ல அசுத்தமான நீராக இருக்கிறதுனால குழந்தைகளை கூட குளிக்க விடாமல் வீட்டிலேயே குளிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இரவஞ்சேரி கலாவதி ராஜமோகன் இப்படி வருத்தத்தோட தன்னுடைய பதிவை பதிவு பண்ணியிருக்கிறாங்க.
6: நிறைய பேர் தண்ணி இல்லை இதெல்லாம் காரணமா சொல்றாங்க இல்லையா. ஆனா வந்து நீச்சலுக்கு வந்து தனியா கிளாஸஸே இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி, அந்த 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு கட்டிட்டு நீச்சல் கட்டி கத்துக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு. புதுத்துறையிலேருந்து செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காவிரி ஆற்றில் நல்லா நீச்சல் அடிச்சு குளிச்ச பழக்கம் இருக்குங்க, என் குழந்தைகள் கத்துத்தர சொல்றாங்க, கண்டிப்பா கத்து கொடுத்துருவோம், நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: திருபுவனம் நந்தினி சுரேஷ் சொல்றாங்க, நீச்சல் என்பது வெறும் பொழுதுபோக்கு விளையாட்டு மட்டுமல்ல, அது ஒரு முக்கியமான உயிர்காக்கும் கலையாக எதிர்வராமல் நீரில் விழும்போது விபத்துகள் நடக்கும் போதும் நம்ம உயிரை காப்பாற்றிக் கொள்ளவும் மற்றவர்களை காப்பாற்றவும் நீச்சல் பயிற்சி அவசியமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
6: குவைத்திலேருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீச்சல்ங்கிறது வெறும் பொழுதுபோக்கு இல்லை, ஒவ்வொருத்தவங்களும் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான உயிர் காக்கும் கலை, பதற்றமின்மையே இதில் ஆகச் சிறந்த ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நீச்சல் ஒரு கலை மட்டுமல்ல, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான முதலீடு, தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள், உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறட்டும் அப்படின்னு நன்னிலம் சுப்பிரமணியன் சொல்லிவிட்டாங்க.
6: அதான் பொதுவாக சொல்லிட்டாங்க, இவங்க நீச்சல் அடித்தாங்களா இல்லையான்னு சொல்லலை. குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயிர் காக்கும் நீச்சல் எங்கள் ஊரில் வந்து காவேரி ஆறு குளம் குட்டைகள் நிரம்பிய டெல்டா பகுதி இல்லையா, நான் சின்ன வயசுலேயே குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுத்துக்கிட்டேன், அடுத்து காவேரி ஆற்றுல அக்கறைக்கும் இக்கறைக்கும் நீந்துவேன், கடலில் நீச்சல் அடிப்பேன், சில தருணங்களில் சில பேரை தண்ணியில் காப்பாற்றின தருணமும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்கள் ட்ரீட்மெண்ட்டால் என் உயிரை காப்பாற்றிட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர். வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
9: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசைநிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
10: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள். ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்கு வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள். ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
3: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
4: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசெட்டியார் அண்ட் ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
3: நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: இந்நிகழ்ச்சியினை மீண்டும் வழங்கவிருப்போர் ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசெட் வழங்கும் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ONGC காவேரி அசெட் காரைக்கால்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
1: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள். ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சி நீ பகுதியில் நமக்கு வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: அங்கலன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. அங்கலன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில். இனி
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல்படி.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
5: நேயர்கள் கேட்க இருப்பது நாகப்பட்டினம் பிபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் நாகப்பட்டினம்.
6: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: பிபிஎன் கண் மருத்துவமனையும்
5: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
8: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: தேதியும் செய்தியும் வரலாற்றின் நிகழ்வுகள். இன்று உலக கருவியல் நாள். உலகின் முதல் சோதனை குழாய் மூலம் குழந்தையான லூயி ஃப்ரவுன் 1978 July 25 இங்கிலாந்தில் பிறந்தார். அதன் பிறகு உலகம் முழுவதும் குழந்தை பேர் இல்லாத பெற்றோர்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைத்தது. அதன் பிறகு முதல் சோதனை குழாய் குழந்தை பிறந்த நாளான July 25 உலக கருவியல் நாளாக ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது.
5: இன்று வேர்ல்ட் ட்ரானிங் ப்ரெவென்ஷன் டே, உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு தினம். ஐக்கிய நாடுகள் சபையால் 2021 முதல் ஒவ்வொரு ஆண்டும் July 25 இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் சுமார் 300,000 அதிகமானோர் நீரில் மூழ்கி உயிரிழக்கின்றனர். இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் நீர் பாதுகாப்பு குறித்த அறிவை அனைவருக்கும் சேர்ப்பதும் இந்த தினத்தின் முக்கிய நோக்கமாகும்.
1: செம்மங்குடி சீனிவாச ஐயர் பிறந்த நாள். மிகச்சிறந்த கர்நாடக இசைப்பாடகர் செம்மங்குடி சீனிவாச ஐயர் 1908 July 25 திருவிடைமருதூர் அருகே திருக்கோடிக்காவலில் பிறந்தார். இவர் திருவிடைமருதூர் சகாராமராவ், உமையாள்புரம் சுவாமிநாதன், நாராயணசாமி, மகாராஜபுரம் விஸ்வநாதன் ஆகியோரிடம் பயிற்சி பெற்றார். இவர் தனது முதல் இசை நிகழ்ச்சியை 1926 கும்பகோணத்தில் அரங்கேற்றினார். சங்கீத கலாநிதி விருது, சங்கீத நாடக அகாடமி விருது, பத்மபூஷன், பத்ம விபூஷன், இசைப்பேரறிஞர் காளிதாஸ் சம்மான் உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார். அதிக மேடைகளில் பாடி சங்கீத மகாவித்வான் என்று போற்றப்பட்ட செம்மங்குடி சீனிவாச ஐயர் தனது 95 வயதில் 2003 மறைந்தார்.
5: 2007 இதே நாளில்தான் பிரதீபா தேவி சிங் பாட்டில் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். இந்திய குடியரசு உருவான 1950 57 பிறகு இந்த உயரிய அரசியல் பதவியை அலங்கரித்த முதல் பெண்மணி என்ற பெருமையையும் பெற்றார்.
1: ரோசாலின் எல்சி பிராங்க்லின் பிறந்த நாள் இன்று. இவர் ஒரு இங்கிலாந்து ஆராய்ச்சியாளர். 1920 July 25 லண்டனில் பிறந்தார். மரபணுவின் சரியான வடிவத்தை கண்டறிந்தார். இவர் மரபணு தகவல்களை குறியீடு செய்ய பயன்படும் குரோமோசோம்களின் ஒரு அங்கமான டிஆக்சிரைபோநியூக்ளிக் அமிலத்தின் டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய மூலக்கூறு அமைப்பை கண்டுபிடித்ததில் ஆற்றிய பங்களிப்புக்காக மிகவும் அறியப்பட்டவர். இவர் வைரஸ்களின் அமைப்பு குறித்த புதிய கண்ணோட்டங்களையும் வழங்கினார். இது வைரஸ் கட்டமைப்பு ஆய்வியல் துறைக்கு அடித்தளம் அமைக்க உதவியது.
5: 1814 இதே நாளில்தான் இங்கிலாந்தை சேர்ந்த பொறியியலாளர் ஜார்ஜ் ஸ்டீபன்சன் தாம் வடிவமைத்த ப்ளூச்சர் என்ற நீராவி ரயில் எந்திரத்தை முதன்முறையாக இயக்கினார்.

0: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
1: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
5: தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: வழங்குங்கள்.
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட்.
3: சக்தியின் திருவிழா
4: ஆடி மாத சிறப்பு தொடர். நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் 16 வரை ஒவ்வொரு ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5:30
3: சர்வதேச, உள்நாடு மற்றும் உள்ளூரில் அருள்பாலிக்கும் அம்மன் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள
4: உங்கள் காரை பண்பலை 100.3 இணைந்திருங்கள். அம்மனின் அருளலை, காரை பண்பலையின் நேரலை.

0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து யாருடைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி சொல்லியிருக்கிறாங்க, நீருக்குள் இறங்கு அச்சத்தை தூக்கி எறி, கைகளை அசைத்து கால்களை உதறி தண்ணீரில் மிதப்பதே தற்காப்பு முறை, துயரங்கள் நீங்கிவிடும் உயிர் காக்கும் கலை, அச்சம் தவிர்த்து நீ நீந்த பழகினால் ஆபத்து விலகும், உன்னை விட்டு விலகினால் உடலும் மனமும் என்றும் வலிமை பெறும், உயிர் காக்கும் நீச்சல் உனது கவசமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதா செல்வமரி. உயிர் காக்கும் நீச்சல், ஒவ்வொருவரும் நீச்சல் கற்றுக்க வேண்டும். அந்த காலத்தில் நீரோடைகளில் குளிப்போம், இப்போ எல்லாம் குழாய் தண்ணியில் குளிக்கிறதுனால நீச்சலுக்கே வேலை இல்லாமல் போயிருச்சு. அதனால் நீரோடைகளை காணும்போது நீச்சல் அடித்து பழகிக்கொள்வது நல்லது. நீச்சலில் பல வகை உண்டு. முக்குழி போட்டு நீச்சல், மல்லாந்துக்கிட்டு நீச்சல், மிதந்துக்கிட்டு நீச்சல், இது போல் பல வகைகள் உள்ளன. இது எல்லாத்தையும் அவசியம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: காரைகள் நளினி சொல்லக்கூடியது, நான் சிறு வயதில் எங்கள் ஊரில் ராமநாதபுரத்தில் குளத்தில் குளிக்கும் போது நீச்சல் கற்றுக்கொண்டேன். அப்படிலாம் அது ஒரு ஜாலியாக இருக்கும். இங்கே வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல. அடுத்த தடவை ஊருக்கு போகும்போது குளத்தில் குளிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, எனது ஆசையும் நிறைவேறும் அப்படி ஒரு நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறாங்க.
1: மயிலாடுதுறை ஆனந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீச்சல் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு முதன்மையானது. உடல் வலிமை, உடல் தசைகள் வலுவாகும். சிறு வயதிலிருந்தே இதை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அவசர காலங்களில் முழுகும் உயிர்களை காக்கும் ஒரு மகத்துவமான பாதுகாப்பு கலை தான் இந்த நீச்சல். ஆனால் எனக்கு நீச்சல் தெரியாது.
1: ஆண்டிமடம் சுதீஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடல் உறுப்புகளுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் நீச்சல் பயிற்சியே அவசியம். அதை சரியான முறையில் கையாளுவது மிக அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கடைசியில் அந்த ட்விஸ்ட் வச்ச பாசமலர் யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனூர் ஜோதிலட்சுமி.
1: ஓகே,
0: அடுத்து பாருங்க, நீச்சல் என்பது அருமையான ஒரு உடற்பயிற்சி, எல்லோரும் அதை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன் சொல்லியிருக்கிறாங்க.
1: திருவாரூர் கொடிக்கால்பாளையம் சாகுல் ஹமீத்ராஜா, நீச்சல்ங்கிறது ஒரு விளையாட்டு மட்டுமல்லங்க, உயிர்களை காக்கும் முக்கியமான வாழ்க்கை திறனும். தண்ணீரில் ஏற்படும் அவசர சூழ்நிலைகளில் தன்னை காப்பாற்ற உதவுது. மூழ்கும் அபாயத்தை குறைச்சு பிறருக்கு பாதுகாப்பாக உதவுவதற்கான தன்னம்பிக்கையை அழிக்குது. உடல் ஆரோக்கியம், நுரையீரல் திறன் மற்றும் மன உறுதியை மேம்படுத்துது. குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் வரை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தியாவசியமான திறன்களில் இதுவும் ஒன்று. நீச்சல் தெரிந்தால் தண்ணீரை மட்டும் கடக்க முடியாது, ஆபத்தான தருணம் உயிரையும் காக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
5: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
6: உங்கள்
2: சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல்

0: விழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணில் அடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். நேர்களுக்கு திருவாரூர் சீமா டீசல்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்தோம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குட் மார்னிங் சொல்லி பாலகார்த்திகே எஸ்கேப் ஆகிட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டி மேடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்கிறாங்க, இன்றைய காலகட்டத்தில் நீச்சல் பயிற்சி, மூச்சு பயிற்சி உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானவை. நீச்சல் அதிகமாக கற்றுக்கொள்ள இன்றைய காலகட்டத்தில் குளம் குட்டை ஏறி அசுத்தங்களாக காணப்பட்டு யாரும் போய் குளிப்பதும் கிடையாது, நீச்சல் அடிப்பதும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு காரணம் யாருங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, குளமும் நீர்நிலைகள்லாம் மாசுபட்டு கிடக்கு அப்படிங்கிற வருத்தம் நமக்கு இருக்கு. இருந்தாலும் அதுக்கு காரணம் நாம தான் இருப்போம் அப்படிங்கிறது தான் உண்மை. நிகழ்ச்சியில் அடுத்து
3: நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன், நீச்சல்ங்கிறது உயிர் பாதுகாப்பிற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான உடற்பயிற்சி. அது இன்னைக்கு எல்லாராலையும் கற்றுக்கொள்ள முடிவதில்லை, கிராமத்தில் இருப்பவர்கள் கூட கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் உள்ளது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: சின்ன வயசுல கிராமத்துல வளர்ந்ததுனால குளத்துல குளித்த அனுபவம் உண்டுங்க. அப்போது நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டேன், குளத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சு வருவோம் பாருங்க. ஆனா இப்போது நகர வாழ்க்கையில அந்த வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு காரைக்கால் தலைவர் பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்கிறாங்க.
3: வேதாரண்யம் பைத்தவரன் காடு மருத வடுகநாதன், நீச்சல் அடிக்கிறதுனா எனக்கு பயங்கர குஷிங்க. நடு தண்ணியில கை காலை நீட்டி மரக்கட்ட மாதிரி அரை மணி நேரம் மிதப்பேன். ஆனா இப்ப ரூமை லாக் பண்ணிட்டு காக்கா குளியல் குளிக்கிறேன். குளமும் இல்ல நேரமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சின்ன வயசுல எனது வீட்டுக்கு அருகில பிடாரி குளம் இருந்துச்சுங்க, அதுல தினமும் குளிச்சு நீச்சல் அடிச்சு மகிழ்வோம். அப்பொழுது குளத்துல குளிச்ச மகிழ்வை இப்பொழுது நினைச்சாலும் ஆனந்தமா இருக்குன்னு திட்டச்சேரி பைசூர் ரகுமான் சொல்லியிருக்கிறாங்க.
3: நான் சின்ன வயசில் நீச்சல் குளம் பயிற்சி கற்றுக்கிட்டேன். நீச்சல் பொழுதுபோக்கு, ஒரு மணி நேரம் நீச்சல் அடிப்பேன், அதான் உங்களுக்கு பொழுதுபோக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ரஃபீக் ரிஸ்வான்,
0: நீரின் மீது ஒரு பயணம், நெஞ்சில் எழும் புத்துணர்ச்சி, கைகள் அலைகளை வருட, கால்கள் நீரோடு விளையாட, பாரம் யாவும் நீங்கிட, பறவை போல பறந்திட, தண்ணீர் தாமே தழுவிட, தனிமை சுகம் கிடைத்திட, அச்சம் யாவும் மறந்துவிட்டு, ஆழம் நோக்கி சென்று விட்டு, மிதக்கும் ஒளியில் திளைத்து, மீண்டும் வருவோம் மகிழ்ந்து, நீர் தரும் தழுவல் இது, நிகரற்ற இன்பம் அது, நீச்சல் அடிப்பதாக நினைத்து கொண்டு ஆற்றில் ஏதோ கை கால்களை ஆட்டி கொண்டிருப்பேன் அப்படின்னு புவனகிரி சுமதி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி
3: கவிதையாவே சொல்லிட்டாங்க. எங்கள் ஊர் குளத்திலும் எங்கள் பகுதியிலும் உள்ள திருமலைராஜன் ஆற்றிலும் குளிக்கும் போது அடிக்கடி நீச்சல் அடிச்சிருக்கேன். நீச்சல் உடலுக்கும் உள்ளத்திற்கும் உற்சாகம் தரக்கூடியது, ஆரோக்கியத்திற்கும் அவசியமானது அப்படின்னு நிறைவிலிருந்து கஜேந்திரன் சொல்லியிருக்காங்க.
0: இப்படி நிறைய நேயர்கள் தங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருடைய கமெண்ட்ஸ் சொல்லணும்னு ஆசைங்க, இருந்தாலும் எங்களுக்கு அந்த தருணம் இல்லை. இதய நோய், நுரையீரல் நோய் வராமல் இருக்க, முடக்குவாத நோய் வராமல் இருக்க, நரம்பு மண்டலத்தை பாதுகாக்க, மனதையும் உடலையும் எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்திருக்க நீச்சல் ஒரு சிறந்த பயிற்சி. நான் ஓட்டுநராக இருப்பதால் கொள்ளிடம் காவிரி ஆற்றுல நேரம் கிடைக்கும் போதுமெல்லாம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி நீச்சல் அடிச்சு நன்றாக குளிப்பேங்க அப்படின்னு மயிலாடுதுறை வேந்தன் சொன்ன இந்த தகவலோட இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நம்மிடமிருந்து விடைபெறுகிறது.

0: 100.3 பண்பலை ஒளிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையம்.
1: உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாள் குறித்து பேரிடர் மேலாண்மை துறை காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பாலு என்கிற பக்கிரிசாமி அவர்கள் கூறும் ஆலோசனைகளை கேட்கலாம்.
2: அன்புடைய காரைக்கால் பண்பலை வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஜூலை 25 தேதி இந்த நாள் இதுக்காக இருக்குதுன்னா, நீர்நிலைகளில் ஏற்படக்கூடிய நீரில் மூழ்கி உயிரிழப்புகளை தடுப்பது குறிப்பு ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த நிகழ்ச்சி வந்து நாம் வந்து இப்போ இங்கே காரைக்காலினுடைய 100.3 பண்பலையிலேருந்து இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த நிகழ்ச்சி உங்கள்கிட்ட சொல்லும்போது, நம்ம நீரில் மூழ்கி உயிரிழப்பதை தடுக்கிறதுக்காக நம்ம என்னென்ன நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வந்து நம்ம உங்களுக்கு முக்கியமாக நான் எடுத்து சொல்கிறேன். பெரும்பாலும் வந்து இது ஒரு இந்த விபத்தை தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லையா. அதனால் நாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது இப்போ நீரில் மூழ்கி உயிரிழப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள், இளைஞர்கள், நீச்சல் தெரியாதவர்கள், மீனவர்கள், விவசாயிகள் மற்றும் பெரு வெள்ளம் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து அதிக ஆபத்தில் தான் இருப்பாங்க. ஒரு கன நேரம் அந்த அலட்சியம் பார்த்தீங்கன்னா, அந்த பாதுகாப்பு விதிகளை நம்ம பின்பற்றாத அல்லது அபாயத்தை சரியாக மதிப்பிடாது போன்ற காரணங்களால் தான்

உயிரிழப்புனா ஏற்படுது. அப்போ நம்ம ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கும். இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நகரமயமாக்கல், பருவநிலை மாற்றம், திடீர்னு கனமழை, வெள்ளப்பெருக்கு மற்றும் நீர்நிலைகளை பயன்பாடு அதிகரிப்பதால் பார்த்தீங்கன்னா நீர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு முக்கியமாக உண்ணாத காலகட்டமாக மாறி போயிட்டுது. எனவே நீரில் மூழ்கி உயிரிழப்பதை தடுப்பது வந்து நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பாக இருந்தால் கூட ஒரு குடிமகன் வந்து சமூக பொறுப்பாக அதை கருதி வந்து எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் விவசாயிகளை பார்த்தீங்கன்னா வயலுக்கு செல்லும்போது பார்த்தீங்கன்னா நீர் நிரம்பிய கால்வாய்கள் மற்றும் பாசனப்பகுதியில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நீரோட ஆழம் தெரியாமல் அந்த வயலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றில் இறங்குறது, வாய்க்கால் இறங்குறது, இந்த சம்பவங்கள்லாம் தவிர்த்துக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா மின்சார மோட்டார் மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதிக்கு மின்சார மோட்டார் ஓடிட்டுருக்கும், அந்த பகுதிகளுக்கு அருகில் வந்து ஒரு மின்சாரம் ஒரு சாக்கடிக்கக்கூடிய சூழல்னா இருக்கும். அதனால் மின்சார மோட்டார் பகுதிக்கு அருகில் செயல்கள்னா வந்து விவசாயிகள் தவிர்த்துக்கணும். அப்படியே போய் அதை உபகரணத்தை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பாதுகாப்பான கைவுரைகள்லாம் அணிந்துக்கிட்டு தான் போகணும். கைவுரை கால் உரைகள்லாம் போட்டுக்கிட்டு தான் அவங்க போகணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த நீரில் மூழ்கி உயிரிழப்பை தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து மிக மிக கவனம் வந்து நம்மகிட்ட இருக்கணும். அந்தமாரி மீனவர்கள் வந்து அந்த படகு போயிட்டு இருக்கும்போது அவங்க நிச்சயமாக வந்து உயிர் காக்கக்கூடிய கவசம் அதை அணிந்துக்கிட்டு தான் போகணும் அவங்க. அதுமாரி படகுல வந்து அதிகமான நபர்கள்லாம் போகக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட நபர்கள். அதுமாரி வானிலை எச்சரிக்கை சொல்லுவாங்க, இன்னைக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் மீனவர்கள், அதெல்லாம் மதித்து நடக்கணும். அந்த எண்ணத்தில் மீன்பிடிக்க செல்லக்கூடாது. அதேமாரி யாராவது ஒருத்தவங்க வந்து வெள்ளத்தில் வந்து சிக்கிக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து அதை பதற்றம் அடையக்கூடாது. உடனே உதவி செய்யணும் அப்படின்னு ஓடி போய் அவங்களை தூக்கும்போது அந்த வெள்ளத்தில் சிக்கியவர்கள் நம்மளை வந்து அவங்க தப்பிச்சு வரதுக்காக பார்ப்பாங்க நம்மளை அமைக்கிட்டு. அதனால் என்னென்னா அந்த லைஃப் ஜாக்கெட்னா போட்டுக்கிட்டு போய் உதவணும். இல்லை நீச்சல் தெரிஞ்சு ஒருத்தவங்களை வந்து நம்ம தன்னம்பிக்கையோட கிட்ட இருக்கிறாங்க இழுத்துட்டு வந்துடலாம்னா அந்தமாரி தன்னம்பிக்கையோட நீச்சல் தெரிஞ்ச வீரர்களாக இருந்தால் இழுத்துட்டு வரலாம். ஆனால் வந்து இந்த பாதுகாப்பு கவசங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாதுகாப்பு கவசத்தோடு போய் மீட்டோம்னா பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நம்மளுடைய உயிருக்கு கேரண்டி. மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, பேரிடர் மீட்புத்துறை, காவல்துறை, சுகாதாரத்துறை, கல்வித்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள்னா இணைந்து பொதுமக்களிடம் போய்பட்டு நீர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து ஏற்படுத்தி தான் வர்றாங்க. பள்ளி, கல்லூரி, கிராம சபை கூட்டங்கள், சமூக அமைப்புகள் மற்றும் ஊடகங்கள் மூலமாக கூட பாதுகாப்பு அறிவுரைகள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு செல்லப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. நம்ம உதாரணத்துக்கு ஆகாசவாணி, கரைக்கால், பண்பலை போன்ற மக்கள் தொடர்பு ஊடகங்கள் கூட பாதுகாப்பு விழிப்புணர்வு வந்து அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு சேர்ப்பதில் வந்து ஒரு சிறப்பான பங்கு வகிக்கிறது. இத்தகைய நிகழ்ச்சிகள் வந்து மூலம் வந்து பொதுமக்கள் வந்து தங்களையும் தங்கள் குடும்பத்தினரையும் குறிப்பாக குழந்தைகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நடைமுறையை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து எச்சரிக்கையோடு இருக்கணும் தான் திருப்பி திருப்பி அதை நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த நீரில் மூழ்கி உயிரிழக்கிறது வந்து எச்சரிக்கை இல்லாத நிகழக்கூடிய ஒரு துயரமான சம்பவம் இருந்தால் கூட பெரும்பாலும் நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது முறையான முன்னெச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வின் மூலம் தவிர்க்கக்கூடியதான ஒன்றா தான் இருக்குது. இப்போ நீர்நிலைகளுடைய அருகில் வந்து எச்சரிக்கையோடு செயல்படணும். குழந்தைகளை எப்போதும் கண்காணித்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பக்கத்தில் ஒரு குட்டை இருக்குது, பாதுகாப்பான இடங்களில் வந்து நம்ம பிள்ளைங்களை வச்சுருக்கணும். அந்த குட்டைக்கும் பக்கத்தில் போய் விளையாட விடுறது, மழை பெஞ்சு கொஞ்சமாக தண்ணி இருக்குது அந்த பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கணும்னு விடுறது, அந்த பிள்ளைங்க தடுமாறி அந்த குட்டையில் விழுந்துட்டுனா அதை வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான். இதெல்லாம் வந்து நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத திருப்பி திருப்பி சொல்கிறோம். உலக நீரில் மூழ்கி உயிரிழப்பு தடுப்பு தினத்தில் வந்து நம்ம ஒவ்வொருவரும் பாதுகாப்பான நீர் பயன்பாட்டை வந்து உறுதி செய்யும். நமது குடும்பத்தினருக்கும் சமூகத்திற்கும் நீர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை வந்து ஏற்கனவே நம்ம உறுதியேற்றுவோம் இந்த நாளில். இப்போ மழைக்காலத்தில் ஒரு முன்னெச்சரிக்கை, அது என்ன செய்யணும்னா மழைங்கிறது இயற்கையாக நமக்கு வழங்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு நீர் தான் அது. அந்த விவசாயம், குடிநீர், சுற்றுச்சூழல் மற்றும் மனித வாழ்விற்கு மழைங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. இருந்தால் கூட கனமழை மற்றும் தொடர்ச்சியான மழை அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ ஆறுகள், ஓடைகள், ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள் மற்றும் அணைகளில் வந்து நீர்மட்டம் வந்து ரொம்ப அதிகரிக்கும். அப்போ வாய்க்காலில் தண்ணி அதிகமாக வரும், ஆற்றுல தண்ணி அதிகமாக வரும். அப்போ ஆற்றுல குளிக்க போகக்கூடாது. நம்ம ஆற்றுல ஆஹா நிறைய தண்ணி வருதுன்னு குளிக்க போனால் அது அந்த போக்கே நமக்கு தெரியாது. அது எந்த வேகத்தில் வருது, திடீர்னு குறைவாக இருக்கும், திடீர்னு அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் அடிக்கடி ஆறு குளங்களில் அந்த தண்ணீர் வரக்கூடிய காலங்களில் குளிக்காதீங்க அப்படிங்கிற எச்சரிக்கையாக சொல்கிறோம். சில பேர் அந்த எச்சரிக்கையை அலட்சியமாக நினைக்கிறாங்க. அந்த அலட்சிய போக்கை கைவிட்டு அந்த அரசாங்கத்தினுடைய ஆணைகளையும் உத்தரவுகளையும் மதித்து நடந்தாவே உங்களுக்கு பாதுகாப்பு வந்து நிச்சயமாக வந்து உறுதி செய்யப்படும். இப்போ நம்ம பேரிடர் மேலாண்மை, அந்த தீயணைப்பு மீட்பு துறை, இந்த ரெண்டு துறையும் இதனுடைய பங்கை பார்த்தீங்கன்னா இந்த நீரில் மூழ்கி உயிரிழப்பு அதை வந்து தடுக்கிறதுக்கு தனிநபர் விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரசு துறைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டோட மிகவும் முக்கியமான ஒன்று வந்து இதில் வந்து செயல்படுது. குறிப்பாக மாவட்ட பேரிடர் மேலாண்மை அமைப்பு, தீயணைப்பு காவல்துறை, வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, உள்ளாட்சி அமைப்புகள் மற்ற இந்த பிற தொடர்புடைய பொதுப்பணித்துறை இவங்கெல்லாம் வந்து இணைந்து செயல்படுவதன் மூலம் வந்து பல உயிர்களை வந்து இது காக்க முடியுது. இந்த பேரிடர் மேலாண்மையில் வந்து நீங்கள் மழைக்காலங்களில் வந்து 1077 ஒரு நம்பர் வச்சுருக்கிறோம். இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் அடிச்சிங்கன்னா அந்த தொடர்புடைய துறை உங்களுக்கு என்ன பிரச்சனை, மரம் வந்துட்டா, அதை உடனே வந்து நாங்கள் வந்து பொதுப்பணித்துறைக்கும் தீயணைப்புத்துறைக்கும் சொல்லி அந்த மரத்தை வந்து அப்புறப்படுத்தும். அதுக்காக நல்லா உள்ள மரங்களை வந்து வெட்டுறதுக்காக உளுந்துட்டுன்னு சொல்லக்கூடாது. பெரும்பாலும் மரங்களை வந்து நம்ம விட்டதை வந்து தவிர்த்துக்கணும். மரத்தால தான் நம்ம உலகம் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மரத்தை வந்து தயவுசெய்து உடனே

இது ரோட்டை அடைச்சிக்கிட்டு இருக்கு, தெருவு அடைச்சிக்கிட்டு இருக்கு, வெட்டி பண்ணணும் வெட்டி பண்ணணும், தயவு செய்து நீங்கள் நினைக்காதீங்க. இந்த மரம் இருக்கிறதுனால தான் நம்ம சுத்தமான இயற்கையை நம்ம வந்து பெற முடியும், மழை பெற முடியும். அதனால் இந்த மரம்ங்கிறது நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உண்மையிலே மரம் உளுந்து அது வந்து ரோட்டை அடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு வந்து நீங்கள் இந்த 1077 தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய தீயணைப்பு வீரர்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள். அவங்க வந்து உயிர்காக்கும் வளையங்கள், கயிறுகள், உயிர்காக்கும் கவசங்கள் மற்றும் தேவையான மீட்பு உபகரணங்கள் தேவையான அனைத்தையுமே வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. அதனால உடனடியாக வந்து அவங்க வந்து நீரில் மூழ்கினவங்களை வந்து காப்பாற்றக்கூடிய பயிற்சி பெற்றிருக்கிறாங்க. சில மீனவர்கள் கூட இந்த சிறப்பு பயிற்சி பெற்று எங்களுடைய ஆப்தமித்ரா சிவில் டிஃபென்ஸ் இது கூடிய நம்ம பேரிடர் மேலாண்மை துறையினுடைய அங்கமாக வைக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் வந்து இந்த பயிற்சி சிறப்பு பயிற்சி பெற்று அவங்க வந்து நீர் மூழ்கினவங்களை காப்பாற்றுறதுக்கு உதவியாக நாங்கள் பல தடவை அவங்களை அழைச்சிருக்கோம். அவங்க வந்து அதுமாரி காப்பாற்றிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஆப்தமித்ரா வீரர்களுக்கும் சிவில் டிஃபென்ஸ் வீரர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் இதன் மூலம் தெரிவித்துக்கிறோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த உயிர் காக்கக்கூடிய கவசத்தோட முக்கியத்துவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, படகுகளை பயணம் செய்யும்போது நம்ம அந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டுருக்கோம். ஆறுகள், இந்த ஏரிகளில் பணிபுரியும் போது, மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் போது, நீர் மீட்பு நடவடிக்கைகளில், நீச்சல் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆரம்ப நிலைகளில் இந்த லைஃப் ஜாக்கெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லைஃப் ஜாக்கெட்டு மட்டும் இல்லாமல் உயிர் காக்கக்கூடிய வளையம், மீட்பு கயிறுகள், மிதக்கும் கருவிகள், முதலுதவி பெட்டி, அவசர விளக்கு, தகவல் தொடர்பு சாதனங்கள், இதெல்லாம் வந்து நம்ம மீனவர்கள் வந்து அந்த படகுல வைக்கும்போது அது அவங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும். அதுமாரி நம்ம அந்த படகுல போகும்போது, படகுல டூர் போகும்போது கூட இந்த பாதுகாப்பு கருவிகள்னா இருக்குதான் பார்க்கணும். லைஃப் ஜாக்கெட் இருக்கா, உயிர் காக்கக்கூடிய வளையம் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்தான் பார்க்கணும். சமயத்தில் வச்சிருப்பாங்க அந்த படகுல, அதெல்லாம் வந்து வேலை செய்தா வேலை செய்யலையா, ரெண்டு இருக்கு நாலு பேர் வந்திருக்கோம் இதை பார்த்துட்டு போயிடலாம் அந்த மாதிரிலாம் நினச்சி ஒரு அவசரப்பட்டுனா போகக்கூடாது. அந்தமாரி படகுல பயணிக்கும் போது நாம் அந்த லைஃப் ஜாக்கெட்னா இருந்து அதெல்லாம் நல்ல விதமாக இருந்தால் மட்டும்தான் பயணிக்கணும். அந்த படகு வந்து நல்ல படகா, ஓட்ட படகா, இதெல்லாம் என்கொயரி பண்ணி பார்த்துட்டு தான் ஏறும். இப்போ தான் நம்மளுடைய உயிர் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அது உறுதி செய்யும். அதுமாரி இப்போ ஒருத்தவங்க தண்ணீரில் விழுந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வந்து மீட்கப்பட்ட அந்த நபரை வந்து பாதுகாப்பான இடத்துக்கு வந்து கொண்டுட்டு போய் அவரை கிடத்தி அவருடைய சுயநிலை கூட இருக்கிறாரா சுவாசிக்கிறாருன்னா உறுதி செஞ்சு பார்க்கணும். சுவாசம் இயல்பாக இருந்தால் அவர் ஒரு பாதுகாப்பான பக்கவாட்டு நிலையில் வந்து படுக்க வச்சு உடலை வெப்பமாக வைத்துக்கொண்டு மருத்துவ உதவி வரும் வர வந்து அவர் நம்ம கண்காணிக்கணும். அதாவது மூடிய நபர் சுவாசிக்கலை அவர் பதிலே சொல்லலை அப்படின்னு தோணுன்னா உடனே என்ன செய்யணும்னா நீங்கள் மருத்துவ அவசரம் உதவி வந்து நீங்கள் தகவல் வந்து தெரிவிக்கணும். அதோட வந்து இதய நுரையீரல் மீட்பு முறை அந்த சிபிஆர்னு சொல்லுவாங்க, அந்த பயிற்சி பெற்றவர்கள் பக்கத்தில் யாராவது இருந்தாங்க, அந்த மீட்பு நம்ம வாலண்டியர்ஸ் யாராவது கடற்கரையில் இருந்தாங்க, காவல்துறையில் இருந்தாங்க அப்படின்னா வந்து அவருடைய வழிகாட்டுதலோட படி அல்ல தகுந்த பயிற்சி அடிப்படையில் அவர் இந்த சிபிஆர் அவருக்கு தெரியும் அப்படின்னா அவங்க அந்த இதயம் சுவாசம் வந்து அப்படியே நின்று போயிட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அந்த மூளைக்கு உடலில் உள்ள முக்கிய உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் தொடரத்துக்கு வந்து அந்த சிபிஆர் அந்த பயிற்சி அவங்க செஞ்சு அவங்க வந்து அந்த பயிற்சி பெற்றவர்கள் செய்யும் போது நமக்கு உயிர் உண்டாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து ஏற்படும். இப்போ எனக்கு வந்து சிபிஆர் தெரியாமல் நம்ம போய் டக்குனாங்க போய் போயிட்டு சொன்னாங்களே நெஞ்சு போட்டு அடுத்துன்னு சொல்லி நம்ம தள்ளப்படாமல் அடிச்சு கடிச்சு அவங்கள வந்து இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் உயிரையும் போக்கிடக்கூடாது. அதுமாதிரி தெரியாத ஒன்றை நம்ம வந்து செய்யக்கூடாது. நம்ம உடனடியாக மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் வச்சு அவங்கள வர வச்சு அவங்கள அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களுக்கு வந்து உயிரை கொடுக்கறது தான் நம்மளுடைய கடமை அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய மாவட்ட நிர்வாகம் பார்த்தீங்கன்னா இந்திய வானிலை ஆய்வு மையம் மற்றும் பிற தொழில்நுட்ப நிறுவனங்களிடமிருந்து பெறப்படக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் தான் பொதுமக்களுக்கு உடனடியான எச்சரிக்கைகளை வழங்குகிறது. குறுஞ்செய்தி ஊடகங்கள், சமூக வலைதளங்கள், ஒலிபெருக்கிகள் மற்றும் உள்ளூர் நிர்வாக அமைப்புகள் மூலம் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை வந்து மக்களிடம் கொண்டு செல்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை மூலமாக கூட நம்ம வந்து விழிப்புணர்வு செய்திகளை சொல்லும்போது அவங்க உடனுக்குடன் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க, அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம தீயணைப்பு துறையில் பார்த்தீங்கன்னா அந்த வீரர்கள் வந்து ஒரு உத்வேகத்தோடு செயல்படுவாங்க. சிறப்பு பயிற்சி அவங்க பெற்றவர்கள் அவங்க நீரில் மூழ்கி இறக்கக்கூடிய தருவாயில் உள்ளவர்களை காப்பாத்திட்டு சமீபத்தில் கூட ஒரு தீயணைப்பு வீரர் இறந்து போயிருக்காருன்னு சொன்னா அவருடைய மனநிலை பாருங்க. நம்ம வந்து அரசாங்கத்தில் தீயணைப்பு துறையில் இருந்தா கூட அந்த உயிரை பாதுகாக்கணும்னு டக்குன்னு ஓடி போய் காப்பாத்தி வரும்பொழுது அவர் மூச்சு தண்ணறி இறந்துறாரு. தன்னுடைய சுயநலம் கருதாமல் மக்கள் நலன் தான் பெருசுங்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள்லாம் அந்த காரைக்கால் மாவட்டத்தில் இருந்திருக்காங்க. போது அவங்க குடும்பம்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சி நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு வந்து நல்லத கடவுள் செய்யணும். அப்புறம் இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா வாகனத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக போகணும். கேபிள் எங்கேயாவது நோண்டி வச்சிருப்பாங்க, தெரியாது உங்களுக்கு, அங்கே ஒரு பள்ளத்தில் தண்ணி தேங்கி கிடக்கும். அப்போ ஒரு டூ வீலர்லையோ ஃபோர் வீலர் போகும்போது ஒரு விபத்து ஏற்படும். நம்ம வந்து அந்த நீரில் போய் உழுகுறதோ, அப்போ பெரும்பாலும் அந்த சின்ன குழந்தைங்களை ஏற்றிட்டு போவாங்க, தண்ணியில் விழுவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தடுமாறி தரையில் விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தண்ணி இருக்கும்போது அந்த பள்ளம் நமக்கு தெரியாது. அதனால் வந்து தயவுசெய்து இந்த குளிக்கும் போது ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த கனமழை, இந்த வெள்ளப்பெருக்கு, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்றைக்கி மழை பெய்ய போகுது, 10 நாளைக்கு அடித்து ஊற்று மழை அப்படின்னு வாட்ஸ்அப்பில் போடுறது, அந்த அரசாங்கம் விடக்கூடிய அதிகாரப்பூர்வமான தகவலை மட்டும்தான்

0: நம்பணும். சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை வந்து நம்ம நம்பி அது வழியாக செயல்படக்கூடாது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த அணைகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஆறுகளின் நீர்வரத்தை அதிகரிக்கும் போது தண்ணீர் திறக்கப்படுவதற்கான வாய்ப்பு வந்து அப்போ அதிகமாக இருக்கும். இது போன்ற நேரங்களில் வந்து பொதுமக்கள் வந்து என்னென்னா முன்கூட்டியே எச்சரிக்கை நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலியமாக வந்து முன்கூட்டியே வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். நம்ம ஒவ்வொரு கிராமங்களாக, அதாவது இந்த ஆறுகள் ஓடக்கூடிய தாழ்வான பகுதியில் குடியிருக்கக்கூடிய ஆற்றங்கரை அந்த பகுதியில் வச்சிக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கையை நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த எச்சரிக்கையை மதித்து நீங்கள் பாதுகாப்பான இடங்கள், அதிக மழை பெய்து வெள்ளம் ஏற்படுதுன்னா நாங்கள் அந்த பள்ளிக்கூடங்களை திறந்து வச்சிருப்போம். அந்த காலகட்டங்களில் அங்கே வந்து தங்குவதற்கான வசதிகளும் செய்து கொடுத்துருப்போம். அங்கே உங்களுக்காக உணவுகளும் வழங்கப்படும். அந்த மாதிரி அரசாங்கம் வந்து நல்ல ஒரு செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்புகளை வந்து வெள்ள காலங்களில் பயன்படுத்திக்கணும். அன்புடைய காரைக்கால் பண்பலை வானொலி நேயர்களே, இன்று நாம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் பாதுகாப்பு குறித்த புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். நீர்மூழ்கி உயிரிழப்பு என்பது எதிர்பாராத விதமாக நிகழும் ஒரு துயரச் சம்பவம் மட்டுமல்ல, பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அது முறையான விழிப்புணர்வு, முன்னெச்சரிக்கை மற்றும் பொறுப்பான அணுகுமுறையின் மூலம் தடுக்கக்கூடிய ஒரு விபத்தாகும். ஒவ்வொரு ஆண்டும் பல குடும்பங்கள் தங்களது அன்புக்குரியவர்களை இழந்து துயரத்தில் ஆழ்கின்றன. இந்த இழப்புகளை தவிர்ப்பது நாம் அனைவரின் கூட்டுப் பொறுப்பாகும். நீர் என்பது உயிரின் ஆதாரம். குடிநீர், விவசாயம், தொழில், சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்வாதாரத்திற்கு நீர் இன்றியமையாது. அதே நேரத்தில் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றாமல் நீர்நிலைகளை அணுகும் போது அது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். எனவே நீரை மதிப்பதும் நீர்நிலைகளின் அருகில் பாதுகாப்புடன் நடந்து கொள்வதும் ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். நீரில் மூழ்கி உயிரிழப்பு என்பது விதியல்ல, விழிப்புணர்வு மற்றும் முன்னெச்சரிக்கையால் தடுக்கக்கூடிய ஒரு விபத்து என்பதை அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும். பாதுகாப்பாக இருப்போம், பிறரையும் பாதுகாப்போம். நீரில் மூழ்கி உயிரிழப்பை தடுப்போம், உயிர்களை காப்போம், விழிப்புணர்வை பரப்புவோம், பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குவோம். இந்த முக்கியமான செய்தியை உங்கள் குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் அண்டை அயலார்களிடமும் பகிர்ந்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஒரு உயிரை காப்பது மனித குலத்திற்கு செய்யும் மிக உயர்ந்த சேவையாகும். நமது சிறிய கவனக்குறைவு ஒரு குடும்பத்தின் வாழ்நாள் துயரமாக மாறக்கூடும். அதேபோல் நமது சிறிய விழிப்புணர்வு மற்றும் பொறுப்புணர்வு ஒரு உயிரை காப்பாற்றக்கூடும். இந்த நீரில் மூழ்கி உயிரிழப்பு தடுப்பு தினத்தில் நாம் அனைவரும் பின்வரும் உறுதிமொழியை ஏற்போம். நீர்நிலைகளின் அருகில் எப்போதும் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவோம். குழந்தைகளை எப்போதும் கண்காணிப்போம். ஆபத்தான இடங்களில் நீச்சல் அடிக்க மாட்டோம். வெள்ள நீரை கடக்க முயற்சிக்க மாட்டோம். நீச்சல் மற்றும் உயிர்காக்கும் திறன்களை கற்றுக்கொள்வோம். அரசின் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை மதித்து செயல்படுவோம். நீரில் மூழ்கி உயிரிழப்புகளை தடுப்பதில் நமது பங்களிப்பை வழங்குவோம். இறுதியாக, நீரில் மூழ்கி உயிரிழப்பு என்பது விதியல்ல, விழிப்புணர்வு மற்றும் முன்னெச்சரிக்கையால் தடுக்கக்கூடிய ஒரு விபத்து என்பதை அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும். பாதுகாப்பாக இருப்போம், பிறரையும் பாதுகாப்போம். மூழ்கி உயிரிழப்பதை தடுப்போம், உயிர்களை காப்போம். விழிப்புணர்வை பரப்புவோம், பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குவோம். இந்த முக்கியமான செய்தியை உங்கள் குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் அண்டை அயலாரிடமும் பகிர்ந்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். இந்நாளில் நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாள் குறித்து பேரிடர் மேலாண்மை துறை காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பாலு என்கிற பக்கிரிசாமி அவர்கள் கூறிய ஆலோசனைகள்.
2: நேரம் 10 மணி. இது ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.

0: சிந்தனை துளி. பச்சை பூமி வேண்டுமா? கையில் துணிப்பை ஏந்துங்கள். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை

0: வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஃபிசியோதெரப்பி பற்றி பேச போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட வர பேஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம்னா, யூஸ்வலாக முழங்கால் வலிக்குதுன்னா உங்களுக்கு வந்து மெழுகுத்தில் வைங்க, தோள்பட்டை வலிக்குதுன்னா அல்ட்ராசவுண்ட் வைங்க, இந்த மாதிரி ஷாக் வேவ் வைங்க, லேசர் வைங்க, இந்த மாதிரி நாங்கள் எல்லாமே அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ பட் ஆனால் பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபிசியோதெரப்பி அது அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துக்குவாங்க, நான் சொல்கிற அட்வைஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி வர பேஷண்ட்ஸோட ரெக்கவரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஃபிசியோதெரப்பிங்கிறது அவங்களுக்கு சொன்னால் சரி இது ஒத்தனத்தினால என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய சயின்ஸ் இருக்குது, அதில் நிறையா ஜவ்வோட பற்றி ஸ்டடி பண்ணது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறனால அது ப்ராப்பரான எக்ஸசைஸ் ரொம்ப தேவை. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட் எங்கேயாவது அடிபட்டு வராங்க அப்படின்னா சில இது மாவுக்கட்டு போட்டுடுவோம். மாவுக்கட்டு போட்டுட்டு பார்த்தோம்னா அவங்க ப்ராப்பராக எக்ஸசைஸோ இதோ பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா தோள்பட்டை, அதாவது கீழே கையில் கீழ் பக்கத்தில் நம்ம கட்டு போட்டாலும் தோள்பட்டையில் வந்து ஜவ் வந்து நல்லா இருவிச்சு இந்த மாதிரி ஜவ் புடிமானம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி இதுலலாம் இருக்குன்னா நம்ம ப்ராப்பராக அந்த ஷோல்டர் எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா அந்த இது பின்னாடி வராது. அதே மாதிரி நாங்கள் ஃபிசியோதெரப்பி சில இதுக்கு அட்வைஸ் பண்ணுறோன்னா அந்த ஃபிசியோதெரப்பியான இதை போய் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணும். சில இது பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு நம்ம சர்ஜரிங்கிறது தேவைப்படாது. ஸோ அது வந்து நம்ம என்னென்னா இப்போ ஷோல்டர் ஏதாவது ஸ்டிஃபாக பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நம்ம வந்து என்னென்னா அதுக்கு சர்ஜரி பண்ணாமல் நம்ம வந்து ஜஸ்ட் எக்ஸசைஸ் மூலமா, அதாவது வந்து 5 டேஸ்க்கு வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு சார்ட் மாதிரி கொடுத்து அது வந்து ப்ராப்பராக நாங்கள் பண்ண சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம ரிசல்ட்ஸ் சொல்ல முடியும். இயர்லியராக, அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை கொஞ்சம் இயர்லியராக நம்ம மருத்துவத்தை முன்னாடியே போனோம்னா அவங்களுக்கு வந்து இப்போ கரெக்டான டைமில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பின்னாடி வர காம்ப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே நம்மளால தவிர்க்க முடியும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: ஆகாய காற்றில் அலாபனை பாடும் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: சொல்லரங்கம். தேன் என முடியும் ஒரு சொல் சொல்லரங்கம். தேன் என முடியும் ஒரு சொல் சொல்லரங்கத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் 231-231 மற்றொரு தொலைபேசி எண் 299-4-80 அல்லது 299-5-80 தொலைபேசி தொட்டு பேசுங்கள். தொட்டு தொடரட்டும் நம் பந்தம். தேன் என முடியும் ஒரு சொல். செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்றான் மகாகவி பாரதி. தமிழும் இசையும் இணையும் இடம் எப்போதுமே அமுத சுரபிதான். இன்றைக்கான நம்மோட சொல்லரங்க நிகழ்ச்சியில காதுகளுக்கு தேனாய் பாயும் சொற்களையும் மனதை மயக்கும் பாடல்களையும் இணைக்கப் போகிறோம். அது மட்டுமில்லைங்க, இன்றைக்கான நம்மோட சொல்லரங்கத்தின் தலைப்பு தேன் என முடியும் அழகிய சொற்கள். பாலின் சுவையும் பழத்தின் சுவையும் தோற்றுப்போகும் இந்த தமிழ் மொழியின் சுவைக்கு முன்னாலே வாங்க, காதுகளில் அமுது பாய்ச்சி வந்த தேன் சுவை சொற்களோடு இன்றைய சொல்லரங்கத்திற்குள் செல்வோமா?
1: தேனே தென் பாண்டி மீனே இசை

0: அழகிய தாலாட்டு பாடலோடு தென்மொழிய தேன்மழை பொழிய வரும் இந்த நேயர்கள் யார் என்று கேட்போம். எங்கிருந்து வருகின்றார்கள், என்னென்ன சொல்ல போகின்றார்கள், தேன் என முடியும் சொற்கள் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். வருக வருக இரவாஞ்சேரி ரதி மதனா. 54 இரவாஞ்சேரியில இருந்து வந்திருக்கேன்னு சொல்லுவீங்கன்னு
1: எதிர்பார்த்தேன்.
0: சரி, தேன் என முடியும் சொல் சொல்லுங்க பார்க்கலாம். விதை தேன் அப்படிங்கறது தொடங்கிருக்கீங்க, நன்றிமா. நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடைய செல்வ பாரதி.
0: சொல்லுங்க ஐயா.
2: சந்தித்தேன்.
0: சந்தித்தேன், சிந்திக்கவே இல்லை. நன்றிங்க. நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கங்க.
3: வேதாரண்ய வட்டம் செட்டிப்புலத்திலிருந்து ஆறுமுகம் பேசுறேன்.
0: செட்டிப்புலம் ஆறுமுகம், சொல்லுங்க ஐயா.
3: நினைத்தேன்.
0: நினைத்தேன், வந்தாய். நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கங்க. யார் பேசுறீங்க சார்?
4: திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தையல் கலைஞன் சிட்டிமேன் என்கிற தியாகராஜன்.
0: திருவாரூர் தியாகராஜன், சொல்லுங்க ஐயா.
4: பார்த்தேன், ரசித்தேன், சிந்தித்தேன்.
0: ஒரு சொல் போதும். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து அவர்களுக்கு வாய்ப்பு. வருக வருக.
5: ஹலோ,
0: வணக்கம்.
5: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலாகும் காரை தந்தவையும் அன்பான அறிவிப்பாளரையும் வணங்குவது பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி செப்பலிங்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
5: வணக்கம். வியந்தேன்.
0: வியந்தேன், அழகு அழகு. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, வாருங்கள். கருப்பம்புலம் சிவகுமார் ஐயா.
6: நன்றிங்க ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமே மலர வாழ்த்துக்கள் ஐயா. நலமாக இருக்கின்றோம்.
6: கொடுத்தேன்.
0: கொடுத்தேன், கொடுத்து கொடுத்து பார்த்தேன். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
7: மேமாத்தூர்லேருந்து அமுதா சார்.
0: மேமாத்தூர் அமுதா, சொல்லுங்கம்மா.
8: வணக்கம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
8: மேட்டுப்பாளையம்
0: நவீன் குமரன். சொல்லுங்க நவீன் குமரன், தேன் என முடியும் ஒரு சொல் சொல்லுங்க. பசித்தேனா?
8: பசிப்பேன்.
0: சரிப்பா, நன்றிப்பா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
9: வணக்கம் சார். காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர்.
0: காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர், சொல்லுங்கம்மா.
9: பகிர்ந்தேன்.
0: பகிர்ந்தேன், நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய தேன் என முடியும் ஒரு சொல் யாருது, எங்கிருந்து? ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
10: நான் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர்லேருந்து கண்ணன் பேசுகிறேன் சார்.
0: பெரம்பூர் கண்ணன், சொல்லுங்க கண்ணன்.
10: வைத்தேன், எடுத்தேன், கொடுத்தேன்.
0: நன்றி. ஒரு சொல் கேட்டோம், ஆனால் பல சொல் சொல்லி விடைபெறுகிறீர்கள். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
11: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
11: நன்றி,
0: நன்றி. சுவைபட சொல்லிருக்கீங்க, நன்றி. நிகழ்ச்சியில்

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
1: காலையிலேருந்து நிகழ்ச்சி அருமையா போகுது, நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்தேன் சார்.
0: மகிழ்ந்தேன் என்று மன மகிழ்ச்சியோடு சொல்லியிருக்கின்றீர்கள். உங்களுடைய பெயரை சொன்னால் நாங்களும் நன்றாக இருப்போம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை.
1: வேளாண்மை வட்டம் தேத்தாக்குடி தெற்கு பூங்கொடி அறிவழகன்.
0: பூங்கொடி அறிவழகன், தேத்தாக்குடி தெற்கு பூங்கொடி அறிவழகன், மகிழ்ந்தேன் அப்படின்னு மகிழ்ச்சியோட சொல்லியிருக்கிறீங்க. நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கங்க. நல்லா இருக்கோம், நலமே வளர வாழ்த்துக்கள். யாரு, எங்கிருந்து பேசுறீங்க? மயிலாடுதுறை நாகலட்சுமி. சொல்லுங்கம்மா, தேன் என முடியும் ஒரு சொல். என்னம்மா? திகைத்தேன். நன்றிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜெயலட்சுமி.
0: சொல்லுங்கம்மா.
2: வானொலியை நேசித்தேன்.
0: நேசித்தேன் என்று தேன் என முடியும் ஒரு சொல்லி சொல்லி சுவைபட நம்மிடமிருந்து விடைபெறுகின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா
3: பூந்தோட்டம் ஆட்டோ காட்டிங்க, நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கும், நலமே மலர வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு.
3: உழைத்தேன் ஐயா.
0: உழைத்தேன், வியர்வை சிந்த உழைத்தேன். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க ஐயா. சொல்லுங்க. காரைக்கால் பண்பலை 100.3. ஹலோ
5: வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம். என்னமா தாமதம்?
5: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் சத்யபாமா.
0: சத்யபாமா திருபுவனத்திலிருந்து வர்றதுனால தாமதமா இருக்கோ?
5: அப்படியெல்லாம் இல்லை சார்.
0: சரிம்மா, சொல்லுங்க. தேன் என முடியும் ஒரு சொல்.
5: துதித்தேன்.
0: துதித்தேன். நன்றிம்மா. அழகு அழகு. நிகழ்ச்சியில் அடுத்து. ஹலோ வணக்கம்.
6: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க? அனையுமா இரவாஞ்சேரியிலிருந்து வர மாதிரி தோணுது. கலாவதி ராஜமோகனாது.
6: தேங்க்ஸ், என் வாய்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு தேங்க்ஸ். இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் தான்.
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
6: வீழ்ந்தேன், எழுந்தேன், வாழ்ந்தேன்.
0: சரி, ஒரு சொல் தான் கேட்டோம், ஆனால் மூன்று சொல் சொல்லியிருக்கீங்க. நன்றி.
6: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
7: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
7: திருவாலி சித்ரா பக்கிரிசாமி சார்.
0: திருவாலியிலிருந்து சித்ரா பக்கிரிசாமி. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா?
7: நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கோம் சார்.
0: சரிம்மா, நலமாக இருக்கின்றோம் எல்லாருமே. நிலையத்தில் எல்லாருமே நல்லா இருக்கோம். உங்களுடைய நல்ல ஆசையும் ஆதரவோட இன்னைக்கு தேன் என முடியும் ஒரு சொல் சொல்லுங்க.
7: வரைந்தேன்.
0: வரைந்தேன். நன்றிம்மா, நன்றி.
7: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
8: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்கம்மா?
8: ஆர்பாந்து கவிதா பேசுறேன் சார்.
0: ஆர்பாதி கவிதா.
8: ஆர்ப்பாக்கம்.
0: ஆர்ப்பாக்கம் கவிதாவா? சொல்லுங்கம்மா.
8: படித்தேன்.
0: படித்தேன். நன்றிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
9: தஞ்சை மாவட்டம் துணிந்த மணிவாசகன் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
9: காரை பண்பலையை ரசித்தேன்.
0: ரசித்தேன். நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
10: வணக்கம். தென்னங்குடி.
0: தென்னங்குடி புனிதவதி அம்மா. கொஞ்சம் வேகமாக விரைவாக சொல்லுங்களேம்மா. தேன் என முடியும் ஒரு சொல்
10: சொல்லுங்களேன்.
0: தேன் என முடியும் ஒரு சொல்.
10: மகிழ்ந்தேன்.
0: மகிழ்ந்தேன். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
11: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க?
11: முத்து பேசுறேன் சார்.
0: மேலவாஞ்சூர் முத்து.
11: ஆமா சார்.
0: எங்கள் சொத்து சொல்லுங்க. நீங்க
11: சிரித்தேன்.
0: சிரித்தேன். பாருங்க எவ்வளவு ஒரு சிரிப்பு, அழகு. நன்றி, நன்றி.
11: நன்றி சார். நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
12: வணக்கங்க.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்க ஐயா?
12: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன்.
0: சொல்லுங்க ஐயா.
12: தினமும் நடந்தேன்.
0: நடந்தேன்.
12: உடம்பு குறையவில்லை.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
13: அன்பு சகோதரருக்கு வணக்கம்.
0: வணக்கம் சகோதரா. சொல்லுங்க சகோதரா. வாரியங்காவிலிருந்து வர்றீங்க, இவ்வளோ வெயிலில் வர்றீங்க பாருங்க எப்படிலாம்.
13: நன்றிங்க. நன்றி சகோதரரை.
0: கொலஞ்சிநாதன் சொல்லுங்க ஐயா.
13: மகிழ்ந்தேன், வரைந்தேன், இணைந்தேன்.
0: சரி, நமக்கு தெரியுங்கிறதுக்காக மூன்று சொல் போகக்கூடாது. நம்ம மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ல, அவங்களும் சொல்லணும்னு முயற்சி எடுப்பாங்கல்ல.
13: நன்றி, நன்றி, நன்றி.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
14: ஹலோ
0: வணக்கம்.
14: வணக்கம்
0: ஐயா. யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க?
14: பாரிவல்லல்.
0: அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல். சொல்லுங்க ஐயா.
14: ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா?
0: தேன் என முடியும் ஒரு சொல் சொல்லுங்க ஐயா.
4: ஐயா வியங்கேன்.

0: உயர்ந்தேன்.
1: ஆமாங்க,
0: உங்களது பேச்சில் நானும் உயர்ந்தேன், மகிழ்ந்தேன். நலம் நலமே மலர வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: பூந்தோட்டத்திலிருந்து நூர்ஜஹான் பேசுறீங்க.
0: சொல்லுங்கம்மா.
2: பார்த்தேன், ரசித்தேன்.
0: நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், வணக்கம்.
3: பேப்பர் மண்ணலூர் சரவணா கமலேஷ்.
0: சொல்லுங்க சரவணா கமலேஷ்.
3: ஒரு ஒரு சொல் வியந்தேன்.
0: வியந்தேன், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும்.
0: அலைக்கும் அஸ்ஸலாம்.
4: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபராஜபுரம் மாமதி குமார். நலமாகங்களா சார்?
0: நலமாக இருக்கின்றோம். நலமே மலர வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஐயா.
4: மலைத்தேன்.
0: மலைத்தேன், சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், வணக்கம். ஹலோ,
5: காட்டுமன்னார் கோவில் முத்தத்திலிருந்து சுபாஷி பேசுறேன்.
0: காட்டுமன்னார் கோவில்
5: முட்டம்
0: கிராமத்திலிருந்து யார் பேசுறீங்க? சுபாஷினி. சொல்லுங்கம்மா, தேன் என முடியும் ஒரு சொல் சொல்லுங்க. நலமாக இருக்கின்றோம். நலமே மலர வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தேனா, தேனறிவு போல வந்திருக்கீங்க, சொல்லுங்க. முயற்சி தேன். நன்றி, நன்றி.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
7: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
8: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
8: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
7: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
8: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
0: சொல் அரங்கம், தேன் என முடியும் ஒரு சொல். நேரம் 10:20. தொடங்கப்பட்ட 15 நிமிடங்களில் நாம் கிட்டத்தட்ட 40 நேர்களை நெருங்கி 39 நேர்களை நாம் சந்தித்திருக்கிறோம். தேன் என முடியும் ஒரு சொல் சொல்லரங்கத்தில் இணையும் இந்த நேயர் யார் என்று கேட்போம். எங்கிருந்து என்ன சொல்கின்றார் கேட்கலாமா? ஹலோ, வணக்கம்.
11: வணக்கம் சார், கோழிக்கூத்திலிருந்து சத்யராஜ்.
0: சத்யராஜ், எங்கிருந்துங்க?
11: மகிழ்ச்சி அடைந்தேன்.
0: மகிழ்ச்சி அடைந்தேன், சரிங்க. எங்கிருந்து பேசுறீங்க சத்யராஜ் நீங்க?
11: கோழிக்குத்தில, மயிலாடுதுறை மாவட்டம் கோழிக்குத்தி சார்.
0: கோழிக்குத்தி, சரி, நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
12: ஐயா, வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க ஐயா?
12: நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கும் ஐயா, தங்களின் நல்ல ஆசையும் ஆதரவோட எல்லாரும் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருக்கணும். எங்கிருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
12: ரொம்ப சந்தோஷம் ஐயா. மகிழ்ச்சியூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில இருந்து கலைவாணன் மெரிச்சிராணி.
0: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. தேன் என முடியும் ஒரு சொல்.
12: அசந்தேன்.
0: அசந்தேன், அயர்ந்தேன் அப்படின்னு சொல்றதுதான் அசந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகு அழகு, நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
13: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம். மேலமாத்தூர் கேசவன், சொல்லுங்க கேசவன். தேன் என முடியும் ஒரு சொல்.
14: நிகழ்ச்சிகளை
0: ரசித்தேன். நன்றி. ரசித்தேன் என்பது மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
15: வணக்கம் சார், கத்திரிப்பளம் பாக்யராஜ்.
0: கத்திரிப்பளம் பாக்யராஜ், சொல்லுங்க பாக்யராஜ்.
15: சிந்தித்தேன்.
0: சிந்தித்தேன், அழகு அழகு, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
16: வணக்கம், வணக்கம். கும்பகோணம் பி.எஸ். பாலு.
0: சொல்லுங்க ஐயா.
16: தந்தேன், நன்றி.

0: தந்தேன் நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம். மதுரை
1: அன்பான அன்பருக்கு இனிய காலை வணக்கம் சார்.
0: சொல்லுங்க.
1: ஆண்டனி.
0: சொல்லுங்க ஆண்டனி.
1: சுவைத்தேன் சார்.
0: சுவைத்தேன். நன்றி நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. சொல்லுங்க ஐயா.
2: தானிக்கோட்டை தெற்கு முருகரே சார்.
0: சொல்லுங்க ஐயா.
2: தேன் சார். துடித்தேன்.
0: துடித்தேன். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: அரியலூர் மாவட்டம் எனக்கு சுப்பிரமணியம்.
0: சொல்லுங்க ஐயா.
3: உங்களை அழைத்தேன்.
0: அழைத்தேன். நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
4: ஹலோ சார். வணக்கம் வணக்கம். ஆலத்தூர் குரான் மோகன் பேசுறேன்
0: சார். ஆலத்தூர் மோகனா?
4: ஆமாம் சார்.
0: சொல்லுங்க. தேன் என முடியும் ஒரு சொல்.
4: நன்றி சார். நன்றி.
0: வென்றேன். வென்றேன் வராதுங்க. தேன் என முடியும் சொல். சரி நன்றி நன்றி நன்றி. நீங்க போட்டியிலிருந்து விளக்கப்படுகிறீர்கள். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கங்க. யார் பேசுறீங்க?
5: நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி ரவி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார்.
5: சிரித்தேன்.
0: சிரித்தேன். நன்றிங்க நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
6: அன்பு வணக்கத்தை தெரிஞ்சுக் கொள்வது
0: நாகூர்ல இருந்து. சொல்லுங்க ஐயா.
6: நன்றி. அதாவது ஐயா, உங்களின் குரல் இனிமையை கண்டு மலைத்தேன் ஐயா.
0: மலைத்தேன். நன்றி நன்றிங்க. காரைக்கால் பண்பலை 100.3 சொல்லரங்கம். சொல்லரங்கம் நிகழ்ச்சியில் நேரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 10:24 நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். முகநூல் பக்கத்தில் காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் தேன் என முடியும் ஒரு சொல் அப்படிங்கிற தலைப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். உங்களுக்கு தொலைபேசி வழியாக இணைப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக முகநூல் பக்கத்தில் போய் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லலாம். நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் 2311 மற்றொரு தொலைபேசி எண் 2994 அல்லது 2995 காரைக்கால் தொலைபேசி இணைப்பகை எண் 04368 இந்த நம்பரை நீங்கள் இணைச்சி தொடர்பு கொள்ளலாம். இது சொல்லரங்கம். தேன் என முடியும் ஒரு சொல்.

0: இது சொல்லரங்கம். சொல்லரங்கத்தில் தேன் தேன் தேன் என முடியும் ஒரு சொல். சொல் சொல் சொல்லுன்னு சொல்லிலேயே இருக்கலாம். நான் சொல்லரங்க நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரு, எங்கிருந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: அழைத்தேன்
0: அழைத்தேன் நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ
2: ஹலோ வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: திருப்பூர் மாநகர் மணரை பாறப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
2: உங்களிடம் பேச அலைபேசியில் அழைத்தேன்.
0: அழைத்தேன் நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஆலத்தம்பாடியிலிருந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்
3: நானும். ஆமாம் குமார் ஐயா.
0: ஐயா வணங்கி மகிழ்வின் பன்னீர்செல்வம் ஐயா, சொல்லுங்க.
3: பன்னீர்செல்வம்.
0: தேன் என முடியும் ஒரு சொல். அகம் மகிழ்ந்தேன். நன்றி நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
4: சார் வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க. எங்கள் மாணிக்கம் ஐயாவே சீர்காழியில இருந்து வந்திருக்கீங்க.
4: போன வாரம் 118 பேர் பார்த்தோம்.
0: இந்த வாரம் எத்தனை பேர் பார்க்கலாம்னு மீறிச்சு. தேன் இல்ல நிறைய வரும்.

0: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் ரவி.
0: திருபுவனம் ரவி, சொல்லுங்க ரவி.
2: உணர்ந்தேன்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், வாங்க வாங்க. சொல்லுங்க சொல்லுங்கம்மா, தேன் என முடியும் ஒரு சொல்
3: சொல்றேன். படித்தேன்.
0: படித்தேன், நன்றிமா. நன்றி
3: நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. காரைக்கால் பண்பலை 100.3 தேன் என முடியும் ஒரு சொல் சொல்லரங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: ஐயா, இனிய காலை வணக்கம். ஐயா,
0: அட வாங்க வாங்க வாங்க ஐயா, இனிய காலை வணக்கம். மணக்குடியில இருந்து ராஜேந்திரன் ஐயா வந்திருக்கீங்க, சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கோம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
5: புத்தகம் வாசித்தேன் ஐயா.
0: வாசித்தேன், நன்றி ஐயா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்
6: சார்.
0: வணக்கம் வணக்கம்.
6: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நிகழ்ந்தேன்.
0: சொல்லுங்க ஐயா.
6: பரிதவித்தேன் சார்.
0: பரிதவித்தேன், வித்தியாசமா சொல்லியிருக்கீங்க, நன்றி
6: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வானொலியின் ஒளி அளவை குறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஐயா.
7: வணக்கம் வணக்கம். தேவூர் மாரிமுத்து.
0: தேவூர் மாரிமுத்து, சொல்லுங்க ஐயா.
7: அழைத்தேன்.
0: அழைத்தேன், நன்றி ஐயா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம் சார். நான் காரைக்கால்லேருந்து காவியா பேசுறேன்.
0: காரைக்கால்லேருந்து காவியா, சொல்லுங்க காவியா. தேன் என முடியும் ஒரு சொல் சொல்லுங்க, விரைவாக சொல்லுங்க காவியா.
8: பிறந்தேன் சார்.
0: பிறந்தேன்.
8: ஆமா சார்.
0: நேரு நகரில் வளர்ந்தேன். நன்றி நன்றி காவியா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
9: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்.
9: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க சார்?
9: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் லட்சுமி ரவி.
0: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் லட்சுமி ரவி, சொல்லுங்க.
9: மதித்தேன்.
0: மதித்தேன், நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
10: ஹலோ
0: ஹலோ, வணக்கங்க. யார் பேசுறீங்க ஐயா?
10: வணக்கங்க, மயிலாடுதுறையிலிருந்து வேந்தன்.
0: சொல்லுங்க ஐயா. என்ன ஐயா இப்படி ஆயிடுச்சு? நிகழ்ச்சியில் தொடருவீங்கன்னு முயற்சியோட நம்பிக்கையோடு காத்துக்கிட்டே இருக்கிறோம். தேன் என முடியும் ஒரு சொல் சொல்லரங்கத்தில். ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம் சார்.
0: வணக்கம். உட்கோட்டை வேல்முருகன், சொல்லுங்க ஐயா.
10: துடித்தேன்.
0: துடித்தேன், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
11: வணக்கம் சார். நாகராஜன்.
0: சொல்லுங்க ஐயா.
11: விளைந்தேன்.
0: விளைந்தேன், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
12: மீண்டும்
0: முயற்சி வெற்றியை தரும் அப்படிங்கறதுக்கான ஒரு சான்று இது.
12: பூமிக்கடியில் எடுக்கக்கூடிய ஒரு திரவப்பொருள்.
0: ஆமா, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
13: ஹலோ, வணக்கம். நல்வாழ்த்துக்களுடன் நரசிங்கன் பேட்டையிலிருந்து ஏஜி ஐயப்பன் சார்.
0: ஏஜி ஐயப்பன், வருக வருக. தேன் என முடியும் ஒரு சொல் தருக.
13: விதைத்தேன்.
0: விதைத்தேன், தொடங்கப்பட்ட சொல் மூன்றாவது முறையாக வந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
14: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
14: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலிருந்து லதா பேசுறேன்.
0: பனங்குடி லதா, சொல்லுங்கம்மா.
14: கழித்தேன்.
0: கழித்தேன்,
14: ஆமாங்க சார்.
0: நன்றிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
15: திருக்கடையூர் சுபா இளங்கோவன் சார்.
0: திருக்கடையூர் சுபா இளங்கோவன், சொல்லுங்கம்மா. தேன் என முடியும் ஒரு சொல் சொல்லரங்கத்தில் இணைந்திருக்கின்ற

0: விதைத்தேன், வளர்த்தேன்,
1: விதைத்தேன்.
0: வளர்த்தேன்,
1: சரி,
0: வளர்த்தேன்.
1: நன்றி நன்றிம்மா, வளர்த்தேன். நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம் சார், கோவை ராஜேஷ்.
1: கோவை ராஜேஷ், சொல்லுங்க ராஜேஷ்.
2: சாரி, இசை சுவாசித்தேன்.
1: இசை
2: சுவாசித்தேன்.
1: சுவாசித்தேனா?
2: ஆமாம் சார்.
1: சரி, நன்றி ராஜேஷ்.
2: தேங்க்யூ.
1: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
4: என்ன
1: தர்ஷினிமா? எம் தர்ஷினி. உங்க ஊர் பேர் என்னமா?
4: தென்னங்குடி.
1: தென்னங்குடி தர்ஷினி. சொல்லுங்க தர்ஷினி, தேன் என முடியும் ஒரு சொல் சொல்லுங்க பார்க்கலாம்.
4: தேனா?
1: ம், தேன்.
4: படித்தேன்.
1: படித்தேன், நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய உங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: திருவாரூர்லேருந்து ஜெயமணி பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்க ஜெயமணி ஐயா.
5: காரைக்கால் பண்பலையே நேசித்தேன்.
1: நேசித்தேன், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
6: வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம்.
6: சீமாத்தூர் கருப்பையா சார்.
1: சொல்லுங்க ஐயா.
6: சுவைத்தேன்.
1: சுவைத்தேன், நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
7: ஹலோ சார், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
7: ஆண்டிபாளையம் மதனசேகர்.
1: சொல்லுங்க ஐயா.
7: பிறந்தேன், வளர்ந்தேன்.
1: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். தேன் என முடியும் ஒரு சொல் சொல் அரங்கத்தில் இணையும் இந்த நேயர் யார் என்று கேட்போம். ஹலோ, வணக்கம்.
8: கோவி இளவரசன், பஞ்சநதி குளம்.
1: பஞ்சநதி குளத்திலிருந்து கோவி இளவரசன், சொல்லுங்க ஐயா.
8: மகிழ்ந்தேன்.
1: மகிழ்ந்தேன், நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
9: வணக்கம் சார், நான் செம்போடையிலிருந்து எஸ் கே பாஸ்கரன் பேசுகிறேன்.
1: செம்போடை பாஸ்கரன், சொல்லுங்க ஐயா.
8: தவித்தேன்.
1: தவித்தேன், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
10: ஹலோ,
1: வணக்கம் வணக்கம். குத்தாலம் சண்முகம், சொல்லுங்க ஐயா.
10: தைத்தேன்.
1: தைத்தேன், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
11: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
11: மகேஸ்வரி சிவகுமார்.
1: மகேஸ்வரி சிவகுமார், சொல்லுங்கம்மா.
11: உயிராய் நேசித்தேன்.
1: நேசித்தேன், நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
12: ஹலோ.
1: ஹலோ,
12: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
12: நாங்கள் தென்னங்குடி சீர்காழி தென்னாங்குடியிலேருந்து பானு பேசுகிறோம்.
1: சீர்காழி தென்னங்குடி பானு, சொல்லுங்கம்மா. தேன் என முடியும் ஒரு சொல்.
12: பார்த்தேன்.
1: பார்த்தேன், நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
13: வணக்கம் சார், காரைக்கால்லேருந்து அபி சார்.
1: காரைக்கால்லேருந்து அபி, சொல்லுங்க அபி.
13: சிந்தனை அரங்கத்தில் சிந்தித்தேன்.
1: சொல்லரங்கத்தில்
13: சிந்தித்தேன்.
1: சிந்தித்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க, சொல்லரங்கத்தில். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
14: ஹலோ.
1: ஹலோ,
14: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
14: திருச்சிராப்பள்ளி ரெயின்போ பங்களா மேயர் ஸ்ரீரங்கம் ராஜேஷ் பேசுகிறேன்.
1: ஸ்ரீரங்கம் ராஜேஷ், சொல்லுங்க ஐயா.
14: மகிழ்ந்தவில் பயணம் செய்து கொண்டே தங்கள் காரைக்கால் பண்பலை கேட்டபோது நீ இணைப்பு கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி. நிறுத்திவிட்டு பேசுகிறேன்.
1: தேன் என முடியும் ஒரு சொல்.
14: வைகரை, இன்று அதிகாலை வைகரை தீயிலே இருந்தேன்.
1: துயில் எழுந்தேன், சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
15: வணக்கங்க சார்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்கம்மா?
15: உடையார்பாளையத்திலிருந்து முருகவள்ளி பேசுறேங்க சார்.
1: உடையார்பாளையம் முருகவள்ளி, சொல்லுங்கம்மா.
15: ஆமாங்க, உங்களிடம் பேசுவதில் நான் ரொம்ப மகிழ்ந்தேன்.
1: மகிழ்ந்தேன், மகிழ்ந்தேன்மா, நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். சொல்லரங்கத்தில் இணையும் தேன் என முடியும் ஒரு சொல்.
16: வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க ஐயா?
16: சிறுபுலியூர் மோகன்,
1: சொல்லுங்க ஐயா.
16: அறிந்தேன்.
1: அறிந்தேன், நன்றி ஐயா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். சரவணன், எங்க இருந்து? ஆக்கூர் சரவணன், சொல்லுங்க சரவணன்.
17: மகிழ்ச்சி அடைந்தேன்.
1: மகிழ்ச்சி அடைந்தீங்க, நன்றி. மகிழ்ந்தேன் அப்படிங்கிறது தான் வரும். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். அடைந்தேன்னு சொல்லலாம். அடுத்து ஹலோ, வணக்கம்.
18: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
18: மாவட்டம்
1: பூங்குடி கிராமத்திலிருந்து உங்க பேர் சரியா தெளிவா கிடைக்கலீங்களே எங்களுக்கு. ராமச்சந்திரன், சொல்லுங்க ஐயா.

0: ரொம்ப ரொம்ப ரசித்தேன்.
1: ரசித்தேன், நன்றி ஐயா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய உங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
0: அரியலூர் மாவட்டம் மங்களூர்ல ராமானந்தன் சார்.
1: சொல்லுங்க சார்.
0: படித்தேன்,
1: படித்தேன், நன்றி ஐயா. காரைக்கால் பண்பலை 100.3 தேன் என முடியும் ஒரு சொல் சொல் அரங்க நிகழ்ச்சி இது.
2: உங்கள்
3: ரொம்ப நன்றி.

0: மாபெரும் இசைநிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தட்டு வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
0: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர்
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.

0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது. இந்நிகழ்ச்சி நிகழவிருப்போர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள் கிரீனேட் ஓசு நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நேரம் 10:40. காரைக்கால் பண்பலையின் 1.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் அழகில் திருவிழா July 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். நமது பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்குவோர் காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
3: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
7: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆகஸ்ட்
9: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டோன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் சீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
0: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
10: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
4: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
9: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்.

0: புயலுடன் அழைக்கிறது.
1: இன்று
0: மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசைநிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள். ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
2: தேன் முடியும் ஒரு சொல் அப்படிங்கிற சொல்லுற நிகழ்ச்சியில் முகநூல் பக்கத்தில் பதிவேற்றம் செஞ்சுருக்கிறாங்க. கடலூர் துறைமுகம், இனிய காலை வணக்கம் அப்படின்னு பார்த்தேன், ரசித்தேன், சிரித்தேன், வளைத்தேன் அப்படின்னு நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு சொல் தான் எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, சுரேஷ் கொள்ளிடம் காமராஜ் மாரியப்பன் அப்படிங்கிற முகநூல் பக்கத்துலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நேயர்கள் தங்களுடைய முகநூல் பக்கத்துலேருந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களையும் நம்ம சொல்லக்கலாம் அப்படிங்கிறதுல சொல்லரங்கத்தில் சொல்கிறோம். நம்ம சொல்லரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? பொன்னம் பெரம்பூர் பாண்டியன், சொல்லுங்க ஐயா. கண்ணீர் வடித்தேன். நன்றி ஐயா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ
4: சார்.
2: ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
4: அம்பகரத்தூர்
2: அக்ஷயா, சொல்லுங்கம்மா. நேசித்தேன். நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம், வணக்கம், சொல்லுங்க ஐயா.
5: நெடுங்காட்டிலேருந்து வீரம் பேசுறேன் சார்.
2: சொல்லுங்க, சொல்லுங்க. திகைத்தேன். நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்.
2: வணக்கம்.
6: செந்தில்குமார் பேசுறேன்.
2: வெந்த மாவட்டம் செந்தில்குமார் ஐயா, சொல்லுங்க.
6: நேசித்தேன்.
2: நேசித்தேன், நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் சார்.
2: வணக்கம், வணக்கம், யார் பேசுறீங்க?
7: தென்னல்லிருந்து
2: வடபாதிமங்கலம் அர்ச்சந்தபுரத்திலிருந்து யார் பேசுறீங்க? அர்ச்சந்தபுரம். வடிவேல். சொல்லுங்க வடிவேல். சந்தித்தேன். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
8: ஹலோ,
2: வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா? எங்க இருந்துங்க? நலமாக இருக்கின்றோம். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
8: வசந்தகுமார்.
2: வசந்தகுமார், எந்த ஊருங்க? சரி, ஊர் பேர் சொல்ல விட்டுறீங்க பாருங்க. நீங்க சரிங்க. தேன் என முடியும் ஒரு சொல் சொல்லுங்க பாக்கலாம். சரிங்க, சரிங்க. நீங்க நன்றிங்க, நன்றிங்க. போயிட்டு வரலாம். வசந்தகுமார், உங்க ஊர் பேர் சொல்ல மாட்டேன்றீங்க நீங்க.
8: புது கிராமம். புது கிராமம்.
2: புது கிராமமா? புது கிராமம். நன்றி ஐயா, நன்றி. மகிழ்ந்தேன், மகிழ்ந்தேன், நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
9: அதிய நேர்கள் வாழ்த்துக்கள் சார். வணக்கம் சார்.
2: வாழ்த்துக்களும் வணக்கங்களும் உங்களுக்கும் உண்டாகட்டும், உரித்தாகட்டும். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
9: பாப்பா கோவில்ல ரவி சார்.
2: பாப்பா கோவில் ரவி, சொல்லுங்க ரவி.
9: சாதித்தேன்.
2: சாதித்தேன், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்
10: ஐயா. வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் ஐயா.
2: காட்பாடி பகுதியிலிருந்து வந்திருக்கிறீங்க நீங்க?
10: அதேதான்.
2: சரி, சொல்லுங்க சந்திரசேகர்.
10: அந்த ஒற்றை சொல் நகைத்தேன்.
2: நகைத்தேன்.
10: ஆமாம், சிரித்தேன்.
2: நன்றி, நன்றி. அழகு, அழகு, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
11: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
12: நன்றிமா.
2: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
13: இனிய காலை வணக்கம்.

0: காலை வணக்கம். கம் கம் கம். சொல்லுங்க டிஆர் பட்டினம் மஞ்சுளா ரவிச்சந்திரன்.
1: மலர்ந்தேன்
0: மலர்ந்தேன். நன்றிமா நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் ஐயா.
2: திருநெல்வேலியிலிருந்து துரை முத்துக்குமரன்.
0: துரை முத்துக்குமரன் சொல்லுங்க ஐயா.
2: ஐயா நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நலமை மலர வாழ்த்துக்கள் ஐயா.
2: ஐயா வந்து ஒரு அருமையான டைட்டில் கொடுத்துருக்கீங்க, எதற்கும் துணிந்தேன்.
0: துணிந்தேன். நன்றி நன்றி. துணிவுக்கு தாமதமாக தான் வரும் இல்லையா? நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: நான் சிவபுரியிலிருந்து சோமசுந்தரம் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க.
3: கண்டு கழித்தேன்.
0: கண்டு கழித்தேன். நன்றிங்க.
3: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முகநூல் பக்கத்தில் இரவாஞ்சேரி தென்றல் அரசி மெய் விரும்பி வந்தேன் சென்றேன் வென்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க, ரசித்தேன் புசித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வனவந்தல் ரஞ்சிதா துணிந்தேன் மலர்ந்தேன் அணிந்தேன் பயந்தேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் சார். டிஆர் பட்டினம் நளினி சங்கர் மலைத்தேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அன்னப்பன்பேட்டை ஜோதி மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் நளினி கொம்புத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருமலசன் வீரசுந்தரி வியப்படைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் நிகழ்ச்சியில் நேரடியாக வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து திரும்புவனம் அலமேலு மங்கை சுவைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காட்டுமன்னார் கோவில் டீ மடப்புறம் தோப்பு திரு வேல்முருகன் தேன் என முடியும் ஒரு சொல் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சேத்தூர்லேருந்து சீதா கலிபெருமாள் பண்பலையால் உயர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புவனகிரி சுமதி பாபு கற்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லரங்கத்தில் தேன் என முடியும் ஒரு சொல் அப்படிங்கும்போது மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் விழித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து சங்கீதா கோவிந்தராய் திருவிளையாட்டத்திலிருந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி வானொலியை யாசித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மன்னார்குடி அண்ணாமலை கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் அமுதத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் வியந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஆடி பதினெட்டாம் பேருக்கு திருநாளில் காவிரியம்மன் பூசைக்கு பயன்பட்டது ஒரு படி தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலிருந்து கவிச்சாரல் கொள்ளிடம் காமராஜ் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அதம்பார் கலைச்செல்வி செல்வம் உழைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஸ்ரீவதனி காரைக்கால் தலைத்தர் ஸ்ரீவதனி சொல்லியிருக்கிறாங்க. ருசித்தேன் ருசித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கோமல் சரவணன் நினைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதுத்துறை செல்வகுமார் மழையில் நனைந்தேன் பண்பலை வழங்கும் பாடல் மழையில் நனைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஆரூர் கொடிகால்பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன் நேரடியாக வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து விரோதத்தை மறந்தேன் உறவை வளர்த்தேன் அப்படின்னு காட்டுமன்னர் கோவிலேருந்து மீனாட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் சொல்லியிருக்கிறாங்க உழைத்தேன் அப்படின்னு. அடுத்து ஜெயங்கொண்டம் மெர்சிராணி கலைவாணன் சொல்கிறாங்க வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குத்தாலம் தேரடி தில்லை விழாலன் இணைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மதுரை கோ சண்முகசுந்தரம் ரசித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தேன் அப்படின்னு ராஜகோபுரத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபா கோவில்லேருந்து ரவி பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஆனந்தம் அடைந்தேன் அப்படின்னு தில்லை விழாலன் திருநீலகண்டம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து புறவச்சேரி பிரியா கண்ணன் நல்லவைகளை அறிந்தேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கலாய்த்தேன் அப்படின்னு ராஜபாளையம் ஹரிகரன் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பன்னைபுரம் மணிகண்டன் வணக்கத்தோடு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கிறாங்க நிகழ்ச்சிக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மேலவாஞ்சூர் அம்சவல்லி செல்வகுமார் ரசித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சிவபுரி சோமசுந்தரம் இப்போ தான் நிகழ்ச்சியில் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து கொடிக்கல் பாளையம் ஷாக்லோமித ராஜா நினைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கைலாசபுரத்திலிருந்து பழைய நினைவுகளை நினைத்தேன் அப்படின்னு கைலாசபுரம் ரவி சொல்லியிருக்கிறாங்க. நாகை எஸ் சரண்யா சரவணன் அன்பை செலுத்தினேன் அப்படின்னு சொல்கிறத காதலித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புதுப்பட்டி பொன்னமரவதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காமேஸ்வரம் செல்வி அறிவடிகள் வானொலியின் இசையை ரசித்தேன் அப்படின்னு முகநூல் பக்கத்தில் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே மொத்தம் கிட்டத்தட்ட எத்தனை நேயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னாக்கா 48 நேயர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 32 நேயர்கள் லைக் பண்ணியிருக்கிறாங்க. 2 நேயர்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியே முகநூல் பக்கத்தில் நம்ம தேன் என முடியும் ஒரு சொல் அப்படிங்கிற அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து தொலைபேசி வழியாக யார் வராங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். பாலபத்ரன் சொல்லுங்க. பாலபத்ரன் கழித்தேன். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் சார், காரைக்கால் வளர்ந்து சார்.
0: ஆமாங்க, யார் பேசுறீங்க ஐயா?
1: நான் சேந்தமங்கலம் ஷேக் முகமது பேசுறேன் சார்.
0: சேந்தமங்கலம் ஷேக் முகமது, சொல்லுங்க ஐயா.
1: ஆமாங்க, செங்கரும்பை கடித்தேன்.
0: செங்கரும்பை கடித்தேன், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யார் கேட்கலாம்? ஹலோ, வணக்கம். ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம். நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு நம்ம நெருங்கிட்டு இருக்கோம், விரைவாக பேசுங்கள். தேன் என முடியும் ஒரு சொல்.
1: உடையார்பாளையம் மதிம்.
0: சொல்லுங்க ஐயா. வணக்கம். முயற்சித்தேன், நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய யாருன்னு கேட்கலாம்? ஹலோ, வணக்கம். சரவணன், எங்க இருந்து பேசுறீங்க? சரியா தெரியும், தெளிவா கிடைக்கலைங்க உங்க பேரு, ஊர் பேரு. நாகை வெளிவை. நாகப்பட்டினம் வெளிப்பாளையம்னு அழகா சொல்லலாமே. சரவணன், சரவணன் சொல்லலாமா? உயர்ந்தேன், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம்? ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: திருமாயம் போராட்டி வாழ்ந்தா.
0: சொல்லுங்க ஐயா.
2: பரிதவித்தேன்.
0: பரிதவித்தேன், நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம்? தேன் என முடியும் ஒரு சொல்.
3: உங்கள் அழகிய குரலை கேட்டு வியந்தேன், மகேந்திரன், திருவாரூர் மாவட்டம்
0: பூந்தோட்டம் சதலபதி மகேந்திரன், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம்? ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ,
0: கோனேரி ராஜபுரம் பழனிசாமி ஐயா, சொல்லுங்க.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
4: நல்லவர்களை தேடி அலைந்தேன்.
0: அலைந்தேன், நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம்? ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம். நான் மயிலாடுதுறையிலிருந்து அனுராதா பேசுறேன் சார்.
0: மயிலாடுதுறை அனுராதா, சொல்லுங்கம்மா.
5: பூஜித்தேன்.
0: பூஜித்தேன், நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம்? ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்.
0: தேன் என முடியும் ஒரு சொல். சொல்லரங்கத்தில் இணையும் இந்த நேயர் யார் என்று கேட்போம். ஹலோ, வணக்கம். நாகப்பட்டினம் ராஜா, சொல்லுங்க ராஜா.
6: பாரத தாயே துணிந்து நில்.
0: தேன் என முடியும் ஒரு சொல், சொல்லரங்கத்தில் அதுதான் சொல்லணும். நம்ம என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க ராஜா நீங்க? உங்களை சந்தித்தேன் ராஜா. நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம்? ஹலோ, வணக்கம்.
7: இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் பங்கு பெற பண்பலையோடு இணையும் நான் வணக்கத்துடன் வாட்டார் ராமச்சந்திரன்.
0: வாட்டார் ராமச்சந்திரன், எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? மன்னார்குடி வாட்டார் ராமச்சந்திரன் தானே?
7: வாட்டார் சார்.
0: வாட்டார், சொல்லுங்க ராமச்சந்திரன் ஐயா, சொல்லுங்க.
7: வானொலி பக்கம் வர துடித்தேன்.
0: துடித்தேன், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம்? ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம் சார். வடமட்டம் புகழேந்தி.
0: வடமட்டம் புகழேந்தி, சொல்லுங்க ஐயா.
8: துணிந்தேன்.
0: துணிந்தேன், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம்? ஹலோ, வணக்கம்.
9: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்மா.
9: வணக்கம்மா. ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
9: சீர்காழி தன்னங்குடியிலேருந்து சித்ரா பேசுகிறேன்.
0: சீர்காழி தன்னங்குடி சித்ரா, சொல்லுங்கம்மா. தேன் என முடியும் ஒரு சொல் சொல்லுங்க பார்க்கலாம்.
9: என்னங்க சார்?
0: தேன் என முடியும் ஒரு சொல்.
9: சுவைத்தேன்.
0: சுவைத்தேன், நன்றி, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம்? ஹலோ, வணக்கம். நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கு நம்ம நெருங்கிட்டோம். உலகத்தில் எத்தனையோ அழகான உறவுகள் இருக்கலாங்க, ஆனால் தாயின் அன்புக்கும் உண்மையாய் நிற்கும் நட்பின் அழகுக்கும் ஈடே இல்லை. தாய் என காத்தவள், தோழி என தோல் கொடுத்தவள், நெஞ்சில் தேனென தித்திப்பவள்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட ஒரு ஆழமான அன்பை பேசக்கூடிய தருணம் தான் இந்த தருணம். இந்த தருணம் இப்படிப்பட்ட தேன் மழை பொழியக்கூடிய தருணம் நம்மிடமிருந்து விடைபெற இருக்கிறது. காதல்னு வந்துட்டாலே கவிஞர்களுக்கு வரிகள் அருவியாக கொட்டும். பூவின் வெண்மை போல, வீசும் தென்றலின் தொடுதல் போல, நாவின் சுவைக்கும் தேனென அத்தனை இனிமையை தருவதுதான் காதல். வார்த்தைகள் தேவைப்படாத அந்த மௌன பேச்சையும் மனசை மயக்கும் இசையை கேட்கும் நேரம் இது.

0: தேன் என முடியும் ஒரு சொல். சொல்லரங்கத்தின் நிறைவாக வரக்கூடியவர்கள் யார் என்று கேட்போம். இங்கிருந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். கோமல் சித்தாம்பூர், விஜயா செல்வம், மலைத்தேன்.
0: மலைத்தேன், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க? மகாதேவன், சொல்லுங்க. மகாதேவன்,
2: உழைத்தேன்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: விரைவாக
0: சொல்லுங்க. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: சொல்லுங்க.
0: யார் பேசுறீங்க? சொல்லுங்க முருகன்.
3: சாதித்தேன்.
0: சாதித்தேன், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்
4: சார். வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
4: கடலூர் மாவட்டம் சேத்தியது பக்கத்தில் சார், வடப்பாக்கம்.
0: வடப்பாக்கம், யார் பேரு?
4: தங்க தமிழரசன்.
0: தங்க தமிழரசன், சொல்லுங்க. தேன் என முடியும் ஒரு சொல்.
4: பிடித்தேன்.
0: பிடித்தேன், நன்றி. தங்க தமிழரசனோடு தேன் என முடியும் சொல்லரங்கம் நம்மிடமிருந்து விடைபெறுகிறது. முகநூல் பக்கம் வழியாகவும் தொலைபேசி வழியாகவும் தொடர்பு கொண்டு தேன் என முடியும் ஒரு சொல் சொல்லரங்கத்தில் வார்த்தை ஜாலங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட நேயர்கள் நெஞ்சத்திற்கு அத்தனை நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம். இதுவரை உங்களோடு உங்கள் ஆர்ஜே ஆர் குமார், நிகழ்ச்சியில் எழுத்தாக்க உதவியோடு நித்யா, நாங்கள் இருவரும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
5: காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேரம் இப்பொழுது 11:01.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சிக்குள் செல்லும் முன் சிந்தனை துளி. தண்ணீர் என்பது திரவத்தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை

0: தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டு வருகிறார்கள். ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.

கரைக்கல் பண்புலியோடு உங்களை இணைப்பது வணக்கம் தோழி. வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து என்ன நம்ம சொல்ல போகிறோம், நேயர்கள் எதற்காக தங்களுடைய முகநூல் பக்கத்தில் காத்திட்ருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? துருத்துருவென சேட்டை செய்த நாட்கள். எல்லோருக்குமே ஒரு சிலர் அமைதியாக இருப்பாங்க, ஒரு சிலருக்கு அந்த துரு துரு துருன்னு இருக்கிற அந்த பழக்கம் இருந்திருக்கும். எல்லாருக்குமே நான் சொல்ல வந்தேன் இல்லையா, அதாவது குழந்தை பருவத்தில் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட அந்த துரு துரு அப்படின்ற அந்த பழக்கம் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு சேட்டைகள் செய்திருப்போம். இன்னும் கூட சிலருக்கு அது மாறாமல் இருக்கும், அது அடுத்தவர்களை கவரக்கூடியதாகவும் இருக்கும். அந்த மாதிரி துரு துருன்னு சேட்டை செய்த நாட்கள், சேட்டை செய்து கொண்டிருக்கிற நாட்கள், நான் செய்கிறதுலையே சில இது சேட்டையை தாங்க போயிடும் அப்படின்ற அந்த மாதிரி தருணங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் முகநூல் பக்கத்துலேயும் பதிவிடலாம், தொலைபேசி வாயிலாகவும் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 43-368 இது முன் இணைப்பியின் தொலைபேசி எண்கள் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580. கருத்தர் பண்பலை 100.3 தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வணக்கம் தோழி.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: காரைக்கால் பண்பலையின் வணக்கம் தோழி நிகழ்ச்சியில நம்முடைய இணையக்கூடிய

0: இந்த நேரை அழைப்போம். வணக்கம்.
1: இங்க முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்க, என்ன கேட்டோம்?
1: சொல்ல மறந்த கதை.
0: பாட்டுக்கு வந்துட்டீங்க. சரி,
1: காட்டுல தலையா அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: சரி, கொடுத்துருவோம். அப்புறம் துரு துருவேன சேட்டை செய்த நாட்கள் அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன்.
1: சின்ன பிள்ளை அந்த பண்ண துரு துருன்னு இருந்ததுன்னு சொன்னாங்கம்மா. என்ன
0: சொல்லியிருக்காங்க? ஆனா உங்களுக்கு நினைவில்லை.
1: நான் அமைதியாக இருக்கிறேம்மா.
0: சின்ன வயசுல கொடுத்து உங்களுடைய துருதுருப்பு உங்க பேரன் பேத்திகள்கிட்ட அப்படி ஏதாவது பாத்திருக்கீங்களா?
1: பேரன் பேத்தி தான் ரொம்ப துருதுருன்னு இருக்கிறாங்கம்மா. என்னோட பேரன் பேத்தி ரொம்ப தொழில துருதுருன்னு வாழ்த்தனம் பண்றாங்க.
0: சரி சரி சரி, ஓகேம்மா, ஓகே. உங்களுக்கான பாடல் வரும், கேட்கலாம். நன்றி நன்றி.
1: நன்றிம்மா, நன்றிம்மா.
0: கரைக்கல் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்துலயும் தோழிகள் வந்து பதிவிட்டிருக்கிறாங்க. அவங்களோட இது நம்ம வந்து கட் பண்ணல, அவங்க பேசுனது கேட்குது. ஐயாவாடி கனிமொழி அசோக்ராஜ், அதெல்லாம் சிறு வயதில் தாங்க. இப்பெல்லாம் குடும்பம் பிள்ளைகள் கணவன் ஆயிடுச்சு. ஆமாம், அது சிறு வயதில் தான் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்புறம் வந்து இனிய வணக்கம் அப்படின்னு சொல்லி டிஆர்பட்டினம் நளினி சங்கரும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிறிய வயதில் முடிந்து விட்டது, இப்பொழுது இல்லை. ஓகே, அந்த சிறிய வயதில் செய்த சேட்டை என்ன? இவங்க காரைக்கால் நளினி தான் தொடர்ந்து அவங்களே தானா, இது வேற நளினியான்னு தெரியல. நான் செய்யாத சேட்டையே இல்லை. உண்மையிலேயே குதிப்பேன், குரங்கு மாதிரி தாக்குதல் எல்லாம் செய்வேன், சேட்டையும் செய்திருக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டில் என் தம்பி பொண்ணு ஷாலினி ரெடியாக என்னை விட அதிகமான சேட்டையே செய்கிறாள். செய்யும் பொழுது அழகாக தான் இருக்கிறது, ஒரு புறம் பயமும் இருக்குது. எங்கே சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ணப்பன் பேட்டை ஜோதி இவங்க சொல்கிறாங்க, நான் எப்போதும் துரு துரு குழந்தை தான், கல்யாணம் ஆனால் என்ன, நான் ஏதாவது செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து நிறைய நேர்கள் தங்களுடைய பதிவை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. துரு துருன்னு செய்த சேட்டைகள் இன்றைய வணக்கம் தொழில். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துகள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
7: என்னடா வேலையை பார்க்காம சினிமாவில் வேற ஹீரோ மாதிரி பாடிக்கிட்டு இருக்க, பொழுதாச்சுரா வேலையா?

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பண்பலையோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தோழி. கரைக்கர் பண்பலையின் வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அடுத்த நேரை அழைப்போம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க, யாரெங்கிலிருந்து அழைக்கிறீங்கம்மா?
3: காட்டுமன்னார் கையிலிருந்து கோமதி பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க கோமதி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு வந்து சின்னவர் படத்துல இருந்து படகோட்டும் கட்டம்மா பாட்டு கட்டம்மா அந்த பாடல் கொடுங்க மேடம்.
2: சரி, பாடல் கொடுத்துருவோம். சொல்லுங்க, திருத்துறன் நீங்க செய்த சேட்டைகள் என்ன?
3: வேலை
2: செஞ்சீங்க, நான் சேட்டை செஞ்சீங்களான்னு கேக்குறேன். அதாவது நீ ஏன் இதை செய்யற, சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு உங்களை அம்மா உங்க அம்மா கேட்டு அடக்கி உட்கார வச்சிருக்காங்களா?
3: கேட்டிருக்காங்க மேடம், அடிப்பாங்க. இந்த எதையாவது தூக்கி அவத்தூக்கி கிரணி கீழே போட்டு உடச்சிருவேன்.
2: கொஞ்ச நேரம் கைய கால வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு நம்மள கேப்பாங்கல்ல?
3: நன்றி.

0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். மனதின் குரல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8:00 மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. காரைக்கால் பொன்மொழியோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தோழி. துரு துரு என செய்த சேட்டிகளோடு

0: சடுகுடுகுடு சடுகுடுகுடு குடிக்கட்டுமா.
1: கரைக்கர் பண்பொழியோடு இணைந்து ரசித்து கொண்டிருப்பது. வணக்கம் தோழி, துருத்துருவென செய்த சேட்டிகளோடு பண்பொழியோடு இணைந்து தன்னுடைய அனுபவத்தை பகிர காத்திருக்கும் இந்த தோழி வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யாரை இங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: மணக்குடியிலிருந்து தனலட்சுமி பேசுறேன்
1: மேடம். வாங்க தனலட்சுமி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு ஆகாய தாமரைகள்ல இருந்து ஆனந்த வெள்ளத்திலே ஆடட்டும்.
1: சரி, உங்களுடைய மனதும் ஆனந்தமா இருக்குதா? லைன் கிடைச்சதுல
2: சந்தோஷமா தான் பண்ணது கேக்குறீங்க. சின்ன பிள்ளைகள ஏதா இருந்தாலும் முழுசா பாக்கெட்டோட குடுக்கணும்னு சொல்லிட்டு அலம்பிடிச்சிட்டு அப்புறம் தூங்க வச்சுட்டு அம்மா வாங்கிடுவாங்களாம்.
1: ஓஹோ, ஆனா சாப்பிடறது இல்ல, பாக்கெட்டோட மட்டும் வாங்கி வச்சுக்கிறது.
2: பக்கத்து வீட்டுல போய் சந்தோஷமா ஓடுவேனா, அங்க அவங்க ஒளிஞ்சிட்டு பயமுறுத்துட்டோன்னா அழுதுட்டு வந்துருவானா.
1: அந்த மாதிரி. ஆனா உங்களுக்கு ஞாபகத்துல எல்லாம் சொல்ல கேட்டதா?
2: அம்மா அம்மா சொல்லிருப்பாங்க இவெல்லாம் வம்பு பண்ணினா
1: அப்படின்னு. சூப்பர்மா. சரி சரி சரி, உங்களுடைய விருப்ப பாடலும் வரும், நேர்களுடைய இதையும் நம்ம பார்த்துட்டு உங்களுடைய பாடல் கொடுக்கலாம். நன்றிமா.
2: நன்றி மேடம்.

0: கரைக்கற்பொன்னியின் வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் நம்ம நேயர்கள்கிட்ட முகநூல் பக்கத்துலேயும் கேட்டுக்கோம் இல்லையா, திருத்துருவனை செய்த சேட்டைகள் என்ன அப்படின்னு சொல்லி நேயர்களும் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்டே இருக்காங்க. பதிவுகளை படிக்கலாம். அதற்கு முன்னாடி
1: உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசைஞர் கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள். சீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர் உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: அன்பு வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க காமேஸ்வரம் செல்வி அறிவழகன். ஆற்றின் ஒரு கரையில் இருந்து இன்னொரு கரைக்கு ஆழமான நீரில் நீந்தி செல்வது, படியின் மேலிருந்து நீரில் குதிப்பது, யாருக்கும் பயமில்லாமல் விளையாடிய நாட்கள் மனதில் பசுமையாக உள்ளது. இப்பொழுது என் மகனுக்கு நீச்சல் என்றால் பயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அதம்பார் கலைச்செல்வி செல்வம். வணக்கம் தோழி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. பள்ளி பருவத்தோடு முடிந்து விட்டது, ஆனாலும் ஆறு குளம் கடல் என்று தண்ணீரை பார்த்தால் இறங்கி நீச்சல் அடிக்க ஆரம்பித்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்கிறாங்க, சிறு வயதிலும் சரி இப்போதும் சரி நான் என்றைக்குமே பொறுமையாகத்தான் இருப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி அருண் இலக்கிய திருக்கொள்ளிக்காடுலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. நான் குழந்தையாக இருக்கும்போது ஆனால் இப்போ நம்ம குழந்தைகள் சேட்டை துருத்துரு சேட்டை தாங்க முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க செய்வாங்க போல் அதை முடிக்காமல் இருக்கிறாங்க. அடுத்து ஜெயங்கொண்டம் மெர்சி ராணி கலைவாணன் மெர்சி ராணி சொல்கிறாங்க.

நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் வரை துருதுருன்னு தான் இருப்பேன். யார் கூட, அதாவது கூட இருக்கிற பிள்ளைகளை அடிச்சிருவேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்ததும் அடி வாங்குவேன். தோழி இதே வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அடி வாங்குவேன். மறுநாள் அந்த வேலையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேர்கள் தங்களுடைய பதிவுகளை இன்னும் கொடுக்கலாம். காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் தட்டச்சு செஞ்சிங்கன்னா காரைக்காலினுடைய அந்த காரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கத்துக்குள்ளே வரலாம். நீங்கள் உங்களுடைய அந்த பதிவை இடலாம். துரு துரு என சேட்டை செய்த நாட்களோடு இன்றைய வணக்கம் தோழி பயணிப்பேன்.

0: வரைக்கும் பண்பணியின் வணக்கம் தோழிய நிகழ்ச்சியோடு இணையக்கூடிய இவர் யார் அழைப்போமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா?
1: நேமத்திலிருந்து அமுதா பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும்மா. அமுதா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கை கொடுக்கும் கை படத்துலேருந்து தாழம்பூவை வாசம் மிஸ் பண்ணுறீங்க.
0: சரி, கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்களுடைய சேட்டை செய்த வாசம் என்ன?
1: சேட்டையில் நிறைய

0: கை கொடுக்கும் கை படத்துல இருந்து தாழம்பூவை வாசம் வச்சு பாத்துக்கிட்டேன்.
1: சரி கொடுத்தலாம். சொல்லுங்க, உங்களுடைய சேட்டை செய்த வாசம் என்ன?
0: வீட்டுக்கு
1: வரதா அப்பனா?
0: ஆமா, காஞ்சிட்டு ஆட்டம் போட்டு பிள்ளையார வேற துணைக்கு கூட்டுப்போம். பிள்ளையாரப்பா அம்மா வீட்டுல இருக்க கூடாது, வதை கிடைக்கும்.
1: ஆனா அடுத்த நாள் வந்து தலையில உள்ள கொண்டைய மறந்துட்டீங்களேன்ற மாதிரி ஆயிடும்.
0: அந்த பாட்டு வந்து நாயனம் வாசிக்கிற மாதிரி குச்சி வாயில வச்சிட்டு வாசிச்சு வரப்புல தடுமாறி வந்து வாயில குச்சி குத்துருச்சு.
1: ஐயோ,
0: அத மாதிரிலாம் ரொம்ப கேட்டேன் மேடம். தூங்குற நேரம் தவிர மீதி நேரம் எல்லாம் நானும் என் தம்பியும் அவ்வளோ சேட்டை
1: சேட்டைதான். பாவம் உங்க அம்மா. நல்லா வந்து உங்களுடைய லைஃப் அனுபவிச்சு அந்த சேட்டைகளோட வாழ்ந்திருக்கீங்க. இல்லை, அந்த மாதிரி சேட்டைகள் பண்ணும்போது வளரும் பருவத்தில் அவங்க ஒரு சுறுசுறுப்பான நபராக இருக்கிறாங்க. அந்த துரு துரு துருன்னு இருந்தவங்க வந்து பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா வேலைகள் இது மீதி விஷயங்கள் ஆளுமை திறனோட நல்லா இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா உங்களுடைய சேட்டைகளை காரைக்கால் பண்புரையோடு பகிர்ந்து கொண்டதற்கு. நன்றி அமுதா. உங்களுடைய பாடல் வரும், கேட்கலாம். இதை கேட்ட பிறகு நன்றிமா.
0: நன்றி மேடம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
4: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி இது.
5: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: காரைக்கால் பண்புரையினுடைய முகநூல் பக்கத்தில் தங்களுடைய பதிவை கொடுத்திருக்கிறாங்க. கொடிக்கல் பாளையம் ஃபைரோஸ் பானு. நான் சிறு வயதில் ரொம்ப பள்ளி பருவத்தில் துருதுருப்பாக இருப்பேன், வீட்டில் இருக்க மாட்டேன். விடுமுறை நாட்களில் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வெளியில் தான் சுற்றி கொண்டிருப்பேன். அது ஒரு கனா காலம், அழகான நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கலைவாணி வெங்கடேஷ் மாட்டார் மன்னார்குடியிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. சிறு வயதில் சுட்டித்தனமாக இருப்பேன், மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இப்பொழுது என் குழந்தைகள் குறும்பு செய்வதை நான் ரசித்து கொண்டிருக்கிறேன். நன்றி தோழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் தோழி அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி இளவரசன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க பஞ்சநதி குளத்திலிருந்து. வாழ்க வளமுடன். நான் சிறு வயதிலும் சரி இப்போதும் சரி மிகவும் அமைதியான சமத்து பெண். ஆனால் திருமணம் செய்து கொண்டது என் தாய்மாமாவைத்தான். அவர் வீட்டின் கடைக்குட்டி, அதனால் மாமா சேட்டைகள் துரு துருவென அதிகம் செய்வார்கள். ஆனால் எங்கள் பேரன்கள் செய்யும் சேட்டைகளை பார்த்து பாட்டன் சேட்டைகள் அனைத்தும் செய்கிறான் என்று எங்கள் உறவினர்கள் கூறுவார்கள். நன்றி மேடம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து காரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்டே இருங்க. இது வணக்கம் தோழி.

0: நேரம் இப்பொழுது 11:46. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தோழி. இணையக்கூடிய இந்த தோழி வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யாரே இங்கிருந்து அழைக்கிறீங்களா?
1: எங்க அம்மா நின்று கத்திட்டு பக்கத்துல குளம் குளம் கத்திட்டு நிப்பாங்க மேடம். வந்துருங்க வந்துருங்க, நான் எப்படியும் மதியத்துக்கு மேலதான் வீட்டுக்கே போவோம் மேடம்.
0: அப்புறம்
1: சைக்கிள், எங்க அப்பா குழந்தை எப்ப சைக்கிள் நிப்பாட்டுவாங்கன்னு பார்த்து இந்த தெரு அப்படியே சுத்தி வர்ற மாதிரி இருக்கும் எங்க வீடு. அந்த தெருவை சுத்தி ஆளுக்கு ஒரு ரவுண்ட், நான் என் தங்கச்சி எங்க அண்ணன் மூணு பேர் இருப்போம் மேடம். சுத்தி வர்றதுக்காக அது குரங்கு படல், அப்பெல்லாம் சைக்கிள் மேல
0: முடியாது,
1: கம்மி சைக்கிள்
0: எட்டாவது நமக்கு அந்த குரங்கு படல் தான்.
1: அப்ப குரங்கு விடல் போட்டு போட்டு ஓட்டி உழுந்து ஏந்துச்சு எப்படியாவது கத்துக்கணும்னு ஒரு இதான். சைக்கிள் சைக்கிள்னா அவ்வளவு ஒரு வெறியா ஓட்டுவோம் மேடம்.
0: ஆமா, இப்ப உள்ள குழந்தைகள் அதை எடுக்க மாட்டேங்குது, நம்ம வாங்கி கொடுக்கறதால அது அந்த அருமை தெரியல.
1: சிட்டிப்புள் விளையாடுறது அதெல்லாம் பசங்க கூட, ஆம்பளை பசங்களாம் கூட சேர்ந்துக்கலாம் விளையாடுவோம் மேடம்.
0: விளையாட்டுல என்ன, ஆண் பெண் எல்லாம் விளையாட்டு அவ்வளவுதானே
1: கிடையாது மேடம். ஆமா, எல்லாரும் சேர்ந்து ஒன்னாதான் மேடம் விளையாடுவோம்.
0: ஜாலியா ரொம்ப சூப்பரா அனுபவிச்சிருக்கீங்க.
1: பையன் அவ்வளவு சேட்டை பண்ணுவான் மேடம். அவன் குறும்புகள்னா குழந்தைகள் குறும்பு, அவன் ரொம்ப ஓவரா பண்ணுவான். இப்ப அப்படியே அப்போசிட்டா மாறிட்டாங்க.
0: அந்த சின்ன வயதுல உங்களை அதாவது தாய் 8 அடினா குட்டி 16 அடி.
1: எங்க ஊரு கிராமம் இடம், காளியம்மன் எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு முத நாள் வரும் தெருவுல. இவன் மறுநாள் அதே மாதிரி அந்த பவுடர் இதெல்லாம் பூசிக்கிட்டு அதே மாதிரி வேப்பலை எல்லாம் வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு வருவான் மேடம். சூப்பரா இருக்கடா ஆடுறா ஆடுறான்னு எல்லாரும் சொல்லுவாங்க.
0: ஓ, நீங்க செஞ்ச சேட்டையும் உங்க பையனும் நிறைய செஞ்சிருக்காரு. அதான்

0: பண்ணுவோம். நாங்கெல்லாம் கூட அமைதியா தான் மேடம் குடிப்போம், சைக்கிள் ஓட்டுவோம், எங்க அம்மா எல்லாம் பயப்படுவோம் மேடம்.
1: சூப்பர்மா, ரொம்ப அழகா உங்களுடைய அந்த இதை ரொம்ப ஆனந்தமா வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க.
0: குளத்துல குளிக்கிறது இல்ல, அதுக்கப்புறம் குளத்திலே குளிக்கல மேடம், எல்லாம் வீட்லயே மொண்டு மொண்டு ஊத்திக்கிறோம்.
1: கவலையா இருக்கு அந்த இது இன்னும் வரல,
0: தண்ணி இல்ல மேடம், அங்க இல்லைன்னா குளிக்கணும்னு ஆசையா இருக்கும்.
1: பக்கத்துலயே
0: குளம் தான், வேணா தண்ணி இருக்க மாட்டேங்குது மேடம்,
1: அதனால குளிக்க முடியல. ஆனாலும் உங்களுடைய அந்த திருத்துறை
0: விட்டா சொல்லி விட்டாலும் குளத்துலதான் கிடப்போம் ஃபுல்லுக்கும்.
1: சரி சரி சரி சரிமா.
0: எண்ணெயெல்லாம் தேய்ச்சி அரப்பு தேய்ச்சி தலைக்கு குளிச்சுட்டு
1: கேட்கும் போதே ஆனந்தம். தேவி வந்து நிறைய அனுபவிச்சிருக்கீங்க இந்த மாதிரி சேட்டைகளோடு, அம்மாவின் அடிகளோடு. சூப்பர்மா, நன்றி நன்றிமா.
2: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசைநிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
1: நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் கலக்கல் நேரம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். வணக்கம். தொழில் நிகழ்ச்சியில தன்னுடைய முகநூல் பதிவுல சொல்லியிருக்கிறாங்க சித்ரா தேவி செல்வகுமார் புதுத்துறையிலிருந்து. அன்பு தோழிக்கு அன்பான காலை வணக்கம். துருத்துருணி இருந்த நாட்கள் நினைவுபடுத்திய பண்பலைக்கு ஒரு நன்றி. நாவல் பழம் இலந்தை பழம் பறிக்க போய் கை கால்களில் முல்லை குத்திக்கிட்டு வந்து அம்மா கிட்ட அடி வாங்கியதும் இப்போ உள்ள குழந்தைகள் எல்லாம் 2 கட்டை விரலுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்குறாங்க, அந்த விரல் மட்டும்தான் துரு துருன்னு இருக்கு, கேம் விளையாடுறாங்க ஒரு சில குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஒரு ஆதங்கத்தையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போது இருந்த அந்த துருதுருப்பு இப்போ இல்லை அப்படின்றது தான் அவங்களுடைய ஆதங்கம். செல்ஃபோனில் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி நேயர்கள் தங்களுடைய பதிவுகளை கொடுக்குறாங்க. காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் துரு துரு என்று செய்த சேட்டைகளோடு இன்றைய வணக்கம் தோழி.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேரம் இப்பொழுது 11:55. காரைக்கால் பண்பலையின் வணக்கம் தோழி நிகழ்ச்சி நிறைவு பகுதியை நெருங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய இந்த தோழியை நாம் அழைப்போம். வணக்கம்.
2: வணக்கம் தோழி.
0: சொல்லுங்க, யாரை இங்கிருந்து
2: அழைக்கிறீங்க? திருநாரையூர் மங்கையரசி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம் தோழி. நீண்ட நாளுக்கு பிறகு.
0: நீண்ட நாளுக்கு பிறகு வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா.
2: வேலை விஷயமா வெளியில போயிருந்தனால என்னால கான்டாக்ட் பண்ணி பண்பலைகளை தொடர்பு கொள்ள முடியவில்லை தோழி.
0: சரி சரி சரி, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு விஷ்ணு படத்துல இருந்து சிங்கார கண்ணுக்கு மைக் கொண்டு வா நல்லா அந்த பாடல் கொடுத்துருங்க தோழி.
0: பாடல் கொடுத்துருவோம், சொல்லுங்க. உங்களுடைய
2: சேட்டை பாத்தீங்கன்னா நிறைய குறும்பு எல்லாம் பண்ணிட்டு தான் இப்ப ஒரு ரெண்டு குழந்தைக்கு தாயாகி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கட்டை வண்டி அப்ப இருக்கும், அப்ப வயலுக்கு எல்லாம் அந்த எரு விறகு எடுப்பாங்க, அந்த மைய எடுத்து கண்ணுல பூசிக்கிட்டு இருந்தா மறுநாள் போயிட்டு அம்மா குளிக்க வைக்கும் போது அத சீக்கிரமா அதே முடியாது. ஆமா, சாமி கும்பிட்டுட்டு மைய எடுத்து கண்ணல் எல்லாம் போட்டுக்கிட்டு
0: அது ஒரு 10 நாளைக்கு இருக்கிற மாதிரி அப்படியே வச்சிட வேண்டியது.
2: வண்டியில ஏறிக்கிட்டு வயலுக்கு டயர் வண்டியில போறது, கட்டை வண்டியில போறது, பல்லு எல்லாம் உடஞ்சிருச்சு அதுல.
0: அதாவது பின்னாடி தொங்கிட்டே போவீங்களா? உங்களுடைய சேட்டைகளை அவங்க மூலமா. நன்றிமா, நன்றி. அவரிக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சிறுவயதிலும் சரி இப்போதும் சரி சேட்டையே செஞ்சதில்லைங்க, நான் ரொம்ப அமைதியாக அனுப்பேன். அது மாதிரி என் பிள்ளைகள் 2 பேருமே சிறுவயதிலிருந்து சேட்டைகள் செய்ததே இல்லை. இப்போ உள்ள பிள்ளைங்க பண்ணுற சேட்டையை தான் பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்குது, நம்ம மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்னையிலிருந்து அன்புராணி சொல்கிறாங்க, மை ஸ்கூல் டேஸ் கிளைம்பிங் மேங்கோ ட்ரீ, பேனியன் ட்ரீ, ஸ்விங்கிங் மோர் ஹாப்பி டேஸ் அப்படின் இருக்காங்க. அதாவது மாமரத்தில் ஏறுவாங்களாம், அப்புறம் வந்து பேனியன் ட்ரீல அப்படியே தொங்குவாங்களாம், எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அவங்க. ஸோ எல்லாருமே அவங்களுடைய அந்த சிறு வயது ஞாபகங்கள், அந்த சேட்டைகள், அப்புறம் அதே சேட்டைகளை தங்களுடைய குழந்தைகள்கிட்ட பார்த்தது, இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில். நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: துரு துரு சேட்டைகளோடு வளம் வந்த இன்றைய வணக்கம் தோழி நிதாய் விடைபெறுகிறது உங்களிடமிருந்து.

இணைந்திருக்கிறீர்கள் காற்றில் இசையாய் கரைந்திடும் கரைக்கால் பண்பலை 100.3 உடன். நேரம் நண்பகல் 12 மணி.

எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நமது பண்பலையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளின் குறிப்புகள். நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மற்றும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து பகல் 12:10 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வி ஜி ரித்திகா. 12:55 பன்னிசை. 1 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:05 லஞ்ச் பிரேக் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 2:30 சிறுவர் சோலை திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பருத்தியூர் அரசு துவக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 3:00 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் எல்எஸ்சி. 3:30 உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு நாள் குறித்து நாகப்பட்டினம் ஓய்வு பெற்ற மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஏ காதர் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து எல்எஸ்சி. 4:00 மனம் விழையுதே பங்கேற்கும் நேயர் திருவாரூர் எம் அரவிந்தன் அவர்கள். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நன்பேண்டா. 5:15 கலக்கல் நேரம். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொலமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவகர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். 6:45 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் கே எம் சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவ

மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் எல்நினோ காலமாற்றம் பாதிப்பு குறித்து. அரியலூர் மாவட்டம் கிரீட் வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் கோ அழகு கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 திரை இசை, 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று டெல்லி அஞ்சல், 8:30 இளைய பாரதம், இளையோரின் வெற்றிக்கான கவனக்குவிப்பு திறன் உரை வழங்குகிறார் நெடுங்காடு ஜி சுபஸ்ரீ அவர்கள். வானொலியின் முக்கியத்துவம் மற்றும் இளையோர் மனதில் APJ அப்துல் கலாம் உரை வழங்குகிறார் காரைக்கால் ஜே நுஷ்ரத் மற்றும் என் ஃபாத்திமா. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 காரைக்கால் PSR தங்கமாளிகையின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கல்கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சலமது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலம் முன். விளம்பரதார நிகழ்ச்சிகள், 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம், 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். நிறைவு பெற்றது FM எக்ஸ்பிரஸ். தொடர்வது டெல்லி அஞ்சல்.

சிந்தனை துளி. நெகிழை தவிர்ப்போம், நிலத்தின் நஞ்சை ஒழிப்போம். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம்.

0: காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் மனதில் நின்றவை நேயர்கள் கடிதம் வழி விருப்பம் தெரிவித்த மனம் வருடும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சி வந்தாச்சி செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சி பத்தின கருத்துக்களை நம்ம ஃபேஸ்புக் பக்கத்துல கமெண்ட் பண்ணலாம் நேயர்களே. இதயம் தொடும் இசையோடு இது மனதில் நின்றவை.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது திருப்பாச்சி திரைப்பட பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் நாகப்பட்டினம் சிவா பாரதி, கிச்சாங்குப்பம் லக்ஷ்மி பால்ராஜ், வேளாங்கண்ணி சொக்கலிங்கம், மயிலாடுதுறை வேந்தன், மணக்குடி ராஜேந்திரன், உரத்தூர் ராமசாமி. இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களமங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களம் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
4: GL மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: GL மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ்.
7: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.

கேட்க கேட்க இனிமை. இது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை. நிகழ்ச்சியில் ஒழிக்கும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் சிதம்பரம் வெள்ளைச்சாமி செல்வி, சென்னை பிரமீளா தமிழ்ச்செல்வன், சீர்காழிவட்டம் மேலமாத்தூர் கலைஞர்தாசன் பாரி. இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒழிக்கிறது சந்திரமுகி திரைப்பட பாடல். வித்யாசாகர் இசையில் பா விஜய் வரிகளில் ஆசா போஸ்லே மற்றும் மது பாலகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து பாடியது.

0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
6: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டோன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
0: காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது தாஸ் திரைப்படத்திலிருந்து. யுவன் சங்கர் ராஜா இசையில் விவேகா வரிகளில் KK மற்றும் சாதனா சர்க்கம் ஆகியோர் இணைந்து பாடியது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து, சமீமா பேகம், சலாமத் சுகைனா மற்றும் குறிச்சிமலை பாஸ்கர். இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டோன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள். ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
1: கவலைகளை மறக்க இசை அலையில் மிதக்க காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஐயாவாடியிலிருந்து அசோக்ராஜ், கனிமொழி, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், அன்னப்பன்பேட்டை ஜோதி.

டி அன்புராணி, கடலூர் துறைமுகம் சுரேஷ், திருமுலஸ்தானம் வீரசுந்தரி, அமுதாசேகர், அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல். நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர்.

மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜி திரைப்படத்திலிருந்து. வித்யாசாகர் இசையில் ப விஜய் வரிகளில் மதுபாலகிருஷ்ணன் மற்றும் மதுஸ்ரீ ஆகியோர் இணைந்து பாடியது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் காரைக்கால் கணபதி, கணேசன், ராணி, கிருஷ், செல்வி, தினேஷ், காருண்யா, பிரசன்னா, நிவாஷினி, சுரேஷ், மாரியப்பன், சூரி, நவநீதம், சாமிநாதன், ராஜேஸ்வரி, ஜெர்லின், மங்கைநல்லூர் ரவி, மீரா, ஜீவா, வினோத், மித்ரன், திருவாரூர் ரமேஷ், சாந்தி, ஜனார்த்தனன், நர்மதா, அர்ஜுனன், இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: நம்ம ஃபேஸ்புக் போஸ்ட்ல நிகழ்ச்சிக்கு மேலும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், அதம்பார் கலைச்செல்வி செல்வம், பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா கோயில் பவானந்தம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார். நிறைவு பெறுகிறது காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை வழங்கிய மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால், வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே, எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் பி எஸ் ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது பி எஸ் ஆர்.

0: வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டுமில்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து பிரதமரிடம் தாம் எடுத்துரைத்ததாக திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மழை வெள்ள பாதிப்பால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 11 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கிடையே குஜராத்தில் பெய்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மழை பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்தர் பட்டேல் தலைமையில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் காந்திநகரில் நடைபெற்றது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினரின் 32 குழுக்கள் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மழை தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு குஜராத் அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 3030 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தின் கீழ் சர்வதேச தரத்திலான ரசாயன பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்காக நிதியுதவி மற்றும் வரி சலுகை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்ததோடு மட்டுமின்றி போக்குவரத்து செலவினங்களை குறைக்க உதவிடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமங்களில் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கென செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்தின் கீழ் 4 லட்சத்திற்கும் கூடுதலான தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அசாம், பீகார், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் அதிக அளவில் இந்த திட்டத்தின் கீழ் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். கார்கில் வெற்றி தின நிகழ்ச்சிகள் இன்று டிராஸில் தொடங்கின. 1999 நடைபெற்ற கார்கில் போரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. கார்கில் வெற்றி தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அது தொடர்பான நிகழ்ச்சிகள் இன்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு இன்று டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி

செலுத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதனை தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீரில் மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. பால்தல் மற்றும் பஹல்காம் வழித்தடங்களில் பலத்த பாதுகாப்புக்கிடையே யாத்திரை தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்முவில் உள்ள பகவதி நகர் யாத்ரி நிவாசிலிருந்து 6000-க்கும் மேற்பட்டோர் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்காக புறப்பட்டுச் சென்றதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். ஒடிஷா மாநிலம் பூரி ரத யாத்திரையின் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து இந்த ரத யாத்திரையின் போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மற்றும் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோர் பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். காங்கிரஸ் மற்றும் ஆசாத் சமாஜ் கட்சி தலைவர்களும் தங்களது வேட்பாளருக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு வரும் 30 நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3 மேற்கொள்ளப்படும். ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசுகள் கூறியுள்ளன. ஸ்பெயினின் மேட்ரிடின் மேற்கு பகுதியில் காட்டுத்தீ காரணமாக 60,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 30,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பிரான்சின் ஜிரோன் மற்றும் லான்ஸ் மண்டலங்களில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 140,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த இரு நாடுகளிலும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக நவீன கருவிகளும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். கீவ் நகரில் நடைபெற்ற ட்ரோன் தொழில்நுட்ப கண்காட்சியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 26 பேர் காயமடைந்தனர். போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் உற்பத்தி பிரிவுகளை குறிவைத்து ரஷ்யா மீது இந்த தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-3, 8-11, 11-4, 11-6 என்ற செட் கணக்கில் எகிப்தின் பார்ப் சமேயை வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபன் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜாதுமணி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்தியாவின் ஜண்டுகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 3-6, 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரஸ் மார்டினை வென்றார். இப்போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா ஐசாரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை

0: 6-7, 7-6, 11-9 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஃபின் ரெனால்ட்ஸ் ஜேம்ஸ் வாட் இணையை வென்றது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-11, 11-5, 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிளேர் பிகார்டை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது ஜெயம்கண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயம்கண்டம்.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன் இது குழந்தைகளுக்கான

0: காட்டல மெதுவா நடந்துட்டு போன ஆமைய பார்த்து முயல் கேலி செஞ்சுதான். என்ன ஆமையாரே, இவ்வளவு மெதுவா எங்க போறீங்க? என்னோட ஓட்டப்பந்தயத்துக்கு வரீங்களா அப்படின்னு முயல் சவால் விட்டுச்சா ஆமை கிட்ட. ஆமையும் சம்மதிச்சுதான். பந்தயமும் தொடங்குச்சா. முயல் மின்னல் வேகத்துல ஓடி வெகு தூரம் சென்றுச்சான். திரும்பி பார்த்தப்போ ஆமை வெகு தொலைவுல இருந்து நடந்து வந்துட்டு இருந்துச்சான். முயல் உடனே யோசிச்சுதான், ஆமை வர எப்படி இருந்தாலும் நேரம் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் ஓய்வு எடுப்போம் என்று நினைத்து முயலும் ஒரு மரத்தடி கீழே தூங்கிட்டு இருந்துச்சான். ஆனா ஆமையோ எங்கேயுமே நிக்காம மெதுவா நிதானமா தொடர்ந்து போட்டியில நடக்க ஆரம்பிச்சுதான். முயல் விழித்து பாக்குறப்போ ஆமை வெற்றி பெற்று இருந்துச்சான். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
1: வணக்கம் அக்கா.
0: உங்க பேர் என்ன?
1: என் பெயர் ஜீரித்திகா.
0: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: நந்திய நல்லூரில் இருந்து வருகிறேன்.
0: என்ன சொல்ல படிக்கிறீங்க?
1: இரண்டாம் வகுப்பு படிக்கின்றேன்.
0: சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
1: வணக்கம் அக்கா.
0: உங்க பேர் என்ன?
1: என் பெயர் ஜீரித்திகா.
0: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: நந்திய நல்லூரில் இருந்து வருகிறேன்.
0: என்ன சொல்ல படிக்கிறீங்க?
1: இரண்டாம் வகுப்பு படிக்கின்றேன்.
0: இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
1: நான் கோள்களை பற்றி சொல்ல போகிறேன்.
0: எங்க சொல்லுங்களே.
1: கோள்கள் எட்டு. அவை புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இவற்றில் வெள்ளியும் பூமியும் இரட்டை கோள் எனப்படுகிறது. செவ்வாய் செந்நிற கோள் எனப்படுகிறது. பூமி நீல கோள் எனப்படுகிறது. வளையங்களை கொண்ட கோள் சனியாகும். அடுத்ததாக திருக்குறள் சொல்ல போகிறேன். தீனால் சுட்ட பொன் உள்ளாறு மாறாது, நாவினால் சுட்ட வடு. துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பார்க்கு பாய தூரும் மழை. நீரின்றி அமையாது உலகில் யார் யாருக்கும் மானின்றி அமையாது ஒழுக்கு. கற்க கசர கற்பவை கற்ற பின் இருக்க அதற்கு தக. அகர முதல எழுத்தெல்லாம் ஆவி பகவான் முதற்றே உழகு.
0: சரிங்க பாப்பா, சூப்பரா சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரியவான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: டாக்டர்.
0: டாக்டராக என்ன பண்ண போறீங்க?
1: இலவசமா மருத்துவம் பார்ப்பேன்.
0: பிரசன்னிங்களே, நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவராகிறதுக்கு காரைக்கால் பம்பை சார்பாக வாழ்த்துக்க.
1: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: காற்றில் இசையாய் கரைந்திடும் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:56. நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை.

0: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: லஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6
0: இன்னிசையாய் உலாவரும்
2: பன்னிசை.
3: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 1:00.

0: எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 தரம் தேன்மழை. தேன்மழையில் உங்களை நினைய வைக்க வரும் முதல் பாடல் உள்ளம் கவர்ந்த கல்வன் திரைப்படத்தில் ஜெயச்சந்திரன் பாடியிருப்பது. விருப்பம் இரக்கட்டாஞ்சேரி சுப்ராயலூர் நாகலட்சுமி கீழையூர் உத்ராபதி தேன்மொழி மகேந்திரன் பரசலூர் வேல்முருகன் மல்லிகா ஜெயசுதா கீழமுக்கோட்டு செமினார் கோவில் அன்பழகன் பாலு பாஸ்கர் ஸ்ரீராமலு மூர்த்தி ஆதித்யா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
3: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்ற. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: தேன்மழை நிகழ்ச்சிகள் அடுத்து நன்னிலம் நாராயணன், காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி சாய்வெண்பா, ஆதிரா, இனியா. எங்க நேயர்களின் விருப்பமாய் வரவிருக்கும் இந்த பாடல் ரகசிய போலீஸ் திரைப்படத்திலிருந்து. லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் இசையில் ஒலிக்க வரும் இந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள். ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
1: நாளை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். தேன்மழை நிகழ்ச்சி இது. இனி கடல் மீன்கள். தாலாட்டுதே வானமாய் குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜெரினா, ஆசிஃபா, ஆஷிக் இவர்களுக்காக.

0: மனதின் குரல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. பான்மொழியோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன்மழை வந்து கொண்டிருக்கும் நேரம் 1:25. கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து, செல்லராஜா, சலாமத் சுகைனா இவர்களின் விருப்பமாய் வரவிருக்கும் இந்த பாடல்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது. தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: எஸ் ஜானகி குரலில் இது காதல் ஓவியம்.
1: சொந்தம் தந்த சொந்தம் உலகில் வேறென்ன செய்தி, தேவனே நான் உந்தன் பாதி, இந்த பந்தம் ராக பந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம் நாடம்.

0: கரெக்டர் பண்பலையில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
5: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
0: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சு வந்தா செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
6: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: கங்களஞ்சேரி முருகேசன், மைதிரி முருகேசன், இனியா, சூரனூர், காமாட்சி சுப்பிரமணியன், ஜனனி, செந்து, வேணி, சதீஷ்குமார், கவின், நவீன், மித்ரன், இவர்களுக்காக ஊமை விழிகள்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலம் கனிந்த நல்வாழ்த்துகள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை நேயர்களுக்கு தெரிவிக்கிறார்கள் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு பிள்ளை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தேன்மொழி நிகழ்ச்சி குறித்த முகநூலில் பதிவிட்டுள்ளவர்கள் திருவாளப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி, திருமலஸ்தானம் வீரசுந்தரி, காட்டுமன்னார் கோயில் டீமடப்புரம் வேல்முருகன், அனப்பன்பேட்டை ஜோதி, அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்கோட்டை பாரிவள்ளல், அதம்பார் கலைச்செல்வி செல்வம், புஷ்போணம் விஸ்வநாதன், அயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, அமுதா சேகர், புவனகிரி சுமதி பாபு, புதுப்பட்டி பொன்னமராவதி ஹைடாமகி, பேரளம் செந்தில் கண்ணன், வண்ணாரப்பேட்டை சென்னை வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பாபு, திட்டச்சேரி ஆனந்த செல்வம், தில்லை வில்லாளன் ராஜன், டிஆர் பட்டினம் நளினி சங்கர். நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் அரியலூர் சிவா வேல்முருகன், சாகர் ஷர்மிலி, கல்கி பூவிழி வேல்முருகன், லாவண்யா திவ்யதர்ஷினி ரேணுகா, இந்த நேயர்களுக்காக இவர்கள் விரும்பி கேட்டுள்ள பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில், இளையராஜாவின் இசையில் சிவா திரைப்பட பாடல்.

நிகழ்ச்சி குறித்து பதிவிட்டுள்ள மற்றொரு நேயர் பி எஸ் சுரேஷ், இவர் தனது உரை குறிப்பிடவில்லை. இணைப்பாடல்களோடு நேயர்களின் விருப்பத்தேர்வாய் உலா

களை கேட்டு ரசித்து பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 உடன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு புதுடெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணாக்கருடன் மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்ள உள்ளது. நாடாளுமன்றத்தில் செலவிடப்படும் ஒவ்வொரு மணித்துளியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இந்த தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சிஜேபி மாணவ பிரதிநிதிகளுடன் மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை இன்று புதுடெல்லியில் மேற்கொள்ள உள்ளது. தேர்வு முறையில் சீர்திருத்தங்கள் மற்றும் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான சிஜேபியின் கோரிக்கை குறித்து இதில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு JP நட்டா, டாக்டர் ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். முன்னதாக நேற்று இவ்விரு அமைச்சர்களும் இம்மாணவ பிரதிநிதி குழுவினரிடம் புதுடெல்லியில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு JP நட்டா, இந்த கூட்டத்தில் மாணவர்கள் தேர்வு முறை சீர்திருத்தங்கள் குறித்து பல்வேறு கோரிக்கைகள் வைத்ததாக குறிப்பிட்டார். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவாக 30,000 ராணுவ வீரர்கள் ராஜினாமா செய்துள்ளதாக முப்படை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த தவறான காணொலியை நாட்டு மக்கள் நம்ப வேண்டாம் என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. இதேபோல் நாடாளுமன்றத்திற்கு வெளியே தாம் பேசியதாக சமூக ஊடகங்களில் பரவும் வதந்திகளுக்கு மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கண்டனம் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறியுள்ள அவர், இது தொடர்பாக கடும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஒருங்கிணைந்த நியாயமான சமூகத்தை நிலைநாட்ட கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ருமேனியா புச்சாரஸ் பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டத்தை இன்று பெற்றுக்கொண்ட அவர், 140 கோடி இந்தியர்களுக்கு இவ்விருதை அர்ப்பணிப்பதாக குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் மக்கள் தொடர்பு மேலும் வலுப்பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர், செயற்கை நுண்ணறிவு விரைவான தொழில்நுட்ப மாற்றங்கள் நிகழும் இச்சூழலில் கருணை கலாச்சார மரபுகளுடன் கூடிய நல்லறிவை பல்கலைக்கழகங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பொது சேவை, கல்வி வளர்ச்சிக்கான பங்களிப்பு, சமூக ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட செயல்பாடுகளை பாராட்டி குடியரசுத் தலைவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமன உறுப்பினர்களுக்கான பயிற்சி நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர், விவாதங்களும் வாக்குவாதங்களும் திடமான முடிவை நோக்கியே இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஆரோக்கியமான விவாதங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக எடுத்துரைத்த அவர், ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு தேச நலனுக்கு உகந்ததாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டினார். உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தின் உயர்ந்த மதிப்பீடுகளை கடைபிடித்து விதிகளையும் நடைமுறைகளையும் மதித்து கேள்வி நேரத்தையும் பூஜ்ய நேரத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர், ஆகவே மக்களுடன் நெருங்கி இருக்க அவர்கள் முயல வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த எழுச்சிமிகு கிராமங்கள் இயக்கத்தின் கீழ் நாளை இளைஞர்களுடன் காணொலி மூலம் கலந்துரையாடுகிறார். அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிலிருந்து 400க்கும் மேற்பட்ட இளையோர் இதில் பங்கேற்றனர்.

0: இருக்கின்றனர். இரண்டு கட்டங்களாக நடைபெறும் எழுச்சிமிகு கிராம இயக்கத்தின் கீழ் 74 கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். தேசிய அளவிலான இணையதள வினாடி வினா போட்டியின் மூலம் இம்மாணாக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தூய்மை பாரதம், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு, இளைஞர் கூட்டமைப்பு மாநாடுகள், கலாச்சார பரிவர்த்தனை திட்டங்கள், மரம் நடும் இயக்கம், மாதிரி பஞ்சாயத்து கலந்துரையாடல்கள் போன்ற நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இளைஞர்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்படுகிறது. நாட்டின் எல்லை பகுதிகளில் உள்ள கிராமங்களை தேசத்தின் முதல் கிராமங்களாக கருதி அங்கு வசிப்பவர்களை வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைப்பதற்கான பிரதமரின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் எழுச்சிமிகு கிராம மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மை ஜிஓவி இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகிறது. தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். கிளாஸ்கோவில் நடைபெறும் 23வது காமன்வெல்த் பாரா ஆடவர் பளுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றதை அடுத்து பிரதமர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் நிதி முறைகேடுகள் மற்றும் தவறுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்க சீரான தரிசன ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகங்கள் எடுக்கவும் அவர் அறிவுறுத்தினார். கோவில் நிலம், சொத்து மீது ஆக்கிரமிப்பு, சட்டவிரோத பெயர் மாற்றம் அல்லது உரிமம் கோரும் முயற்சிகள் எதுவும் அனுமதிக்கப்படாது என்றும் எடுத்துரைத்தார். கோவில் தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு வர இருந்தால் 2 நாட்களுக்கு முன்னரே அமைச்சர்கள் மற்றும் ஆணையருக்கு அனைத்து விவரங்களும் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு தடையற்ற பால் விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இம்மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை இல்லாததால் இயற்கை தீவனங்கள் குறைந்ததை அடுத்து பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. நாளொன்றுக்கு 8000 லிட்டர் வரை இருந்த பால் கொள்முதல் தற்போது 5000 லிட்டராக குறைந்ததால் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கூடுதல் பால் கொள்முதல் செய்யப்படுவதாக ஆவின் நிர்வாகம் கூறியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கான பிரதமரின் வீட்டுவசதி திட்டங்களின் கீழ் 111 கோடி ரூபாய் மதிப்பில் 2184 வீடுகள் கட்டப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் வீடுகள் விரைவில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: பிரதம மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி மகா அபியான் திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் 2184 வீடுகள் கட்டித்தர ₹111 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு விழுப்புரம், காணை, செஞ்சி உள்ளிட்ட 13 ஒன்றியங்களில் உள்ள ஊராட்சிகளில் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது வரை 1731 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 453 வீடுகள் கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விரைவில் இந்த வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட்டது. வலது இடது கால்வாய்கள் மூலம் தண்ணீர் திறக்கப்படுவதால் ஒசூர், சூலகிரி வட்டத்தைச் சேர்ந்த 8000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. 120 நாட்களுக்கு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தண்ணீரினை சிக்கனமாக பயன்படுத்தி கூடுதல் மகசூல் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள 8000 ஏக்கர் விளைநிலங்கள் இதன் மூலமாக பாசன வசதி பெறுகின்றது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை நெல் பயிர்களில் மஞ்சள் நோய் தாக்குதல் அதிகரித்ததால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேட்டூர் அணை திறக்கப்படாததால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால்

0: டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவர் திரு அன்பழகன் தெரிவிக்கிறார்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த வருஷம் குருவை வந்து 95,000 ஏக்கர் வந்து நாங்க நட்டிருக்கோம். ஜூன் மாசம் 12ஆம் தேதி திறக்கக்கூடிய மேட்டூர் டேம் திறக்கல. அதுக்கு வந்து இயற்கை ஒத்துழைக்காத, மழை இல்ல, வெயில் கடுமையான வெயில் இல்ல, இந்த நட்டு நடுவுகள் எல்லாம் வந்து மஞ்ச நோய் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மஞ்ச நோய்க்கு வந்து பல பிராசம் நாங்க வந்து மருந்து அடிச்சிருக்கோம். அந்த மருந்து கேட்கல, எங்களுக்கு மன உடைச்சல் தான் ஆயிருக்கு.
0: தூத்துக்குடி இனிக்கோ நகர் கடற்கரை பகுதி வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற கணக்கில் தற்போது முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு புதுடெல்லியில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணாக்கருடன் 3வது சுற்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறது. நாடாளுமன்றத்தில் செலவிடப்படும் ஒவ்வொரு மணித்துளியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:56. நேயர்கள் கேட்கலாம் மெல்லிசை.

0: நேரம் பிற்பகல் 2 மணி. லஞ்ச் பிரேக். முதலில்
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமா நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். ரத்தம் எதுக்கு அறுவை சிகிச்சைக்கும் மற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கும் தேவைப்படுதுன்றதை பற்றி பேசுகிற விஷயத்தில் ஒரு 2-3 சுவாரஸ்யமான விஷயங்களும் உங்களுக்கு தெரியணும். நம்மளுடைய உடம்பு ஒரு நம்ம தானம் பண்ணோம்னா 2 இல்லை 3 வாரத்திலே திருப்பி நம்ம எழுந்த ரத்தம் திருப்பி நம்ம உடம்பு உருவாக்கிடும். ஒரு நார்மல் நபரினுடைய தன்மைகள் இது. அதனாலே நாங்கள் என்ன பண்ணுறோம், நிறைய நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் இந்த பேஷண்ட்டுக்கு 3 வாரத்துக்கு அப்புறம் அவங்க ஆப்ரேஷனுக்கு வரணும். அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்ரேஷனில் ஒரு 2 பாட்டில் இல்லை 3 பாட்டில் ரத்த சேதாரம் ஆகலாம். அதனால் பிளட்டு நம்ம ஸ்டாண்ட்பை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு முதலேயே நாங்கள் அவங்க சொந்தக்காரங்கிட்ட சொல்லிடுறோம். அப்போ யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி வெளிநாடுகளில் நம்ம ஊர்லையாவது சொந்தக்காரங்க இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க. ஒருத்தர் கேட்டிங்கன்னா ஒரு 10 நண்பராக இருப்பான், ரெடியாக இருப்பான் டொனேட் பண்ணுறதுக்கு, இல்லை சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஆனால் வெளிநாடுகளில் வந்துட்டு நியூக்ளியர் ஃபேமிலி ஆனதும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு இடத்துல இருக்கிறதும் இந்த மாதிரி பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரத்தம் டோனர்ஸு நம்ம நாட்டில் தான் கஷ்டம்னு நினச்சிங்கன்னா வெளிநாடுகளில் இன்னும் கஷ்டம். ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பேஷண்ட்டுக்கிட்டே ஒரு 3 வாரம் முன்னாடி ஆப்ரேஷன் டேட் கொடுக்கும்போது அவங்கக்கிட்டேருந்தே 300 ml எடுத்து வச்சுக்குவாங்க. சில டைம் 1 டைம், சில டைம் 2 டைம் எடுப்பாங்க. எடுத்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. இந்த ரத்தம் வெளியில் எடுத்து ஸ்டோர் பண்ணுறது 120 நாள், அதாவது 4 மாதங்களுக்கு அந்த ரத்தம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். 4 மாதம் கழித்து அதனுடைய சேல் இழந்துடும், நம்ம அதை டிஸ்கார்ட் பண்ணி ஆகணும், தூக்கி போட்டுடணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், சில பேருக்கு அவங்களுக்கு ஆப்ரேஷன் தேதி ஒரு 2 மாதமோ இல்லை 3 மாதம் தள்ளி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் அவங்கக்கிட்டேருந்தே வாங்கிக்குவோம். அவங்க உடம்புலேருந்து திருப்பி உற்பத்தி ஆகும், திருப்பி ஒரு 2 வாரம் கழித்து திருப்பி நாங்கள் ஒரு பிளட் எடுப்போம். அதை ரெண்டுத்தையும் சேகரித்து வச்சுக்குவோம். அப்புறம் ஆப்ரேஷன் வரும்போது வேறு யாரும் டொனேட் பண்ண வேணாம், அவங்களுடைய ரத்தத்தையே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இது எல்லா வியாதிக்கும் பொருந்தாது. ஏன்னா சில டைம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய பேஷண்ட்ஸுக்கு சில பேருக்கு அவங்களுக்கு உடம்பு பலவீனமாக இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாது, பட் நிறைய விஷயங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். இன்னொரு மெத்தட் எப்படின்னா, இந்த மாதிரி ரத்தம் கம்மியாக இருக்கும்போது எப்படி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா, ஆப்ரேஷன் பண்ணும்போது வர ரத்த சேதாரத்தை ஏன் வீணாக்கணும், அதை நாங்கள் ஒரு சக்ஷன் மாதிரி போட்டு அந்த ரத்தத்தை வந்து சேகரித்து அதை பியூரிஃபை பண்ணி அதை தூக்கி போடாமல் அதே ரத்தத்தை திருப்பி நம்ம பாடிக்கு கொண்டாடுற மாதிரி ரீசைக்கிள் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 விஷயமும் நாங்கள் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இது பெரும்பாலும் நம்ம ஹார்ட் சர்ஜரி, அதாவது இருதய அறுவை சிகிச்சை செய்யும்போது, ஏன்னா ஹார்ட் ஓப்பன் பண்ணும், ஹார்ட்டில் வழியாக தான் எல்லா பம்ப் ஆகுது, லிட்டர் லிட்டராக பிளட்டு சேதாரமாகும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, அந்த சேதாரமான ரத்தத்தை எடுத்து பியூரிஃபை பண்ணி திருப்பி வந்து பேஷண்ட்டுக்குள்ளேயே போடுவாங்க. ஸோ ரத்தம் வந்துட்டு மிக முக்கியமான விஷயம், ஸ்பெஷலி அறுவை சிகிச்சையில். அந்த மாதிரியான ஒரு பொருள் வந்துட்டு அதனுடைய வேல்யூ எல்லாருக்கும் தெரியணும்.

0: ஆப்ரேஷனுக்கு சேஃப்டிக்காக டாக்டர்ஸ் சில டைம் ரத்தம் வச்சுப்பாங்க. அப்போ சொந்தக்காரங்க டொனேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் விற்கிற பொருள் கிடையாது. ஸோ எல்லோரும் என்னுடைய வேண்டுகோள், வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க, இன்னொரு உயிருக்கும் உதவி செய்த மாதிரி இருக்கும்.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சிந்தனை துளி, அதிவேகம் ஆபத்தின் ஆரம்பம், நிதானமே என்றும் பிரதானம். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம். லஞ்ச் பிரேக். இன்னைக்கு லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கேங்க. என்ன அப்படின்னா, காலையில் கண் முழிச்சதுமே நம்ம முதல்ல தேடுறது முன்னாடிலாம் காஃபி இல்லைன்னு டீ தான். ஆனால் இப்போ வந்து மொபைல், காஃபி குடிக்கும் போதும் மொபைல், பஸ்ஸில் காத்திருக்கும் போதும் மொபைல், சாப்பிட்றப்பவும் மொபைல், அவ்வளவு ஏங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கடைசி நொடி கூட அந்த மொபைலை பார்த்துட்டு தான் தூங்க போகிறோம் இல்லையா. இப்படி நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாகவே மாறி போயிடுச்சு. ஆனால் அந்த மொபைல் ஒரே ஒரு நாள் நம்ம கையில் இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸோட மெசேஜை மிஸ் பண்ணுவோம், சோஷியல் மீடியாவோட அந்த ஸ்க்ரோலிங்கை மிஸ் பண்ணுவோம். அப்புறமா நிறைய பேருக்கு வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுற அந்த ஹேபிட் இருக்கும், அது எல்லாமே மிஸ் பண்ணுவோம். வேலை சம்மந்தப்பட்ட காலாக இருக்கட்டும், அதையும் மிஸ் பண்ணுவோம். இப்படி ஒரு நாள் மொபைல் இல்லைன்னா நீங்கள் எதை மிஸ் பண்ணுவீங்க? இதை தான் இந்த நிகழ்ச்சியோட கேள்வி. கண்டிப்பாக மொபைல் ஃபோனை மிஸ் பண்ணுவீங்க எல்லாருமே. அதை வந்து ஒரு பதிலாக சொல்லாமல், அதுவும் இல்லாமல் நம்ம வானொலியையும் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க, அதையும் பதிலாக சொல்லாமல் இன்னும் நல்ல க்ரியேட்டிவான ரிப்ளைஸை பதிலாக சொல்லுங்கள். உங்களோட பதிலை சொல்ல நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04368. இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 9566-427231 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சி பற்றின உங்களது கருத்துக்களை நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க அந்த போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்டுக்கிட்டே அந்த கமெண்ட்ஸையும் படிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். கால் பண்ணுங்கள், கேளுங்கள், ரசிங்க. இது லஞ்ச் பிரேக்.

0: இன்னைக்கு லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் தொடக்கமாக இணைய போகிற நேயர் யார் பேசலாம்? வணக்கம். வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யாருங்க?
1: வணக்கம் சொல்றது சகோதரிக்கு ராஜேந்திரன் மணக்குடிமா.
0: சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், பாத்தீங்களா? காரைக்கால் வானொலியை தான் மிஸ் பண்ணுவேன். அப்படி இல்லாம மொபைல் போனை மிஸ் வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்றது யாருங்க?
2: விளையாடக்கூடாதுல்ல.
0: சரி, ஓகே அக்ஷயா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றிமா. நன்றி. காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம், யார் பேசுறதுங்க?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்றது யாருங்க?
3: வணக்கம், நாகை மாவட்டம் சாத்தையிலிருந்து சிவபாலன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, நீங்க மொபைல்ல
3: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, மொபைல் போன் ஒரு நாள் முழுக்க பயன்படுத்தலைன்னா நீங்க எதை அதிகமா மிஸ் பண்ணுவீங்க?
3: மேடம், நான் வந்து மொபைல வந்து கண்டிப்பா எப்படி இருந்தாலும் மொபைல் யூஸ் பண்ணாம இருக்க மாட்டேன். அந்த ஜியோ போன் பட்டன் போன் தான் வச்சிருக்கேன்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகஸ் வழங்கும் உழவர்களுக்கு
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான

0: ONGC.
1: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
2: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: மேலும் இன்சொல் அமுது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து ஒரு நாள் முழுக்க நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலன்னா எது அதிகமாக மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து இணைப்பில் வர்றது யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம்.
7: அழைக்கும் நபர்.
2: வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
8: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், பேசுறது யாருங்க?
8: கத்திரிப்பளத்திலிருந்து பைக்கராஜ்.
2: சொல்லுங்க, ஒரு நாள் முழுக்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலனா நீங்க எதை அதிகமா மிஸ் பண்ணுவீங்க?
8: என்னோட பிசினஸ் பாதிக்கும் மேடம்.
2: பிசினஸ்ல? ஆமா, அது பாதிக்கும் அப்படினு சொல்றீங்க. அது இல்லாம சின்ன சின்னதா फ्रेंड्स கூட பேசுறது அந்த மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணுவீங்களா?
8: அது மாதிரி ஒண்ணுமே இல்ல மேடம்.
2: ஓகேங்க, பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிங்க.
8: நன்றி மேடம்.
2: அடுத்த நேயர் இணைப்புல யார் வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
9: வணக்கம், நான் திட்டச்சேரியிலிருந்து ஆனந்தச்சுலோம்.
2: சொல்லுங்க சார்.
9: ஒரு நாள் மொபைல் ஃபோன்ல என் பொண்ணோட பேசுறதும் விட்டு போவோம். தஞ்சாவூர்ல பிடிக்கிறாங்க, அவங்க போன் அடிக்கிறதும் எடுக்கவே மாட்டேன். மறுநாள் அவங்க திட்டுவாங்க பாருங்க, அவ்வளவு திட்டி எங்கதான் போன் வச்சுட்டு என்னதான் பண்றீங்க
2: நீங்க? சும்மாவே யூஸ் பண்ணாத ஆள்னு நினைக்கிறேன் போனு, இல்லையா?
9: ஆமா.
2: பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிங்க. நன்றி. நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11:00 அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை இரவு 8:00 மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
3: மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேசி செட்டியார் அண்ட் ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC

0: காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

இன்னைக்கு லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் வந்து பண்பலையை தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செந்தில் கண்ணன் பேரளம்லேருந்து அவங்களும் பண்பலையை மிஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் வேல்முருகன் வந்து மொபைல் யூஸ் பண்ணலைன்னா கஸ்டமரோட தொடர்பு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலுவப்பாளையம் ஆனந்த முருகன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஃபோன் மட்டும் இல்லை, டிவியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பண்பலையை தான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தராயன்கோட்டை பாரி வல்லல் சொல்லியிருக்காங்க. அதே தான் வந்து அன்னப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க மயிலாடுதுறை தியாகு. அடுத்தது நானும் பண்பலையை தான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு திருமலஸ்தானம் வீரசுந்தரி புதுத்துறை செல்வகுமார் ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி அப்புறம் நாகூர் முகமது ரஃபீக் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாள் கூட ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் பண்பலை தான் அப்படின்னு சொல்லி மேமாத்தூர் அமுதா சேகர் அவங்களும் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினியும் அதே தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் படிக்கிறதுக்கான நேரம் குறைவாக இருக்குது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது லஞ்ச் பிரேக். இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: சிறுவர் சோலை.
2: வணக்கம் குழந்தைகளே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? அடடே, வாங்க குழந்தைகளே வாங்க. நிகழ்ச்சியின் தொடக்கமா இப்பொழுது நாம் ஒரு கதை கேட்போம். அது ஒரு பெரிய அடர்ந்த காடு. அந்த காட்டில் சாது ஒருவர் மலைப்பகுதியில் குதிரையின் மீது வந்து கொண்டிருந்தார். அப்படி அவர் வந்து கொண்டிருக்கும் போது பாதையின் ஓரத்தில் ஒருவன் மயங்கி கிடப்பதை பார்த்தார். அவனை கண்ட அவர் குதிரையின் மேலிருந்து கீழே இறங்கினார். மயங்கி கிடந்த அவனை அசைத்து பார்த்தார். அவன் அசையவே இல்லை. அவன் அசையாமல் கிடப்பதை பார்த்த அந்த சாது தனது குதிரையின் பக்கவாட்டில் தொங்கவிட்டிருந்த ஒரு குடுவையிலிருந்த கொஞ்சம் நீரை எடுத்து வந்து அவன் முகத்தின் மீது தெளித்தார். அப்படி தெளித்து வாயிலும் கொஞ்சம் நீரை புகட்டினார். சிறிது நேரமாயிற்று. கொஞ்சம் மயக்கம் தெளிந்து கண்விழித்து அந்த சாதுவை பார்த்தான் அந்த மனிதன். அந்த மனிதனை மெல்ல பிடித்து தூக்கி அந்த சாது குதிரையின் மீது ஏற்றினார். குதிரை மீது உட்கார்ந்த மறுகணமே அந்த மனிதன் கடிவாளத்தை உலுக்கவும் குதிரை தடதடவென்று பறந்தோடி மறைந்தும் விட்டது. திகைத்து போனார் அந்த சாது. அப்பொழுதுதான் தன்னிடம் மயங்கி கிடந்தது போல் நடித்தவன் ஒரு திருடன் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். இதுவரை அவன் நடித்துள்ளான் என்பதும் அவருக்கு புரிய ஆரம்பித்தது. குதிரை இல்லாமல் வேறு வழியின்றி நடந்தே தான் இருக்கும் இருப்பிடத்தை அடைந்தார் அந்த சாது. சிறிது நாட்களாயிற்று. குதிரையில் சவாரி செய்து பழக்கப்பட்ட அவருக்கு ஒரு குதிரை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அப்பொழுது அவர் பக்கத்து ஊரில் நடக்கும் சந்தைக்கு சென்றால் நிச்சயமாக அங்கு ஒரு குதிரையை வாங்கிவிடலாம் என்று அவர் நினைத்தார். தனது நண்பர்களுடன் அவர் அந்த சந்தைக்கு ஒரு நாள் புறப்பட்டு சென்றார். அப்பொழுது சந்தையில் குதிரைகளை விற்கும் இடத்திற்கு சென்று குதிரையின் விலையை கேட்க ஆரம்பித்தார் அந்த சாது. அப்பொழுது இவர் குதிரையை திருடி சென்ற அந்த திருடன் தனது குதிரையுடன் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்து திகைத்து போனார் சாது. மெல்ல சென்று அந்த சாது அந்த திருடனின் தோளில் கையை போட்டார். தன் மீது யாரோ கையை போடுவதை உணர்ந்த அந்த திருடன் மெல்ல திரும்பி பார்த்தான். அப்பொழுது அவன் இந்த குதிரையை யாரிடம் இருந்து திருடி வந்தானோ அந்த சாது அங்கே நின்று கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் அவன் திகைத்து போனான். உடனே சாது அவனை பார்த்து மெல்ல சிரித்தார். சொல்லாதே என்றார். இதை கேட்டதும் அவன் மிரண்டு போனான். எது என்ன என்று சம்பந்தமில்லாமல் உளறி கொட்டினான் அந்த திருடன். சாது அப்பொழுது மெதுவாக அவனிடம் கூறினார், குதிரையை நீயே வைத்துக்கொள், ஆனால் நீ அந்த குதிரையை அடைந்த விதத்தை யாரிடத்திலும் சொல்லாதே. மக்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரிய வந்தால் எதிர்காலத்தில் உண்மையிலேயே யாராவது சாலையில் மயங்கி கிடந்தால் கூட உதவ முன்வர மாட்டார்கள். நான் இந்த குதிரையை இழந்ததால் எனக்கு ஏற்படும் இழப்பை பற்றி நான் ஒரு பொழுதும் கவலைப்படவில்லை. காரணம், சில தினங்கள் உழைத்து சம்பாதித்து வேறு ஒரு குதிரையை நான் வாங்கிவிடுவேன். என்னால் வாங்கவும் முடியும். ஆனால் திருடனாகிய நீ ஒருவன் தவறு செய்ய நல்லவர்கள் பலருக்கு காலாகாலத்துக்கும் உதவி கிடைக்காமல் போய்விடும். புரிந்ததா? இப்படி கேட்டார் அந்த திருடனை பார்த்து சாது. திருடனின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. குறுகிய லாபத்துக்காக நல்ல கோட்பாடுகளை சிதைத்துவிடக் கூடாது, நல்லவர்களையும் நல்ல நட்பையும் இழந்துவிடக் கூடாது என்பதை அப்பொழுது அந்த திருடன் உணர்ந்து கொண்டான். சாதுவின் பேச்சை கேட்டு அதிலிருந்து அவன் பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவதும் இல்லை, அந்த பொருளை கவரவும் நினைக்கவில்லை. அதிலிருந்து அவன் நன்றாக உழைத்து அந்த உழைப்பில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு வாழ ஆரம்பித்தான் அந்த திருடன்.
3: குழந்தைகளே, சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கேட்க இருப்பது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பருத்தியூர் அரசு துவக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி.
4: மூன்றாம் வகுப்பு மாணவி போஷிகா அலமரத்தில் விளையாட்டு பாடல் பாட வந்துள்ளார்.

0: வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இல்லநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல்லை. இருள் சேர் இருவினையும் சேரார் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று. பொறிவாயில் ஐந்தார் பொய்தீர் ஒழுக்க நின்றார் நீண்டு வாழ்வார். தனக்கோமே இல்லாத தால் செய்த கல்லா மனக்கவலை மாற்றுலரிது. போலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் காலை வணங்கா தலை. கற்க கசர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நாம் கற்கும் நூல்களை விலையில்லாமல் கற்க வேண்டும். அதை கற்றபின் தகுந்தவாறே நடந்து கொள்ள வேண்டும்.
1: எமது பள்ளி 3 வகுப்பு மாணவர் தரணீஸ்வரர் கொல்கட்டையே கொல்கட்டையே பாடல் பாட வந்துள்ளார்.
2: கொல்கட்டையே கொல்கட்டையே யாவைகளை அடு

0: எமது பள்ளி மூன்றாம் வகுப்பு மாணவர் தரணீஸ்வரர் கொல்கட்டையே கொல்கட்டையே பாடல் பாட வந்துள்ளார்.
1: கொல்கட்டையே கொல்கட்டையே யா வேகல அடுப்பே அடியலன்னு நான் வேகல அடுப்பே அடுப்பே யா எரியல மழை பேஞ்சது நான் எரியல மழையே மழை.

0: சொடந்த குழந்தை அழுதுச்சுன்னு நான் சொடந்த குழந்தை குழந்தை யான் அழுத எறும்பு கடிச்சது நான் அழுத.
1: எமது பள்ளி 5ஆம் வகுப்பு மாணவி சிவஸ்ரீ தமிழின் இனிமை பற்றி பாடல் பாட வந்துள்ளார்.
2: தமிழின் இனிமை கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நழுகிய குளிரின் நீரும் இனி என என்பேனும் தமிழே என்னுயிர் என்பேன்.
1: 2ஆம் வகுப்பு மாணவன் சபரி காகம் கதை கூற வந்துள்ளார்.
3: ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அந்த பாட்டி மரத்துக்கு அடியில வடை சுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு காகம் வந்து பார்த்து வச்சான், அந்த வடையை எடுத்துட்டு போச்சான். ஒரு மரத்து அடியில போய் உட்காந்து சாப்பிட்டுச்சான். அப்போ ஒரு நரி வந்துச்சான். அப்ப அந்த நரி, நீ அழகா இருக்கியே, நீ ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னிச்சான். அப்ப அந்த காக்கா வடைய கீழே வச்சு காக்கான்னு கத்துனுச்சான். அப்ப அந்த நரி ஏமாந்து போச்சான்.
1: சர்வேஸ் பவ்யா விடுக்கதை சொல்ல வந்துள்ளார்கள்.
4: ஓடுவான் வருவான் ஒற்றை கால் நிற்பான் அவன் யார்? கதவு. எதை கொடுத்தாலும் சாப்பிடுவான், தண்ணீர் குடித்தால் இறந்துடுவான் அவன் யார்?
1: நெருப்பு.
4: எங்கள் வீட்டு தோட்டத்தில் மஞ்சள் குருவி ஊஞ்சலாடுகிறது, அது என்ன?
1: எலும்பிச்சை.
4: உன்னை எங்கு சென்றாலும் தொடர்ந்து வருவான், நான் யார்?
1: நிழல்.
4: சுற்றி கொண்டே இருப்பேன், ஆனால் இவனுக்கு தலை வலிக்காது, இவன் யார்?
1: காற்றாடி. நான் வெட்டுப்பட்டால் வெட்டியவனே அளவைப்பேன், நான் யார்?
4: வெங்காயம்.
1: நான் எப்பொழுதும் ஓடுகிறேன், நடக்கவே மாட்டேன், நான் யார்?
4: நதி.
1: நீங்கள் என்னை மீண்டும் பார்க்க மாட்டீர்கள், நான் யார்?
4: கடந்த காலம்.
1: அனைவரையும் நடுங்க வைப்பேன், ஆதவனுக்கு மட்டுமே அடங்குவான், அவன் யார்?
4: குளிர்.
1: கல் எறிந்தால் போதும், அரண்மனையே காலியாகிவிடும், அது என்ன?
4: தேன்கூடு.
1: எமது பள்ளி 4ஆம் வகுப்பு மாணவர் லோஹித் கதை கூற வந்துள்ளார்.
5: ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்தது. அந்த காட்டுல அங்க ஒரு மரம் இருக்குமா, அந்த மரத்துல வந்து லுச்சியான பழம் இருக்குமா, அதனால மரம் ஏற முடியாததால அதனால அந்த பழத்தை சாப்பிட முடியாத ஒரு அணில்கிட்ட போய் கேட்டேன். எனக்கு தான் நீனே ஏறி படுத்துக்கோ சொன்னதான். அந்த அணிலு யாருக்காக அது ஏறலான்னு டைப் பண்ண முறு தீயில விழுந்துட்டான். தறிக்கிட்டு இல்லா குரங்குனா பார்த்து திருத்துதான். தோகத்தோட ஒரு பறைக்கல் மேல போய் உட்காந்தோன்னு அந்த வழியில போன ஒரு முனிவர் வந்து, நான் தோகமா எடுத்துக்க இல்லாத்தையும் மரத்துக்கிட்டேன்னு ஒரு பழம் எடுத்துதான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை திருப்பி சொன்னதான் டக்கர டக்கர டக்கர அப்படின்னு சொல்லும் போது ஒரு புலி மரத்துல தூங்கிட்டு வந்து தீழ விட்டான். யாரு என்னோட தூக்கத்துக்கு எடுத்து விட்டான்னு கேட்டதான். நீ தானே என்னோட தூக்கம் எடுத்து விட்டா அப்படின்னு அவன் வந்து என்னை கொண்டுடுவான், அதனால எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு. அவர் வந்து ஒரு மரத்தாடி எனக்கு ஒரு முனிவர் ஒரு மந்திரம் சொன்னார். அந்த மந்திரத்தை சொன்னால் பழங்கள்லாம் மரத்தில் எல்லாம் தீழ விழுவோம், அந்த மந்திரத்தால தான் நீங்கள் இப்படி தீழ விழுந்துட்டீங்க மந்திரம்னு கேட்டதுக்கு டக்கர டக்கர டக்கர டக்கர தீழ விழுவ அப்படின்னு மூணு வாட்டி சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் எனக்கும் அந்த பழம் சாப்பிடணும், அந்த மந்திரத்தை இப்போ எல்லாத்தையும் ஒரு மரத்துக்கு அடியில் தொல்லு அப்படின்னு சொன்ன. அதுக்கப்புறம் அந்த புலி ஒரு மரத்து அந்த மரத்துக்கிட்ட போய் நின்னு அந்த முயல் இவன் கூட வந்தா என்னோட பழத்தெல்லாம் தின்னுடுவான் அப்படின்னு புளிய அதனால ஒரு இடத்துக்கிட்ட நிக்க வத்திக்கிட்டு அப்படியே அந்த புளிய வந்து மரத்துக்கிட்ட போனதான். அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை சொன்னதான் டக்கர டக்கர டக்கர டக்கர தீலுன்னு சொன்னோன்னு அந்த மரத்துல தேனி கூடு இருந்தது வந்து தீல அந்த புளிய கடித்ததான் ஆனு கத்துனதான். அதுக்கப்புறம் வந்து அந்த முயல் வந்து தாலியா போயிட்டான்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக
1: என் பள்ளி 2 வகுப்பு மாணவன் தௌசி கதை சொல்ல வந்துள்ளார்.
2: ஒரு காட்டுல முயலும் ஆமையே இருந்துச்சான். அந்த முயல் வந்து ஆமை கிட்ட ஒரு ரன்னி ரேஸ் வச்சுக்கிறான் சொன்னிச்சான். அந்த ஆமையே சரியும் சொன்னிச்சான். ஆமை பழமே வந்துச்சான். முயல் வந்து ஜம்ப் பண்ணி அம்மா போனுச்சான். வாய்ப்புன்னு ஒருத்தனும் ஒருத்தரை போய் தூங்கிட்டு இருந்துச்சான். ஆமை வண்டி பழமையே போனுச்சுச்சான். அது அது கோடு நடிங்கன்னு அது வந்து ஜெயிச்சிட்டான். முயல் வந்து அப்படி தோத்து போயிட்டான். ஜெயிச்சிட்டான்.
0: என் பள்ளி 2 வகுப்பு மாணவன் மகத் கதை சொல்ல வந்துள்ளார்.
3: ஒரு ஊர்ல ஒரு பெரிய வேட்டைக்காரிட்டானா. அந்த வேட்டைக்காரன் காத்து தேடி போயிட்டுட்டானா. போம போகு எடுக்க ஒரு நாய் போனுது. அந்த நாய் என்ன வேட்டைக்காரன்னே தோட்டிட்டான் சொல்லிட்டு போய் ஓயிட்டு. அப்போ சீக்கிரமா நிறையா பேரும் ஓயிட்டுட்டாங்க. ஓன போய் ஒரு ஒட்டங்க போனுது. அந்த ஒட்டகம் வேட்டைக்காரன் அடிக்க போன்னு சொல்லி வேட்டைக்காரன் எங்கேயானா இருக்கா நீ ஒன்னையும் சுட்டுட்டானா அப்படின்னு பேசிட்டு. அப்புறம் வேட்டைக்காரன் எங்கேயா கொக்கையும் தேடிட்டு திருப்பியும் வெளியாக போய் என்ன கையினுமோ வாயா தெரியுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தான். பாம போக நாய்க்கு ஒரு பொம்மையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஒரு நாய் தூக்கி ஒரு கையை எடுத்துட்டு போனது. என்ன ஆகாத நாய் வேற கையை தூக்கி போவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை தூக்கி போய் அவன் வெட்ட சாப்பிட போனானா. சாப்பிட போய் என்ன அது அந்த வேட்டைக்காரன் என்னோ சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு போறதுக்கு அவன் கொகைக்கு போனது. கொகைக்கு போய் என்ன வேட்டைக்காரன் சாப்பாடு அங்க கொக்கை கூட ஒழிச்சு வச்சுக்கிட்டான். அந்த நாய் என்னது அட அவனுக்கு என்னோ சாப்பாடு ஒழிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை திரும்ப போய் வேட்டைக்காயன் என்ன என்னோட சாப்பாடையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 பேருக்கு வயமாண்டி சேர்த்துக்கிட்டாங்க. நீனா என்னோட சாப்பாடு தீனியா அப்படின்னு சொல்லிட்டு போய் நீனா என்னோட சாப்பிட தீனியான்னு 8 பேரும் சண்டைக்கு வந்துட்டு போய் அப்புறம் ஒரு ஒட்டகம் அங்க போன என்ன 8 பேருக்கு ஒரு சட்டையாடு வேட்டைக்காரங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் என்னோ சாப்பாடு தீட்டான் அப்படின்னு சொல்லிட்டுட்டான். சொல்லிட்டு போய் இன்னும் சாப்பாடு வேட்டைக்காரன் தீட்டானே ஐயா மிருகங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா மிருகங்களும் வேட்டைக்காரன் அடிச்சு.
0: எமது பள்ளி மாணவர்கள் சர்வேஸ் பவ்யா தாராஷ்டி காணொளி என்ற தலைப்பில் உரையாடல் சொல்ல வந்துள்ளார்கள். ஏ பிரியா, உன் சமையல் நல்லா இருந்துச்சு, நாங்க பார்த்தோம்.
4: நன்றிக்கா.
5: நானும் தான் என் செடிகளை பற்றி வீடியோ எடுத்து போட்டேன். ஏதாவது சொல்றாங்களா பாருங்க. திமுரு பிடிச்சவங்க
4: கோபத்தோடு அருகில் இருந்த ரோஜா செடி கையால் அழுத்தினாள். முழுக்கள் குத்தி வலித்தது.
5: பாரு, இனிமே உனக்கு தண்ணியே விடமாட்டேன்.
0: என்ன இலக்கியா, கொஞ்சம் கோபமா இருக்கிறாயா?
5: அது ஒன்றும் இல்லை அம்மா. பிரியா இருக்கிறாளே, அவ வீடியோவை என் நண்பர்கள் எல்லாரும் பாராட்டினாங்க. நான் ஆனா என்னை யாருமே பாராட்டலாதான்.
0: ஓ அப்படியா, உன் வீடியோவை காட்டு. நல்லா பண்ணிருக்கிற இலக்கியா, ஆனா நீ பதில் சொல்ற போது சரியா புரியல. நீ வரிசையா சொல்லாம உரங்களை பத்தி சொல்லுற, நடுவுல பூ வகைகளை பத்தி சொல்லுற, ஒரே குழப்பமா இருக்கு.
5: அப்படியாமா, சரி நான் என்ன செய்யணும்?
0: பொதுவா நாம பேசும் போது எதிரில் இருப்பவரை பார்த்து தெளிவா பேசணும். ஏதாவது கேள்வி கேட்டால் கவனிச்சு பதில் சொல்லணும். முக்கியமா உன்னை யாரோடும் ஒப்பிடாதே. பிறர் செய்கிற நல்லவற்றை வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்.
5: சாச்சா, இது எனக்கு தெரியாம போச்சே. நான் பயிற்சி செய்கிறேன் அம்மா.
0: யாரையும் நாம தவறாக நினைக்க கூடாதே. ரோஜா செடியில் முட்கள் இருந்தாலும் அழகான பூக்களை தருதே. நாம தவறுகள் செய்யலாம், ஆனால் திருந்தி இருக்கிறது தான் முக்கியம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தௌசிக் மகத் பாடல் பாட வந்துள்ளார்கள்.
2: பூனை குட்டியே பானை விடுத்தாரே வசிச்சு.

0: பானை எடுத்தாரே, அத்துக்குத்தியே அத்துக்குத்தியே வெளித்தனாரே, இரும்பி தின்ன வெளித்தன வெளித்தனாரே, சித்தெரும்பே சித்தெரும்பே கடைச்சி வைக்காரே, இரும்பி தின்ன வெளித்தருவேன் வெளித்தனாரே, பிச்சை கிளியே பச்சை கிளியே பறந்து போவாரே, இரும்பி தின்ன பழம் தருவேன் பறந்து போவாரே.
1: குழந்தைகளின் சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் இதுவரை நாம் கேட்டு மகிழ்ந்தது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பருத்தியூர் அரசு துவக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சிறுவர் சோலை.

காற்றின் மொழி பேசும் காரை பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவரை உங்களுடன் இணைந்திருந்த நான் அறிவிப்பாளர் நித்யா. மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். கேளுங்கள், ரசியுங்கள், எப்போதும் இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.

0: காசிமேடு 6 சென்டிமீட்டர், தண்டையார்பேட்டை பாரிஸ் செங்கல்லாம் 4 சென்டிமீட்டர், பேசின் பாலம் சிடி மருத்துவமனை ஆவடி வில்லிவாக்கம் இங்கெல்லாம் 3 சென்டிமீட்டர், ஜெயா பொறியியல் கல்லூரி குளத்தூர் புழல் ஏஆர்ஜி பெரம்பூர் சென்னை ஆட்சியர் அலுவலகம் கொரட்டூர் அம்பத்தூர் மணலி இங்கெல்லாம் 2 சென்டிமீட்டர், பெரம்பூர் செங்குன்றம் சோழிங்கநல்லூர் திருவற்றியூர் மாதவரம் சோலையார் பாரூட் சின்னக்கல்லார் கொரட்டூர் சோழவரம் அரக்கோணம் அண்ணாநகர் மேற்கு அயப்பாக்கம் நெற்குன்றம் உட்பிரையர் எஸ்டேட் செருமுள்ளி நடுவட்டம் இங்கெல்லாம் 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் இயல்பை ஒட்டியும் காணப்பட்டது. அதிக அளவு வெப்பநிலையான 41 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.8 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.4 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல் குறித்த தகவல். கடலூர் கரூர் நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கணிசமாக குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 25ஆம் தேதி, அதாவது இன்று, தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை 26ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 27ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. 28 முதல் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 31ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யலாம். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, என்றாலும் சற்று உயரக்கூடும். 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 3 மணி.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள்

0: திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 லைக், ஷேர், கமெண்ட்ல. இன்னைக்கு நீங்க எஃபில போய் பாத்தீங்கன்னா என்ன போஸ்டர் போடப்பட்டிருக்கு, பேருந்தில் இடம் பிடிக்க செய்த சாகசங்கள். பேருந்தில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா நிறைய நேரம் நம்ம பார்த்துருப்போம். முதல்ல பஸ்லேருந்து இறங்குறவங்கள இறங்கவே விட மாட்டாங்க. அடுத்த பிரச்சனை கையிலேருந்து இருக்கிற ஏதோ ஒரு பை அப்படி வச்சு போடுவாங்க. இப்போலாம் வந்து என்னென்ன சாகசங்கள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் சில இதை நம்ம பார்க்க முடியுது. சில பேர் செல்ஃபோன்லாம் கொடுக்குறாங்க. அந்த செல்ஃபோன் என்னாகும், அந்த பேருந்தில் இடம் பிடிக்கிறத விட அவங்களுக்கு வந்து இந்த செல்ஃபோன் பற்றி பெரிய கவலை இல்லாத மாதிரி இருக்குது. நம்ம அதை பார்க்கும்போது என்னன்னாக்கா ஏதோ ஒரு விலை உயர்ந்த பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பொருளை வச்சு நம்ம இடம் பிடிக்கணுமா அப்படின்ற சில கேள்விகள்லாம் கூட எழுது. ஆனாலும் நம்ம பேருந்தில் இடம் பிடிச்சு உட்காந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நிம்மதியை கொடுக்கும். அந்த தருணத்தில் நம்மளும் அந்த மாதிரி பேருந்தில் இடம் பிடிக்க முயற்சி பண்ணியிருப்போம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் செய்த சாகசங்கள் என்ன, எப்படி இடம் பிடிச்சி உட்காந்துருக்கீங்க, ஒரு நகைச்சுவையோடு இன்றைக்கி நம்ம எல்எஸ்சியை கொண்டு போகலாம் இல்லையா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பேருந்தில் இடம் பிடிக்க செய்த சாகசங்களோடு இன்றைய எல்எஸ்சி

0: அரைக்கல் பண்பலையின் 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தொழில் வரும் பாட்டு இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: பேருந்தில் இடம் பிடிக்க செய்யும் சாகசங்கள். சாகசம் அப்படின்னது அது ஒரு நகைச்சுவைக்காக சொன்னது தான் அது. அதாவது நம்ம பேருந்தில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் செய்வோம் அப்படின்னு நேர்கள்கிட்ட கேட்டோம். பதிவிட்டிருக்கிறாங்க முகநூல் பக்கத்தில் இடப்பட்டிருக்கிற அந்த படப்பதிவுக்கு. புதுத்தறை செல்வகுமார் சொல்கிறாங்க, 20 ஆண்டுகளுக்கு முன்பு கைக்குட்டை அல்லது ஏதாவது கதை புக் வாங்கி படிச்சுட்டு போவோம், பஸ்ஸில் அதை போட்டு இடம் பிடிக்கிறது. தற்போது எல்லாம் டூ வீலராக போயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காட்டுமன்னார் கோயில், டி மடப்புரம், வேல்முருகன்

சொன்னது தான் அது. அதாவது நம்ம பேருந்தில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் செய்வோம் அப்படின்னு நேர்கள்கிட்ட கேட்டோம். பதிவிட்டிருக்கிறாங்க முகநூல் பக்கத்தில் இடப்பட்டிருக்கிற அந்த படப்பதிவுக்கு. புதுத்துறை செல்வகுமார் சொல்கிறாங்க, 20 ஆண்டுகளுக்கு முன்பு கைக்குட்டை அல்லது ஏதாவது கதை புக் வாங்கி படிச்சுட்டு போவோம், பஸ்ஸில் அதை போட்டு இடம் பிடிக்கிறது, தற்போது எல்லாம் டூ வீலராக போயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் வேல்முருகன் சொல்கிறாங்க, நான் பேருந்தில் இடம் பிடிக்க கையில் இருக்கும் பையை வைத்து இடம் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நல்லம்பல் ஷேக் அலாவுதீன், முண்டி அடித்து கொண்டு இடம் பிடிப்பது, கைக்குட்டையை போட்டு இடம் பிடிப்பது அப்படின்னு முடிச்சிட்டாங்க. முகமது ரிஸ்வான், நாகூர் முகமது ரஃபீக் ரிஸ்வான் இவங்க சொல்கிறாங்க, பேருந்து பயணம் போயிருந்தேன், சீட்டு அல்லது நின்று கொண்டு இருந்தேன், சீட்டு கிடைத்தால் உட்கார்ந்து வருவேன், இந்த இதுதான் அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சீட் கிடைச்சா தான் நான் உட்காருவேன், இடம்லாம் பிடிச்சது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேருந்தில் இடம் பிடிக்க நான் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன், கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு இப்படி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இடம் கிடைத்தால் உட்கார்ந்து கொள்வேன், இல்லை என்றால் நின்று கொண்டே பயணம் செய்வேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக பேருந்துல சில நேரங்களில் கூட்டங்கள் ரொம்ப இருந்தது அப்படின்னா நம்ம அந்த பேருந்தை கூட தவிர்த்து விட்டு அடுத்த பேருந்தில் கூட செல்லலாம். ரொம்ப அவசரம் அப்படின்னா மட்டும் நம்ம அதை வந்து தவிர்க்காமல் இருந்துக்கலாம், இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து கூட போகலாம் அப்படிங்கும்போது அந்த மாதிரி கூட்டமாக உள்ள பேருந்துகளை தவிர்க்கலாம். சரி, ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்கிறாங்கன்னா, வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து, பேருந்தில் இடம் பிடித்த சாகசங்கள், கைக்குட்டையை ஜன்னல் ஓரமாக பேருந்து சீட்டில் போட்டு விடுவேன், பிறகு வேகமாக வந்து அந்த சீட்டில் அமர்ந்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கைக்குட்டை போட்டு இடம் பிடித்திருக்கிறேன்னு ஆண்டி மடம் கார்த்திகேயன் சொல்கிறாங்க. மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், பேருந்தில் இடம் பிடிக்க கர்ச்சிப், இல்லை என்றால் பைகளை போட்டு ஏறினாலும் உட்கார்ந்து விடுவார்கள், சொன்னாலும் எந்திரிக்க மாட்டாங்க, அப்புறம் நின்றுக்கிட்டே வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் எஃபியில் கொடுக்கலாம். காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் தட்டச்சு செஞ்சிங்கன்னா காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்துக்குள்ளே நீங்கள் வரலாம். இன்றைக்கி என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான பதிவுகளை நீங்கள் அங்கே இடலாம். 100.3 காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருங்கள். எல்எஸ்சி

0: சிந்தனை துளி. முந்துவதில் இல்லை பெருமை, பாதுகாப்பாக சேருவதே முழுமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள். ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: வந்தாச்சு உங்கள் PSR தங்க பாலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
7: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்.

அழைக்கிறது டி எஸ் அத்தங்க மாளிகை காரைக்கால். காரைக்கால் பொன்மணியின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்ல இன்னைக்கு நம்ம முகநூல் பக்கத்துல போடப்பட்டிருக்கிற அந்த படப்பதிவு, பேருந்தில் இடம் பிடிக்க செய்யப்படுகின்ற சாகசங்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதாவது சாகசம் அப்படின்றது சும்மா அந்த நகைச்சுவைக்காக அப்படின்னு தான் நான் சொன்னேன். எப்படி இடம் பிடிப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு நேர்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், கைக்குட்டை, வாட்டர் பாட்டில், ஹேண்ட்பேக், குடை இவைகளை ஜன்னல் வழியே உள்ளே இருப்பவர்களிடம் கொடுத்து இடம் போட சொல்லுவது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன் சொல்கிறாங்க, பேருந்தில் இடம் பிடிக்க சாகசங்கள் செய்யணுங்கிறது இல்லைங்க. பல முறை அதாவது பஸ் நிலையத்திலிருந்து அந்த பஸ் வருகிற வழியில் அரை கிலோமீட்டர் முன்னாடி வர்ற வழியிலேயே போய் நின்றுக்கிறது, நின்றுட்டு இடம் போட்டு வர்றது. ஏன்னா ஒரு காலத்திலெல்லாம் பேருந்து இப்போ இருக்கிற அளவுக்கு கிடையாது, அந்த அளவு வசதி கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒன்றும் தேவையில்லை, அப்போல்லாம் நாங்கள் ஒரு கிலோமீட்டர் எல்லாம் போய் நின்று ஏறிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்கிறாங்க, பேருந்தில் இடம் கிடைக்க நான் எந்த சாகசமும் செய்ததில்லை, இடம் கிடைத்தால் உட்காருவேன், இல்லை என்றால் அடுத்த பஸ் அதில் செல்வேன், அதில் உட்கார இடமில்லை என்றால் நான் போக வேண்டிய இடத்திற்கு நின்று கொண்டே சென்று விடுவேன். சில பேருந்தில் இடத்திற்காக அடிதடி சண்டை கூட நடந்திருக்கிறது, நான் கண் கூடாக பார்த்திருக்கிறேன். நமக்கு அந்த வம்பெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்புறம் அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி இவங்க சொல்கிறாங்க, நீண்ட தூர பயணம் என்றால் டிராவல் பேக் அல்லது கைக்குட்டை போட்டு இடம் பிடிப்பேன், பயண தூரம் குறைவு என்றால் எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விளக்கப்பாடி செந்தில் முருகன் இவங்க சொல்கிறாங்க, நான் ஜன்னல் வழியாக என்னிடம் உள்ள பையை சீட்டில் வைத்து இடம் பிடிப்பேன், பை இல்லை என்றால் கர்ச்சி அப்படின்னு சொல்லி இறங்க ஒரு நிமிடம் வைத்து இடம் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரபாகரன் அடுத்து கொரநாட்டு கருப்பூர்லேருந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் பஸ்ஸில் இடம் பிடிப்பதற்காக சென்றதில்லை, ஆனால் படியில் பக்கத்தில் உட்கார்ந்து செல்வது வழக்கம், இருந்தால் உட்காருவேன், இல்லை என்றால் நின்று கொண்டே பயணம் செய்வேன். எனது பழக்க வழக்கம் முழுக்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இவங்க என்ன சொல்கிறாங்க, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க இந்த நேயர். அடுத்து அவங்க சேப்பு விஜயராகவன் மேலே ஓடுதுறையிலிருந்து அத்திக்கோட்டை பக்கிரிசாமி இவங்க சொல்கிறாங்க, முடிந்த அளவு பேருந்து நிலையம் வருவதற்கு முன் ஸ்பீட் பிரேக் இருக்கும் அங்கே ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பயத்தவரன்காரு மருத வடுகநாதன் இவங்க வந்து, என்னோட பாட்டி ரொம்ப சீரியஸ் ஆட்டோவில் வந்துட்டுருக்கு, ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு இடம் போட்டு வைங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடுவேன். அந்த இடத்துல நான் போய் உட்காந்துட்டு பாட்டி ரொம்ப டேஞ்சரஸ், டாக்ஸியில் போயிட்டாங்கன்னு ஒரு பொய்யை போட்டு விடுவேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூட் இருக்குது, சொல்ல ஒரு நாளாகும், ஐயோ ஐயோ அப்படின்னு இருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. உங்களுடைய அந்த அனுபவங்களும் சொல்லலாம், நீங்கள் பேருந்தில் இடம் போட்டது எப்படி அப்படின்னு. எல்எஸ்சி

0: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
1: மனதின் குரல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
2: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: காரைக்கால் பொன்மலையில் திருவாரூர் சீமாட்டிசன் எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேருந்தில் இடம் பிடிக்க செய்த சாகசங்கள் தான் கேட்டிருந்தோம். கிருஷ்ணமூர்த்தி குத்தாலத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க, பேருந்தில் இடம் பிடிக்க பேருந்து ஸ்டாப்பிங் வருவதற்கு முன்னரே ஓடி போய் படியில் தொற்றிக்கொள்வோம். ஸ்டாப்பிங்கில் எந்தவுடன் வந்தவுடனா இறங்கும் பயணிகள் கீழே பிடித்து தள்ளுவார்கள். அதையும் மீறி உள்ளே புகுந்து இருக்கையில் அமர்ந்து கொள்வோம். ஆனால் தற்போது பேருந்துகளில் பயணிப்பது அரிதாகிவிட்டது. தொலைதூர பயணங்கள் என்றால் முன்பதிவு செய்துதான் செல்வேன், இடப்பிணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் இந்த நேயர் சொல்கிறாங்க, நான் எனது பேக்கை வைத்து இடம் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இடங்கணி நெடுஞ்செழியன் இந்த நேயர், பேருந்து பயணம் இடம் கிடைத்தால் உட்காருவேன், இல்லை என்றால் நின்று செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, பேருந்தில் இடம் இருந்தால் அமர்ந்து வருவேன், சீட் இல்லைனா நின்றுகிட்டே பயணம் செய்வேன், கஷ்டப்பட்டு இடம்லாம் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கும்பகோணம் குமரன், எந்த சாகசமும் செய்ததில்லை மேடம், இறங்குபவர்களிடம் ஒரு பை அல்லது கற்று

0: கொடுத்து இடம் போட சொல்வேன், அவ்வளவுதான் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அன்னப்பன் பேட்டை ஜோதி. நான் ரொம்ப சாகசம் செய்வேன், கையில் கர்ச்சிப் இருக்கும்ல சீட்டில் போட்டு இடம் பிடிப்பேன், சீட்டில் உட்கார்ந்த பிறகுதான் நிம்மதியாக இருக்கும், என்ன நெரிசல் இல்லாமல் போகலாம், அதுக்கு தான் இடம் பிடிப்பது, நன்றி அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. காரைக்கால் பண்பலை 100.3 இது திருவாரூர் சீமாட்டி செல்சன் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி செல்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 3:30.
2: டாக்டர் காதர், MSMCH நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜுடைய ரிட்டையர்ட் மெடிக்கல் சூப்பரன்ட் பேசுறேன். இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ற மெசேஜ் என்னன்னா, தண்ணியில விழுந்தவங்களுக்கு என்ன முதலுதவி கொடுக்கலாம், அவங்க உயிரை எப்படி காப்பாத்தலான்றத பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல தண்ணியுடைய ஒரு கேரக்டர் புரிஞ்சுக்கணும். தண்ணி வந்து பெரிய லெவல்ல இருந்தாதான் ஒருத்தவங்க தண்ணியில விழுந்து இறந்து போகணும் இல்லை. ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வாடி தண்ணியே போதும், அது உயிருக்கு ஆபத்தா அமைஞ்சிடலாம். அதே மாதிரி பெரியவங்களுக்கு ஒரு கிணத்துல தவறி விழுந்துட்டாலோ, அதே மாதிரி ஒரு குளத்துல குளிக்கும் போது ஸ்லிப் ஆயிட்டாலோ, அவங்களுக்கு வந்து தண்ணியினால ஆபத்து ஏற்படலாம், அது உயிரிழப்பு ஏற்படலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு வந்து தண்ணியை பார்க்கும்போது நமக்கு வந்து அது ஒரு சந்தோஷமும் ஒரு மனசுல ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கறதுனால எல்லாரும் குளத்துல இறங்குவாங்க, கடல்ல குளிப்பாங்க. ஏன்னா அந்த தண்ணியை பார்க்கும்போது அது வந்து வாழ்வின் ஆதாரம் போது அது ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். பட்டு அதுல வந்து தண்ணிக்கு வந்து இந்த ஸ்திர தன்மை இல்லை, அதாவது ஒருத்தவங்களை தாங்குற தன்மை இல்லைன்றதுனால அது ஆபத்து இருக்கு. இதுதான் தண்ணியுடைய கேரக்டர். ஸோ தண்ணியில் விழுந்தவங்களுக்கு என்ன செய்யணும் இம்மிடியட்டா? ஒரு குழந்தை வந்து ஒரு பக்கெட்ல விழுந்துருச்சுன்னா அது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். தலையில விழுந்துருச்சுன்னா அந்த குழந்தையால தன் உடம்பு லிஃப்ட் பண்ண முடியலன்னா அது தண்ணியில அப்படியே சோக்காகி உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். குழந்தை விழுந்துருச்சுன்னா இம்மிடியட்டா அந்த குழந்தை சத்தம் கேட்டுச்சுன்னா, அந்த மோஸ்ட்லி அந்த குழந்தைங்க வந்து தண்ணியில விழுந்தோன்னே அதுங்க போராடி டக்குன்னு அந்த தண்ணி கீழே ஊத்திருச்சுன்னா அதுங்க புடச்சிக்கும். சில நேரத்தில் சின்ன பிள்ளைங்களை வந்து அப்படியே அதில் விழுந்து ட்ரௌன் ஆயிடுங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்க குழந்தைய பார்த்துட்டீங்கன்னா இம்மிடியட்டா குழந்தையை தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் எய்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடனே என்ன பண்ணும், அந்த குழந்தையுடைய பீச்சக்கை பக்கம் திருப்பி வச்சு வாயை திறந்துட்டு அது வாயில் இருக்க தண்ணியை எடுத்துடணும். ரெண்டாவது வந்து நுரையீரலுக்கு தண்ணி போகலாம், இந்த குழந்தை தண்ணியை முழுங்கிடலாம், இல்லை வந்து மூக்கு வழியாக இழுத்துடலாம். அப்போ அந்த CPR அப்படின்ற சொல்ல மசாஜ், நெஞ்சில் மசாஜ் பண்ணோம்னா ஹார்ட்டோடு சேர்ந்து விலாவையும் லேசாக மசாஜ் பண்ணோம்னா அந்த குழந்தைக்கு பீச்சகை வழியாக தண்ணி ஊற்றிடும். சின்ன பிள்ளைங்களா இருந்தால் அதை வந்து தலைகையில் பிடிச்சி முதுகில் தட்டி அந்த தண்ணியை நம்ம வந்து வெளியெடுக்க பார்க்கணும். அதே மாதிரி அந்த தண்ணியை வெளியெடுக்கும் போது மவுத் டு மவுத் பிரீத்திங், குழந்தைங்களுக்கு வந்து வாய் வழியா வாயோட வாய் வச்சு அவருடைய பிராணவாயு அதுங்களுக்கு செலுத்தினா உடனே அதுங்களுக்கு வந்து அந்த பிரீத்திங் வரலாம். குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் அக்ரஸிவாக கொடுக்கும் போது அதுங்களுக்கு விலா எலும்புலாம் முறிவு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா ஒத்த விரல்ல குழந்தைங்களுக்கு செய்யணும். இது குழந்தைங்களுக்கு. பெரியவங்களா இருக்கும்போது அவங்க வந்து தண்ணீரை விழுந்துட்டாங்கன்னா அவங்களை இமீடியட்டா ரிட்ரீவ் பண்ண பிறகு இந்த CPR அப்படின்ற கார்டியோ பல்மரி ரெசிஸ்டிகேஷன் இதை வந்து இமீடியட்டா கொடுத்து அவங்கள வந்து ஒரு பக்கம் திருப்பி போட்டு அந்த தண்ணியை வெளியெடுக்க பார்க்கணும். அந்த CPR கொடுக்கும் போதே அந்த தண்ணி வந்து வெளியில வரும். அப்போ அவங்களுடைய ஏர்வே, அதாவது இந்த மூச்சு பகுதி, வாய் மூக்கு இதெல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கா, அதுல வந்து இலத்தலை எதுவும் அடைச்சிருக்கான்னு பார்க்கணும். சில நேரங்களில் தண்ணியில விழுந்தவங்களுக்கு இலத்தலை அடைச்சிக்கும், அடைச்சிக்கிட்டா இல்லை மண் அடைச்சிருக்கும். அடைச்சிருந்துச்சுன்னா நம்ம கொடுக்குற CPRால தண்ணியை வெளில வராது, அவங்களுக்கு மூச்சு உள்ள போகாது. ஸோ வந்து வாய் அவங்களுடைய மூக்கு இதெல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கான்னு ஒரு செகண்ட்ல பார்த்துடணும். பார்த்து கையை உள்ள விட்டு பார்த்துட்டு டக்கு டக்குன்னு இப்படி இழத்தலை இருந்தால் மண் இருந்தாலும் எடுத்துட்டு இமீடியட்டா அவங்களுக்கு வந்து இந்த CPR கொடுக்கணும். இந்த CPR வந்து மினிமம் வந்து 5 நிமிஷம் அல்லது அதுக்கு மேலே கொடுத்தா தான் ரெக்கவரி நல்லா கிடைக்கும். பக்கத்தில் ஒரு ஹெல்ப் இருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் இருக்கு அப்படின்னா ஆக்சிஜன் கொடுக்கலாம். இல்லைன்னா CPR 5-10 நிமிஷம் மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு வந்து பல்ஸ் வருதா மூச்சு வர எடுக்கிறாங்களான்னு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். இது பெரியவங்களுக்கு. இது இல்லாமல் எப்போதுமே தண்ணியில் விழுந்தவங்களுக்கு வந்து தண்ணியை முழுங்கியிருப்பாங்க, தண்ணியை வந்து மூக்கு வழியாக உள்ளே போயிருக்கும், அதனால தான் அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. சில பேர் தண்ணியில் விழுந்தோன்னே உக்கீழ இருக்க இந்த கல் போய் அடிபட்டு தலையில எதுவும் காயம் இருக்கா, அது மாதிரி ஏதாவது காயத்தால மயக்கம் இருக்கான்னு பார்க்கணும். சில நேரங்களில் அந்த மாதிரி மயக்கமா இருந்துச்சுன்னா அவங்க வந்து தண்ணி குடிச்சிட மாட்டாங்க, மயக்கத்தில் இருப்பாங்க. அப்போ அந்த மயக்கத்துக்கு என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு ரத்தங்கத்தை வருதான்னு பார்த்து அதுக்கு ஒரு ட்ரீட்

0: கொடுக்கணும். இல்லை அவங்க மயக்கத்தில் இருந்தாங்களே அவங்களுக்கு ஒரு பெயின் ஸ்டிமுலை, ஏதாவது ஒரு இடத்த கிள்ளி விட்டு ஒரு பெயின் ஸ்டிமுலை கொடுத்து இந்த சிபிஆரும் கொடுக்கலாம். இதில் மெயின் வந்து சிபிஆர் ப்ளஸ் வந்து அவங்கள வந்து ஒரு பக்கமாக படுக்க வச்சு அந்த தண்ணியை பம்ப் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டு, இதை தான் நம்ம செய்ய முடியும். அதுக்கு மேலே உள்ளது ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பார்ப்பாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கவங்க செய்யக்கூடியது என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து சிபிஆர், ரெண்டாவது அவங்கள படுக்க வச்சு அந்த தண்ணியை வெளியாக்குறது. தண்ணியை வெளியாக்குறது கூட இந்த ஏர்வேன்னு சொல்கிற மூக்கு வாயில் ஏதாவது இலத்தில் மண் அடைச்சிருக்கான்னு பார்த்து அதை வந்து ஃப்ரீ பண்ணுறது. அந்த பாதையை ஃப்ரீ பண்ணிட்டாலே அவங்களுக்கு வந்து மூக்கு வழியாக வாய் வழியாகவும் தண்ணி வந்துருச்சுன்னா மோஸ்ட்லி அவங்க நல்லா மூச்சு எடுத்துருவாங்க. இதுதான் அவங்களுக்கு செய்யணும். ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிட்டாங்கன்னா அவங்கள வந்து ஒரு கட்டில் படுக்க வச்சு முதுகு அமுக்கினா தலைக்கீழே தூங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வெளியாகும். அது வந்து ரெக்கவரி ஆன பிறகு பண்ணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவங்கள ஃப்ளாட்டாக படுக்க வச்சு சிபிஆர் பண்ணிட்டு ஒரு சைடாக பீச்சக்கை பக்கமாக திருப்பி வச்சு தண்ணி எடுக்கணும். கீழே குப்புற படுக்க வச்சு முதுகு அமுக்கிறது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி ஒரு மூச்செல்லாம் எடுத்துட்டாங்கன்னா இது செய்யலாம். எடுத்தோன்னா அது செய்யக்கூடாது. ஓரளவுக்கு தேம்பி மூச்சு விட்றாங்க திணறாங்க அப்படின்னா குப்புற படுக்க வச்சு முதுகு அமுக்கலாம். ஸோ இதுதான் தண்ணியில் நம்ம இமீடியட்டாக செய்யக்கூடிய ஃபஸ்ட் எய்டு. இதுக்கு பிறகு அவங்கள சம்மந்தப்பட்டவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறது என்றைக்குமே நல்லது. தேங்க்யூ.
1: காரைக்கால் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்று, இது நேரம் இப்பொழுது 3:35. இதோ லைக் ஷேர் கமெண்ட் எல்எஸ்சி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடி அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
1: பேருந்தில் இடம் பிடிக்க செய்யும் சாகசங்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். இளங்கோவன் குவாகத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க, பேருந்தில் இடம் பிடிக்க பெரிதாக எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. காரணம், முந்தி எடுத்துக்கொண்டு இடம் பிடித்தாலும் நம்மை விட பெரியவர்கள் ரொம்ப மேண்டியவர்கள் வந்தால் நாம் பிடித்த இடத்தை அவர்களுக்கு விட்டுத்தர வேண்டியிருப்பதால் முயற்சி செய்வதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வளங்கமான் துரை சொல்கிறாங்க, சாகசம் செய்ததெல்லாம் இடம் பிடித்ததில்லை, அப்படி கஷ்டப்பட்டு இடம் பிடித்தும் சில நேரங்களில் வயோதிகர்களோ கைக்குழந்தையுடன் நிற்பவர்களோ யாரேனும் கேட்டாலோ இல்லை நான் பார்த்தாலோ அவர்களுக்கு தந்துவிட்டு நான் இன்று கூட பயணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் நளினி சொல்கிறாங்க, பேருந்து நிற்கிறதுக்கு முன்னே ஓடி போய் எல்லாம் ஏறி இருக்கேன், கீழே இருந்து சீட்டில் துணி போட்டிருக்கேன், ஏன்னா எங்கள் ஊர் ரொம்ப தூரம், அதுதான் கடைசி பஸ் சிதம்பரத்திலிருந்து முதுகுளத்தூர் போகும், அவ்வளவு கூட்டம் இருக்கும், ராமநாதபுரத்திற்கு இடத்தை பிடிக்கிறதுக்குள்ளே அப்படியும் ஒவ்வொரு சமயம் இடம் கிடைக்காது, நின்றுக்கிட்டே ராமநாதபுரம் வரைக்கும் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தெல்லை சீனிவாசன், சாகசம் நமக்கு செட் ஆகாதுங்க, பொறுமையாக அடுத்த பஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கோமல் சரவணன், கைக்குட்டை போட்டு இடம் பிடிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இளவரசி பிரபாகரன், கூடூர், அவங்க திருவாரூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. திருவாரூர் கூடூரிலிருந்து, கைக்குட்டை அல்லது தண்ணீர் பாட்டில் போட்டு இடம் பிடிப்பேன், ரெண்டு ஸ்டாப்பிங் உட்கார்ந்து வருவேன், வயதானவர்கள், கர்ப்பிணி பெண், கை குழந்தை உள்ளவர்கள், சிறு குழந்தைகள் பார்த்தவுடன் எழுந்து இடம் கொடுத்து விட்டு ரொம்ப தூரம் நின்றுக்கிட்டே வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன், பேருந்தில் இடம் பிடிக்க செய்த சாகசங்கள், கூட்டமாக இருந்தால் ஜன்னல் ஓரம் கர்ச்சிஃப் பேகை இருக்கையில் வைத்து விடுவேன், அதில் சில சலசலப்பு வரும், அதை சமாளித்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பந்தநல்லூர் ரபேகா, நான் கல்லூரி படிக்கும்போது பேக், நோட், கைக்குட்டை போட்டு இடம் பிடிப்பேன், கல்லூரி படிக்க பந்தநல்லூரிலிருந்து மயிலாடுதுறை செல்ல வேண்டும், அதனால் இப்படி இடம் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செந்தில்கண்ணன் பேரளத்திலிருந்து சொல்கிறாங்க, பஸ்ஸில் இடம் பிடிக்க பேக் வைத்து இடம் பிடிப்போம், கல்லூரி படிக்கும்போது மயிலாடுதுறையிலிருந்து எங்கள் கல்லூரிக்கு போவதற்கு வரும் பஸ்ஸில் எப்போதும் கூட்டமாகத்தான் இருக்கும், ஒரு பஸ்ஸில் இரண்டு பஸ்ஸில் ஏறும் கூட்டம் இருக்கும், இருக்கும் டிக்கெட் கூட எடுக்க முடியாத சூழ்நிலையாகவும் இருக்கும், கல்லூரி புத்தகத்தை வைத்து இடம் பிடிப்போம், கைக்குட்டை போட்டு இடம் பிடிப்போம், பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தியமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், பேருந்தில் இடம் பிடிக்க கர்ச்சிப்பை பயன்படுத்தியது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நன்னிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்லூரி படிக்கும்போது புக் போட்டு இடம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்தவர்கள் காரைக்கால் பண்பலையின் 1.3 இது லைக் ஷேர் கமெண்ட். எலசி நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய அந்த கமெண்ட்ஸ்களை கொடுக்கலாம். காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்துக்கு வாங்க. காரைக்கால் பண்பலையின் தமிழில் தட்டச்சு செஞ்சீங்கன்னா முகநூல் பக்கத்துக்கு வந்து அதனுடைய அந்த கேள்விக்கு உங்களுடைய பதிவுகளை நீங்கள் கொடுக்கலாம். உங்களுடைய பதிவுகளும் காரைக்கால் பண்பலை வழியே காற்றலையில்.
5: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை எடைக்கு

0: இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது.
1: காரைக்கால்
0: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்கிறார்கள். ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.

0: வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
6: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் அழைக்கின்றார்கள். ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் பொன்மணியின் இன்றைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் பேருந்தில் இடம் பிடித்த சாகசம் கேட்டிருந்தோம். குதலம் தேரடி தில்லைவில்லாளன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது பேருந்தில் இடம் பிடிக்க கர்ச்சி பயன்படுத்தியது உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நன்னிலம் சுப்பிரமணியன், கல்லூரி படிக்கும் போது புக் போட்டு இடம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் இவங்க சொல்கிறாங்க, பேருந்தில் இடம் இருந்தால் அமர்ந்து செல்வேன், இல்லை என்றால் நின்று கொண்டு பயணம் செய்வேன், கூட்டமாக இருந்தால் வேறு பேருந்தில் பயணம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திட்டச்சேரி ஃபைசூர் ரஹ்மான், பள்ளியில் படிக்கும்போது பேருந்துகளில் வெளியிலிருந்து பஸ்ஸில் உள்ளே சீட்டில் புத்தக பையை போட்டு இடம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேருந்தில் நான் எந்த ஒரு சாகசங்களும் செய்ததில்லை, இடம் கிடைத்தால் உட்காருவேன், இல்லை என்றால் நின்றபடியே பயணம் செய்வேன். வேகத்தை விட விவேகம்தான் முக்கியம். தள்ளுமுள் இல்லாமல் காத்திருப்பேன். கூட்டத்தில் தள்ளுமுள்ள செய்யாமல் வரிசையை பின்பற்றி ஏறுவது தான் பாதுகாப்பானதும் நல்ல பழக்கமும். சூப்பர். அவ்வளோ. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்கிறாங்க, பஸ்ஸில் ஜன்னல் வழியாக ஏறி சீட்டில் படுத்து கொள்வேன். இதெல்லாம் 30 வருடங்களுக்கு முன்னாடி குழந்தையாக இருக்கும் போது அப்படி அவர் ஏற்றி விட்ருக்காங்க போல் அதே சொல்லியிருக்கிறார். மயிலாடுதுறை தியாகு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார். அடுத்தது அருண் இலக்கிய, திருக்கொள்ளிக்காடுலேருந்து எழுதியிருக்காங்க, மெதுவாக ஓடும் பேருந்தில் ஏறி ஜன்னல் ஓரத்தில் இடம் பிடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, பேருந்து செல்லும் வேகத்தில் சில்லென்று காற்று வாங்க ஜன்னலோர சீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரும்பாலும் பேருந்தில் இடம் பிடிக்க நான் சாகசம் செய்ய மாட்டேன். மாலை நேர பேருந்து பயணம் செய்யும்போது கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொள்வேன் பாருங்கள். அதிலிருந்து தப்பித்து பேருந்துக்குள் ஏறுவது தான் நான் செய்யும் சாகசம். ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஒல்லியாக இருப்பதால் என்னை வச்சு நசுக்கி விடுவாங்க. இதில் எங்கே இருந்து சீட் பிடிக்கிறது அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்து பேருந்தில் மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் ஸ்டீஃபன் அவங்களுடைய மோனல் பதிவு, பேருந்தில் இடம் பிடிக்க வேண்டுமென்றால் பஸ் ஸ்டாண்டின் முன்பு நின்று கொண்டு பேருந்தின் பின் படிக்கட்டில் ஏறி இடம் பிடித்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நன்னிலம் அம்பலவாணன், பேருந்தில் நிற்பதற்கு முன் ஜன்னல் வழியே கைக்குட்டையோ அல்லது துண்டோ போட்டு சீட்டு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நேயர் அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தி, நான் கோயிலுக்கு போன போது எனது துண்டை போட்டு இடம் பிடித்த அனுபவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். இது அறிவு நேனுகா. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், இடம் கிடைச்சா உட்காருவேன், இல்லைனா அடுத்த பஸ்ஸில் தான். சில நேரம் 4-5 பஸ்களில் கூட இடம் கிடைக்காமல் தாமதமாக வந்ததும் உண்டு. முடிந்தவரை பஸ் பயணத்தை தவிர்த்து விடுவேன், ரயில் பயணங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க, பேருந்து கூட்டமாக இருந்தால் கையில் வைத்திருக்கும் கர்ச்சி போடு இடம் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
7: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா,
8: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இப்பொழுது 3:45 காரைக்கால் பண்பலை 100.3 ஏதோ எல்எஸ்சி. நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பர் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுலமுதல் நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ். ஆரோக்கியமா

0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம்.
2: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
3: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாளை மாலை 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மணி 56 போகுது. இன்னும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் நிறைவு பகுதியை நெருங்கிட்டே இருக்கு. திருபுவனம் நந்தினி சுரேஷ் சொல்றாங்க, பேருந்தில் பயணம் செய்வேன், இடமிருந்தால் உட்கார்ந்து வருவேன், இல்லை என்றால் நின்று கொண்டு வருவேன். அப்படி உட்கார்ந்தால்

முதியோர் யாராவது வந்தால் இடம் கேட்டால் கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம். பேருந்தில் இடம் பிடிக்க பைகளை போடுவது, இல்லை என்றால் முண்டி எடுத்து கொண்டு ஏறி இடம் பிடித்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனங்குடி விஜய் பிரகாஷ், எதற்கு மேடம் சீட் பிடிக்கணும், பேருந்தில் படியில் நின்று கொண்டே போவது தான் ஆனந்தம், அது தவறானது. பேருந்தில் வந்து நம்ம எப்போவுமே படியில் நிற்கக்கூடாது. இப்போ அதுவும் எல்லாம் எல்லா பேருந்துலையும் மேக்ஸிமம் பார்த்தா கதவு மூடிடுறாங்க, அதனால் படியில் நின்று பயணம் செய்யக்கூடாது. அடுத்து செல்வி தெத்தியிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க, காரைப்பண்பலைக்கு இனிய மாலை வணக்கம். நான் இடம் போட மாட்டேன், இடமிருந்தால் அமர்வேன், இல்லை என்றால் நிற்க வேண்டியது தான், வேறு என்ன பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்கூடு மழப்புடம் நாச்சியா மன்சூர், நான் பேருந்தில் இடம் பிடிக்க கைக்குட்டையை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் 1.3. இது இயல்சி.

இனிதை விடைபெறுவது ஏண்ட்ரியா. லைக், ஷேர், கமெண்ட். நேரம் இப்பொழுது 4 மணி. இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

0: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடித்து அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
1: நீங்கள் கேட்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விழுகுதே. கடித வழி பாடல்களுடன் திருவாரூர் மாவட்டம் மேனாங்குடி எம் அரவிந்தன் அவர்கள். இவரது அறிமுகம். நம் மனதுக்கு பிடித்த பல நல்ல நிகழ்ச்சிகளை தந்து மனம் மகிழச் செய்யும் காரை பண்பலைக்கு என் முதல் வணக்கம். வானொலி 90 ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்னும் பல ஆண்டுகள் வெற்றி முழக்கமிட எனது வாழ்த்துகள். எனது பெயர் எம் அரவிந்தன். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் மேனாங்குடி எனது ஊர். நான் அனுப்பும் இந்த பாடல் பிரதியை காற்றலையில் வளம் வரச் செய்ய அன்புடன் வேண்டுகிறேன். இந்த நேயகிரின் முதல் பாடல் தெரிவிற்கான விளக்கம். உண்மை என்னாலும் வெல்லும், பொய் என்னாலும் வெல்லாது. அது ஒரு நாள் தோற்று போய்விடும். அதனால் உண்மையை மறைக்காமல் பொய்மையை ஒழித்து வாழ்வோம். காண்பதெல்லாம் கண்ணுக்கு அழகுதான், ஆனால் அதை பிரித்து பார்த்து வாழ வேண்டும்.

காரைக்கால் பண்பலையின் ஒரு பள்ளி மூன்றில் இது மனம் விழுகுதே. கடித வழி பாடல்களோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நேயர் திருவாரூர் மாவட்டம் மேனாங்குடியம் அரவிந்தன் அவர்கள். இவரது அடுத்த பாடலுக்கான விளக்கம் இது: நல்ல எண்ணங்களை மனதில் சுமந்து கொண்டு வாழ்பவரே சிறந்த மனிதன். அவருக்கு எந்த நாளுமே நல்ல நாள்தான். மாதங்கள் 12 அவர்களுக்கு சிறப்பான நாட்கள்தான்.

0: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸினோலம் கனிந்த நல் வாழ்த்துகள்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கனிந்த நல் வாழ்த்துகள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. ஏனில் அடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: 4:11 காரைக்கால் பண்பலையோடு உங்களை இணைத்திருப்பது மனம் விழுகுதே. தனது பிரதியாக்கத்தின் மூலம் கலந்து கொண்டு

கடித வழி பாடல்களோடு திருவாரூர் மாவட்டம் எம் அரவிந்தன் அவர்கள். ஜாதி மதங்களை மறந்து எல்லோரும் ஓரினம்தான் என்பதை உணர்ந்து அனைவரும் சரிநிகர் சமமாய் வாழ வேண்டும் என்பதை உணர்த்தும் இனிய பாடல் இது. இவ்வாறு விளக்கம் தந்து அவர் கேட்டுள்ள அடுத்த பாடல்

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துகள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் சன்பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
0: காரைக்கால் பண்பலையோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருப்பது மனம் விழுகிதே. கடித வழி பாடல்களுடன் இன்றைய நேயர் திருவாரூர் மாவட்டம் மேனாங்குடி எம் அரவிந்தன் அவர்கள். தன்னுடைய அடுத்த பாடலுக்கான விளக்கமாய் இவ்வாறு எழுதியுள்ளார். இரவு தூக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் 8 மணி நேரம் அவசியம். ஆனால் சில மனிதர்கள் எந்த நேரமும் தூக்கத்திலேயே இருப்பார்கள். அது கூடாது. நமக்கு கடமைகள் பல உண்டு. அந்த கடமைகளை மறந்து தூங்குதல் நம் வாழ்க்கையில் பலவித வேலைகளை முடக்கி அவதிப்பட வைத்துவிடும். அதனால் கடமையை மறந்து தூங்குதல் கூடாது.
6: தம்பி,

0: நகராட்சி உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: மனமெழுதி நிகழ்ச்சியில் எம் அரவிந்தன் அவர்களின் அடுத்த பாடல் தெருவிற்கான விளக்கம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர்வான இடத்தில் இருந்தால் சில பேருக்கு பொறாமையாக இருக்கும், தாழ்ந்துவிட்டால் ஏளனமாக பேசுவார்கள். எதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம், இதுதான் உலக நடப்பு. அதனால் நாம் நம்பிக்கையோடும் திறமையோடும் வாழ்க்கையை நகர்த்துவோம், வளமாய் வாழ்வோம்.

மனம் எழுதிய நிகழ்ச்சியை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நேயர் திருவாரூர் மாவட்டம் மீனங்குடியம் அரவிந்தன் அவர்கள். உண்மையோடும் நேர்மையோடும் நேர்வழியிலும் நடந்து மற்றவர்கள் போற்றும்படி வாழ்பவர்களே வாழ்த்து கூறியவர்கள், அவர்களை வரவேற்று வாழ்த்துவோம் வாருங்கள் என இவர் கூறி கேட்டிருக்கும் பாடல்

உங்களிடமிருந்து இனிதாய் விடைபெற வருவது மனம் விழையுதே. இன்றைய நிகழ்ச்சியில் கடித வழிபாடல்களோடு திருவாரூர் மாவட்டம் மேனாங்குடி மரவிந்தன் அவர்கள். நேரம் 4:30, கரைக்கல் பண்பலையின் 1:03 இது. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நன்பேண்டா. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசைஞர் கண்டுபிடித்து அழைக்கின்றார்கள். ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
4: இளைஞர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இது நண்பேண்டா இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி.

0: நண்பேண்டா நிகழ்ச்சிக்காக வரும் இந்த நேரை நாம் அழைப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வருக வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா?
1: நான் காரைக்கால்லேருந்து காவியா பேசுகிறேன்.
0: காரைக்கால் காவியா? காவியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன்.
0: காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், என்ன குரூப் படிக்கிறீங்கம்மா நீங்கள்?
1: பிகாம் மேம்.
0: பிகாம் படிச்சுட்டு இருக்கீங்க. இது வந்து நண்பேண்டா உங்களுடைய நட்பை பற்றி நீங்கள் சொல்லலாம், பள்ளி நட்பு இல்லை கல்லூரி நட்பு, இதை பற்றி வந்து பகிர்ந்துக்கலாம் காரைக்கால் பண்பலை மூலமாக. நீங்கள் பண்பலை எவ்வளோ காலமாக கேட்டுட்டு இருக்கீங்கம்மா?
1: நான் ஒரு 2 இயர்ஸாக கேட்டுட்ருக்கேன்.
0: காவியாவுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி எது?
1: நண்பேண்டா பிடிக்கும், அப்புறம் சிந்தனையாளர்கள் பிடிக்கும்.
0: கேட்பீங்க அதெல்லாம்?
1: ஆ கேட்பேன்.
0: சூப்பர். உங்களுடைய ஃப்ரெண்டை பற்றி சொல்லுங்கம்மா.
1: இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்ட் யாரும் இல்லை மேம். ஆனால் ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ரொம்ப கேராக இருப்போம், ஜாலியாக இருப்போம். அதே மாதிரி காலேஜ்லேயும் எதிர்பார்க்குறோம் மேம்.
0: இப்போ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் உங்களோடய வந்து யாரும் சேரலையா?
1: இல்லை மேம்.
0: இப்போ வந்து அவங்கவுங்களும் அங்கங்கே பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ காலேஜில் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும் காவியா. சரி காவியா, உங்களை சந்தித்ததில் காரைக்கால் பண்பலை உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்குது. நன்றிம்மா.
1: நன்றி மேம்.

0: கரகரப்பன் பிள்ளையின் நண்பேண்டா நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு நேரம் அழைப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் செம்மனார்கோவில் இருந்து இளமதி பேசுறேன் மேம்.
0: செம்மனார்கோவில் இளமதி. இளமதி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: 12th படிக்கிறேன் மேம்.
0: 12th படிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன விடுமுறை நாள் அப்படின்றதுனால லைன் பிடிச்சு வந்திருக்கீங்களா?
1: ஆமா மேம்.
0: என்ன குரூப் படிச்சிட்டு இருக்கீங்க இளமதி?
1: இது காமர்ஸ் குரூப் எடுத்துருக்கேன் மேம்.
0: படிச்சுட்டு வேற என்ன உங்களுடைய எய்ம், நோக்கம்?

0: இப்போதைக்கு நான் எக்ஸாம் நல்ல மார்க் எடுக்கணுங்கிற எய்மோட இருக்கேன் மேம்.
1: சரி, உங்களுடைய நட்புகள் பத்தி சொல்லுங்கம்மா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா?
0: என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா பேசுவாங்க, அப்புறம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க மேம்.
1: எதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்டு?
0: எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏதாச்சும் உதவி செய்வாங்க, அதில் சப்போர்ட் நிறைய பண்ணியிருக்காங்க மேம்.
1: படிக்கும்போது எல்லாரும் வந்து ஷேர் பண்ணி உங்களுடைய பாயிண்ட்ஸ், ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சது இன்னொருத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து அந்த மாதிரி படிப்பீங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார?
0: ஆமாம் மேம்.
1: சூப்பர். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அந்த சப்போர்ட்டு, வீட்டில் உள்ளவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் எப்படி இருக்குது? வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? வீட்டில் உள்ளவங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து ஏற்றுப்பாங்க? சில பேர் வந்து உன்னோடைய ஃப்ரெண்டு அலனி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க உங்களோட வீட்டில் எப்படி சொல்லுவாங்க? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஹலோ இளமதி. இளமதி, இளமதி வந்து நல்ல நட்புகளோடு நல்லா சிறப்பாக படித்து நல்லா வரணும், நீங்கள் நினச்ச மாதிரி நிறைய மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னு காரைக்கால் பண்பலை உங்களை வாழ்த்தி விடைபெறுதுமா. நன்றி, நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
2: நாளை மாலை ஆர்.என்.ஆர். பதுக்கு

0: காரைப்படி காரைக்கால்.
1: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்ப்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: கரகப்பன்மலையின் நண்பன் நிகழ்ச்சியோடு இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், யாரே இங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஒரு முக்கியமான பகுதி வாழ்க்கையினுடைய முதல் படியில நம்ம அதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல ரியா கவனமா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி சப்போர்ட் பண்றாங்க? எல்லாம் சேர்ந்து நல்லா படிக்கிறீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. பொது தேர்வு எழுத போறோம் அப்படிங்கும் போது போன் எல்லாம் தவிர்த்து வச்சுட்டு தொலைக்காட்சி எல்லாம் தவிர்த்துட்டு படிச்சோம்னா இன்னும் கூடுதலா ஒரு 10 mark எடுக்கலாம் இல்லையா? என்னறியா? கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லுங்க. அந்த மாதிரி எல்லாரும் அழகா ஒன்னா இந்த மாதிரி ஒத்துமையா படிச்சிங்கன்னா கண்டிப்பா நல்ல மார்க் எடுக்கலாம். ரியாவை சந்தித்ததுல மகிழ்ச்சியமா. கரைக்கல் பண்பலையோடு வாழ்த்துக்கள். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ரியா?
5: இல்லை மேடம், நன்றி.
4: நன்றிம்மா, நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு விழம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்? அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

மனதின் குரல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசைநிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
3: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
4: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே.

0: நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது நண்பேண்டா.
1: தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று

கரைக்கப்பன் மலையில் நேர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் நன்பேண்டா. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுதோ 5 மணி. தண்ணீர் என்பது திரவத்தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். சிந்தனை துளி அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
3: மனமே மாறிவிடு சிறுகதையின் தொடர்ச்சி.
2: எண்ணமும் எழுத்தும்
3: திருச்சிராப்பள்ளி வட்டம் எடையூர் ஆர். நாகராஜன்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
4: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
5: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
4: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
5: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
6: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
7: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு எடையூர் ஆர். நாகராஜன் எழுதிய மனமே மாறிவிடு சிறுகதையினுடைய தொடர்ச்சியை வழங்குறோம். இந்த கதையோட முடிவை தெரிஞ்சுக்க ஆவலா இருப்பீங்க. வாங்க கதையை கேட்போம்.
2: என்ன நேயர்களே, சென்ற புதன்கிழமை மாலை 5 மணிக்கு வந்த இந்த கதையோட முற்பகுதி நினைவிருக்கிறதா? இதோ
8: நடராஜன் லட்சுமி தம்பதியருக்கு பானு என்ற ஒரு சிறுமியும் ஒரு மகனும் உள்ளனர். பானுவின் தந்தை நடராஜன் குடிபோதைக்கு அடிமையாகி தன் குடும்பத்தை அழிப்பதோடு தானும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறான். இந்நிலையில் சிறுமி பானு புத்தகங்களை விற்று அதில் வரும் வருமானத்தை தன் தாய் லட்சுமியிடம் கொடுத்து உதவி வருகிறாள். ஒரு நாள் ஒரு சிறுமி விபத்துக்குள்ளாகி இருப்பதாக செய்தி அறிகிறாள் பானுவின் தாய் லட்சுமி. உடனே அது தனது மகளாக இருப்பாளோ என்ற பயத்துடன் அங்கு ஓடி சென்று கூட்டத்தை விலக்கிக் கொண்டு பார்க்கிறாள்.
2: சரி, வாங்க இப்ப நிறைவு பகுதியை கேட்போம்.
8: ஆம், அவள் பயந்தது போல் அது பானுதான். புத்தகங்கள் சிதறி கடந்தன. பானு இரத்த வெள்ளத்தில் கிடந்தாள். 2 பெண் காவலர்கள் பாய்ந்து அவளை தூக்கினார்கள். உடனே ஆம்புலன்ஸில் ஏற்றிக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர். லட்சுமியும் மகளுக்கு உதவியாக அந்த ஆம்புலன்ஸில் ஏறிக்கொண்டாள். மருத்துவமனைக்கு சென்றதும் குழந்தை பானுவை ஸ்ட்ரக்சரில் வைத்து அவசர சிகிச்சை பகுதிக்கு வேகமாக கொண்டு சென்றனர். மயங்கிய நிலையில் இருந்த லட்சுமியின் முகத்தில் தண்ணீர் தெளித்து நிதானப்படுத்தினார் ஒரு பெண் காவலர். சில நிமிடங்களில் சப் இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் அங்கு வந்தார். அப்போது லட்சுமி நிதானத்திற்கு வந்திருந்தாள். சப் இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் விசாரிக்க தொடங்கினார். இந்தம்மா அடிப்பட்ட பொண்ணு ஓம்பண்ணா என்று கேட்டார்.
9: ஆமாங்கய்யா, என் பொண்ணுதாங்க ஐயா. என் பொண்ணு எப்படி இருக்கான்னு பாக்கணும், என்ன பாக்க விடுங்க ஐயா
8: என்று தழுதழுத்த குரலில் கேட்டார் லட்சுமி. டாக்டர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பொறுமையா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுமா. உன் பேர் என்ன, உன் புருஷன் பேர் என்ன என்று கேட்டார் சப் இன்ஸ்பெக்டர்.
9: என் பேரு லட்சுமிங்க ஐயா, என் புருஷன் பேரு நடராஜங்கய்யா. நான் வீட்டு வேலையெல்லாம் செய்யறேன், என் புருஷன் கட்டட வேலைக்கு போவருங்க ஐயா
8: என்றாள் லட்சுமி. உடனே 2 காவலர்களை அழைத்த சப் இன்ஸ்பெக்டர் லட்சுமியோட கணவர் எங்க வேலை பாக்குறான்னு பார்த்து அவரை உடனே இங்க கூட்டிட்டு வாங்க என்றார். உடனே அந்த 2 காவலர்களும் லட்சுமியிடம் நன்றாக விசாரித்துக் கொண்டு சென்றனர். பெண் காவலர்கள் இருவர் லட்சுமியை ஆறுதல் படுத்தினர். அப்போது ஒரு நர்ஸ் வேகமாக ஓடி வந்து அந்த பெண் காவலரிடம் ஏதோ முணுமுணுத்தாள். மறுகணம் அந்த பெண் காவலர் லட்சுமியை பார்த்து, ஒன்னும் கவலைப்படாதே, உன் பொண்ணு புழைச்சுக்கிட்டாளா, ஆனா கொஞ்சம் ரத்தம் தேவைப்படுதான், உன் ரத்தம் பொருந்துமான்னு பாக்க டாக்டர் கூப்பிடுறாரா, வா போகலாம் என்றவுடன் விறுவிறுவென்று எழுந்த லட்சுமி வேகமாக உள்ளே சென்றாள். தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுத்த அந்த தாய் தன் மகளுக்கு ரத்தம் கொடுக்க போகிறாள். உள்ளே சென்ற லட்சுமி தன் மகளின் தலையில் ஒரு பெரிய கட்டு போட்டிருப்பதை கண்டு துடி துடித்து போய் மெல்ல தடவி விட்டாள். சார், இப்ப குழந்தை எப்படி இருக்கா என்று கேட்ட சப் இன்ஸ்பெக்டரிடம், டோன்ட் வரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிடும், கால எலும்பு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, 1 மாசம் படுக்கையிலே இருக்கணும், சின்ன பிள்ளை தானே அதனால எலும்பு எப்படி சேர்ந்துடும், பயப்பட வேண்டாம் என்றார் டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ இந்த குழந்தைக்கு ரத்தம் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, இதோ அவங்க அம்மா என்றார் சப் இன்ஸ்பெக்டர். ஓ, பொண்ணு பேர் என்னமா என்று கேட்டார் டாக்டர்.
9: பானுங்கய்யா
8: என்றார் லட்சுமி. ஓகே நர்ஸ், இந்த அம்மாவோட பிளட்டை டெஸ்ட் பண்ணுங்க என்றார் டாக்டர். அவசர அவசரமாக அடுத்தடுத்த பணிகள் நடந்தேறின. அதிர்ஷ்டவசமாக லட்சுமியின் ரத்தம் பானுவுக்கு ஒத்து போனது. பிறகு டாக்டரிடம் விடை பெற்று வெளியே வந்த சப் இன்ஸ்பெக்டர் பானுவின் தந்தை நடராஜன் இரண்டு காவலர்களோடு வருவதை பார்த்தார். உள்ளே வந்த நடராஜன் தன் மகள் பெட்டில் கட்டு போட்டு கிடப்பதையும் தன் மனைவி ரத்தம் கொடுத்துக் கொண்டிருப்பதையும் பார்த்தான். குடிகாரனாக இருந்தாலும் அவனுக்குள்ளும் பாசம் இருந்தது. கண் கலங்கினான்.

விடாதே உன் பிள்ளை குட்டி எல்லாரையும்.

0: பூம்பாரம் வரைக்கு நிங்கிறது கல்லறதாம்பா குடிக்காரே. தம்பி தம்பி தம்பி தம்பி தம்பியோ
1: ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ

குடிக்காதே, நீ குடிச்சு விட்டு குடல் விட்டு குடிக்காதே.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
1: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
1: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி, ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: பிறகு நடராஜனையும் லட்சுமியையும் மற்றொரு காலி அறைக்குள் அழைத்துச் சென்ற சப் இன்ஸ்பெக்டர் விசாரணையை தொடங்கினார். அவர்கள் கூறிய அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொண்ட சப் இன்ஸ்பெக்டர் மாணிக்கம், ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறீங்க, அப்புறம் ஏன் இந்த சின்ன குழந்தையை வேலைக்கு அனுப்புறீங்க என்றார். அதற்கு ஏதும் பதில் சொல்லாமல் நின்று கொண்டிருந்தான் நடராஜன். விடாமல் அழுது கொண்டிருந்த லட்சுமி, எல்லாம் என் தலையெழுத்துங்க ஐயா, அவர் வேலை பார்த்த காசை எங்கிட்ட கொடுக்க மாட்டார் ஐயா, எல்லா பணத்தையும் குடிச்சு தீத்துருவாருங்க ஐயா, அந்த பிஞ்சு குழந்தை சம்பாதிக்கிற காசுலதான் ஐயா நாங்க அன்றாடம் சோறாக்கி சாப்பிடுவோம் என்று கூறிக்கொண்டே தன் தலையில் அடித்துக் கொண்டாள் லட்சுமி. சப் இன்ஸ்பெக்டர் மாணிக்கத்திற்கு கோபம் தலைக்கேறியது. காக்கி சட்டைக்குள் அவரின் மனம் திக்குமுக்காடியது. நீ எல்லாம் மனித பிறவியாடா, இந்த குடி பழக்கத்தால உன் குடும்பம் மட்டுமல்ல உன்னோட உடம்பு கெட்டு போகும். இந்த பிஞ்சு குழந்தைய படிக்க வைக்காம ரோடு ரோடா புத்தகம் வைக்கிறதுக்கு அனுப்ப உங்களுக்கு எல்லாம் எப்படிடா மனசு வருது? அந்த குடியில அப்படி என்னதான் இருக்கு? கட்டின பொண்டாட்டியையும் பெத்த புள்ளையையும் பாத்துக்கிற சந்தோஷத்தை விட குடியில என்னடா பெரிய சுகம் இருக்க போகுது? உன்ன தினமும் அப்பான்னு கூப்பிட்டு கட்டி பிடிச்சி தழுவுற உன் குழந்தை கொடுக்கற சந்தோஷத்தை அந்த மதுபாட்டில் கொடுக்குமாடா என்று சப் இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் பேச பேச நடராஜனின் மனம் தன் தவற்றை உணர்ந்து துக்கத்தில் பொசுங்கிக் கொண்டிருந்தது. அமைதியாக நின்று கொண்டிருந்தான் நடராஜன். கோபம் கொண்ட சப் இன்ஸ்பெக்டர் அடிப்பதற்காக லத்தியை உயர்த்தினார். சட்டென்று சப் இன்ஸ்பெக்டரின் காலில் விழுந்த லட்சுமி,
5: ஐயா என் புருஷன் அடிக்காதீங்க ஐயா, அவரை ஒன்னும் பண்ணாதீங்க ஐயா, அவரை ஒன்னும் பண்ணாதீங்க
4: என்று அழுது புலம்பினாள். அவளின் செயலை கண்ட சப் இன்ஸ்பெக்டர் அமைதியானார்.
5: ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, இனிமே என் உயிரே போனா

0: நான் குடிக்க மாட்டேன். என் மகளை இப்படி பார்த்தப்பவே என் மனசு மாறிடுச்சியா? நான் தெரிஞ்சிட்டேயா? தெரிஞ்சிட்டேன். இனி என் பொண்டாட்டிய பிள்ளைங்களும் தான் என் வாழ்க்கை. இனிமே என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைப்பேயா, என்ன நம்புங்கய்யா
1: என்றார் நடராஜன். பள்ளத்தில் கிடந்த குடும்பத்தை தூக்கி விட்டு விட்டோம். இனி அந்த குழந்தைகளின் எதிர்காலம் வசந்த காலமாக மாறிவிடும் என்று நிம்மதி பெருமிச்சு விட்டார் அந்த சப் இன்ஸ்பெக்டர் மாணிக்கம். அடுத்த சில மாதங்களில் விற்பனை செய்வதற்காக புத்தகங்களை சுமந்த பானுவின் கரங்கள் படிப்பதற்காக புத்தகங்களை சுமந்து சென்றது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் கானமும். இன்று இடம்பெற்றது
1: மனமே மாறிவிடு சிறுகதையின் நிறைவு பகுதி.
0: எண்ணமும் எழுத்தும்
1: திருத்துறைப்பூண்டி வட்டம் எடையூர் ஆர் நாகராஜன்.
0: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏ.எம். அருண் பிரகாஷ். சரி நேயர்களே, மீண்டும் வரும் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காலமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட கதையும் கானமும் நிகழ்ச்சியோட விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
2: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
3: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
2: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
3: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
5: வணக்கம் நேர்களே, இனிய மாலை பொழுதில் உற்சாகமாய் நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 5:15.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: நேர்களை பண்பலையில் இனி நாம் இணையலாம். கலக்கல் நேரும் நிகழ்ச்சியோடு. கலக்கல் நேரும் அப்படின்னோட கண்டிப்பாக நேர்கள் மனசில் மகிழ்ச்சி இருக்கும். இந்த மாலை பொழுதில் இன்னைக்கு சனிக்கிழமை விடுமுறை நாள் வேறு, கண்டிப்பாக இந்த மாலை பொழுது அப்படிங்கிறது

0: ஒரு இனிமையான பொழுதாக, நகைச்சுவை நிறைந்த பொழுதாக இருக்க கலக்கல் நேரம் நிகழ்ச்சியில் நேரலையில் வந்து உங்களுடைய நகைச்சுவையை, அழகான நகைச்சுவையை சொல்லி கண்டிப்பாக நேர்களையும் சிரிக்க வைக்கலாம். உங்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தது வாயிலாக ஒரு சந்தோஷம் இருக்கும். கலக்கல் நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேர்களை இப்போது அழைக்கலாம். 4368 என்கிற முன்னணி பெண்களோடு 2311 2311 2994 8092 9958 இந்த 3 தொலைபேசி எண்களையும் நீங்கள் அழைக்கலாம். கூடவே ஒரு அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். அது 9566427231. காரைக்கால் பண்பலை 100.3 கலக்கல் நேரம் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி ஒளிபரப்புக்கு தகுந்த நகைச்சுவையோடு நேர்கள் பங்கேற்கலாம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் என்ன நகைச்சுவையோட வராங்க அப்படின்னு பார்க்கலாம். வருக, வணக்கம். நல்லா இருக்கிறேங்க. யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: பேரளத்திலிருந்து செந்தில் கண்ணன் ஐயா. எப்படி இருக்கு சாயங்காலம் பொழுது? சந்தோஷமா போயிட்டு இருக்கா? சொல்லுங்க, இன்னும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: ஒரு ஆசிரியரும் மாணவனும் பேசிட்டாங்களா? பையன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பாட்டுல பதில் சொன்னானா. நம்ம தேசிய பதவி எதுன்னு கேட்டாராம்.
0: சரி,
1: அவன் மயில் போல பொண்ணுன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சானா. தேசிய விலங்கு எது? புலி உருமுது, புலி உருமுதுன்னு பாட ஆரம்பிச்சானா.
0: ஓஹோ,
1: தேசிய மலர் என்னன்னு கேட்டாங்களாம். ஒரு சின்ன தாமரை அப்படின்னு பாட்டுலயே பதில் சொன்னான்.
0: சரி, பையனுக்கு ரொம்ப பாட்டு பிடிச்சிட்டு போல இருக்கு.
1: அவனுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சார் கேட்டாரான். நான் அடிச்சா சார் கேட்டாங்களாம். எனக்கு பிடிச்ச பாட்டு என்ன தெரியுமான்னு
0: கேட்டாங்களாம்.
1: என்னன்னு தெரியலங்க.
0: சொல்லுங்க ஜோதி.
2: அவங்க அம்மா சொல்லி அனுப்புனாங்களா, திருந்து முழிச்சிட்டு இருக்க, அதை தெரியல.
0: ஓஹோ, அதனால தூங்கிட்டாங்க. நன்றி, நன்றி உங்களுக்கு. நன்றி, நன்றி. வருக, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
3: ஐயாவுக்கு மாலை வணக்கம். மனக்கூடிய ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க.
3: நிகழ்ச்சி ரொம்ப கலகலப்பா இருக்கு. ஒரு நேரிற்கு ஒரு இதயம் பொறுத்த ஒரு நல்வாழ்த்துக்களை.
0: நன்றி, நன்றி. சிரிக்கிறதுக்கு நேரில் காத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க உங்க நிகழ்ச்சி.
3: அதாவது எலியும் எறும்பும் பள்ளிக்கூடத்துக்கு போகுது.
0: எலியும் எறும்போ?
3: ஆமா.
0: அதுக்கு எங்க பள்ளிக்கூடம் இருக்கு?
3: பள்ளிக்கூடம் போகுது. ஆனா எலி மட்டும் கரெக்டா போகுது.
0: சரி,
3: எறும்பு சரியா போறதில்ல. ஏன்?
0: ஆனா பொதுவா எறும்பு தான் சரியா போகும் பாதையில.
3: நன்றி.
0: வருக, வணக்கம். காரைக்கால் பண்பலை 100.3 இது கலக்கல் நேரம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
4: திருத்தைமுடி தேவி சார்.
0: சொல்லுங்கம்மா.
4: ஒரு கணவன் மனைவிட்ட இடியாப்பம் கொண்டு வாங்கன்னு கேட்டாங்களாம். கொண்டு வந்து என்னம்மா இடியாப்பம் கேட்டா வெறும் ஆப்பத்தை கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு
0: கேட்டாங்களாம்.
4: இருமே அதை போய் எடுத்து வரேன்ட்டு உள்ள போயிட்டு சப்பாத்தி கட்டை எடுத்து வந்தாங்களாம்.
0: வருக, வணக்கம். இது கலக்கல் நேரம். வணக்கம்.
5: திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தர் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
5: கடல்ல ஏன் அலை அடிச்சுக்கிட்டே இருக்குங்க சார், தெரியுமா உங்களுக்கு?
0: தொடர்ந்து காத்து கடல்ல இருந்து வெளியில வர்றதுனால அலை அடிச்சுட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிற?
5: இல்லைங்க சார், கடல் தண்ணீர் குடிக்க முடியலையா? கடல் தண்ணிய குடிக்க முடியலையா? தலைக்கீழே நின்னு அழுதுகிட்டே இருக்கு.
0: வித்தியாசமான சிந்தனைங்க. சூப்பர், நன்றி.
5: சூப்பர்,
0: நன்றி, நன்றி, நன்றி.

0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நான் காரைக்காலேருந்து காவ்யா பேசுகிறேன்.
0: சொல்லுங்க காவ்யா.
1: சார், உலகத்திலே பெரிய கேட் எது சார்?
0: பெரிய கேட்டா?
1: ஆமாம் சார்,
0: நம்மளுக்கு இந்தியா கேட் தெரியுங்க.
1: கோல்கேட் சார்.
0: கோல், அப்படியா? சரி, ஆ, நன்றி நன்றி உங்களுக்கு. இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை நூறுபள்ளி மூன்றில். இது கலக்கல் நீரம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் அழைக்கலாம் சுழி 4368 என்கிற முன்னணி பெண்களோடு 2312 2 3 1 2 9 9 4 8 0 2 9 9 5 8.
2: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
0: கலக்கல் நேரம் நிகழ்ச்சியில் வருஷ கட்டி நேர்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. இப்படி சிரிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் எங்கேருந்து வராங்க அப்படின்னு பார்ப்போமே. வருக, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம். எங்கேருந்துமா?
3: மகிழிலேருந்து.
0: மகிழியா?
3: மகிழி
0: மகிழி, சொல்லுங்கம்மா.
3: ஒரு சாரு ஒரு பையன்கிட்ட எதுவுமே ஏறல அப்படிங்கிறாரா.
0: நன்றி உங்களுக்கு. எப்படி சிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய நகைச்சுவை அப்படிங்கிறது பண்பலைக்கு வந்து சேரணும். நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய நகைச்சுவையை பகிரலாம் நேயர்களோடு. இப்பொழுது சுழி 4368 என்கிற முன்னணி பெண்களோடு 2 3 1 2 3 1 2 9 9 4 8 0 2 9 5 8 0 இந்த எண்களில் நீங்கள் அழைக்கலாம்.
4: அட்வைஸ் பண்ணுவோர் சங்கம் கட்டின பாட்டி.
5: Come on, come on, come on, come on.

0: நேரமாலை 5:25 நம்மிடம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 கலக்கல் நேரம் விழாவரும் நேரம். ஒரு பையன் தங்க அப்பா கிட்ட வந்தாரா, வந்து ரொம்ப ஆசையாக வேகமாக ஒடியாந்தப்பா, 40 பெருசா 50 பெருசாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவருக்கு 2 பசங்க போல. அப்பா சொன்னாராம், இதில் என்னடா சந்தேகம், 50 தான் பெருசு அப்படின்னு சொல்லி சொன்னாரா. மகன், அப்படி சொல்லுங்கப்பா, அண்ணா 40வது ரேங்க் தான் வாங்கியிருக்கான், அண்ணா நான் 50வது ரேங்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னானா. எப்படி நகைச்சுவையை சொல்லணும், கடி ஜோக் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இப்போ அழைக்கலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3 கலக்கல் நேரம். இணையவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம் சார். வணக்கம்.
1: தேவர் மாரியம்மன் பேசுகிறேன்
0: சார். சொல்லுங்க.
1: தண்ணி கல்லில் தண்ணியில் கல்ல போட ஏன் சார் உள்ளே போயிடுது?
0: கல் கொஞ்சம் வெயிட்டு தானே?
1: இல்லை சார், அது நீச்சல் தெரியாது.
0: நன்றி, நன்றி உங்களுக்கு. வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: சொல்லுங்க.
2: ஒரு பையன் சார், எல்லாத்தையும் வாய திறந்து காமிச்சுட்டே போயிட்டு இருந்தானா
0: சார்? எல்லாத்தையும் வாய திறந்து காமிச்சுட்டே போனானா?
2: ஆமாம் சார்.
0: வாயில் ஜவு மட்டை வச்சுருந்தானோ?
2: இல்லை சார், எல்லாம் வாய் நீளம்னு சொன்னாங்களா, இல்லை சேப்பாக தான் இருக்குன்னு
0: சொன்னாங்களா? ஆஹா, அதுக்காக அவன் வாய திறந்து காட்டிட்டு போயிருந்துருக்கான். நிறைய நேர்கள் வந்துட்டே இருக்காங்க. சுருக்கமாக சொல்லுங்க.
2: நன்றி சார், நன்றி
0: சார். வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: செம்னார் குணசேகர் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். சொல்லுங்க.
3: ஒரு பையன் காலையில் ஸ்கூலுக்கு போயிருக்கான்.

0: வீட்டுக்கு கொஞ்ச நேரத்தில் அழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டான்.
1: அழுதுட்டு வீட்டுக்கு
0: வந்துட்டான். கேட்டாங்க ஸ்கூலுக்கு போறேன் நீ உடனே வந்துட்டேன்னு.
1: ம்,
0: அதுக்கு அவங்க சொல்லியிருக்கான், வாத்தியார் இந்து மத சமுத்திரம் எங்க இருக்குன்னு கேட்டாரு. எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். வெஞ்சி மேல ஏறுனாரு. வெஞ்சி மேல ஏறுனா தெரியுமான்னு சொன்னேன். அது அதுக்காக அடிச்சிட்டாரு அப்படின்னாப்ல. சரி, அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், அட போய் அந்த வாத்தி நான் படிக்கும் போதும் அதே கல்வி தான் கேட்டான், இன்னமா கண்டுபிடிக்கலாம்.
1: ஆக வெஞ்சி மேல நேர்னா இந்து மகா சமுத்திரம் தெரியணும்.
0: நன்றி
1: நன்றி. வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் காரைக்கால்லேருந்து அபி பேசுகிறேன்.
1: சொல்லுங்க அபி, என்ன நகைச்சுவோடு வந்திருக்கிறீங்க
2: சார்? மழை பெய்யறதுக்கு முன்னாடி எப்படி சார் இருக்கும் மேகம்?
1: மேகம் கருப்பாக இருக்கும்.
2: இல்லை சார், மேகம் மூட்டமாக இருக்கும் சார்.
1: மேகம் மூட்டமாக இருக்குமா? நன்றி நன்றி அபி, உங்களுக்கு நன்றி. வருக, வணக்கம். வணக்கம்.
3: மயிலாடுதுறையிலேருந்து நாகரசி பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா.
3: ஒரு சினிமா தியேட்டரில் உட்காந்து சினிமா பார்க்குறாங்க சார் எல்லாரும். ஸ்ரீ வரிசையில் உட்காந்தவங்களுக்கு வந்து முன்னாடி உள்ளவங்க மறைக்கிறாங்க சார்.
1: சரி, வழக்கமாக அது இருக்கிறது தானே நடைமுறையில் இருக்கும், தலை மறைக்கிதும்பாங்க, அப்புறம் கொஞ்சம் தள்ளி உட்காருங்கம்பாங்க. ஆ சொல்லுங்க
3: சார். அது பீரோ.
1: ஓஹோ, சரி சரி, நன்றிம்மா உங்களுக்கு. அடுத்து வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம். எங்கேதுமா?
4: நன்றி.
1: வணக்கம்.
5: ஹலோ சார், வணக்கம்.
1: வணக்கம்.
5: வலங்கை மாவட்டம் நார்த்தாங்குடியிலேருந்து கலைச்செல்வி பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா.
5: புதுசா ஹோட்டலில் சாப்பிட இருக்காங்க சார்.
1: ம்,
5: சாப்பிட ஒன்று கேட்டிருக்காங்க, அதுக்கு புதுசா என்ன போட்டிருக்கீங்க என்ன?
1: ம்,
5: அதுக்கு அந்த கடை ஓனர் என்ன சொல்லியிருப்பாரு?
1: இன்னைக்கு என்ன புதுசா போட்டிருப்பீங்கன்னா, எல்லாமே வடை போண்டா கடையில் என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையும்.
5: அப்படி சொல்லலாங்க, இந்த டேபிளே ரெண்டு நாட்கள்.
1: நன்றி நன்றிம்மா நன்றிம்மா. அடுத்து வருக, வணக்கம்.
6: வணக்கம் இனிய மாலை வணக்கம். நான் நிலத்திலேருந்து நாகை குமார்.
1: சொல்லுங்க ஐயா.
6: ஜட்ஜி வந்து கோர்ட்டில் கேட்டார், ஆனால் திருடனை பார்த்து ஏன் அடிக்கடி திருடிட்டு மீண்டும் மீண்டும் ஜெயிலுக்கு வரேன்னு. அதுக்கு ஜட்ஜி சொன்னார், அதுக்கு அந்த திருட சொன்னார், நீங்கள் தானே என் நன்றி மீண்டும் வருகன்னு போர்டு போட்டிருக்கீங்க. அது
1: பொடியா போட்டிருப்பாங்க, அப்படியெல்லாம் போட்டு. நன்றி உங்களுக்கு. நிறைய நேர்கள் வரிசை கட்டி வந்துகிட்டே இருக்கிறாங்க கலக்கல் நேரம் நிகழ்ச்சியில் நகைச்சுவையை சொல்கிறதுக்காக. இருந்தாலும் கூட பாடலில் கூட நான் குறைச்சிட்டு நேர்கள் அனுமதித்தேன். இருந்தாலும் கூட நேரம் கடிகாரம் என்னை அனுமதிக்கலை. இதுவரை நேர்கள் பண்பலையில் கேட்டு ரசித்தது கலக்கல் நேரம். நிறைவு பெற்றது இன்றைய கலக்கல் நேரம். இணைந்திருக்கிறோம் இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 5:30 10:00. பண்பலையில் இனி உலா வருவது திருச்சி மற்றும் சேலம் வசந்தன், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கநகை மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: விளக்கேற்றும் விலை நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் வசந்தன் கோ.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
9: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்க

0: நிகழ்ச்சியோடு நேர்களை வாழ்த்துவோர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள். ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். ஊராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: தொடரும் பாடல் பி எஸ் சசிரேகா பாடியது.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அர்பன் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ. செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். இந்நிகழ்ச்சி மேலும் வழங்குவோர்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் கேட்கலாம்.
3: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 நமது பண்பலையில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் கேட்கலாம்.
4: கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 40

0: ஒன்பதாம் ஆண்டு துவக்க விழா, சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும்

0: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
1: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்ரான் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசைஞர் கண்டுபிடி அழைக்கின்றார்கள். ஷீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
2: வரும் இந்த பாடல் சீர்காழி இயேசு பிரகாசம் பாடியது.

0: நேரம் மாலை 5:46 நிமிடம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1.3 விளக்கேற்றும் வேளை உலாவரும் நீரம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷர் உடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
0: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே. எண்ணில் அடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களோடு அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவையலுடன் அழைக்கிறது
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: இன்று மாலை காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா திருக்குள வளாகத்தில் காரை சுப்பையாவின் நியூட்டோன் ஆர்கெஸ்ட்ரா மாபெரும் இசை நிகழ்ச்சி கண்டுபிடிக்க அழைக்கின்றார்கள் சீரடி சுரேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் காரைக்கால்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷர் உடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces

0: இந்த துன்பங்கள் சரிதானோ.
1: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லும் கேட்கலாம்.
7: உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
6: இனிவரும் பாடல் காயல் ஏ ஷேக் முகமது பாடியது.

0: அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: வரவிந்த பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது நிகழ்ச்சியின் நிறைவாக இந்த பாடல்.

0: பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேலையை நிகழ்ச்சியை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ₹49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷர் உடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
0: இணைந்திருக்கிறோம் இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1:03, நேரம் மாலை 6:00. நேர்கள் இப்போது கேட்கலாம் பன்னிசை.

0: பன்னிசை கேட்டீர்கள். நேர்லே நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்தும், அதனை அடுத்து மாநில செய்திகள் புதுச்சேரியிலிருந்தும் அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. The CJP has withdrawn its agitation after the government agreed to its demands. Union ministers JP Nadda and Dr. Jitendra Singh today held the third round of discussion with the CJP delegation, focusing on its demands for reforms in the examination system and measures to prevent paper leaks. Later, in a joint press conference with the CJP delegation in New Delhi, Mr. Nadda said during the meeting the government agreed to the demands of the CJP that no action should be taken against the protesters and no FIRs should be filed against them.
2: सबसे पहली बात तो ये है कि कोई भी एक्शन FIR न हो, और अगर है तो वो विड्रॉ हो, और उसको विड्रॉ करने की बात कोई भी एक्शन नहीं होगा, इस बात को सरकार ने स्वीकारा है जो प्रोटेस्टर्स के साथ प्रोटेस्ट के दौरान हुआ है. उसी तरीके से फ्यूचर में भी जो ऑर्गेनाइजर्स हैं और प्रोटेस्टर्स हैं उनका इस एक्टिविटी के लिए कोई भी उन पर आगे केस नहीं होगा, इस बात को हम लोगों ने माना है.
1: CJP's chief spokesperson Saurav Das announced to withdraw the agitation in good faith, expressing hope that the agreed upon terms will be executed within the agreed upon timelines. Earlier today, Union Education Minister Dharmendra Pradhan resigned and tendered his resignation to Prime Minister Narendra Modi. In a social media post, Mr. Pradhan said he was pained by the prevailing situation during the past 10 days following students' protest. He said it was not a matter of prestige for him. He said he had taken into account the situation at Jantar Mantar in New Delhi as well as the situation across the country. Mr. Pradhan said that service to the nation is the highest priority of his life and he will remain forever dedicated to it. Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath launched a sharp attack on the Congress and the Samajwadi Party, saying that the paper leak mafia is the legacy of these very parties. He asserted that there are only two

0: places for those who play with the future of students, jail or hell. The Chief Minister was addressing a public gathering today after inaugurating and laying the foundation stone of 125 development projects worth more than 489 crore rupees for the Fatehpur Sadar and Ayasha Assembly constituencies. The Delhi Metro Rail Corporation has informed that entry gates for Rajiv Chowk, Mandi House, Janpath and Central Secretariat Metro stations are now open. Meanwhile, Delhi Police has advised citizens to avoid travelling towards the New Delhi area due to heavy crowds and high traffic congestion observed across the district. Sharing an advisory, the police directed commuters to use alternative routes to prevent delays and ensure a hassle-free journey. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in the Mann Ki Baat program on Akashvani at 11 a.m. tomorrow. It will be the 136th episode of the monthly radio program. The program will be broadcast across the entire Akashvani and Doordarshan network, the AIR news website and the News on AIR mobile app. President Draupadi Murmu has concluded her state visit to Romania and departed for New Delhi this afternoon. Romania was the final leg of the president's three-nation state visit, which also included Moldova and North Macedonia. In Romania, the president held wide-ranging discussions with her Romanian counterpart, President Nicușor Dan, aimed at strengthening bilateral cooperation across trade, investment, defence, digital technology, education, renewable energy and culture. The flood situation in Assam remains critical, with over 1.15 lakh people taking shelter in relief camps. Sivasagar, Charaideo and Jorhat are the worst affected districts. 14 more flood-related deaths have been reported, taking the state's flood deaths toll to 61. Prime Minister Narendra Modi today held a telephonic conversation with Assam Chief Minister Hemanta Biswa Sarma and reviewed the flood situation in the state. In Gujarat, rescue and relief operations are underway on a war footing following heavy rainfall across the state. Severe monsoon conditions continue in the state, with heavy rainfall lashing several parts of the state. In men's cricket, India were 217 for 5 in 19.5 overs against host Zimbabwe in the second T20 international in Harare when reports last came in. And with that, we end this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். துடிப்பான கிராம திட்ட பங்கேற்பாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாலை காணொலி காட்சி மூலம் கலந்துரையாட உள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிற்கு ருமேனிய நாட்டில் பொருளாதார ஆய்வு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் சமர்ப்பித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனும் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. இனி விரிவான செய்திகள். துடிப்பான கிராம திட்ட பங்கேற்பாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாலை காணொலி காட்சி மூலம் கலந்துரையாட உள்ளார். இந்நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் கலந்துரையாட உள்ளனர். லடாக், இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் முழுவதும் உள்ள 74 துடிப்பான கிராமங்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றன. வளர்ச்சியடைந்த கிராம திட்டம் கடந்த மாதம் 4ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக ஏற்பாடு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் நாடு தழுவிய அளவில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றனர். இதில் நாடு தழுவிய ஆன்லைன் வினாடி வினா போட்டியில் பங்கேற்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பங்கேற்பாளர்கள் உள்ளூர் சமூகங்களுடன் தூய்மை இயக்கங்கள், அரசு திட்டங்கள் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை வழங்கினர். இளைஞர் சம்மேளனங்கள், கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சிகள், மரம் நடுதல், கிராம பஞ்சாயத்து உருவாக்குதல், உள்ளூர் கைவினை கலைஞர்களுடன் கலந்துரையாடல் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களை பார்வையிடுதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதற்காக வளர்ச்சியடைந்த கிராம திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக கடுமையான சட்டத்தை கொண்டுவர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், நடப்பு நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடரில் இதற்கான புதிய மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது இன்ஸ்டாகிராம் வீடியோவில் தெரிவித்திருந்தார்.

0: இந்த வீடியோவிற்கு இளைஞர்களிடமிருந்து கிடைத்துள்ள நேர்மையான வரவேற்பிற்கும் ஆலோசனைக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள புதிய வீடியோவில் மக்களின் அன்பு தொடர்பு மேலும் வலுப்பெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்வுகால கருத்து குறித்து பிரதமர் மோடியின் இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ 24 மணி நேரத்தில் 30 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்று புதிய உலக சாதனை படைத்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிற்கு ருமேனிய நாட்டில் பொருளாதார ஆய்வு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. ருமேனிய நாட்டிற்கு அவர் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். அவருக்கு சிறப்பான பொது சேவை, கல்வி மற்றும் சமூகம் உள்ளடக்கிய பங்கேற்பு, அர்ப்பணிப்பு, இந்தியா ருமேனியா நல்லுறவை மேம்படுத்துவதற்கான பங்களிப்பு ஆகியவற்றிற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. இந்த கௌரவத்தை ஏற்றுக்கொண்ட அவர் இந்த விருது இந்தியாவின் 140 கோடி மக்களுக்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். மேலும் இது இருநாட்டு மக்களுக்கும் இடையே உள்ள நீடித்த உறவின் அடையாளம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ருமேனியாவில் அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட அவர் அங்கு மரக்கன்றுகளை நட்டார். தொடர்ந்து ருமேனியாவில் நடைபெற்ற வர்த்தக கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அந்நாட்டு தொழில் அதிபர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் சமர்ப்பித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது சமூக ஊடக பதிவில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வரும் மாணவர் போராட்டங்களை தொடர்ந்து நிலவும் சூழ்நிலையால் தாம் மிகுந்த வேதனை அடைந்ததாகவும் இது தனது கௌரவ பிரச்சினை அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் உள்ள ஜந்தர் மந்திரிலும் நாடு முழுவதிலும் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் தேச விரோத சக்திகள் அதை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கிலும் எந்த ஒரு மாணவரின் எதிர்காலமும் சட்ட சிக்கலில் சிக்காமல் இருப்பதை உறுதி செய்யும் நோக்கிலும் பிரதமரிடம் தமது ராஜினாமா கடிதத்தை அளிக்க முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா குறித்து கருத்து தெரிவித்த மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு திரு பிரதானின் 10 ஆண்டுகால பயணம் பொது வாழ்க்கை மற்றும் மாணவர் நலனுக்காக அவரது வாழ்நாள் அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாகும் என கூறினார். வலிமையான இந்தியாவை கட்டமைப்பதில் அவர் ஆற்றிய பங்களிப்பு ஆகியவற்றிற்காக அவர் நன்றி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி புனித ஆஷாதி ஏகாதசியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது சமூக ஊடக பதிவில் இந்த புனிதமான நாள் பக்தி மற்றும் இரக்கத்தின் செய்தியை பற்றியது என குறிப்பிட்டுள்ளார். பகவான் விட்டலின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் மகிழ்ச்சி, நல்லிணக்கம் மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குடிமகனின் நலன் மற்றும் கண்ணியத்திற்காக அயராது பணியாற்றுவதற்கும் உழைப்பதற்கும் பகவான் விட்டல் ஆசியை வழங்குவார் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுடெல்லியிலிருந்து லடாக்கின் டிராஸ் எல்லைப்பகுதிக்கு சென்றுள்ளார். அவரது 2 நாள் பயணத்தின் போது லடாக்கின் அருகில் உள்ள முக்கிய பகுதிகளை அவர் பார்வையிடுகிறார். நாளை கார்கில் போர் நினைவு தினம் என்பதால் போர் நினைவு சின்னத்தில் நடைபெறும் அஞ்சலி நிகழ்ச்சியில் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கார்கில் விஜய் தினம் குறித்து மேலும் சில முக்கிய தகவல்கள்.
2: 1999 கார்கில் போரின் போது உயிர் தியாகம் செய்த துணிச்சலான வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. 27வது கார்கில் வெற்றி தினத்தை குறிக்கும் வகையில் 2 நாள் நினைவு நிகழ்ச்சிகள் லடாக்கில் இன்று தொடங்கின. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் வெற்றி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் ஆபரேஷன் விஜய் குறித்த நினைவு ஆவணப்படம், துணிச்சலான வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துதல், தியாகிகளின் உறவினர்களுடன் கலந்துரையாடுதல், போரில் இடம்பெற்ற முன்னாள் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடுதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. கார்கில் போர் நினைவு சின்னத்தில் இன்று முக்கிய நிகழ்ச்சிகள் தொடங்கின. நாளை போர் நினைவு சின்னத்தில் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளார்.
0: வினாத்தால் கசிவு மற்றும் தேர்வு நடைமுறைகளில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்ச தண்டனையை உறுதி செய்யும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அமைக்கும் சட்ட வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் விளக்கினார். இதுகுறித்து மேலும் சில தகவல்கள்.
2: நாட்டில் வேதியியல் துறையை முற்றிலும் புதிய முறையில் மேம்படுத்துவதற்கான புதிய திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. செமி கண்டக்டர் துறையைப் போலவே வேதியியல் துறையும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு முக்கியமான அடித்தள தொழில் துறையாக விளங்கி வருகிறது. இத்துறையை மேம்படுத்த

0: வேண்டி இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பவ்ய ரசாயன திட்டத்திற்கு நாடு முழுவதும் 3 ரசாயன ஆலைகளை அமைக்க 3030 கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்திற்கு அதிகபட்சமாக 1000 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான தண்டனை வழங்குவதை உறுதி செய்வதற்காக விரைவு நீதிமன்ற அமைப்பின் வரைவு மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக அவர் தெரிவித்தார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை ஒலிபரப்பாக உள்ளது. நாளை காலை அகில இந்திய வானொலியில் 11 மணிக்கு ஒலிபரப்பாகும் பிரதமரின் இந்நிகழ்ச்சி 136வது அத்தியாயமாகும். இந்நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சி செய்தி இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி ஆகியவற்றில் ஒலிபரப்பப்படும். மேலும் பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஆகியவற்றின் யூடியூப் சேனலிலும் நேரடியாக ஒலிபரப்பப்படும். இந்நிகழ்ச்சி முடிந்தவுடன் பிராந்திய மொழிகளில் ஒலிபரப்பாகும். சர்வதேச அளவில் இணக்கமான சூழலை உருவாக்குவதில் இந்தியா முக்கிய பங்களிப்பு செய்து வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சர்வதேச வர்த்தக கூட்டத்தின் 60வது ஆண்டு நிறைவு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், வெளிப்படையான மற்றும் சர்வதேச அளவில் இணக்கமான சட்டச்சூழலை உருவாக்குவதில் இந்தியாவின் அர்ப்பணிப்பை சுட்டிக்காட்டினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பளுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஸ்காட்லாந்தில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டி கடந்த 23ஆம் தேதி தொடங்கியது. இப்போட்டியில் இந்தியாவின் ஜண்டுகுமார் வென்றுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலம் வென்ற ஜண்டுகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜண்டுகுமாரின் செயல்திறன் பாராட்டத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். இந்த அளவற்ற வலிமை, தளராத உறுதி மற்றும் பல ஆண்டுகால ஒழுக்கத்தின் முயற்சி என குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு சவாலையும் கடந்து சர்வதேச அளவில் அவர் சிறந்து விளங்கியதன் மூலம் ஜண்டுகுமார் ஒட்டுமொத்த தேசத்தின் பெருமையை அடைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர் எண்ணற்ற இந்தியருக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி மக்கள் நலன் கருதி நாளை லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி வீட்டு வரி வசூல் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இம்முகாமில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி போன்றவற்றை செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துடிப்பான கிராம திட்ட பங்கேற்பாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாலை காணொலி காட்சி மூலம் கலந்துரையாட உள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிற்கு ருமேனிய நாட்டில் பொருளாதார ஆய்வு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் சமர்ப்பித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனும் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: நேரம் மாலை 6:20 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: நேர்களை இப்போது கேட்கலாம். நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மற்றும் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
4: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
6: என்ன ஃபேமஸ்
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
9: வணக்கம்.

0: ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்கிறார் வள்ளுவர். நல்ல நெறிகளை பின்பற்றி நடப்பதை ஒழுக்கம் என்கிறோம். மனிதனது ஒழுக்கம் என்பது தீங்கற்ற வழியில் தொடர்ந்து இயங்குவதை குறிக்கும். நல்லொழுக்கம் நன்மைக்கும் தீயொழுக்கம் தீமைக்கும் என்றும் காரணமாக அமையும். எத்தகைய சூழலிலும் வலிமை உடையவர்கள் ஒழுக்க நெறியிலிருந்து விலகமாட்டார்கள். நேர்மை தவறாத தர்மனின் பக்கமே இறைவன் துணை நின்றார். பிறன்மனை நோக்குதல் என்னும் ஒழுக்க கேட்டால் ராவணன் அழிவை அடைந்தார். கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் நற்பண்புகளும் நல்வாழ்வும் நெருங்கிய பிணைப்பு கொண்டவை என்று நம்பினார். குழந்தைகள் பட்டம் விடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். எவ்வளவு உயரத்தில் பட்டம் பறந்தாலும் கயிற்றின் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை பட்டம் பாதுகாப்பாக இருக்கும். கயிற்றிலிருந்து அறுபட்ட பட்டம் எந்த நொடியிலும் கீழே விழலாம். அதுபோலத்தான் நம் வாழ்க்கையும். ஒழுக்கம் என்னும் கயிற்றை கொண்டு நாம் எத்தனை உயரம் வேண்டுமானாலும் செல்லலாம். ஒழுக்கம் அறுபடும் போது நம் சரிவு தொடங்குகிறது. கல்வியை காட்டிலும் ஒழுக்கமே உலக மக்களுக்கு இன்றியமையாதது என்பது இதன் கருத்து. நல்லொழுக்கமே சிறந்த செல்வம் என்கிறது நான்மணிக்கடிகை. தமக்கு தீங்கு செய்தாலும் பிறருக்கு தீங்கிழைக்காமை தன்மானத்துடன் வாழ்தல், பொய் இல்லாமல் உண்மையுடன் பேசுதல் போன்ற ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவதே நல்லொழுக்கம் என்கிறது நாளடியார். முன்னாள் அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கனிடம் ஒரு பத்திரிகையாளர், நீங்கள் படிக்கும் புத்தகங்களால் உங்களுக்கு பணம் கொட்டப் போவதில்லை, பிறகு எதற்காக எப்போதும் எதையாவது படித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு லிங்கன், நான் படிக்கும் புத்தகங்கள் எனக்கு பணம் சம்பாதிக்க கற்றுக் கொடுப்பதில்லை, மாறாக எவ்வளவு சம்பாதித்தாலும் பண்பாடு தவறாமல் எப்படி நடந்து கொள்வது என்பதை கற்றுத்தருகின்றன என்றாராம். உண்மையில் நாம் கற்கும் கல்வி நம் ஒழுக்கத்தை நடத்தையை பண்பை காப்பதாக மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும். நாம் செய்யும் செயல் யாருக்கும் தெரிய போவதில்லை என்று நினைக்கிறோம். இதே சந்தேகம் ஒரு மாணவனுக்கு வந்தது. ஆசிரியர் அவனை ஒரு குளக்கரைக்கு அழைத்துச் சென்றார். கரையில் இருந்த மரங்கள் செடிகள் பூக்கள் எல்லாம் நீரில் அழகாக தெரிந்தன. பின்னர் ஒரு சிறிய கல்லை எடுத்து குளத்திற்குள் போட்டார். அதுவரை மிக அழகாக தெரிந்த இயற்கை பிம்பங்கள் சிதறி போயின. ஆசிரியர் கேட்டார், இதுவரை நாம் பார்த்து ரசித்த அந்த பிம்பங்களும் அதன் அழகும் எங்கே என்று. அதற்கு மாணவன், கல் விழுந்ததால் ஏற்பட்ட அலைகள் அத்தனையையும் அழித்து விட்டன என்றார். அப்போது ஆசிரியர், இந்த கல் போலதான் நெறி தவறிய செயல்களும். கல் கண்ணுக்கு தெரியாதது போன்று எவரும் பார்க்காதவாறு நீ ஒழுக்கம் தவறி நடந்தாலும் விளைவுகள் அலை போல உன் அழகான பிம்பத்தை சிதைத்துவிடும் என்றாராம். நண்பர்களே, கண்காணிக்கப்படும் பொழுது நேர்மையாக இருப்பது பெரிதல்ல. யாரும் கண்காணிக்காத போதும் நேர்மை தவறாமல் இருப்பதே உண்மையான ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது வெளிப்புற புகழ் அல்ல, அது உள்ளத்தின் தூய்மை. செல்வத்தை இழந்தவன் கொஞ்சம் இழக்கிறான், உடல் நலம் இழந்தவன் நிறைய இழக்கிறான், ஒழுக்கத்தை இழந்தவனோ அனைத்தையும் இழக்கிறான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்பட வேண்டும். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மற்றும் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இன்சொல் அமுது நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நேரம் மாலை 6:26 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1.3.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
7: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: கல்யாணத்துல கவனிச்சியா?
13: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
12: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
14: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக

0: பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில் வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: இனி வருவது லைட் ஹவுஸ். இன்றும் நமது பண்பலை வழங்குவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சீமாட்டிசில் சிறுவாரூர், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். இசை தூரிகை 6:45 இரவு 7 சட்டம் மற்றும் சமூக நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் வழங்கப்படும் விளம்பரதார நிகழ்ச்சி. இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் காய்கறி சாகுபடியும் பாசன வசதியும். நாகூர் எம் பரமேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இரவு 8:30 நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும்

0: இன்றிரவு 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் நேருக்கு நேர் படத்திலிருந்து பாடல்கள் உலாவரும். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் கே எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன் சொல்லமது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. இதுவரை அறிவிக்கப்பட்டவை நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது பண்பலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இனி விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
2: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்போ என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
4: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தில்லியில் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை அறிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக உயிரை மாய்த்து கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் தேச விரோத சக்திகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும் நோக்கிலும் தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் வெளியானதை அடுத்து அந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதையும்

0: சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ச. ராமதாசுவுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திரு ராமதாஸ் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் சமூகப் பணி ஆற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். திரு ராமதாசுக்கு முதலமைச்சர் திரு விஜயும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மின் கட்டண கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகள் சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என்று கூறினார்.
1: நிறைய இடத்துல வந்து மின் கட்டணம் உயர்வு அப்படின்னு சொல்றாங்க, எங்கேயும் உயரல, 200 யூனிட் ஃப்ரீ அப்படியேதான் இருக்கு. அது இல்லாமல் ஒரு சில இடங்களில் அவங்க வந்து ரீடிங் அதிகமா இருந்திருக்காங்க, அதெல்லாம் வேலிடேட் பண்ணி பார்த்தா, சென்னையில ஒரு சில இடங்கள்ல வந்து அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. அங்க வேலிடேட் பண்ணி பார்த்ததால் அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கும் நேரடியா போய் எனக்கு வீடியோ ஆதாரத்தோட என்ன கொடுத்துருக்காங்க வேலிடேட் பண்ணி. ஒரு சில இடங்களில் அந்த ரீடிங் எடுக்கிறப்ப நடந்த தவறுகள் அதையும் வந்து இப்ப சிஸ்டம்லயே சரி பண்ண சொல்லிருக்கு. எந்த இடத்துலயும் வந்து மின் கட்டணம் உயரவில்லை. நிறைய இடத்துல சமூக வலைகளில் தவறான தகவல் வந்திருக்கு. அங்கெல்லாம் நேரடியாக ஆய்வுகள் மேற்கொண்டு என்கிட்ட வீடியோ ஆதாரத்தோட நம்மளுடைய மின்வாரி அதிகாரிகள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி இல்லை, நிறைய தவறான தகவல் பரப்பிட்டு வருது. 200 யூனிட் ஃப்ரீங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. நிறைய இடத்துல ஹைப் அதிகமா வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை நம்ம அங்கங்க வேலிடேட் பண்ணி பார்த்ததுல அந்த மாதிரி எந்த இடத்துலயும் தவறுகள் இல்லை. சில இடங்கள்ல ரீடிங்ல இருக்கிற பிரச்சனைகள் இருந்தால் அதையும் சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்கும்.
0: தேர்தலின் போது தாவிக அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி பேசிய அவர், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை அமைச்சர்களிடமோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமோ தெரிவித்தால் உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தென்னரசு தெரிவித்தார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி போன்ற தமிழகத்தின் தலையாய பிரச்சினைகளில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனைகளையும் விவசாய சங்கங்களின் கருத்துகளையும் பெற்ற பின்பு அதற்கேற்ப தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். காவிரி நீர் உரிமை பங்கீட்டில் தமிழகத்தின் சட்டப்பூர்வமான உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும், இதற்கு இப்பிரச்சினைகளை முழு அளவில் புரிந்து கொண்டு செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீரை தர கர்நாடகம் மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, சட்ட மீறல் என்றும், மேகதாது அணை கட்ட முயற்சிப்பது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்று புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று தொடங்கியது. இதில் 174 வகையான பாரம்பரிய நெல் வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று நடைபெற்றது. இன்று காலை மாட்டு வண்டி ஊர்வலத்துடன் துவங்கி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரளான விவசாயிகள் பங்கேற்றுள்ளனர். கண்காட்சியில் 174 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. நெல் திருவிழாவின் முக்கிய நோக்கமாக இயற்கை பாரம்பரிய நெல் ரகங்களை பங்கேற்றுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் தலா 2 கிலோ இலவசமாக வழங்கப்பட்டு அவற்றை சாகுபடி செய்து அடுத்த ஆண்டு அதே விவசாய 4 கிலோவாக திருப்பி அளிக்க உள்ளனர். பாரம்பரிய நெல் ரகங்கள், பாரம்பரிய விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு இந்நிகழ்ச்சியில் விளக்கப்படுகிறது. திருத்துறைப்பூண்டியில் இருந்து ஆர். விஜயகுமார்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி. ஆர். துரை தெரிவித்துள்ளார்.
4: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில்

0: இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். கோவை மாநகராட்சியில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கம், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்டவற்றை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. திருச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ரமேஷ் ஆட்சியர் திரு பிரதீப் தயாளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் திரு ஜெயசீலன் இன்று ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாநகராட்சியில் தெரு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகளை ஆட்சியர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டார். மதுரையில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்களுக்கான அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட முகாமை மாநகராட்சி ஆணையர் திரு கௌரவ் குமார் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்ப வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி நிறுவனத்தின் 14வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் கனடாவின் கியோமா அல் அகமதியை வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் மகளிர் ஹாக்கிப் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தில்லியில் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் மாலை 6:40 20 நொடி இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
3: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
7: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
8: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: நேர்களை இப்போது கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் கிரீன் அண்ட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை காரைக்கால்.
9: உங்கள் கடை காரைக்கால்.
10: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால். நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: நலமாய் வாழ நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
11: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
12: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
13: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
12: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
13: தொடர்புக்கு 8925936936.
14: நலமாய் வாழ. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை.

0: மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள்.
1: ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு தொடர்ந்து மாத்திரைகள் சாப்பிடும்போது கிட்னி வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா டாக்டர்?
2: அதாவது எத்தனை மாத்திரை சாப்பிட்றோன்றதை விட கிட்னியை பாதிக்கக்கூடிய ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் அது பிரச்சனை தான். நிறைய பேர் நினைப்பாங்க, நான் 10-15 மாத்திரை சாப்பிட்றேன் எனக்கு பிரச்சனை வரும் வயிறு புண்ணாகும். அது அப்படி கிடையாது. நிறைய மாத்திரைன்றது விஷயம் கிடையாது. வயிறு புண்ணுக்கு உருவாக்கக்கூடிய மாத்திரை ஒன்று எடுத்தாலும் பிரச்சனை. அதே மாதிரி தான் கிட்னிலையும் மெயினாக வலி மாத்திரைகள், அந்த மாதிரி வலி மாத்திரைகள் வந்து எடுக்கலாம். மருத்துவர் அனுமதியோடு எல்லாமே செக் பண்ணி தேவையான நாட்கள் எடுக்கணும். நம்மளே வந்து மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு உடம்பு வலி கை கால் வலி நாள் பட போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் போது அது கண்டிப்பா கிட்னியை பாதிக்கும்.
1: அப்புறம் இந்த சிறுநீரகத்துல ஏற்படக்கூடிய நீர்க்கட்டி, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
2: சிறுநீரகத்துல நீர்க்கட்டிகள் ஏற்படுவது கொஞ்சம் ரேர் தான். அப்படி சின்ன சின்ன நீர்க்கட்டி 2 mm, 3 mm, 1 cm கீழே அதெல்லாம் இருந்தா நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது. 3 cm மேல நீர்க்கட்டி இருந்தாலோ இல்ல அதுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கு, அந்த நீர்க்கட்டிக்குள்ளேயே நிறைய ஏதோ சின்ன

0: பிரச்சனை வரும் வயிறு புண்ணாகும். அது அப்படி கிடையாது, நிறைய மாத்திரைன்றது விஷயம் கிடையாது. வயிறு புண்ணுக்கு உருவாக்கக்கூடிய மாத்திரை ஒன்று எடுத்தாலும் பிரச்சனை. அதே மாதிரி தான் கிட்னிலையும் மெயினாக வலி மாத்திரைகள், அந்த மாதிரி வலி மாத்திரைகள் வந்து எடுக்கலாம். மருத்துவர் அனுமதியோடு எல்லாமே செக் பண்ணி தேவையான நாட்கள் எடுக்கணும். நம்மளே வந்து மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு உடம்பு வலி கை கால் வலி நாள் பட போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் போது அது கண்டிப்பாக கிட்னியை பாதிக்கும்.
1: அப்புறம் இந்த சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டி, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
0: சிறுநீரகத்துல நீர்க்கட்டிகள் ஏற்படுவது கொஞ்சம் ரேர் தான். அப்படி சின்ன சின்ன நீர்க்கட்டி 2 mm, 3 mm, 1 cm கீழே அதெல்லாம் இருந்தா நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது. 3 cm மேல நீர்க்கட்டி இருந்தாலோ இல்ல அதுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கு, அந்த நீர்க்கட்டிக்குள்ளேயே நிறைய ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை ஸ்கேன் மூலமா தெரியப்பட்டாலோ நம்ம அதை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். இந்த நீர்க்கட்டி பிரச்சனையில என்ன அப்படின்னா அது கேன்சரா மாறக்கூடிய தன்மை இருக்காங்கிறது தான். அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர், 5% கீழே தான். அதான் சொல்றேன், பெரிய நீர்க்கட்டி அதுக்குள்ள சின்ன சின்ன கோடுகள் இல்ல சின்ன சின்ன கால்சியம் டெபாசிட் ஆகிறது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கும் நம்ம வந்து உப்பு செக் பண்ணி பார்க்கணும். பிளட்ல எல்லாம் நார்மலா இருக்குன்னா 6 months இல்ல 3 months ஸ்கேன் எடுத்து அதை ஃபாலோ பண்ணணும். இதுல கிட்னி சம்மந்தப்பட்ட நீர்க்கட்டி பிரச்சனைனா ஒன்று இருக்கு, அது பேர் ADPKDன்னு சொல்லுவாங்க. அதாவது குடும்பத்துல வழி வழியா வரக்கூடிய இது கிட்னி பிரச்சனை. கிட்னியில நிறைய நீர்க்கட்டிகள், அதாவது 100க்கும் மேற்பட்ட நீர்க்கட்டிகள் ஏற்பட்டு கிட்னியை வந்து தழும்பா மாத்தும். கிட்னியோட மற்ற வேலை பண்ற செல்லெல்லாம் அழுத்தி வேலை பண்ணாம விடும். இது வந்து அப்பாவுக்கு இருந்தா, குழந்தைங்களுக்கு இல்ல அம்மாக்கு யாருக்கு இருந்தாலும்
1: மரபணு வழியா அது
0: வர வாய்ப்பு இருக்கு. அதாவது 50%, 50% வரலாம், 50% வராம போகலாம். அதனால நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இருந்தாலும் பசங்க வந்து தனக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், ஏன்னா ரத்தத்துலயும் யூரின்லயும் இது தெரியாது ஆரம்பத்துல. வயிறு ஸ்கேன் மட்டும்தான், அதுவுமே பிறந்த உடனேலாம் இருக்காது. 40 வரைக்கும் நமக்கு எப்பனாலும் அந்த நீர்க்கட்டி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஸோ குழந்தைங்க 40 வரைக்குமே வருஷத்துக்கோ இல்லை 2 ஒருக்காவோ ஸ்கேன் பண்ணி அந்த நீர்க்கட்டி தனக்கு ஏற்படுதான்றதை கவனிச்சுக்கணும். தண்ணி நிறைய குடிச்சாலே அந்த நீர்க்கட்டி வராம இருக்கும்.
1: அது அப்போ வந்து தண்ணி குடிக்கிறது தான் வந்து இந்த நீர்க்கட்டிக்கு
0: முழுமையான வைத்தியம் சொல்ல முடியாது, அதனும் உதவும். நீர்க்கட்டிகள் அதிகம் உருவாதையோ இல்லை நம்பர் வேகமாக உருவாகுவதை தடுக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறது நல்ல, ஒரு 2-3 liters குடிக்கிறது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும்.
1: சரிங்க டாக்டர், இப்போ வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அந்த கர்ப்ப காலத்தில், அது எதனால ஏற்படுது டாக்டர்?
0: கர்ப்பிணி பெண்களுக்குன்னு பார்த்தோன்னா யூஸ்வலாக கர்ப்ப காலத்தை 3 இதாக பிரிப்பாங்க. 1, 3, 2, 3, 4, 5, 6. முதல் 3 காமனாக எதனால வரும் அப்படின்னா வாந்தி, அதிகமாக வாந்தி எடுத்து டிஹைட்ரேட் ஆகிடுவாங்க, உடல்ல நீர் சத்து குறைஞ்சிரும். அந்த மாதிரி நேரத்தில் கிட்னிக்கான ரத்த ஓட்டம் ஒழுங்காக போகாமல் கிட்னி ப்ராப்ளம் வரலாம். அடுத்த 3 பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன், சில நேரம் அபார்ட் ஆகும்போது குழந்தை களையும் போது இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு, இல்லை தானாக அபார்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணும்போது சில டைம் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரலாம். 9 எப்பயுமே கிட்னி இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு, ஏன்னா கிட்னி யூரின் வர பாதையை வந்து கர்ப்பப்பை வந்து அழுத்தும். அப்போ யூரின் வந்து கொஞ்சம் தங்க ஆரம்பிக்கும். அப்படி தங்கிட்டே இருக்கும்போது நம்ம நல்லா தண்ணி குடிச்சு போயிட்டே பரவாயில்ல. சோ தண்ணி எல்லாம் ஒழுங்காக குடிக்கலன்னா அந்த மீதம் இருக்கிற யூரின் வந்து இன்ஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் தந்தார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கி ஒரு காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்,
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
3: நலமாய் வாழ நிகழ்ச்சியினை மேலும் வழங்கி ஒரு காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நீர்லி, மின்சார சிக்கனம் பண சேமிப்பு மட்டுமல்ல, புவி வெப்பமயமாதலுக்கான தீர்வும் கூட. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் மாலை 6:47 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1.3.

0: பண்பலையில் இனி நாம் இணையலாம். திருவாரூர் சீமாண்டி சில்ஸின் இசை தூரிகை நிகழ்ச்சியோடு. இசை தூரிகை நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

இசைத்துறைகை தரும் முதல் பாடல் மௌனம் சம்மதம் படத்திலிருந்து. பாடும் குரல்கள் கே ஜே சுதாஸ் சித்ரா.

0: நாளை காலை 6:35 நமது பண்பலையில் காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகரிக்கிற நியூஸ் சேகரிஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
6: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்ல வந்து கேட்கலாம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
9: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர் உலாவரும் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
10: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: இசை தோறிகை தரும் அடுத்த பாடல் அழகன் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சாதன சர்க்கம் இணைந்து பாடியது.

0: இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 நம் இசைத்துறை நிகழ்ச்சியில்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேற்றைய நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம் விழாவரும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நேர்களை வாழ்த்தோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களோடு அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு பில் இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க நகை மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: இசைத்துறை நிகழ்ச்சியில் உழவரும் அடுத்த பாடல் சிகரம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடியது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு பள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்ஸ் திருவாரூர்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
4: நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
6: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
4: நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் கலக்கல் நேரம். இசை தூரிகை தரும் அடுத்த பாடல் புது புது அர்த்தங்கள் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது.

நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. இசைத்தூரிகை தரும் நிறைவான பாடல் அக்னி நட்சத்திரம் படத்திற்காக KG யேசுதாஸ் சித்ரா பாடியது.

0: பன்மொழியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிய இசைத்தோரிகை. இசைத்தோரிகை நிகழ்ச்சியினையும் உங்களுக்கு வழங்கியோர் நமது பன்மொழியில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேர்களை பன்மொழியில் மீண்டும் இசைத்தூரிகை நாளை மாலை 6:45. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 ஒலிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ரொமானிய தலைநகர் புகாரெஸ்டில் இந்திய வம்சாவளியினரிடையே கலந்துரையாடிய அவர் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்து வருவதாக கூறினார். ரொமானிய அதிபர் நிக்குசர் டானுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக அவர் தெரிவித்தார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், கல்வி, ஆராய்ச்சி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருநாட்டு உறவுகள் மேம்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நடப்பு ஆண்டு கையெழுத்திடப்பட்ட இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் ரொமானியா உள்ளிட்ட ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகள் உடனான வர்த்தகம் மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ரொமானியா நாட்டின் வளர்ச்சியில் இந்திய ஆராய்ச்சியாளர்கள், தொழில் முனைவோர்கள், சுகாதார பணியாளர்கள், மாணவர்களின் பங்கு முக்கியமானது என்று திருமதி திரௌபதி முர்மு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சிங்கப்பூர் சட்ட அமைச்சர் எட்வின் டாங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள

0: பதிவில் சட்டரீதியான ஒத்துழைப்பு குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு அர்ஜுன்ரா மேக்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திரப்பிரதேச தலைநகர் அமராவதியில் இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகையிலை வணிகர்களுடன் ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறினார். முன்னதாக ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு நிதின்குமார் யாதவ் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடனுதவி, ஊக்கத்தொகை, இழப்பீடு உள்ளிட்டவை குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. மத்திய மாநில அரசு புகையிலை வாரியம், வணிகர்கள், விவசாயிகள் ஒருங்கிணைந்து விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாமில் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடத்துவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். கேள்வி நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று உறுப்பினர்களை அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற போதிலும் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அவர்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், மாநிலங்களவை தலைமைச் செயலர் திரு பி சி மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது பெருமை சேர்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சார்நாத் புத்தருடன் இணைந்த புனித இடம் என்று கூறியுள்ளார். உலகளாவிய சுற்றுலா பயணிகள் சார்நாத் வருவதற்கு இது வழிவகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய கலாச்சார பாரம்பரியத்திற்கு இது ஒரு மைல்கல் என்று கூறியுள்ளார். சார்நாத் அமைதி, ஞானம், இரக்கத்தின் எடுத்துக்காட்டாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் சார்நாத் இடம்பெற்றுள்ளது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை தெரிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டத்தின் கீழ் ஆந்திரப்பிரதேசத்துக்கு 100 பேருந்துகள் கிடைத்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விசாகப்பட்டினம் மாவட்டம் சிமாபுரி மின்சார பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு ராம்பிரசாத் ரெட்டி, முதற்கட்டமாக 750 பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மின்சார பேருந்துகள் விஜயவாடா, திருப்பதி, ராஜமந்திரி, குண்டூர் உள்ளிட்ட நகரங்களில் இயக்கப்படப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். கேரளம் மாநிலம் விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தில் முழுவீச்சில் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு சுங்கத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி சரக்கு பெட்டகத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் அடுத்த மாதம் 18 தேதி தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து விழிஞ்சம் துறைமுகம் சரக்குகளை கையாளும் துறைமுகமாக மேம்படுத்தப்பட உள்ளது. கேரளாவின் பொருளாதாரம் மட்டுமின்றி நாட்டின் கடல்சார் வர்த்தகம் மேம்படும் என்று எமது செய்தியாளர்

0: தெரிவிக்கிறார். வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்பட்ட 27 கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் மும்பையில் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எத்தியோப்பியாவின் ஆடிஸ் அபாபாவிலிருந்து மும்பை வந்த 6 பயணிகளிடமிருந்து 12 கிலோ எடையுள்ள தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் பிரம்மபுத்ரா மெயில் ரயிலில் பயணம் செய்த ஒரு பெண் பயணியிடமிருந்து 5 கிலோ எடையுள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்திய போது பங்களாதேஷ் வழியாக இந்த தங்கத்தை கடத்தி வந்ததாக ஒப்புக்கொண்டார். மும்பை, கொல்கத்தா, கொச்சி, குவஹாத்தி ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது தங்க கடத்தல் தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அசாமில் மழை வெள்ளம் காரணமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். சிவ்சாகர், ஜோர்ஹாட் மாவட்டங்களில் உள்ள நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே குஜராத் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 170 பேரை இந்திய கடலோர காவல்படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். கடந்த புதன்கிழமையிலிருந்து பெய்து வரும் தொடர் கனமழையால் தெற்கு குஜராத், டாமன் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நேற்று முன்தினம் மழை வெள்ளம் சூழ்ந்த வெல்ஸ்பன் தொழில் வளாகத்தில் சிக்கிய 60 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இப்பகுதியில் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. இதனையடுத்து 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் ஜிம்பாப்வே சற்று முன்வரை 8 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. 20 நொடி இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: இந்த ஆடித்திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 to August 15 மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: நேரில் இப்போது கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
8: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை, காரைக்கால்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி மேலும் வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
9: உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
10: உழவர்களுக்கு
11: சுபா, அட சுபா, ஒண்ணுதான் முருங்கைக்கீரை கேட்ட, உங்க வீட்டு சமையலுக்கு தானே முருங்கைக்கீரை? இல்ல உங்க தெருவில் உள்ளவங்க அத்தனை பேர் வீட்டுக்குமா இவ்வளோ முருங்கைக்கீரை பறிக்கிற?
12: நான் பறிக்கிற முருங்கைக்கீரை சமையலுக்கு தானே உங்கள்கிட்ட யார் சொன்னது?
11: முருங்கைக்கீரையை பறிச்சு சமையல் பண்ணாம சாம்பிராணியா போடுவாங்க? சரி, நீயே சொல்லு, எதுக்கு தான் பறிக்க?

0: அதுவும் இவ்வளோ கீரைய?
1: இந்த முருங்கைக்கீரையை வச்சு நான் பல கீரையை வளர்க்க போறேன்.
0: என்னது, எந்த முருங்கைக்கீரையை வச்சு பல கீரை வளர்க்க போறியா? என்ன வளர்ற சுபா?
1: கீரை மட்டும் இல்லக்கா, காய்கறியும் வளர்ப்பேன்.
0: அம்மா ஒன்றும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்றியா?
1: ஆ, அப்படி கேளுங்க. முருங்கைக்கீரை சமையலுக்கு மட்டும் இல்லக்கா, அந்த சமையலுக்கு தேவையான கீரை காய்கறி இதுங்களுக்கெல்லாம் பயன்படுற ஒரு நல்ல வளர்ச்சி ஊக்கி இது.
0: இன்னும் எனக்கு புரிஞ்ச பாடல சுபா, கொஞ்சம் தெளிவா சொல்லு.
1: உங்களுக்கு புரியுற மாதிரியே தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒன்னும் இல்லக்கா, இப்ப நான் முருங்கைக்கீரை எல்லாம் பறிச்சுட்டேன்னா இதே மாதிரியே பறிச்சுக்கணும்.
0: இவ்வளோத்த பறிச்சுக்கணும்னு சொல்லு.
1: அக்காவுக்கு அதுலயே தான் கண்ணு.
0: சரி, மேற்கொண்டு சொல்லு.
1: இந்த கீரையெல்லாம் ஒரு கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ போட்டு நல்லா அரைச்சி சாறு எடுத்து ஒரு வாளியில் ஊற்றி வச்சிடணும்.
0: வச்சிடணுன்னா எத்தனை நாளைக்கு?
1: ஒரு 5 நாள் இல்லைன்னா ஒரு 6 நாள்.
0: ஆ சரி, வச்சிடுறோம்.
1: அதை அதுக்கப்புறம் எடுத்து 1 லிட்டர் தண்ணிக்கு 50 ml எடுத்து கலந்து அதை நம்ம வளர்க்குற காய்கறி செடி கீரை செடி இதுங்களுக்கெல்லாம் வேர் பகுதியில் ஊற்றணும்.
0: சரி, அப்படி ஊற்றுறோம்.
1: அதான் முன்னாடியே சொன்னேனக்கா, இது நல்ல ஒரு வளர்ச்சி ஊக்கின்னு. இது மட்டும் இல்லை, முருங்கைக்கீரையை வச்சு இன்னொன்னும் பண்ணலாம்.
0: அது என்னது?
1: இந்த முருங்கைக்கீரையெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் உருவி போட்டு அது மூழ்கிற மாதிரி தண்ணி வைக்கணும்.
0: வச்சுட்டு
1: அதில் கொஞ்சம் உப்பையும் புளியையும் சேர்த்து அதே மாதிரி 5 நாளைக்கு மூடி வச்சிடணும்.
0: இது என்ன சுபா, இது சூப் வைக்கிற மாதிரி சொல்கிற?
1: இது செடிங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சூப்புனே வச்சுக்கோங்களேன். அடுத்து என்னன்னு கேட்க போறீங்க, அதானே?
0: அதான் கேட்பேன்ல, அப்ப சொல்றது.
1: ஆ, 5 நாளைக்கு அப்புறம் எடுத்து அதே மாதிரிதான்க்கா, 1 லிட்டர் தண்ணிக்கு 50 ml கலந்து எல்லா காய்கறி செடிகளுக்கும் எல்லா பூச்செடிகளுக்கும் ஊத்தலாம். இந்த மாதிரி செய்யறதுனால வளர்ச்சி மட்டும் அதிகரிக்காது, காய்கறிகளோட எடையும் அதிகரிக்குது.
0: அட, இந்த முருங்கைக்கீரையை வச்சு இவ்வளவு செய்யலாமா? நீ பறிச்சதுல பாதியை இப்படி கொடு, நான் கொஞ்சம் செய்யறேன்.
1: இத அக்காட்ட சொல்லாமலே விட்டுருந்துருக்கலாமோ?
2: உழவர்களுக்கு
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சி வழங்கிய ஒரு KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள், மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள், மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
3: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:31.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது
7: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
8: உமாக்கா, எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க?
9: இதோ இப்பதான் வரேன் பூங்குடி. 7 மணிக்கு வர வேண்டிய பஸ் 7:30 தான் இறக்கி விட்டுருக்கு. என்ன,
8: சரியா போச்சு, போங்க. சரியான நேரத்துக்கு தான்க்கா வந்திருக்கீங்க.
9: ஓஹோ, நீ விவசாய நிகழ்ச்சியை மனசுல வச்சுட்டு சொல்ற போல.
8: அதே தான்க்கா. உமாக்கா, நீங்களே ஏற்கனவே டயர்டா இருக்கீங்க, அதுவும் இப்பதான் பஸ்ஸை விட்டு இறங்கி வந்திருக்கீங்க. நீங்க வீட்டுக்கு போங்கக்கா, நான் வேணா அந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு உங்களுக்கு காத்தால வந்து சொல்றேன்.
9: என்ன பூங்குடி இப்படி சொல்லிட்ட? விவசாய நிகழ்ச்சியை கேட்கறத விட பஸ் எப்படா வந்து இறக்கி விடுன்னு இருந்தேன், நீ என்ன வீட்டுக்கு போக சொல்ற? அது சரி, இன்னைக்கு யாரு எங்கிருந்து பேச போறாங்க?
8: உங்க கடமை உணர்ச்சிக்கும் ஒரு அளவு இல்லாம போகுதுக்கா.
9: சரி, விஷயத்த சொல்லு.
8: அரியலூர் மாவட்டம் கிரீட் வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்து விஞ்ஞானி மற்றும் தலைவரான முனைவர் கோ அழகுக்கண்ணன் அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களாக்கா.
9: பத்தியா, எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி, இத கேட்காம விட்டுருந்தா என்ன ஆகுறது? முதல்ல ரேடியோ ஆன் பண்ணு பூங்குடி.
8: உணவளிக்கும் கரங்களை போற்றும் இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சியில நம்மோட அரியலூர் வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து முதுகலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் கோ அழகண்ணன் சாரை சந்திக்க இருக்கிறோம். அவங்க இன்னைக்கு நம்ம விவசாய பெருமக்களுக்காக என்ன சொல்றதா இருக்காங்க?

0: உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் அம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் சார்.
1: காரைக்கால் வானொலி நேயர்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா?
0: எல்லாரும் நலமாக இருக்கிறாங்க.
1: நிறைய நல்ல தொடர்பு உண்டு நமது கிரீடு வேளாண் அறிவியல் மையம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்துக்கும் காரைக்கால் பண்பலைக்கும் நல்ல எப்போதுமே கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக ஒரு நல்ல தொடர்பு. நிறைய என்ன 8-9 மாவட்டங்களுக்கு வந்து இந்த செய்தி போறதுனால பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய விவசாயிகளும் நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி மூலமா பல்வேறு மாவட்டத்தினுடைய விவசாயிகளை சந்திக்கிறதுல இந்த வேளாண் அறிவியல் மையத்தினுடைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவரா பெரிய மகிழ்ச்சி.
0: இப்போ இந்த காலநிலை மாற்றத்துல ஏற்பது உழவர்கள் ஏற்ப விவசாயிகள் அவங்க எப்படி அவங்க நிலத்தை தயார் பண்ற முறைகளும் என்னென்ன யுக்திகள் வந்துட்டு அவங்க கையாளுன்ற முறைகளை சொல்லுங்க சார்.
1: இப்ப நம்ம வந்து பாக்குறோம், கிட்டத்தட்ட ஜூலை மாசம் முடியற மாதிரி இன்னைக்கு இருக்கோம். ஆனா பார்த்தோம்னா அந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது நமக்கு ஜூன் மாதமே தொடங்கும். இந்த ஆண்டு வந்து அந்த எல்நினோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கால மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது என்ன சொல்றாங்கன்னா, நமது பசிபிக் பெருங்கடலினுடைய மேற்பரப்புல வெப்பநிலை அதிகமாகிறதுனால இந்தியா முழுவதுமே இந்த எல்நினோ அப்படிங்கறதினுடைய இந்த ஒரு காலநிலை மாற்றத்தினுடைய ஒரு பாதிப்பு வந்து இருந்துட்டு இருக்கு. இந்த பாதிப்புனால என்ன ஆகுது அப்படின்னா, தென்மேற்கு பருவமழை குறையுது, வெப்பம் அதிகமாகுது. பார்த்தோம்னா சதம் அடிச்சிருச்சு. இன்னைக்கு வந்து நிறைய மாவட்டங்கள்ல வந்து வெயில் சதம் அடித்ததுன்னு நம்ம நியூஸ்ல பாக்குறோம். 105 டிகிரி கூட போகுது ஃபாரன்ஹீட், 103 டிகிரி போகுது. இந்த மாதிரி காலநிலை மாறுறது, மழை பெய்யாமையே இருக்கிறது, வறட்சி, அதே மாதிரி அந்த காற்று பார்த்தோம்னா அந்த காற்றினுடைய வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த காற்று வந்து ஒரு வெப்பமான காற்றா இருக்கு, நம்மளே ரொம்ப கஷ்டமா இருக்கு வெளியில போறது. இந்த நேரத்துல நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பயிர்கள் இருக்கு. எப்போதுமே அந்த பயிர்கள் வந்து வெயிலே தானே நின்றுட்டு இருக்கு. நம்மள மாதிரி போய் நிழல்ல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க முடியாது இல்லைங்களா, வெயிலே தான் இருக்கு. அதே மாதிரி கால்நடைகளை வந்து நம்ம மேய்ச்சலுக்கு வெளியில அனுப்புறோம், அதெல்லாம் இந்த வெப்ப அயர்ச்சியினால பெரிய அளவுல அதனுடைய உற்பத்தி இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுது. நீர் பற்றாக்குறைங்க, அது வந்து ஒரு மிக முக்கியமான இந்த காலநிலையில. இப்ப நம்ம அரியலூர் மாவட்டத்தில் இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பாத்தீங்கன்னா ஒரு 80 அடியில் இருந்து 200 அடி வரைக்கும் அந்த போர்வெல்ல தண்ணி எடுக்கும். இப்ப இந்த 2 மாதத்துல வழக்கத்திற்கு மாறா வெயில் அடிக்கிறதுனாலயும் இந்த வெப்ப காற்று அடிக்கிறதுனாலயும் இந்த ஆழ்துளை கிணறுகள்ல போர்வெல்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் கீழே போயிடுச்சு. அப்ப விவசாயிகள் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, அந்த மோட்டாரை வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி அந்த தண்ணியை உறிஞ்சறதுக்கு தேவையான பணிகளை வந்து செய்ய வேண்டியது.
0: இதை மாற்ற மழைநீர் சேகரிப்பு தொட்டி பயன்படுத்த,
1: மழைநீர் சேகரிப்பு நம்ம இதுக்காக நம்ம பண்ணணும். அதாவது அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னா அந்த குளம் குட்டைகள்லாம் ஏற்கனவே நிறைய இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் விவசாயிகள் ஒருங்கிணைந்து அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து அந்த நீர்நிலைகளை வந்து நம்ம மேம்படுத்துறது, அதன் மூலமா நம்ம தண்ணியை சேகரிக்கும் பொழுது நம்மளுடைய அந்த போர்வெல்ல இருக்கக்கூடிய தண்ணியினுடைய மட்டம் வந்து மேலே வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்கம்மா. அதே மாதிரி இந்த போர்வெல் தண்ணி கீழே போக போக அந்த தண்ணியினுடைய தரமும் குறைஞ்சு போயிருது, உப்பு தன்மையும் அதிகமாயிருது. அதுல இருக்கக்கூடிய அந்த உப்பு தன்மையை வந்து நம்ம வந்து அளப்போம். ஒரு 0.5 வரைக்கும் இருந்ததுன்னா தண்ணி நல்லா இருக்கு, 1 வரைக்கும் இருந்ததுன்னா 1 பாயிண்ட் வரைக்கும் ஈஸி இருந்ததுன்னாக்க விவசாயத்தை உபயோகப்படுத்தலாம்னு நினைக்கிறோம். ஆனா இப்ப நம்ம அந்த தண்ணி எடுத்து செக் பண்ணும் போது 1.5-2 வரைக்கும் கூட அந்த ஈஸின்னு சொல்லக்கூடிய அளவும் தண்ணியினுடைய கார அமில தன்மையும் அதிகமாகுது. அதனால பயிர்கள் பார்த்தோம்னா குறிப்பா நெற்பயிர்கள் தண்ணியில வந்து உப்பு அதிகமாகிறதுனால பாசி பிரச்சனையும் அதிகமாகுது. அப்ப இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் கால சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்படும் போது நம்ம விவசாயிகள் அவங்களை எப்படி எல்லாம் தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம எடுத்து பேச போறோம். இதற்காக வந்து நம்ம வந்து திட்டமிடுதல் பண்ணணும். முதல்ல என்ன திட்டமிடணும் அப்படின்னா, நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் இருக்கு பாருங்க, அவங்க வந்து ஒவ்வொரு வாரத்திற்கு உண்டான அந்த வாரத்தினுடைய தட்ப வெப்பநிலை எவ்வளவு இருக்கும், எந்த பகுதியில் மழை பெய்யும், எந்த பகுதியில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த வானிலைகளுக்கு ஏற்ப நம்ம அதே மாதிரி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அவங்களும் இந்த வானிலையை கொடுக்குறாங்க. அப்ப அதுக்கேத்த மாதிரி இந்த வறண்ட வானிலை வரும் அப்படின்னா நம்ம என்னென்ன பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்ம எடுத்து செய்யணும். அதே மாதிரி குறைந்த தண்ணீர்ல வளரக்கூடிய பயிர்களுக்கு நம்ம போகணுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இவ்வளவு வறட்சி வச்சுக்கிட்டு போர்வெல்ல வந்து தண்ணி எல்லாம் கீழே போகுது, இப்ப வந்து நான் வாழை சாகுபடி பண்றேன், நெற்பயிர் அதிகமா சாகுபடி பண்றேன் அப்படின்னு நம்ம இருந்துராம இன்னும் கொஞ்சம் குறைந்த அளவுல தண்ணீர் தேவைப்படக்கூடிய சிறுதானியங்கள் பயிர்கள் எல்லாம் இருக்கு, பயிர் வகை பயிர்கள் இருக்கு, உளுந்து பச்சை பயிர் இதெல்லாம் உளுந்து எல்லாம் இருக்கு, அந்த மாதிரியான பயிர்கள் சாகுபடிக்கு நம்ம போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த நீண்ட கால நெல் ரகங்கள், இப்ப நம்ம டெல்டா மாவட்டம் சொல்றோம் மேடம், அதுல வந்து நெல் தான் அதிகமா சாகுபடி பண்ணுவோம். காரைக்காலா இருக்கட்டும், தஞ்சாவூரா இருக்கட்டும், நாகப்பட்டினம் எல்லாமே நெல் சாகுபடி தான் பண்ணுவாங்க. அதுல வந்து நம்ம நீண்ட கால நெல் ரகங்களையே சாகுபடி பண்ணாம கொஞ்சம் குறுகிய காலம், நீண்ட காலம்னா ஒரு 150 நாள் வரைக்கும் சாகுபடி காலம் எடுத்துக்கும், அதையே வந்து ஒரு 125 நாள் 120 நாள் இருக்கக்கூடிய ரகங்களை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறது. அதே மாதிரி விவசாயிங்க தன்னைத்தானே தயார் பண்ணி நெல் சாகுபடியை மட்டுமே நம்ம நம்பி நம்பி இருக்காம பருத்தி சாகு

0: மட்டுமே நம்ம நம்பி இருக்காம கொஞ்சம் மாற்று பயிர்களை பத்தி யோசிக்கிறது, அதே மாதிரி வந்து மாற்று விவசாயத்தையுமே நம்ம யோசிக்கணும். உதாரணமா வந்து நம்ம பண்ணையை வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமா மாத்திக்கணும். அதாவது பயிர்களை மட்டுமே நம்ம நம்பி இருந்தோம்னா ஒரு போக நமக்கு பயிர் வெல்லாம போயிடுச்சு அப்படின்னா விவசாயிக்கு ரொம்ப நஷ்டமாயிடும், அவருடைய வாழ்வாதாரம் கஷ்டமாயிடும். அதை போக்குறதுக்காக கொஞ்சம் கோழி வளர்ப்பு, இப்ப நாட்டுக்கோழி எல்லாம் பார்த்தோம்னா ஒரு நாட்டுக்கோழி ஒரு வருஷத்துக்கு 2500 ரூபா வரைக்கும் கோழி குஞ்சுகள் உற்பத்தி மூலமா வருமானம் கொடுக்குது. அப்ப ஒரு விவசாயி 100 கோழி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு 20,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, இது போன்ற பணிகளை அவங்க கொஞ்சம் ஒருங்கிணைந்து பண்ணணும். இப்ப அடுத்து பார்த்தோம்னா வறட்சியை தாங்கக்கூடிய ரகங்கள் இருக்குங்க மேடம். ஒவ்வொரு பயிர்லயும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் இருக்கு. இப்ப நம்ம பகுதி விவசாயிகள் வந்து நெல் சாகுபடி பண்றதுனால வறட்சியை தாங்கி, அதாவது தண்ணி கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட வரக்கூடிய நெல் ரகங்கள் அண்ணா 4, பரமக்குடி 1, ADT 45, TKM 15, Co 52, நம்ம ஆடுதுறை 59, இது போன்ற ரகங்கள்லாம் ஓரளவுக்கு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய, வறட்சினா தண்ணி கம்மியா தேவைப்படக்கூடிய ரகங்கள் சொல்லலாம். அதே மாதிரி கம்பு சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் Co 10 அப்படிங்கிற ரகத்தையும், சோளம் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் Coimbatore 34, கேழ்வரகு சாகுபடி பண்றவங்க Athiyanandal 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம், நிலக்கடலை பெரிய அளவுல வந்து அரியலூர் மாவட்டம்லாம் பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு ஆண்டும் 2 பருவத்துல நிலக்கடலை சாகுபடி பண்ணுவாங்க, அது வந்து கரீப் ரபி 2 பருவத்திலயுமே இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல கொஞ்சம் தண்ணியை சிக்கனமா உபயோகப்படுத்துறதுக்காக விருத்தாச்சலம் 10 அப்படின்னு சொல்லக்கூடிய நிலக்கடலை ரகத்தை உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி எள் சாகுபடி, நம்ம நெல் சாகுபடி முடிஞ்ச உடனே நம்ம உழவர்களுடைய பழக்கம் வந்து ஒன்னு உளுந்து விதைப்பாங்க, அதுல அப்படி இல்லைன்னா எள் சாகுபடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி எள் சாகுபடி பண்ணும்போது விருத்தாச்சலம் 4, விருத்தாச்சலம் 5 போன்ற ரகங்களை விவசாயிகள் உபயோகப்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். உளுந்து சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து வம்பன் 8, வம்பன் 9, வம்பன் 10, 11 இது போன்ற ரகங்களையும், பாசிப்பயிறு சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிங்க வம்பன் 5, பருத்தியும் இங்க இதுல வந்து கோடை பருத்தின்னு போடுவாங்க மேடம். அப்ப கோடை பருத்தி போடும்போது அவங்க வந்து வேப்பந்தட்டை 2, வேப்பந்தட்டை 3, Coimbatore 17 இது போன்ற பருத்தி ரகங்களை அவங்க சாகுபடி பண்ணும். இதெல்லாம் வந்து ரகங்கள், வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்கள்.
1: சரிங்க சார், இப்போ மாற்றுப்பயரா இந்த உளுந்து, நெல், எள்ளு, இதான் நம்ம மாவட்டங்களை பண்ணிட்டு வராங்க இல்லைங்களா. இடத்த தோட்டக்கலை பயிர்கள் இருக்குங்களா சார், அதுல இந்த பூச்செடி வளர்க்கறதுக்கு எதுவும் காலநிலைக்கு ஏற்ற மாதிரி தகுந்ததா இருக்காதுங்களா சார்?
0: பூ சாகுபடி பத்தி கேட்டீங்க, இப்பதான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீனா அப்படிங்கிற ஒரு விவசாயி நம்ம அவங்க வீட்டுக்காரங்க பேசினாங்க. அவங்க பேசும்போது நான் ஒரு முறை ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய தோட்டத்துக்கு நான் போயிருந்தேன், ஃபுல்லா அது செண்டு மல்லின்னு சொல்லக்கூடிய அந்த மாரிகோல்டு பூ போட்டிருக்காங்க. அது பார்த்தோம்னா 1 கிலோ வந்து அப்ப நான் போகும்போது 1 கிலோ 30 ரூபாய்க்கு நல்ல விலைக்கு அந்த பூ விக்குது. இப்ப அதுல கேட்டேன் எவ்வளவு உங்களுக்கு வருமானம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க சார் ஒரு ஒன்னே கால் லட்சம் கிடைச்சது சார் எவ்வளவு நாள் 90 நாள் தான் 90 நாள் இல்ல 1 ஏக்கர்ல இருந்து 1.5 லட்சம் நிகர லாபம் மட்டும் கிடைக்குது அப்ப பூ சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சீசனுக்கு நம்ம அந்த பூ விற்பனை செய்ய முடியும் மற்ற சீசன்ல போட்டோம்னா பூ விலை கம்மியா இருக்கும் உற்பத்தி வந்துடும் விலை கம்மியா இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா நம் அதுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், இது மாதிரி தண்ணீர் சிக்கனமாக நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய காலகட்டங்களில் அந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் எல்லா பயிர்களுக்குமே உபயோகப்படுத்தலாம். இப்போல்லாம் நிலக்கடலை கூட அழகாக சொட்டு நீர் பாசனத்தில் அருமையான நிலக்கடலை சாகுபடி பண்ணி அதை விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயிங்க கொஞ்சம் தண்ணீர் சிக்கனமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி முறைகளுக்கு மாறிக்கிறது நல்லது.
1: அதே மாதிரி மஞ்சளும் உற்பத்தி பண்ணிட்டு வராங்க இல்லைங்களா, இப்போ அதை கொலகேஷன்
0: சேனக்கிழங்கு சொல்றீங்களா,
1: அதெல்லாம் நீண்ட கால பயிர் தானே,
0: அது 10 மாதம் எடுத்துக்குங்க மேடம். ஆனா அது தண்ணி அதிகமா தேவைப்படாது. ஆனா நம்ம டெல்டா பகுதியா இருக்கிறதுனால அந்த மாதிரியான பயிர்கள் போகும்போது சில நேரங்களில் தண்ணி மேட்டூர் அணையிலிருந்து வந்துட்டாலோ இல்ல தண்ணி அதிகமா தேங்கக்கூடிய சூழ்நிலை வந்தது அப்படின்னாக்க அந்த பயிர்கள்லாம் சமாளிக்காதுங்க. கொஞ்சம் மேட்டுப்பானகான பகுதினா அதை நம்ம சாகுபடி பண்ணலாம். நெல் வயல் மட்டுமே இருக்கிற இடத்துல இதை நம்ம கொலகேசியா அந்த மாதிரியான கிழங்கு வகைகள் போறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத ஒன்றா இருக்கும்.
1: இதுவே மேட்டுப்பாத்தி முறையில நம்ம விதைச்சோம்னா அது சரியா வராதுங்களா சார்?
0: அது மேட்டுப்பாத்தி முறையில விதைக்கலாம், அந்த நிலமே கொஞ்சம் மேடான பகுதியில இருக்கணும். ஏன்னா அந்த ஆத்து தண்ணி வந்ததுன்னா இந்த ஒரு விவசாயி போட்டிருக்காரு நெல் சாகுபடி பண்ணுவார், இதுல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் அடிமட்டத்தில் அப்படியே அந்த கீழே வந்து தண்ணி ஊத்த எடுக்கும். ஊத்த எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா மஞ்சளோ மேடம் சொல்ற மாதிரி அந்த கிழங்கு வகைகளோ அதனுடைய உற்பத்தி திறன் வந்து குறைவா இருக்கும். ஏன்னா நோய் அதிகமாக ஏற்படுங்க மேடம். அதுக்கெல்லாம் தண்ணி தேங்கக்கூடாது. நெல் மாதிரியோ இல்லை கரும்பு மாதிரியோ கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்காத மாதிரி இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும்.
1: சரிங்க சார்.
0: அடுத்து வந்து நம்ம வறட்சியை தாங்கிறதுக்கு

சில விஷயங்கள் நம்ம பண்ணணும். உதாரணமாக விதை நேர்த்தி. விதை நேர்த்தி வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலேருந்து விதை அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரைசல் தயார் பண்ணியிருக்காங்க. அந்த விதை அமிர்தத்தை நெல்லுன்னா 25 மில்லி ஒரு கிலோ நெல்லுக்கு, அதே மாதிரி பயறு வகை குறிப்பாக வந்து உளுந்து பாசி பயிறு சாகுபடி பண்ணுறவங்க ஒரு கிலோ விதைக்கு 11 மில்லி அந்த விதை அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பூஸ்டரை வந்து பயன்படுத்தி விதை நேர்த்தி பண்ணும்போது வறட்சியை தாங்கும். அதுபோல் நம்ம இயற்கை உயிரியல் காரணி பேசிலஸ் சப்டிலிஸ் விவசாயிகளுக்கு தெரியும், இந்த மாதிரி ட்ரைக்கோடெர்மா விரிடின்னு கேட்பாங்க, பேசிலஸ்ன்னு கேட்பாங்க, அது எல்லாமே ஒரு கிலோ விதைக்கு வந்து ஒரு 10 கிராம் வரைக்கும் நம்ம விதை நேர்த்தி செஞ்சு அதை விதைக்கும் பொழுது அந்த விதையில் வந்து அந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி அசோஸ்பைரிலம் பாஸ்போ பாக்டீரியா இது போன்ற உயிர் உரங்களையும் அவங்க விதை நேர்த்திக்கே உபயோகப்படுத்தலாம். இப்போ நெல் நடவு பண்ணணும் அப்படின்னாக்க விதை நேர்த்திக்கு பண்ண முடியலைன்னா கூட நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நாற்றுகளை வந்து அதில் நனைச்சி எடுத்து அந்த கரைசலை நனைச்சி எடுத்து நடவு

0: கிடைக்கும். அதே மாதிரி அசோஸ்பைரிலம், பாசுவோ பாக்டீரியா இது போன்ற உயிர் உரங்களையும் அவங்க விதை நேர்த்திக்கே உபயோகப்படுத்தலாம். இப்போ நெல் நடவு பண்ணணும் அப்படின்னாக்க விதை நேர்த்திக்கு பண்ண முடியலைனா கூட நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நாற்றுகளை வந்து அதில் நனைச்சி எடுத்து அந்த கரைசலை நனைச்சி எடுத்து நடவு பண்ணும்போது அதனுடைய முளைப்பு திறன் மற்றும் வறட்சியை தாங்கும் திறன் அதிகமாக இருக்கும். குறிப்பாக நெல் சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய நாளாக சொல்லிகிட்டே இருக்கோம் நெல்லில் வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையை கடைபிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். இந்த காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையை வந்து விவசாயிங்க வந்து கொஞ்சம் அவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்கிறது இல்ல சார், நெல் வந்து தண்ணியிலே நின்றுட்டே இருந்தா தானே வரும், அந்த மாதிரி காய போட்டோம்னா அதுல களை அதிகமா வந்துடும், எலி பிரச்சனை அதிகமா வந்துடும், இந்த மாதிரி சொல்றது உண்டு. இருந்தாலும் கூட நம்ம அந்த தண்ணியை சிக்கனமா உபயோகப்படுத்துறதுக்காக இந்த எலி பிரச்சனைக்காகவோ களை பிரச்சனைக்கெல்லாம் இப்ப அந்த கோண வீடர்லாம் வந்துருச்சுங்க. அழகா வந்து ஒரே ஒரு கூலியால் விட்டோம்னாக்க அந்த ஒரு ஏக்கர்ல 500 ரூபாயிலயே அந்த கோண வீடர் வச்சு களை எடுத்துடலாம். அதுக்காக நம்ம அவ்வளவு தண்ணியை சேமிச்சு அந்த வயல் நிப்பாட்ட வேண்டிய அவசியம் அந்த இடத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாய் ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே, லேகின் உன்னே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாய் சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: ஆரம்பத்துல வந்து சக விவசாயிகிட்ட பேசும்போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்டு பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தைரியமா வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம். 3 வருஷம் கழித்து வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
3: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று இந்த பாம் ஆயில் பயிரில் அச்சப்பட்டோம். மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தலின்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.
4: புங்குடி, எல்நினோ கால மாற்றம் பாதிப்பு பத்தி அரியலூர் மாவட்டம் கிரீட் வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் கோ அழகு கண்ணன் அவங்க, இந்த எல்நினோ கால மாற்ற பாதிப்புனால நம்ம பண்ற நெல் சாகுபடியில என்னென்ன ரகங்கள் எல்லாம் பயன்படுத்தலான்னு ரொம்ப தெளிவா சொன்னாங்கல்ல?
5: ஆமாங்கா, இந்த எல்நினோ பாதிப்புனால நீர்ப்பாசன பற்றாக்குறை இருக்குல்ல, அதை எப்படி சமாளிக்கலான்னு ஒரு யுக்திய சொல்லியிருக்காங்க.
4: வளவலன் பேசிட்டு இருக்காம அடுத்த பகுதியை கேட்கலாம் வா.
6: அடுத்து வந்து கரும்பு மற்றும் காய்கறி பயிர்னா அந்த மண் ஈரப்பதமானின்னு ஒரு கருவி இருக்குங்க மேடம். அது ஒரு 1,000 ரூபாய் தான், 1,750 ரூபா அதனுடைய விலை. அதை வந்து நம்ம மண்ணில் உள்ள ஒரு 1.5 அடிக்கு செலுத்தி பார்த்தோம்னாக்க மண்ணில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்கும்னு காட்டிடும். அப்போ கரும்பு சாகுபடி பண்ணுறவங்க, காய்கறி சாகுபடி பண்ணுறவங்கலாம் ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிங்க தண்ணியை சிக்கனமாக உபயோகப்படுத்தினா அந்த மண் ஈரப்பதமானி ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். அது ஒன்றும் ரொம்ப பெரிய செலவாகக்கூடிய கருவி இல்லை, வெறும் 1,750 ரூபா தான். அதை வச்சுக்கிட்டோம்னாக்க 5 நாளைக்கு ஒரு முறை தண்ணி விடுற இடத்துல அந்த கருவியை உபயோகப்படுத்த அடிமண்ணில் அதாவது வேர்பாகத்தில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் தண்ணி பாய்ச்சும் போது 5 நாளைக்கு ஒரு முறை பாய்ச்சாம நம்ம 8 நாளைக்கு ஒரு முறை அந்த தண்ணீர் பாய்ச்சக்கூடிய இடைவெளியை அதிகப்படுத்த முடியும். அப்போ நம்ம தண்ணியை சிக்கனமாக உபயோகப்படுத்தலாம். இதெல்லாம் எங்களை தொடர்பு கொண்டாவே நாங்கள் அதை வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு விவசாயிகளுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம்.
5: சரிங்க சார்.
6: அடுத்து வந்து முந்திரி மற்றும் மரப்பயிர்கள் இருக்கு. அரியலூர் மாவட்டத்தில் முந்திரி அதிகம், அதனால முந்திரி விவசாயிகள் என்ன செய்யணும் அப்படின்னா மழை பெய்யக்கூடிய நேரங்களில் அந்த மழை தண்ணியை பிடிச்சு வச்சுக்கிறதுக்காக ஆங்காங்கே வந்து அந்த சரிவுக்கு குறுக்கா அங்கங்க குழிகளை எடுத்து வைக்கணும். அதாவது ஒரு 3 அடி நீளமான குழிகள் இல்ல 5 அடி நீளமான குழிகள், ஒரு 1 அடி அகலம், 1 அடி ஆழத்துக்கு அந்த குழிகளை எடுத்து வைக்கும் போது மழை நீர் பெஞ்சதுன்னா அந்த மழை தண்ணி வந்து அந்த குழிகளில் வந்து தேங்கி நிற்கும்.

அடிச்சுட்டு பக்கத்து கொள்ளைக்கு போயிடாம அங்கேயே நிற்கும். அப்ப அந்த மரத்துக்கு வந்து தண்ணி இருக்கு அப்படிங்கிற ஒரு நீர் ஆதாரம் எப்போதுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து ஊட்டச்சத்து மேலாண்மை, இது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். இப்ப மத்திய அரசாங்கம் கூட இப்ப போன மாதம் ஜூன் மாதம் ஃபுல்லா எடுத்துக்கிட்டோம்னா கேத் பச்சோ அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மூலமா விவசாயிகளுக்கு அந்த ஊட்டச்சத்து சரியான முறையில் எப்படி உபயோகப்படுத்துறது, உரங்களை வந்து எப்படி வந்து ரசாயன உரங்களை வந்து குறைக்கிறது போன்ற உத்திகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம மண் பரிசோதனை ரொம்ப ரொம்ப முக்கியம் மேடம். அதே மாதிரி டிஏபி நம்ம விவசாயிங்க போடுவாங்க. டிஏபின்னு சொல்றது தலைச்சத்தும் இருக்கும் மணிச்சத்தும் இருக்கும். அதே மாதிரி பாக்டம்பாஸ், கலப்புரம், இது எல்லாமே மூணு சத்துமே இருக்கு, தலை, மணி, சாம்பல் சத்து எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி விவசாயிகள் வந்து அந்த கலப்பு உரங்களை உபயோகப்படுத்தாம தனித்தனியா யூரியான்னு ஒரு உரம் இருக்கும், தலைச்சத்து மட்டும்தான் கொடுக்கும். சூப்பர் பாஸ்பேட்டுங்கிறது மணிச்சத்து மட்டும்தான் கொடுக்கும். பொட்டாஷ் அப்படிங்கிறது சாம்பல் சத்து மட்டும் கொடுக்கும். அந்த மாதிரி கலப்பு உரங்கள் இல்லாம தனி உரங்களை உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். முடிஞ்ச அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரியான உயிர் உரங்களை உபயோகப்படுத்தலாம். அடுத்தது வந்து பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு 1%, அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம் கலந்து தெளிக்கும் போது பயிரில் வந்து நம்ம அந்த வறட்சியை தாங்கக்கூடிய திறமையை கொண்டு வர முடியும். அடுத்து நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து மெத்தைலோ பாக்டீரியம்னு ஒரு உயிரி கண்டுபிடிச்சிருக்காங்க மேடம். அது என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம அந்த இலை மேலே இருக்கக்கூடிய துளைகளை எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அந்த இலைகள்லேருந்து நீராவி போக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, குறைக்குது. அப்போ குறைக்கும் பொழுது அந்த தண்ணிக்குள்ளே செடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்குது, தண்ணி செடியிலேருந்து விரயமாகாமல் இருக்கு. அதனால் ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் அந்த செடிகள் வந்து இறந்து போகாமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். இப்போ ஒரு மழை பெஞ்சா இந்த கம்பு பொழைச்சிக்கும், வந்துடும், ஒரு வாரத்தில் மழை வரும், இல்லை ஒரு வாரத்தில் ஒரு தண்ணி பாய்ச்சிட முடியும் நெல்லுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மெத்தலியோ பாக்டீரியம் பிபிஎஃப்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியா வந்து தெளிக்கலாம். அது வந்து நம்ம 10 மில்லி 1 லிட்டர் தண்ணி இருக்குது அப்படிங்கிற அளவில் ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் தெளிக்கணும். 15 நாள் இடைவெளியில் 2 முறை தெளித்தா நல்ல ஒரு பலனை கொடுக்கும் மேடம். அடுத்து பொட்டாசியம் குளோரைடு நம்ம தெளிக்கிறதை பற்றி சொல்லியிருக்கிறோம். மிக முக்கியமாக நம்ம அந்த ஒவ்வொரு பயிர்கள்லையுமே வந்து பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நெல் அப்படின்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 15-20% அந்த நெல்லினுடைய மகசூல சதவிகிதம் கூட்டுற அளவுக்கு நெல் ரீப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஎன்ஏயில் வந்து ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கி இருக்கு. அதே மாதிரி நெல் ப்ளூம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த சூழ் பருவம் மற்றும் பூ பிடிக்கக்கூடிய பருவத்தில் ஒரு 2 கிலோ ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு முறை தெளிக்கலாம். மக்காச்சோளத்துக்கு வந்து அதே மாதிரி மக்காச்சோள மேக்ஸிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவம் இருக்கு, அது வந்து பூ பிடிக்கிற டைமுக்கு உபயோகப்படுத்தலாம். நிலக்கடலை ரிச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஸ்டர், ஒரு ஊக்கி, அதில் வந்து பயிர் வளர்ச்சி ஊக்கி அந்த பயிர்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கிறதுனால 20%, குறிப்பா நிலக்கடலையில அரியலூர் மாவட்ட விவசாயிங்க அதை ரொம்ப பிரத்யேகமா அந்த டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்துவாங்க. விதை வாங்குறாங்களோ இல்லையோ அதுக்கு முன்னாடியே சார் எங்களுக்கு ரிச் வேணும், சார் நிலக்கடலை ரிச் வேணும், எங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருங்க அப்படிம்பாங்க. ஒரு ஏக்கருக்கு 2 முறை அடிக்கணும், 35வது நாள் ஒரு முறையும் 55வது நாள் ஒரு முறையும் அடிக்கணும். இந்த 2 முறையுமே அடிக்கிறதுக்கு நமக்கு ஆகிற செலவு வந்து 1000 ரூபாய் தான் செலவாகும். ஆனா இந்த 1000 ரூபாய் நிலக்கடலை விவசாயி செலவு பண்ணார்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு உண்டான விளைச்சல் வந்து அவங்களால எடுக்க முடியும். அதே மாதிரி பருத்தியில வந்து பருத்தி பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிர் பயிர் வளர்ச்சி ஊக்கி, உளுந்துல வந்து பயிர் அதிசயம் சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சி ஊக்கி, பூ மற்றும் காய் பிடிக்கிற தருணத்தில் அதை வந்து அவங்க விவசாயிங்க தெளிக்கலாம். கரும்புல கரும்பு பூஸ்டர் அப்படின்னு இருக்கு. அடுத்து வந்து பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை மேடம். விவசாயிங்க அதிகமாக செலவு பண்றது பூச்சி மற்றும் நோய் மேலாண்மைக்கு தான். இதுல வந்து குறிப்பா இந்த கடுமையான இந்த கோடை காலத்தில் வரக்கூடியது வந்து பூச்சி அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லில் ஒரு சில தண்டு துளைப்பான் இந்த மாதிரி பூச்சி வரும். பருத்தி காய்கறி பயிர்களில் மாவு பூச்சி, மெலிபக்னு சொல்லக்கூடிய அந்த மாவு பூச்சி வந்து ரொம்ப வெயில் காலத்தில் பிரச்சனையாக இருக்கும். கரும்புலையும் அதே மாதிரி அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை வந்து சரியான சமயத்துக்கு விவசாயிகள் கண்டறிந்து தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கணும். அதுக்கு சில எதிர் உயிரிகள்லாம் இருக்குது, அதாவது அந்த பூச்சியை சாப்பிடக்கூடிய ஒட்டுண்ணி பூச்சிகள் இருக்குது, அந்த ஒட்டுண்ணி பூச்சிகளையும் நம்ம வாங்கி உபயோகப்படுத்தலாம். அது வந்து அந்தந்த மாவட்டத்தினுடைய வேளாண் அறிவியல் மையங்களில் அந்த ஒட்டுண்ணி பூச்சிகள் எல்லாமே கிடைக்கும். அப்போ நம்ம பூச்சி மேலாண்மையும் நோய் மேலாண்மையும் காலத்தையே நம்ம கடைபிடிக்கணும். அதில் கூட என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம், ஒரு வேம்பு எண்ணெய் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வேம்பு எண்ணெய் வந்து 15 நாளைக்கு ஒரு முறை தெளிச்சிட்டு வந்தோம்னா முடிந்த அளவிற்கு ரசாயன பூச்சிக்கொல்லிகளே இல்லாமல் நம்மளால் உபயோகப்படுத்த முடியும், தேவையே இல்லைங்கிற மாதிரி. நம்ம அரியலூர் மாவட்ட விவசாயிகள்லாம், சார் எங்களுக்கு எப்படியாவது அந்த வேப்ப எண்ணெயை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க. அது நல்லா பெரிய அளவில் விவசாயிகளுக்கு ரொம்ப கை கொடுக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் வந்து பயிர் காப்பீடு, அதை வந்து விவசாயிகள் வந்து தவறாம பயிர் காப்பீடு பண்ணிருந்தோம். அந்த பிரதமரினுடைய பயிர் பாதுகாப்பு திட்டம், பயிர் காப்பீட்டு திட்டம்னு பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த தேதி நிர்ணயிப்பாங்க. விவசாயிகள் அது கொஞ்சம் கவனமா இருந்து பயிர் காப்பீடு பண்ணிடுங்க.

0: மாதிரி கொஞ்சம் முடிந்த அளவுக்கு செலவை குறைக்கிறதுக்கு இயந்திரமயமாக்க முடியுமா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துதல். இப்ப நம்ம ஒரு விளைபொருள் கிடைக்குதுன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாறுபட்ட கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நிறைய தண்ணி பிரச்சனை, களை பிரச்சனை, ஆள் பிரச்சனை, பூச்சி பிரச்சனை, இது எல்லாத்தையும் சமாளிச்சு ஒரு பயிரை கொண்டு வரோம். அதை வந்து நம்ம உடனே அதை வித்துராம அதை எப்படி பதப்படுத்தி விற்கிறது, மதிப்பு கூட்டி எப்படி விற்கிறது அப்படிங்கறதையும் விவசாயிகள் ஆலோசனை.
1: சார், இப்போ பெரும்பாலான விவசாயிகள் எனக்கு விவசாயமே வேண்டாம், நான் மரப்பயிர் சாகுபடிக்கு ஈடு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மரப்பயிர் சாகுபடின்னா நம்ம மாவட்டத்தில் என்னென்ன மரங்கள்லாம் நடுறதுக்கு சிறந்ததாக இருக்குங்க சார்?
0: இப்போ மரப்பயிர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயியால் விவசாயம் செய்ய முடியல, விவசாயத்தை விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு இருக்காங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மரப்பயிர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு தோட்டக்கலை பயிரான நம்ம எண்ணெய் பனை. முன்னாடியே இதெல்லாம் நம்ம சாகுபடி பண்ணியிருக்கிறோம், அதை பத்தி இந்த நேரத்தில் விவசாயிகள்கிட்ட குறிப்பா சொல்லணும். இந்த எண்ணெய் பனை அப்படிங்கறது வந்து 2000 நம்ம தமிழ்நாட்டில் வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க அரசாங்கத்தின் மூலமா. அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து அரியலூர் மாவட்டத்தில் தான் அந்த எண்ணெய் பனையை பதப்படுத்தப்படக்கூடிய ஃபேக்டரி இருக்கு, இங்கே தான் இருக்கு. கேரளாவுக்கும் இங்கே தான் ஃபேக்டரி இருக்கு. அந்த எண்ணெய் பனை மரம் வந்து 1 ஏக்கருக்கு 53 மரம் நட முடியுங்க மேடம். 53 மரம் நட்டோம்னா 1 ஏக்கர்லேருந்து 3வது வருஷத்துலேருந்து மகசூல் வர ஆரம்பிக்கும், கொலைகள் வர ஆரம்பிக்கும். அது வந்து நம்ம ஈச்ச மரம் மாதிரி இருக்கும், 3வது வருஷத்துலேருந்து காய்க்க ஆரம்பிக்கும். 5வது வருஷம் 7வது வருஷத்துலேருந்து அந்த எக்கனாமிக்கல் ஈல்டு பொருளாதார மகசூல் வந்துருங்க. அது வந்து ஒரு 12 to 15 tons வரைக்கும் வரும். மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எண்ணெய் பனைக்கு, அதாவது பாம் ஆயிலுக்கு மட்டும் அந்த குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபடி இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரேட் வந்து ஒரு 13,800 ஒரு டன்னு கொடுக்குறாங்க, அதை விட கூட அதிகமாக போகுது. அப்போ உழவர்கள் வந்து கணக்கு போட்டு பார்க்கலாம், ஒரு டன்னு வந்து நமக்கு 13,800 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 tons வந்தால் கூட 1 ஏக்கர்லேருந்து 130,000 நமக்கு வருமானம் கிடைக்கும். இது வந்து அவங்களே வெட்டுறதுக்கு ஆள் அனுப்பிடுறாங்க, வெட்டுக்கூலி வந்து ஒரு 8% தான் செலவாகும். பூச்சி நோய் பிரச்சனை இதுல இல்லவே இல்லை, திருடு பிரச்சனை இல்லவே இல்லை. அதே மாதிரி இந்த குரங்கு, காட்டு பண்ணி, இந்த மாதிரி வனவிலங்குகள் பிரச்சனையும் அதுல எதுவுமே இல்லை. ஸோ விவசாயிகள் வந்து இந்த மாதிரியான மாற்று பயிர்களை நம்ம யோசிக்கணும். இது வந்து 15 நாளைக்கு 1 முறை வந்து குலை வெட்டுவாங்க. 15 நாளைக்கு 1 முறை வரும்போதே நமக்கு அந்த பேமெண்ட் உடனே ஆன்லைன்லயே நமக்கு கிடைச்சிரும். இதை வந்து விவசாயிகள் தேர்வு பண்ணலாம். இதற்கு வந்து அரசாங்கத்துல தோட்டக்கலைத்துறை மூலமா ஒரு 2.5 ஏக்கர் இருக்கக்கூடிய விவசாயிக்கு தேவையான 1 ஏக்கருக்கு 53 செடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறாங்க. அதே மாதிரி அதுக்கு சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதுக்கும் மானியம் எல்லாமே கொடுத்துறாங்க. பராமரிப்பு செலவுக்கும் கூட ஒரு சின்னதா நிதி உதவி கொடுக்குறாங்க. விவசாயிகள் வந்து இந்த மாதிரியான கொஞ்சம் மாற்று பயிர்களை யோசிக்கணும். ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயி 1-5 ஏக்கர் இந்த எண்ணெய் பண்ணைக்கு போகலாம் அப்படின்னு தாராளமா யோசிக்கலாம். விவசாயிகளுக்கு லாபம் இருக்கு. இதுல இன்னொரு அனுகூலம் என்னன்னா, இந்த எண்ணெய் பண்ணை சாகுபடி பண்ணும்போது அதுல நல்ல நிழல் வந்துடும். ஒரு 3 வருஷத்துக்கு மேல வந்து நம்ம தென்னந்தோப்பு மாதிரி நல்ல நிழல் வந்துடும். அப்ப அங்க வந்து ஆடு வளர்ப்பை நம்ம சிறப்பாக பண்ண முடியும், கோழி வளர்ப்பு அங்க சிறப்பாக பண்ண முடியும். அப்ப எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைக்கும் பொழுதுதான் அந்த பண்ணையினுடைய வருமானம் அதிகரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். இது ஒரு வகையான தோட்டக்கலை பயிர். மரப்பயிர்னு மேடம் கேட்டதுனால நம்ம சவுக்கு இருக்கு பாருங்க, அது நல்ல அருமையான ஒரு விளைச்சல் தரக்கூடியது. தண்ணி மட்டும் அதுக்கு நிறைய வேணும். ஆனா ஒரு 3.5 வருஷத்துல 30 மாசம் 36 மாசத்துல வெட்டலாம். நம்ம தமிழ்நாடு பேப்பர் நியூஸ் பிரிண்ட் லிமிடெட் வந்து TNPL சொல்லக்கூடியது கரூர்ல இருக்குது, அவங்க எடுத்துக்கிறாங்க. அது வந்து ஒரு டன்னுக்கு வந்து 8,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு கிடைக்குது. 1 ஏக்கருக்கு 3 வருஷத்துல ஒரு 50 டன்னுல இருந்து 60 டன்னு கிடைக்குது. அதுவுமே ஒரு லாபகரமான பயிர் தான். விவசாயிகள் நிறைய சாகுபடி பண்றாங்க.
1: சரிங்க சார், காலத்துக்கு ஏத்த மாதிரி என்னென்ன மாற்று பயிர் பண்ணலாம்னு விவசாயிகளுக்கு புரியும் வகையில பல தகவல்களை சொல்லியிருக்கீங்க.
0: நேயர்களுக்கும் மற்ற விவசாய பெருங்குடி மக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும். தொடர்ந்து நீங்க விவசாயத்துல ஈடுபடணும், நல்ல வருமானம் எடுக்கணும்னு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இது இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல, இந்த தொழில்நுட்பங்கள்ல உழவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா 24 மணி நேரமும் 7 நாளும் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொடர்பு எண் நீங்க குறிச்சிக்கலாம், 96 29 24 65 86. என் பேர் முனைவர் அழகு கண்ணன். நமது அரியலூர் மாவட்டத்தினுடைய கிரீடு வேளாண் அறிவியல் மையத்தினுடைய தலைவராக இருக்கேன். மற்றும் ஒரு முறை என்னுடைய கைபேசி எண் சொல்றேன், குறிச்சிக்கோங்க, 96 29 24 65 86. மிக்க நன்றி.
1: நன்றிங்க சார். இன்னைக்கு எல்நிலோ காலமாற்றம் பாதிப்பை பத்தி அரியலூர் மாவட்டம் கீட் வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்து விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் கோ அழகு கண்ணன் அவங்க சொன்னதுல, பயிர்களுக்கு ஊட்டச்சத்து மேலாண்மை எப்படி பண்ணலாம், நெல் பயிர்களுக்கு ஊட்டச்சத்து முக்கியத்துவத்தை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க, அதுலயும் உரங்கள் மேலாண்மை எந்த காலநிலையில எவ்வளவு அளவு கொடுக்கணும்னு புரியற வகையில சொல்லி முடிச்சிருக்காங்க.
2: ஆமாம் பூங்குடி.

0: இன்னைக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். தரிசா கிடக்குற நிலத்துல கூட மாற்று பயிரா பனைமரத்தை நட்டா அது நல்ல லாபத்தை தருமா. அதுலயும் நமக்கு ஏதாவது சந்தேகம்னா அவங்கள அணுகி தெரிஞ்சுக்கிறதுக்கான வழியையும் சொல்லிருக்காங்க. ஆமாம் தானே பூங்குடி?
1: சரியா சொன்னீங்க. போங்க, நீங்க முதல்ல வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிடுங்க உமாக்கா.
0: இப்ப கூட நீ ஒரு காபி தண்ணி கொடுக்க மாட்ட.
1: என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? தண்ணி வேணா கொடுக்கறேங்கக்கா.
0: நீ காபி போட்டாலே அப்படித்தானே இருக்கும்.
2: இதுவரை நேயர்கள் கேட்டது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
2: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: நேரம் சரியாக 7:08 மணி. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேர்களே, பண்பலையில் இனி நாம் இணையலாம் திரு இசையோடு. நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை கேட்பதற்கு முன்பாக
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: திரை செய்தர முதல் பாடல் நினைத்தேன் வந்தாய் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சித்ரா மற்றும் சுஜாதா ஆகியோர் இணைந்து பாடியது.

0: நீங்களே நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை வாழ்த்துவோர், நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமது கேட்கலாம்.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை மற்றும் பூமெக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர் விழா வரும். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் விழா வரும்.

0: மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
1: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களோடு அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: நாளை காலை 7:25 கூலாவரும் தகவல் நேரம் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
4: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆசி நாட்டிச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நாடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம் கேட்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
5: திரையிசை நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் வருஷமெல்லாம் வசந்தம், படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சுஜாதா இணைந்து பாடியது.

0: நேரம் 8:30 20 நொடி.
1: இளைய பாரதம்

0: இளைய பாரதம் நிகழ்ச்சியை கேட்க ஆவலோட காத்துட்டு இருக்க எல்லா காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கும் அன்பான வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம இளைய பாரதம் நிகழ்ச்சியின் தொடக்கமா இளையோரின் வெற்றிக்கான கவன குவிப்பு திறன் பற்றி பேச வராங்க நெடுங்காடு ஜி சுபஸ்ரீ.
1: வணக்கம். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் உங்களின் மிகப்பெரிய சொத்து எது தெரியுமா? அது உங்களின் கவனம்தான். திறமை என்பது ஒரு தொடக்க புள்ளி மட்டுமே, ஆனால் அந்த திறமையை முழுமையாக பயன்படுத்தி இலக்கை அடைய செய்வது கவனக்குவிப்பு திறன்தான். கவனக்குவிப்பு என்பது ஏதோ ஒரு சிலர் மட்டும் பிறக்கும்போதே கொண்டு வரும் வரம் அல்ல, அது ஒரு தசை போன்றது. உடற்பயிற்சி கூடத்தில் தசைகளை எப்படி வலுப்படுத்துகிறோமோ அதே போல தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலம் யார் வேண்டுமானாலும் தனது கவனத்தை ஒருமுகப்படுத்த முடியும். அலைபேசி அறிவிப்புகளும் சமூக வலைதள ஈர்ப்புகளும் நிறைந்த இக்காலகட்டத்தில் சிதறாமல் ஒரு காரியத்தில் ஈடுபடுவது என்பது பெரும் சவாலாகிவிட்டது. கடினமான காலகட்டத்தில் உங்களுக்கு உதவும் வகையில் இந்நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் கவனத்தை மேம்படுத்துவது பற்றி காண்போம். முதலில் கவனக்குவிப்பு என்றால் என்ன? எங்கு மனம் செல்கிறதோ அங்குதான் ஆற்றலும் செல்கிறது என்று கூறுகிறார் சுவாமி விவேகானந்தர். கவனக்குவிப்பு என்பது ஒரு காரியத்தில் நம் மனம், உணர்வு மற்றும் சிந்தனை ஆகிய அனைத்தையும் முழுமையாக செலுத்துவதுதான். இது ஒரு பயிற்சியால் வளரும் திறமையாகும். நேரத்தை அதிகரிப்பதை விட கவனத்தை ஆழப்படுத்துவதே இதன் உள்ளர்த்தமாகும். நவீன உளவியல்வாதிகள் இதை டீப் ஒர்க் என்றும் அழைக்கின்றனர். இதில் மனதை ஒருநிலைப்படுத்துவது, குறுக்கீடல்களை தவிர்ப்பது, நீண்ட நேரம் அந்த நிலையிலேயே தக்க வைப்பது என மூன்று அம்சங்களும் முக்கியமானவை. இதில் மனதை ஒருநிலைப்படுத்துவது, குறுக்கீடல்களை தவிர்ப்பது, நீண்ட நேரம் அதே நிலையை தக்க வைப்பது போன்ற மூன்று அம்சங்களும் முக்கியமானவை. உதாரணமாக, குருகுலத்தில் துரோணாச்சாரியார் மரத்திலிருந்து பறவையின் கண்களை குறிவைக்க சொன்னபோது மற்ற மாணவர்கள் அனைவரும் மரம் மற்றும் கிளையை பார்த்தனர். ஆனால் அர்ஜுனன் மட்டும்தான் பறவையின் கண்களை மட்டுமே பார்த்தான். அந்த தெளிவான இலக்கே அவனை அக்கலையில் சிறக்க செய்தது. அதேபோல இரண்டு முறை நோபல் பரிசு பெற்ற மேரி கியூரி மிக குறைவான வசதிகள் கொண்ட ஆய்வகத்தில் பல ஆண்டுகள் ஒரே

அளவில் மட்டுமே தனது கவனத்தை செலுத்தி ரேடியத்தை கண்டறிந்தார். கவனம் முழுமையாக இருந்தால் சாதிக்க முடியும் என்பதற்கு அவரே உதாரணமாகும். ஒரு நாளைக்கு 15 நிமிடங்கள் எந்த குறுக்கீடும் இல்லாமல் ஒரு காரியத்தில் ஈடுபடுங்கள். அந்த நேரத்தை படிப்படியாக 30-45 நிமிடங்களாக அதிகப்படுத்துங்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களது கவனத்தை ஒருநிலைப்படுத்த முடியும். இன்றைய இளைஞர்களின் மிகப்பெரிய சவால் கவனசிதறல். எது உன் கவனத்தை எடுத்துக்கொள்கிறதோ அதுவே உன் வாழ்க்கையை வடிவமைக்கிறது என நவீன மேலாண்மை சிந்தனையாளர்கள் கூறுகிறார்கள். அலைபேசி அறிவிப்புகள் நம் மூளையில் ஒருவித ஆவலை தூண்டி நம் கவனத்தை சிதறடிக்கின்றனர். ஒரு காரியத்தை செய்யும் போது மீண்டும் இடையிடையே அலைபேசியை பார்த்தால் மீண்டும் பழைய கவன நிலைக்கு திரும்ப ஸ்விட்சிங் காஸ்ட் எனப்படும் நேர இழப்பு ஏற்படுகிறது. ஒரு சிறிய கவனசிதறலிலிருந்து மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப நம் மூளைக்கு சரியாக 15-20 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன. கருவிகள் நம்மை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக நாம் கருவிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நிதர்சனமான உண்மையாகும். ஒரே வகுப்பில் படிக்கும் 2 மாணவர்களுள் ஒருவன் படிக்கும் போது தனது அலைபேசியை அடுத்த அறையில் வைக்கிறான், மற்றொருவன் அருகிலேயே வைத்தான். இறுதியில் அதிக திறமை கொண்டவனை விட அதிக கவனம் கொண்ட மாணவனே சிறந்த மதிப்பெண் பெறுபவனாக இருக்கிறான். எழுத்தாளர் காமெரூன் குறிப்பிடுவது போல, பல வெற்றிகரமான படைப்பாளர்கள் தங்கள் முக்கியமான படைப்புகளை உருவாக்கும் போது இணையதளங்களை துண்டித்து கொண்டு தனிமையில் வேலை செய்கிறார்கள். வெளி உலக தொடர்பு குறைந்த போதே அவர்களின் சிறந்த படைப்புகள் உருவாகின்றன. போனில் தேவையற்ற குறிப்புகளை அணைத்து வையுங்கள். படிக்கும் நேரத்தில் அலைபேசியை வேறு அறையில் வைப்பது போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அலைபேசியை தவிர்ப்பது இதற்கு தீர்வல்ல, ஆனால் அதன் நேரத்தை கட்டுப்படுத்துவதே இதன் தீர்வாகும். குறிக்கோள் இல்லாத கப்பலுக்கு எந்த காற்றும் சாதகமாக இருக்காது. அதேபோல தெளிவான குறிக்கோள் இல்லாத போது கவனம் சிதறுவது இயல்பு. ஸ்மார்ட் கொள்கைப்படி குறிக்கோளை வகுத்து கொள்வது கவனத்தை துல்லியமாக செலுத்த உதவுகிறது. நன்றாக படிக்க வேண்டும் என்பதை விட இந்த மாதம் கணிதத்தில் 90 மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற குறிப்பிட்ட இலக்கு அதிக கவனத்தை தரும். உதாரணமாக, வாழ்க்கையை ஏணி ஏறுவதோடு ஒப்பிட்டால் உச்சத்தை பார்த்தால் தலை சுற்றத்தான் செய்யும். ஆனால் அடுத்த படியை மட்டும் பார்த்து ஏறினால் இலக்கை எளிதாக அடையலாம். பெரிய படிகளை சிறிய பகுதிகளாக பிரிப்பதே கவனத்தின் ரகசியமாகும். உங்கள் அடுத்த ஓராண்டு இலக்கை ஒரே வாக்கியத்தில் உங்களால் எழுத முடியுமா என்று யோசித்து பாருங்கள். உங்களின் பெரிய கனவை இந்த வாரம் செய்யக்கூடிய வகையில் ஒரு சிறிய படியாக மாற்றி அமையுங்கள். இந்த ஆய்வு உங்களுக்கு பெரும் தெளிவை கொடுக்கும். அடுத்ததாக, ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தில் மட்டும் நம் சிந்தனையை செலுத்த வேண்டும். பல காரியங்களை ஒரே நேரத்தில் செய்பவன் எதையும் நன்றாக செய்வதில்லை. மல்டி டாஸ்கிங் என்பது ஒரு மாயை. மூளை ஒரு வேளையிலிருந்து இன்னொரு வேளைக்கு மாறும்போது ஸ்விட்சிங் காஸ்ட் காரணமாக தன் ஆற்றலை இழக்கிறது. இதற்கு தீர்வாக சிங்கிள் டாஸ்கிங் முறையை பின்பற்ற வேண்டும். 25 நிமிட வேலை, 5 நிமிட ஓய்வு என்னும் யுத்தியை நாம் கையாள வேண்டும். ஒரு சிறந்த சமையல்காரரிடம் அவரது சுவையின் ரகசியம் பற்றி கேட்டபோது, நான் ஒரே நேரத்தில் பல உணவுகளை சமைப்பதில்லை, ஒவ்வொன்றின் மீதும் அதற்கு தேவையான நேரத்தில் முழுமையான கவனத்தை செலுத்தி சமைக்கிறேன் என்று அவர் கூறினார். அதேபோல விஸ்வநாதன் ஆனந்த் சதுரங்கம் விளையாடும் போது முந்தைய தவறுகளை பற்றியோ அடுத்த சுற்றை பற்றியோ யோசிக்காமல் இந்த ஒரு நகர்வின் மீது மட்டும் முழு கவனத்தை செலுத்துகிறார். இந்த முயற்சியே அவரை வெற்றியாளராக மாற்றியிருக்கிறது. எனவே இனிமேல் படிக்கும் போது 25 நிமிடம் படிப்பு, 5 நிமிடம் ஓய்வு என்ற யுத்தியை கையாண்டு பாருங்கள். ஒரு வேலையை முடிக்காமல் இன்னொரு வேலைக்கு மாறாதீர்கள். பல வேலைகளை பாதியாக செய்வதை விட ஒரு வேலையை முழுமையாக முடிப்பதில் உங்கள் மனம் எவ்வளவு நிம்மதி அடைகிறது என்பதை உணர்ந்து பாருங்கள். மனதை அமைதிப்படுத்த மிகச் சிறந்த வழி தியானமும் மூச்சு பயிற்சியுமே. அமைதியான மனமே அறிவின் நகரம் என தமிழ் பழமொழி உள்ளது. பதட்டமான மனதால் எதிலும் ஆழ்ந்து கவனம் செலுத்த இயலாது. தினமும் சில நிமிடங்கள் தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி செய்வது மனதை ஒருநிலைப்படுத்த உதவும். இது மூளைக்கான ஒரு சிறந்த பயிற்சியாகும். தியானம் என்பது வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, அது ஒரு தீவிரமான மூளை பயிற்சியாகும். ஒலிம்பிக்ஸில் ஒரு வில் வீரர்
குறிவைக்கும் முன் மூன்று முறை ஆழமாக மூச்சை உள்ளிழுப்பாராம். அந்த மூன்று வினாடிகளில் மனம் ஒருநிலைப்பட்டு அவரால் சரியாக தெளிவாக குறிவைக்க இயலும் என்று அவர் கூறியுள்ளார். இன்று முதல் தினமும் காலையில் 5 நிமிடம் மூச்சு பயிற்சி செய்ய பழகுங்கள். தேர்வு அல்லது முக்கியமான நிகழ்வுகளுக்கு முன் 1 நிமிடம் ஆழ்ந்த மூச்சு இடுங்கள். இது உங்களின் வெற்றிக்கு வழிவகுக்கும். அடுத்ததாக நேர மேலாண்மை. நேர மேலாண்மை என்பது கவனத்தை பாதுகாக்கும் ஒரு கருவியாகும். நேரத்தை நிர்வகிக்காதவன் தன் வாழ்க்கையை நிர்வகிக்க முடியாது என்று கூறுகிறார் பீட்டர். ஒரு நாளையின் காலை வேளையிலேயே அன்றைய மிக முக்கியமான காரியங்களை தீர்மானிப்பது கவனத்தை திசை மாறாமல் தடுக்கும். மூளை புத்துணர்ச்சியாக இருக்கும் காலை நேரத்தை டீப் ஒர்க், அதாவது கடினமான வேலைகளுக்கு ஒதுக்க வேண்டும். மற்ற நேரங்களை சாதாரண வேலைகளுக்கு பயன்படுத்தலாம். ஒரு பாத்திரத்தில் முதலில் பெரிய கற்களை போட்டால்தான் இடம் பிடிக்கும். மணலை முதலில் போட்டால் பெரிய கற்களுக்கு இடம் இருக்காது. அதே போல நம் வாழ்க்கையில் உள்ள மிக பெரிய செயல்களை பொன்னேரமான காலை பொழுதில் நாம் செய்ய வேண்டும். என்.ஆர். நாராயணமூர்த்தி அவர்கள் கடுமையான நேர ஒழுங்கை பின்பற்றியவர். காலை நேரத்தை மிக முக்கியமாக முடிவெடுக்கும் வேலைகளுக்கும் மற்ற நேரத்தை நிர்வாக பணிகளுக்கும் சரியாக பிரித்து வைத்தார். இன்று இரவே நாளை செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியங்களை குறிப்பிடுங்கள். காலை நேரத்தை கடினமான பாடங்களுக்கும் மாலை நேரத்தை மறுவாசிப்புக்கும் ஒதுக்குங்கள். வாரம் ஒரு முறை உங்கள் அட்டவணையை ஆய்வு செய்து சரி செய்யுங்கள். அடுத்ததாக தோல்வி பயம். இக்காலகட்டத்தில் ஒரு சிறிய தோல்வி நமது பெரிய கனவின் நம்பிக்கையை உடைக்கிறது. தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு கருத்தை மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்பாகும். தோல்வியிலிருந்து விரைவாக மீண்டும் மீண்டும் இலக்கின் மீது கவனத்தை திருப்புவதே மீள்திறனாகும். தோல்வியை ஒரு நபராக பார்க்காமல் ஒரு நிகழ்வாக பார்த்து பழக வேண்டும். நான் தோற்றுவிட்டேன் என்பதாக இல்லாமல் இந்த முறை இது பலிக்கவில்லை என்று சிந்திப்பதே கவனத்தை தக்க வைக்கும். சீன மூங்கில் மரம் ஒன்று நடப்பட்ட 5 ஆண்டுகளுக்கு வளர்ச்சியே தெரியாது, ஆனால் அது தரைக்கடியில் வேர் விட்டு கொண்டிருக்கும். பின் சில வாரங்களில் 90 அடி உயரம் வளரும். பொறுமையும் கவனமும் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதற்கு இது ஒரு சான்றாகும். இனிமேல் நான் தோற்றுவிட்டேன் என்பதற்கு பதிலாக இது இன்னும் பலிக்கவில்லை என்று சொல்ல பழகுங்கள். அடுத்த முயற்சிக்கான ஒரு சிறிய இலக்கை இன்றே நிர்ணயித்து அதை நோக்கி உங்களின் கவனத்தை செலுத்துங்கள். அடுத்ததாக வெற்றி பெற்றோரின் கவன பழக்கங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வெற்றி என்பது சிறிய முயற்சிகளில் தொடர்ச்சியான கூட்டுத்தொகையாகும். வரலாற்றில் சாதித்தவர்கள் அனைவரும் கலைக்கப்படாத கவனத்தை கொண்டிருந்தனர். இது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பழக்கமாகவே இருந்தது. சாதித்தவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பகுதி நேரத்தை குறுக்கீடு இல்லாத நேரமாக தனது வாழ்வில் ஒதுக்கி வைத்திருந்தனர். நாம் அனைவருக்கும் தெரிந்த காரைக்கால் அம்மையார் அவர்கள் தன் ஆன்மீக இலக்கை நோக்கி எவ்வளவு உறுதியுடன் இருந்தார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். புற சூழ்நிலைகள் மாறினாலும் தன் இலக்கிலிருந்து அவர் மனம் சிறிதும் அசையாமல் இருந்தது. இதுவே கவனத்தின் உச்சமாகும். APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் செய்தித்தாள் விற்ற காலத்திலும் படிக்கும் நேரத்தை முழு கவனத்துடன் பயன்படுத்தினார். சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் மைதானத்தில் தனது ரசிகர்களின் சத்தத்தையும் கடந்து ஒரு நேரத்தில் 1 பந்து என்பதில் மட்டுமே தனது கவனத்தை செலுத்தினார். இதுவே அவரது வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. உங்களுக்கு பிடித்த ஒரு சாதனையாளரின் கவன பழக்கத்தை அடையாளம் காணுங்கள். அது உங்களை மேலும் ஊக்குவிக்க உதவும். வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் ஒரு பழக்கத்தை பொதுவான பழக்கமாக பார்க்கிறார்கள். அதுவே கலைக்கப்படாத கவனமாகும். அதை நாம் நன்கு அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். கவனத்தை வளர்க்கும் அன்றாட பழக்கங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். நாம் மீண்டும் மீண்டும் செய்வதே நாம் ஆகிறோம். சிறிய தினசரி பழக்கங்களே நீண்டகால கவனத்தை உருவாக்குகின்றன. இது ஒரே நாளில் கிடைப்பதல்ல. தொடர் பழக்கங்களின் விளைவுகளால் போதிய தூக்கம், சரியான சூழல் மற்றும் அவ்வப்போது மனதிற்கு ஓய்வு தருவது அவசியமாகும். உதாரணமாக, வழக்கமான தொடர் பயிற்சியிலேயே ஒரு வீரனை உருவாக்குகிறது. அதேபோல ஒரு சிறிய மாற்றமே ஒரு பெரிய வெற்றி கதவை திறக்கிறது.
உலக புகழ்பெற்ற தொழில்நுட்ப முன்னோடிகள் பலரும் தங்கள் நாளில் ஒரு பகுதியை

டிஜிட்டல் கருவிகள் இல்லாத நாளாக கொண்டுள்ளனர். இது அவர்களின் ஆழமான சிந்தனைக்கு வழிவகுக்கிறது. இன்று முதல் 7 முதல் 8 மணி நேர ஆழ்ந்த உறக்கத்தினை உறுதி செய்யுங்கள். படிக்கும் இடத்தை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் பராமரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இவை அனைத்தையும் சாத்தியப்படுத்த வெறும் 21 நாள் செயல் திட்டம் போதுமானதாக இருக்கும். ஆம், ஒரு பழக்கத்தை உருவாக்க 21 நாட்கள் போதுமானது. இந்த திட்டத்தை இன்று முதல் தொடங்குங்கள். காலையில்

ஒரு பழக்கத்தை உருவாக்க 21 நாட்கள் போதுமானது. இந்த திட்டத்தை இன்று முதல் தொடங்குங்கள். காலையில் 10 நிமிடம் மூச்சு பயிற்சி, அன்றைய 3 முக்கிய வேலைகளை எழுதி வையுங்கள். படிக்கும்போது அலைபேசியை வேறு அறையில் வைத்து பழகுங்கள். தினமும் 1 மணி நேர சமூக வலைதளத்தை தவிர்த்து வாரத்தில் 3 நாள் லேசான உடற்பயிற்சியில் ஈடுபடுங்கள். தோல்வி அல்லது தடைகளை பதிவேட்டில் எழுதி வையுங்கள். அதிலிருந்து கற்றதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இலக்கை மீண்டும் எழுதி அடுத்த 21 நாட்களுக்கான புதிய பழக்கத்தை தேர்ந்தெடுங்கள். இந்த 21 நாள்தான் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் பொன்னான நாட்களாகும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான குறிப்பு இது. குழந்தைகளிடம் கவனமாக இரு என்று சொல்வதை விட ஏன் கவனம் தேவை என்பதை சொல்ல வேண்டும். வீட்டில் ஒரு கவன மூலை, அதாவது ஃபோக்கஸ் கார்னர் அமைத்து படிக்கும்போது டிஜிட்டல் கருவிகளை தள்ளி வைக்க ஊக்குவியுங்கள். பெரியவர்கள் தங்கள் அலைபேசி பயன்பாட்டை குறைத்து ஒரு நல்ல முன்மாதிரியாக இருப்பது அவசியமாகும். வெற்றி என்பது திறமையை விட அந்த திறமையை நீங்கள் எவ்வளவு கவனத்துடன் பயன்படுத்துகிறீர்கள் என்பதில்தான் உள்ளது. ஒரு சிறிய தினசரி மாற்றம் உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றும். வானொலியை முழுமையாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து வானொலியின் முக்கியத்துவம் உரை வழங்குகிறார் காரைக்கால் ஜே நுஷ்ரத் ஃபாத்திமா.
1: வானொலி என்பது ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்களை கொண்ட மின்காந்த அலைகளின் வழி தொடர்பு கொள்ளும் ஒரு கம்பி இல்லாத தொலைத்தொடர்பு ஊடகமாகும். மின்காந்த அலைகளின் வழி செய்தி, அறிவிப்பு, பாடல் போன்றவை மக்களிடம் சென்றடைகிறது. வெகுஜன ஊடகங்களில் இன்றளவும் ஒரு தனித்துவமான இடத்தை கொண்டுள்ள ஒரே ஊடகம் வானொலி மட்டும்தான். அதாவது, அச்சு ஊடகங்களின் வளர்ச்சியை தொடர்ந்து ஒளி வடிவில் உருவாக்கம் பெற்று இன்று வரை அயராது இருக்கிறது வானொலி. ஆரம்ப காலங்களில் வானொலி பயன்பாடு உலக அளவில் செல்வாக்கு மிக்க நாடுகளிடமும் செல்வம் உள்ளவர்களிடமும் தான் வானொலி இருந்தது. அறிவியல் வளர்ச்சி மற்றும் சமூகமயமாக்கம் போன்ற காரணத்தினால் சாதாரண எளிமையான மக்களிடமும் வானொலியின் பயன்பாடு தோன்றியது. 1890 இத்தாலிய விஞ்ஞானி மார்கோனி என்பவரால் உலகுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு ஒளி வகையான ஊடகமே வானொலி. அந்த வானொலி என்பது சில கம்பி இணைப்புகளை கொண்ட ஒரு பெட்டி. அப்படி இருந்தாலும் எந்தவித கம்பிகள் இணைப்புகளும் இல்லாமல் தொலைதூர ஒளிபரப்புகளை செய்யும் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. இதில் ஒளி அலைகள் மின்காந்த அலைகளாக மாற்றப்பட்டு பின்னர் அந்த மின்காந்த அலைகள் மீண்டும் ஒளி அலைகளாக நேயர்களை சென்றடைகிறது. இந்தியாவின் முதல் வானொலி நிலையம் 1927 தொடங்கப்பட்டது. மும்பை மற்றும் கொல்கத்தாவில் ஒரே நேரத்தில் ஒலிபரப்பு செய்யப்பட்டது. முதல் வானொலி நிகழ்ச்சி ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே என்ற தனியார் நிறுவனமே தயாரித்தது. 1936 வானொலி அகில இந்திய ஒலிபரப்பில் காலூன்றியது. 1947 இந்தியா சுதந்திரமடைந்த போது 6 வானொலி நிலையங்களும் 18 டிரான்ஸ்மீட்டரும் இருந்தது. இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் 2% இடத்திற்கு மட்டுமே வானொலி ஒலிபரப்பு சென்றடைந்தது. வெறும் 11% மக்கள் மட்டுமே வானொலி ஒலிபரப்பை கேட்கும் நிலையில் இருந்தார்கள். இன்று நாடு முழுவதும் 400 மேற்பட்ட ஒலிபரப்பு மையங்கள் உள்ளன. இந்த பிரம்மாண்டமான வானொலி சேவை இன்று இந்தியாவின் எல்லா பகுதிக்கும் சென்றடைகிறது. இன்று 99% மக்கள் தொகை கொண்டு எல்லா இடத்திற்கும் வானொலியுடைய சேவை சென்றடைகிறது. அகில இந்திய வானொலி இன்று 23 இந்திய மொழிகளில் உள்நாட்டு ஒலிபரப்பை நடத்தி வருகிறது. வானொலியில் கேட்டல் என்ற பண்பு ஒன்றினை மட்டுமே அடிப்படையாக கொண்டு விளங்குகிறது. உண்மையில் அப்பண்புதான் வானொலியின் வலிமை என்று கூறுகிறார்கள். வானொலி தகவல் தொடர்பில் மொழியும் ஒளியும் பேச்சு திறனுமே மிக முக்கிய இடத்தை பெறுகின்றன. அறிவியல் வளர்ச்சியில் மகத்தான கண்டுபிடிப்பாக வானொலி காணப்படுகிறது. புதிய தொழில்நுட்ப யுகத்தில் பல்வேறு புதிய தகவல் தொடர்பு சாதனங்கள் இருந்தாலும் வானொலி தனக்கென ஒரு இடத்தை பதித்து கொண்டுதான் இருக்கிறது. வர்த்தக நோக்கில் விதித் பாரதி என்ற சேவை ஆகாஷ்வாணியில் தொடங்கப்பட்டது மற்றும் 1997 டிஜிட்டல் ரேடியோ பிராட்காஸ்டிங் ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்டது. தொலைக்காட்சி வருகைக்கு முன்னர் காற்றலைகளை தன்னகத்தே கொண்டு உலகத்தை ஓரலையில் ஒருங்கிணைத்தது வானொலிதான். 1956 வானொலி ஆகாசவாணி, அதாவது வானிலிருந்து வரும் ஒலி என்ற பெயரில் வானொலி ஒலிபரப்பு செய்து வருகிறது. வானொலி என்பது பொழுதுபோக்கிற்காக மட்டுமல்ல, மாணவ மாணவிகளின் கல்விக்கும் மிக முக்கியமாக விளங்குகிறது. எடுத்துக்காட்டாக, கொரோனா வைரஸ் அதிகமாக பரவி வந்த காலத்தில் மாணவ மாணவிகளுக்கு ஒலி வடிவில் பாடங்கள் நடத்தப்பட்டன. இன்று எத்தனையோ மாணவர்கள் இளைய பாரதம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தங்களுடைய குரல்களை வெளிப்படுத்தவும் செய்திகளை பெறவும் சமூகத்தில் ஈடுபடவும் ஒரு தளத்தை வழங்கியிருக்கிறது வானொலி. வானொலி மூலம்

0: கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளை வழங்குவதன் மூலம் மாணவர்களுக்கு அறிவை மேம்படுத்துகிறது வானொலி. குறிப்பாக தொலைதூர கல்வி மற்றும் கல்வி அறிவு திட்டங்களில் வானொலி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. வானொலி சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதன் மூலம் மக்களுக்கு சுற்றுச்சூழல், சுகாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. இது அவர்களின் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் சமூக பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கவும் உதவுகிறது. வானொலி மூலம் மக்களுக்கு தங்களுடைய கலாச்சாரத்தை பற்றி அறிந்து கொள்ளவும் அதை போற்றவும் முடிகிறது. பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் கிராமப்புற மக்கள், கர்நாடக மற்றும் நாட்டுப்புற இசை பிரியர்கள் போன்ற பல்வேறு நேயர்களின் தேவைகள் மற்றும் அவர்களது ஆர்வங்களை நிவர்த்தி செய்து வருகிறது. இத்தகைய தனித்துவம் பெற்ற வானொலி இந்திய பொது சேவை ஒலிபரப்பாளராக இன்றும் மிளிர்கிறது. ஆகவே வானொலி உலகில் இன்றும் என்றும் என்றென்றும் காற்றின் அலைவரிசையாக ஒலித்து கொண்டே இருக்கும் என்பதில் ஐயமில்லை.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து இளைஞர் மனதில் APJ அப்துல் கலாம் உரை வழங்குகிறார். காரைக்கால் ஜே நுஷ்ரத் பாத்திமா.
0: கனவு என்னும் சாதாரண ஒரு வார்த்தையை இளைஞர்களின் நெஞ்சில் நங்கூரம் போல பாய்ச்சியவர், சொல்லி சென்றவர்கள் மத்தியில் சொல்லி செய்தவர். ஒருவனை உலகம் திரும்பி பார்க்க வேண்டுமெனில் அவன் பணக்கார தந்தைக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஏழை குடும்பத்தில் மகனாக பிறந்து கடும் பயிற்சியும் விடா முயற்சியும் களையாத கனவும் இருந்தால் வானில் பறக்க முடியும் என்று இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டியவர். தன் கனவிற்காகவும் தன் நாட்டிற்காகவும் வாழ்ந்து இன்று வரை இளைஞர்கள் நெஞ்சில் கதாநாயகனாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே அவுள் பக்கீர் ஜெய்னுலாபுதீன் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி தான் பேச வந்துள்ளேன். கனவு என்பது தூங்கும் போது காண்பதல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வாசகத்தை அமெரிக்காவின் ஒரு முக்கிய கூட்டத்தில் கூறி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கைத்தட்டல்களால் அதிர வைத்த ஒரு தமிழன் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். தமிழகத்தில் உள்ள ராமேஸ்வரத்தில் 1931 அக்டோபர் மாதம் 15 நாள் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிறந்தார். கலாம் ஐயா அவர்கள் ஆரம்ப கல்வி முதல் உயர்நிலை கல்வி வரை ராமேஸ்வரத்தில் கற்றார். சென்னையில் பொறியியல் படிப்பை முடித்தார். கல்வி கற்கும் காலத்திலேயே சாதிக்கும் ஆசையையும் நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றிய கனவுகளோடு வாழ்ந்து வந்தார். கலாம் அவர்கள் துவக்கத்தில் விமான உற்பத்தி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்தார். அங்கு நந்தி என்ற ஜெட் விமானத்தை உருவாக்கினார். கலாமின் திறமையை கண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அவரை அங்கு பணியில் அமர்த்தியது. விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றும் போது செயற்கை கோள்களை வானில் ஏவும் ஏவுகணைகளை உருவாக்கும் பணியில் சிறந்து விளங்கினார். தகவல் துறையிலும் பாதுகாப்பு துறையிலும் அவர் ஆற்றிய பணிகள் எண்ணிலடங்காதவை. சிறந்த விஞ்ஞானியாக மட்டுமின்றி சிறந்த தேச பற்றாளராக திகழ்ந்த அவரது மாண்பை கண்டு மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் கலாம் அவர்களை இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக அமர்த்தியது. 2002 முதல் 2007 வரை குடியரசுத் தலைவராக பணியாற்றிய போது தன்னுடைய தன்னலமற்ற சேவையாலும் அரசியல் பார்வையற்ற வாழ்வாலும் அனைவராலும் போற்றப்பட்டார். அப்துல் கலாம் அவர்களின் சேவையை பாராட்டி பல விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டன. 1998 கலாம் அவர்களுக்கு இந்திய நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. கலாம் அவர்கள் தனது மனமார்ந்த பேச்சுகள் மற்றும் புத்தகங்களின் மூலம் இளைஞர்களுக்கு ஊக்கமும் வழிகாட்டுதலையும் அளித்தார். எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறாக ஆவதில்லை, வரலாறாய் ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற பொன்மொழிக்கு பொருத்தமாக வாழ்ந்தவர் கலாமையா அவர்கள். இன்று கலாமையா நம்மிடம் இல்லை என்றாலும் அவர் விதைத்த விதைகளாய் இன்றிருக்கக்கூடிய இளைஞர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இந்தியா வளர்ந்த வல்லரசு நாடாக மாற உழைக்க வேண்டும், உழைப்போம். நன்றி.

0: மணிமேகலை வந்தியத்தேவனுடைய முகத்தை பார்த்த வண்ணம் நின்றாள். வந்தியத்தேவனும் புன்னகை புரிந்த வண்ணம் நின்றான். இந்த பெண்ணிடம் என்ன சொல்லிவிட்டு எப்படி தப்பிச் செல்வது என்று அவன் மனம் சிந்தித்துக் கொண்டிருந்தது. இந்த சமயம் எங்கேயோ தூரத்திலிருந்து ஒரு குரல், அம்மா என்னை அழைத்தீர்களா என்று கேட்டது. இல்லையடி, உன் வேலையை பார் என்றாள் மணிமேகலை. உடனே அவளுடைய திகைப்பு நீங்கியது. சற்று முன் வந்தியத்தேவன் புகுந்து வந்த துவாரத்தின் அருகில் சென்று உட்பக்கத்தில் தாளையிட்டாள். பின்னர் வந்தியத்தேவனுக்கு சமிக்ஞை செய்து காட்டி அந்த அறையிலேயே சற்று தூரமாக அழைத்துச் சென்றாள். சட்டென்று திரும்பிச் சென்று, ஐயா உண்மையைச் சொல்லும், சந்திரமதி உம்மை அழைத்ததாக கூறினீரே, அது நிஜமா என்று கேட்டாள். ஆமம்மணி. எப்போது, எங்கே பார்த்து உம்மை அழைத்தாள்? சற்று முன்னால்தான். அடுத்த அறையில் நான் குரங்கின் பின்னால் மறைந்து நின்றபோது நீங்கள் இருவரும் வந்து பார்த்துவிட்டு திரும்பினீர்கள். நீங்கள் திரும்பிய பிறகு அவள் என்னை பார்த்து, குரங்கே நீ என்னுடைய அறைக்கு வந்திருக்கிறாயா? வேண்டாத சமயத்தில் வருகிறவர்களை பயமுறுத்தி அனுப்ப சௌகரியமாயிருக்கும் என்றாள். அது தங்கள் காதில் விழவில்லை போலிருக்கிறது. மணிமேகலை இளநகை புரிந்த வண்ணமாக, காதில் விழுந்திருந்தால் அவளை சும்மா விட்டிருப்பேனா என்றாள். இளவரசி, தங்கள் தோழி பேரில் கோபிப்பதில் என்ன பயன்? என் முகமும் வாலில்லா குரங்கின் முகமும் ஒன்று போல இருந்ததால் அதற்கு சந்திரமதி என்ன செய்வாள்?
1: உமது முகத்துக்கும் வாலில்லா குரங்கின் முகத்துக்கும் வெகு தூரம்.
0: குரங்கின் முகத்துக்கும் அதற்கு மேலே தொங்கிய ஆந்தையின் முகத்துக்கும் உள்ள தூரம் போல இருக்கிறது.
1: உமது முகம் குரங்கு முகமும் இல்லை, ஆந்தை முகமும் இல்லை. ஆனால் குரங்கின் சேஷ்டையெல்லாம் உம்மிடம் இருக்கிறது. சில சமயம் ஆந்தையைப் போல விழிக்கிறீர். சற்று முன்னால் இதோ இந்த கண்ணாடியில் எட்டி பார்த்து விழித்தது நீர்தானே?
0: ஆம் இளவரசி, நானேதான்.
1: எதற்காக உடனே பின்வாங்கி கதவை சாத்திக் கொண்டீர்?
0: இந்த கண்ணாடியில் என் முகத்துக்கு அருகில் ஒரு தேவகன்னிகை என் முகம் போல தெரிந்தது. அந்த தேவகன்னிகை என் முகத்தை பார்த்து பயந்து கொள்ளப் போகிறாளே என்று நான் பிடித்திருந்த யானை தந்தத்திலிருந்து கையை எடுத்தேன். கதவு தானாக சாத்திக் கொண்டது.
1: அந்த தேவகன்னிகை யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த க்ஷணம் எனக்கு தெரியவில்லை,
0: பிறகு நினைத்து பார்த்து தெரிந்து கொண்டேன்.
1: என்ன தெரிந்து கொண்டீர்?
0: நான் பார்த்தது தேவகன்னிகை அல்ல, தேவகன்னிகைகள் ஓடி வந்து அடிபணிவதற்குரிய மணிமேகலாதேவி, கடம்பூர் சம்புவரையரின் செல்வ குமாரி என்று தெரிந்து கொண்டேன். என்னுடைய ஆருயிர் நண்பன் கந்தமாறனுடைய அருமை தங்கை என்பதும் நினைவுக்கு வந்தது. மணிமேகலையின் புருவங்கள் நெறித்தன. ஏளனமும் கோபமும் கலந்த புன்சிரிப்புடன்,
1: அப்படியா, என் தமையன் கந்தமாறன் தங்களுக்கு ஆருயிர் நண்பனா என்றாள்.
0: அதில் என்ன சந்தேகம் இளவரசி? 4 மாதங்களுக்கு முன்னால் நான் இங்கு ஒரு நாள் வந்திருந்தது நினைவில்லையா? அந்த புறத்துக்கு கூட வந்து தாய்மார்களுக்கு வணக்கம் செலுத்தினேனே, அது ஞாபகம் இல்லையா?
1: நன்றாய் ஞாபகம் இருக்கிறது. அதற்குள் மறந்து விடுமா?
0: அந்த வல்லவரையர் வந்தியத்தேவர் என்னும் வானர் குலத்து இளவரசர் தாங்கள்தானா?
1: ஆம் இளவரசி.
0: தங்குவதற்கு அரண்மனையும் ஆளுவதற்கு ராஜ்யமும்

இல்லை, அரையன் என்ற குலப்பெயரை மட்டும் தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஏழை நான்தான். ஒரு காலத்தில் தங்கள் தமையன் என்னிடம் தங்களை பற்றி எவ்வளவோ சொல்லியதுண்டு. ஒரு காலத்தில் நானும் கந்தமாறனும் வடபெண்ணை நதிக்கரையில் காவல் செய்து கொண்டிருந்த போது தங்களை பற்றி அடிக்கடி சொல்லுவான். நானும் ஏதேதோ கனவு கண்டு கொண்டிருந்தேன். பிறகு அந்த எண்ணத்தை மறந்துவிட்டேன். மணிமேகலையின் உள்ளத்தில் ஓர் அதிசயமான எண்ணம் தோன்றியது. இவன் தன்னை குத்திக் கொல்ல முயன்றதாக கந்தமாறன் கூறினான். அது எதற்காக இருக்கும்? ஒருவேளை தன்னை பற்றியதாக இருக்குமோ? தன்னை இவனுக்கு மனம் செய்து கொடுக்கப் போவதில்லை என்று சொன்னதற்காக கந்தமாறனுடன் சண்டையிட்டிருப்பானோ? இந்த எண்ணம் அவள் உள்ளத்தில் இன்பப் புயலை உண்டாக்கியது. அதை அவள் கோபப் புயலாக மாற்றிக்கொண்டாள். ஐயா, பழைய கதையெல்லாம் இப்போது வேண்டாம். இந்த அரண்மனையில் நீர் கள்ளத்தனமாக புகுந்ததன் காரணத்தை சொல்லும். இல்லாவிடில் உடனே என் தோழியை அழைத்து தந்தைக்கு சொல்லி அனுப்ப வேணும் என்றாள் இளவரசி. நான் இங்கு வந்த காரணத்தை முன்பே சொன்னேனே. சில கொலைகாரர்கள் என்னை கொல்லுவதற்காக துரத்தி கொண்டு வந்தார்கள். அவர்களிடமிருந்து தப்பி ஓடி வந்தபோது பூமியில் ஒரு துவாரம் தெரிந்தது. அது ஏதோ ரகசிய பாதை என்று அறிந்து கொண்டேன். அதன் வழியாக ஓடி தப்பிக்கலாம் என்று வந்தபோது அந்த வழி இங்கே கொண்டு வந்து சேர்த்தது. ஐயா, சுத்த வீரர் என்றால் உமக்கே தகும். நானும் எத்தனையோ அசகாய சூரர்களை பற்றி கேட்டிருக்கிறேன். ஆனால் உம்மைப் போல ஓட்டத்தில் சூரனை பற்றி கேட்டதில்லை. உத்தரகுமாரன் உம்மிடம் பிச்சை வாங்க வேண்டியதுதான். வந்தியத்தேவன் மனதில் சுரீர் என்றது. தான் அசட்டு பெண் என்று நினைத்த மணிமேகலை இப்படி தன்னை குத்தி காட்டும்படி ஆகிவிட்டதல்லவா? தேவி, அவர்கள் ஏழெட்டு பேர், நான் ஒருவன். அவர்கள் ஆயுதபாணிகள், என்னிடமே ஆயுதமே இல்லையே. என்னுடைய அருமை வேல் கொள்ளிடத்து வெள்ளத்தில் போய்விட்டது. ரொம்ப நல்லது. அந்த படுபாதக வேல் சிநேகிதனை பின்னால் இருந்து குத்தி கொள்ளும் வேல். ஆற்றோடு போனதே நல்லது. வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் பதில் சொல்ல வாயெடுப்பதற்குள் மணிமேகலை, உண்மையை கூறிவிடும். கொலைகாரர்களிடம் தப்புவதற்காக ஓடி வந்தீரா, கொலை செய்வதற்காக இங்கு வந்தீரா என்று கேட்டாள். வந்தியத்தேவன் தீயில் காலை வைத்தவனைப் போல துடித்து, சிவசிவா, நாராயணா, நான் யாரை கொலை செய்வதற்காக இங்கே வரவேணும்? என் ஆருயிர் சிநேகிதரின் அருமை தங்கையா? எதற்காக என்றான். நான் என்ன கண்டேன்? அருமை சிநேகிதன் என்று வாய்க்கூசாமல் பொய் சொல்கிறீரே. அப்பேற்பட்ட அருமை சிநேகிதனின் பின்னால் இருந்து முதுகிலே குத்திக் கொள்வதற்கு நீர் முயலவில்லையா? அது எதற்காகவோ அதே காரணத்துக்காக இங்கே யாரையேனும் கொலை செய்வதற்கு நீ வந்திருக்கலாம். கடவுளே, இது என்ன வீண் பழி? நானா கந்தமாறனின் முதுகில் குத்தினேன்? அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு முன்னால் என் கையை வெட்டி கொண்டிருப்பேனே. இளவரசி, இத்தகைய படுபாதகமான பொய்யை தங்களிடம் யார் கூறினார்கள்? என் அண்ணனே கூறினான். வேறு யாராவது கூறியிருந்தால் நான் நம்பியே இருக்க மாட்டேன். கந்தமாறனா இப்படி கூறினான்? அப்படியானால் நான் உண்மையிலேயே துர்பாகியசாலிதான். யாரோ அவனை முதுகிலே குத்தி தஞ்சாவூர் மதில் சுவருக்கு அருகில் போட்டிருந்தார்கள். மூர்ச்சையாகி கிடந்த அவனை நான் தூக்கி கொண்டு போய் சேந்தன் அமுதன் குடிசையில் சேர்த்து காப்பாற்றினேன். அதற்கு எனக்கு கிடைத்த வெகுமதியாயது. இளவரசி, எதற்காக அவனை நான் கொல்ல முயன்றேனாம்? ஏதாவது காரணம் சொன்னானா? சொன்னான். நீரன் அழகை படித்து அவலட்சணம் பிடித்தவள் என்று இகழ்ந்தீராம். தஞ்சாவூர் பெண்கள் என்னை விட அழகிகள் என்று சொன்னீராம். அதனால் கந்தமாறன் கோபம் கொண்டு உம்மை நன்றாக புடைத்தானாம். நேருக்கு நேர் சண்டையிட கையினால் ஆகாமல் பின்னால் இருந்து குத்தி விட்டீராம். இதெல்லாம் உண்மையா இல்லையா? பொய், பொய், பயங்கரமான பொய். தங்களை அவலட்சணம் என்று சொல்வதற்கு முன்னால் என் நாக்கையே துண்டித்துக் கொண்டிருப்பேனே. கந்தமாறன் அல்லவா அவனுடைய சகோதரியை நான் மறந்துவிட வேண்டும் என்று வற்புறுத்தினான். எதற்காக? ராஜ்யம் ஆளும் பேரரசர்கள் தங்களை மணந்து கொள்ள காத்திருப்பதால் தங்களை நான் மறந்துவிட வேண்டும் என்று வற்புறுத்தினான். நீரும் அடியோடு என்னை மறந்து விட்டீராக்கும். என்னால் அடியோடு மறக்க முடியவில்லை. ஆனால் அது முதல் தங்களை என் அருமை சகோதரியாக கருதத் தொடங்கினேன். இளவரசி, உடனே கந்தமாறனிடம் என்னை அழைத்து போங்கள், அல்லது அவனை இங்கே அழையுங்கள். ஏன் இத்தகைய பெரும் பொய்யை அவன் சொன்னான் என்றாவது தெரிந்து கொள்ளுகிறேன். அல்லது உண்மையிலேயே அவன் அப்படி எண்ணிக்கொண்டிருந்தால் அந்த தப்பெண்ணத்தை போக்குகிறேன். தஞ்சாவூரில் ஆரம்பித்த காரியத்தை இங்கே பூர்த்தி செய்துவிடலாம் என்று வந்தீராக்கும். அப்படியென்றால் அங்கே அவனை கொல்ல முயன்றீர், அந்த முயற்சி பலிக்கவில்லை. கடவுளே, கந்தமாறனை கொல்லுவதற்கு அவனுடைய அரண்மனையை தேடியா வருவேன்? இரகசிய வழியாக வந்தது வேறு எதற்காக? அதோ உற்று கேளுங்கள். என்னை கொல்ல வந்தவர்கள் அடுத்த அறையில் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் நடமாடும் சத்தமும் பேசும் குரல்களும் கேட்கவில்லையா? அவர்கள் எதற்காக உம்மை கொல்ல வர வேணும்? அவர்களை பார்த்தால் மந்திரவாதிகள் போலிருக்கிறது. ஒருவேளை நரபலி கொடுக்கும் கூட்டமாயிருக்கலாம். சகல லட்சணங்களும் பொருந்திய ராஜகுமாரனாகிய உம்மை அதற்காக பிடித்தார்கள் போலிருக்கிறது என்று கூறி மணிமேகலை சிரித்தாள். அதுதான் எனக்கும் அதிசயமாயிருக்கிறது. இந்த ஆந்தை விழி விழிக்கும் குரங்கு மூஞ்சிக்காரனை அவர்கள் எதற்காக பிடிக்க வந்தார்கள்?

0: என்று தெரியவில்லை. உங்கள் பேச்சை கேட்ட பிறகு ஒரு சந்தேகம் முதிக்கிறது. ஒருவேளை என் நண்பன் கந்தமாறனே இப்படிப்பட்ட ஏற்பாடு செய்திருப்பானோ என்று. அவனிடம் உடனே என்னை அழைத்துச் செல்லுங்கள். ஒன்று, அவனுடைய தப்பபிப்பிராயத்தை போக்கிக் கொள்ளட்டும். இல்லாவிட்டால் என்னை அவன் கையினாலேயே கொன்றுவிடட்டும். கொலைகாரர்களை எதற்காக ஏவ வேண்டும்? அம்மணி, உடனே கந்தமாறனை அழைத்து விடுங்கள்.
1: ஐயா, அவ்வளவு அவசரப்பட வேண்டாம். கந்தமாறன் ஊரில் இல்லை.
0: எங்கே போயிருக்கிறான்?
1: காஞ்சிக்கு கரிகாலரை அழைத்து வரப் போயிருக்கிறான். நாளை இரவு எல்லோரும் இங்கு வந்து விடுவார்கள். அதுவரையில் நீர்
0: அதுவரையில் என்னை இங்கேயே இருக்கச் சொல்லுகிறீர்களா? அது நியாயமல்ல.
1: இங்கே இருக்கச் சொல்லவில்லை. இன்னும் சற்று நேரத்துக்கெல்லாம் இங்கே பழுவூர் இளையராணி வந்து விடுவாள். பிறகு ஈ காக்கா இங்கே வர முடியாது. பழுவேட்டரையர் எப்படிப்பட்டவர் என்பது உமக்கு தெரிந்திருக்கும். அவர் உம்மை இங்கே கண்டால் உடனே கண்டந்துண்டமா வெட்டி போட்டு விடுவார்.
0: ஹா, அக்கிழவருக்குத்தான் பொண்டாட்டியின் பேரில் எவ்வளவு ஆசை என்று சொல்லி மணிமேகலை சிரித்தாள். வந்தியத்தேவன் முந்தடவை பழுவேட்டரையர் வந்தபோது நடந்ததையெல்லாம் நினைத்து கொண்டான்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: நந்தினியின் மேற்பார்வையில தேறிக்கிட்டு வந்த கந்தமாறனை பார்க்க குந்தவை போயிருந்த கட்டம் நேயர்களுக்கு நினைவிருக்கும். அச்சமயம் வீதியில ஒற்றன்னு குற்றம் சாட்டப்பட்ட பினாக்க பாணிய சின்ன பழுவேட்டரையரின் ஆட்கள் இழுத்துக்கிட்டு போனதை மூணு பேரும் பார்த்தாங்க. என் சிநேகிதன் பெரிய இந்திரஜித்தன் ஆயிற்றே, என்னையே ஏமாற்றியவன், இந்த ஆட்களிடமா சிக்கிக் கொள்வான்னு கந்தமாறன் கொஞ்சம் பெருமையாகவே பேசிட்டான் அல்லவா? இன்னமும் அவனை உம்முடைய சிநேகிதன் என்று சொல்லிக் கொள்கிறீரே? இப்படி கேட்டு அவனை உசுப்பி விட்டா நந்தினி. தன்னை அசடுன்னு நினைச்சிடக்கூடாதே. துரோகியா போயிட்டான், ஆனாலும் என் மனத்தில் அவன் பேரில் உள்ள பிரியம் மாறவில்லை. இப்படி சொல்லி தன் பெருந்தன்மையை பறைசாற்றிக்கிட்டான். கத்திக்குத்து சம்பவத்தை அன்னைக்கு குந்தவியிடம் எப்படி வர்ணிச்சான் என்பதை நினைவுபடுத்திப்போம். வந்தியத்தேவன் செஞ்ச அசட்டுத்தனத்துக்காக சின்ன பழுவேட்டரையிடம் தான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வடவாற்றங்கடையோடு போனதாகவும், அவன் திருத்திட்டனமா மதில் சுவர் வழியா இறங்கி வந்ததாகவும், அதை பத்தி கேட்டதால ரெண்டு பேருக்கும் துவந்தம் யுத்தம் நடந்ததாகவும், மன்னிப்பு கேட்கிற மாதிரி நடிச்சு திடீர்னு தன் முதுகில குத்திட்டதாகவும் கதை அளந்தான் அல்லவா? இதே விஷயத்த தன் தங்கைக்கு ஏத்த மாதிரி ஜோடனை பண்ணி சொன்னதை கேட்டதும் வந்தியத்தேவனுக்கு மட்டுமா, நமக்கும் தூக்கி வாரி போடுது. சில குறிப்புகள். முதன் முதல்ல வந்தியத்தேவனை பார்த்த பூங்குழலி அவன் முகம் ஆந்த மாதிரி சப்பட்டியா இருப்பதாக நினைச்சுக்கிட்டா. அப்புறம் அவன் தம் மீது சந்தேகப்பட்ட போது, உன்னை போன்ற ஆந்தையை நான் பார்த்ததே இல்லைன்னு கடுகடுப்பா சொன்னதையும் பார்த்தோம். வந்தியத்தேவனின் தட்டையான முகத்துல கண்கள் ஆந்தையின் கண்களை போல தோன்றியிருந்திருக்கலாம். ஆனா ஆந்தையின் விழித்திரை சொற்பமான ஒளியிலும் துல்லியமா பார்க்கும் வகையில அமைக்கப்பட்டிருக்கு. மற்ற பறவைகளுக்கு கண்கள் பக்கவாட்டில் இருக்கும், ஆந்தைக்கோ முகத்தின் முன்புறத்தில் இருக்கும். இதனால கண்களை உருட்டாம முழு தலையையும் திருப்பி பார்வையை செலுத்தும். மணிமேகலை பொறுத்தவரை அவனிடம் குரங்கின் சேஷ்டை நிறைய இருக்குது. அப்பப்போ ஆந்த மாதிரி விழிக்கிறான். இது அவளுடைய பார்வை. உத்தரகுமாரன் மகாபாரதத்தில் வரும் ஒரு வேடிக்கையான கதாபாத்திரம். இவனை வச்சு ஒரு சொலவடை இருக்குது. உத்தரகுமாரன் பௌருஷம். அஜ்ஞாத வாசத்தின் போது பாண்டவர்கள் மாறு வேடத்தில் விராட மன்னனின் அரண்மனையில் தங்கியிருந்தாங்க. அந்த மன்னனின் மகன் உத்தரகுமாரன். பெண்களிடம் வீரம் பேசி வந்ததால இவனுடைய வீரத்தை உத்தரகுமாரன் பௌருஷம்னு கேலியா பேசுறது நிலைச்சிட்டது. புடைத்தான், அடித்து நொறுக்கினான். வேர் சொல் புடை. இதன் பொருள் தட்டுதல். பொதுவாக நைய புடைத்தான்னு சொல்வது உண்டு. நைய உடல் வலிக்க. சரி, கந்தமாறன் என்கிற கெட்டிக்காரனின் புழுகு இன்னும் எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும் பார்க்கலாம்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நேரம் இரவு 9:30. பண்பலை 100.3 இனி உலா வருவது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல். ஒருபட்ட பாடலாய் நேருக்கு நேர் படத்திலிருந்து பாடல்களோடு உலாவரும் இசை ஊஞ்சல் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 மட்டுமே எண்ணில் அடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களோடு அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ஆடி வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேருக்கு நேர் படத்திலிருந்து உலாவரும் முதல் பாடல் ஹரிணி பாடியது.

0: நேர்லே நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் கேட்கலாம்.
3: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் வசந்தன் கோ.
4: பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா, சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேருக்கு நேர் படத்திலிருந்து உலாவரும் அடுத்த பாடல் ஆஷா போன்ஸ்லே ஹரிஹரன் இணைந்து பாடியது.

0: வழங்கும் இன்சொல்லமது கேட்கலாம்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியாக்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 உலாவரும் உழவர் அரங்கம் நிகழ்ச்சி வழங்குவோர் ONGC காவிரி அரசு காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியோடு. பண்பலையோடு இணைந்திருக்கும் நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.

0: சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களை வாழ்த்துவோர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: வரும் இந்த பாடல் ஹரிஹரன் ஷாகுல் ஹமீத் இணைந்து பாடியது.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேருக்கு நேர் பட பாடல்களோடு இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில். நாளை காலை 8:30 உலா வரும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 4 எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: உழவர்களுக்கான அறிவிப்பு நிகழ்ச்சியை மேலும் வழங்கும் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலே அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலம் கேட்கலாம். தார்பாய்கள் கிரீன் ரெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய இசை ஊஞ்சல். ஒருபட பாடலாய் நேருக்கு நேர் படத்திலிருந்து பாடல்களை கொண்டு வந்த இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சியத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால் வந்தாச்சு வந்தாச்சு ஜெயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணில் அடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களோடு அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:55.
3: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடை அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
2: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
4: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
7: ஆடி சேல், கம்போ சேல், டிஸ்கவுண்ட் சேல்,
8: ஊரா சென்சில் அதிரடி ஆடி தள்ளுபடி. முதல் தரமான ஆடைகளும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
0: நேயர்கள் இப்போது கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள் கிரானைட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
9: உங்கள் கடை காரைக்கால்
10: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: என் சொல்லும்போது நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
11: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவமுள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ், எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
12: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
13: வணக்கம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்கிறார் வள்ளுவர். நல்ல நெறிகளை பின்பற்றி நடப்பதை ஒழுக்கம் என்கிறோம். மனிதனது ஒழுக்கம் என்பது தீங்கற்ற வழியில் தொடர்ந்து இயங்குவதை குறிக்கும். நல்லொழுக்கம் நன்மைக்கும், தீயொழுக்கம் தீமைக்கும் என்றும் காரணமாக அமையும். எத்தகைய சூழலிலும் வலிமை உடையவர்கள் ஒழுக்க நெறியிலிருந்து விலகமாட்டார்கள். நேர்மை தவறாத தர்மனின் பக்கமே இறைவன் துணை நின்றார். பிறன்மனை நோக்குதல் என்னும் ஒழுக்க கேட்டால் ராவணன் அழிவை அடைந்தார். கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் நற்பண்புகளும் நல்வாழ்வும் நெருங்கிய பிணைப்பு கொண்டவை என்று நம்பினார். குழந்தைகள் பட்டம் விடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். எவ்வளவு உயரத்தில் பட்டம் பறந்தாலும் கயிற்றின் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை பட்டம் பாதுகாப்பாக இருக்கும். கயிற்றிலிருந்து அறுபட்ட பட்டம் எந்த நொடியிலும் கீழே விழலாம். அதுபோலத்தான் நம் வாழ்க்கையும். ஒழுக்கம் என்னும் கயிற்றை கொண்டு நாம் எத்தனை உயரம் வேண்டுமானாலும் செல்லலாம். ஒழுக்கம் அறுபடும் போது நம் சரிவு தொடங்குகிறது. கல்வியை காட்டிலும் ஒழுக்கமே உலக மக்களுக்கு இன்றியமையாதது என்பது இதன் கருத்து. நல்லொழுக்கமே சிறந்த செல்வம் என்கிறது நான்மணிக்கடிகை. தமக்கு தீங்கு செய்தாலும் பிறருக்கு தீங்கிழைக்காமை, தன்மானத்துடன் வாழ்தல், பொய் இல்லாமல் உண்மையுடன் பேசுதல் போன்ற ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவதே நல்லொழுக்கம் என்கிறது நாளடியார். முன்னாள் அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கனிடம் ஒரு பத்திரிகையாளர், நீங்கள் படிக்கும் புத்தகங்களால் உங்களுக்கு பணம் கொட்டப் போவதில்லை, பிறகு எதற்காக எப்போதும் எதையாவது படித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு லிங்கன், நான் படிக்கும் புத்தகங்கள் எனக்கு பணம் சம்பாதிக்க கற்றுக் கொடுப்பதில்லை, மாறாக எவ்வளவு சம்பாதித்தாலும் பண்பாடு தவறாமல் எப்படி நடந்து கொள்வது என்பதை கற்றுத்தருகின்றன என்றாராம். உண்மையில் நாம் கற்க

0: கல்வி நம் ஒழுக்கத்தை, நடத்தையை, பண்பை காப்பதாக, மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும். நாம் செய்யும் செயல் யாருக்கும் தெரிய போவதில்லை என்று நினைக்கிறோம். இதே சந்தேகம் ஒரு மாணவனுக்கு வந்தது. ஆசிரியர் அவனை ஒரு குளக்கரைக்கு அழைத்துச் சென்றார். கரையில் இருந்த மரங்கள், செடிகள், பூக்கள் எல்லாம் நீரில் அழகாக தெரிந்தன. பின்னர் ஒரு சிறிய கல்லை எடுத்து குளத்திற்குள் போட்டார். அதுவரை மிக அழகாக தெரிந்த இயற்கை பிம்பங்கள் சிதறி போயின. ஆசிரியர் கேட்டார், இதுவரை நாம் பார்த்து ரசித்த அந்த பிம்பங்களும் அதன் அழகும் எங்கே என்று. அதற்கு மாணவன், கல் விழுந்ததால் ஏற்பட்ட அலைகள் அத்தனையையும் அழித்து விட்டன என்றார். அப்போது ஆசிரியர், இந்த கல் போலதான் நெறி தவறிய செயல்களும். கல் கண்ணுக்கு தெரியாதது போன்று எவரும் பார்க்காதவாறு நீ ஒழுக்கம் தவறி நடந்தாலும் விளைவுகள் அலை போல உன் அழகான பிம்பத்தை சிதைத்துவிடும் என்றாராம். நண்பர்களே, கண்காணிக்க படும் பொழுது நேர்மையாக இருப்பது பெரிதல்ல. யாரும் கண்காணிக்காத போதும் நேர்மை தவறாமல் இருப்பதே உண்மையான ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது வெளிப்புற புகழல்ல, அது உள்ளத்தின் தூய்மை. செல்வத்தை இழந்தவன் கொஞ்சம் இழக்கிறான், உடல் நலம் இழந்தவன் நிறைய இழக்கிறான், ஒழுக்கத்தை இழந்தவனோ அனைத்தையும் இழக்கிறான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்பட வேண்டும். நன்றி.
1: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீன் அண்ட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் வழங்கியோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10:02.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வான் என் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, தண்ணீர் என்பது திரவ தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையில் இனிலாம் இணையலாம். காலத்தால் அழியாத காவிய கானங்களை கொண்டு வரும் இரவும் மலரும் முயற்சியோடு.

கடித வழி நேர் விருப்பமாய் உலாவரும் இன்றைய இரவும் மலரும் நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய கானங்கள் அலங்கரிக்கப் போகின்றன. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல்

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் கேட்ட அந்த பாடல் சமையல்காரன் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியது. பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில். நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லர்ஸ்.
1: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: நிகழ்ச்சியில் நாம் அடுத்து கேட்கவிருக்கும் பாடல், முன்னதாக கேட்ட அந்த பாடலை கேட்டு காத்திருந்த நேர்களின் பெயர்களை பார்த்து விடலாம். சங்கரன் மந்தல்ராஜ், பெருங்குடி ரவிராஜ், செம்பனார் கோவில் குணசேகர், திருச்செம்பள்ளி வாசு, குட்டியாண்டியூர் மணி, சேகர், கதிராமங்கலம் மீனா, சுவாமிநாதன், இரவாஞ்சேரி கலாவதி, ராஜ்மோகன், பெருங்குடி கார்த்தி, வினோத், இவர்களின் விருப்பமாய் அந்த பாடல் உலா வந்தது. வரும் இந்த பாடலை கேட்டு காத்திருக்கும் நேர்கள் அரியலூர் மாவட்டம் மாண்டிமடம் பத்மா நீலமிகம், அப்சரா நீலமிகம், செல்வச்சேரி சிவாஜி, சென்னை குண்டத்தூர் சௌத்ரி பிரகாஷ் ஆகியோர். பாடல் பொன்னூஞ்சல் படத்திலிருந்து.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை விழுங்கும் பசும் தளிர் உலாவரும்
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: நாளை மாலை 6:20 நமது பண்பலையில் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது கேட்கலாம்.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கடித வழி நேர் விருப்பமாய் உலாவரும் இன்றைய இரவும் வளரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கங்களாஞ்சேரி முருகேசன் மைத்ரி முருகேசன் இனியா, வானவன் மகாதேவி நேர்கள் தமிழ்ச்செல்வன் வைரச்செல்வன், பட்டீஸ்வரம் சாந்தி சாமிநாதன் விஷ்ணு அணுகீர்த்தனா நீலாசன் இவர்களின் விருப்பமாய் பாடல். இது பூக்காரி படத்திலிருந்து.

0: நீங்களே நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால் வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களோடு அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: கடித வழி நேர் விருப்பமாய் உலாவரும் இரவும் மலர் முயற்சியில் அடுத்து வரும் பாடலும் திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன் ஷாகுல் ஹமீத் ராஜா ஃபைரோஸ் மஹரூஸ் தஹரூஸ் அக்ரஸ் வெள்ளிவாக்கம் குபேந்திரன் மகேஸ்வரி வாகியூர் ராமசாமி திட்டக்குடி செல்வராஜ் திருச்சி முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் வெண்கரும்பூர் நீரு உடையார்தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் வரியங்காவல் கதிரவன் மேல்பற்றை ரஜினி சுகுமார் திருமழிசை மணிவண்ணன் அருணாசேகர் சிறுங்காட்டூர் ராஜேந்திரன் அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் கேம் கார்டன் செல்வகுமார் இவர்களின் விருப்பமாய் பாடல் இது. ராஜபாட் ரங்கத்துறை படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா இணைந்து பாடியது. கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: நேற்றை நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசர் விளங்கும் உழவர் அரங்கம்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் வரவுக்குடி தட்சிணாமூர்த்தி சாமிநாதன், கொடங்குடி இளவரசன், மருதங்குடி புராசாமி, தத்தங்குடி சங்கரபாண்டியன், நிமேலி அறிவழகன் பெரிய தம்பி சுப்பிரமணியன், ராமபுரம் அன்பழகன், நந்தியநல்லூர் வைதி பாலசுப்பிரமணியன் ஆகியோரின் விருப்பமாய் பாடல் இது. நேற்று இன்று நாளை படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா இணைந்து பாடியது. பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன்.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 நமது பண்பலையில் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்ப்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இரவு மலர் முயற்சியில் தொடரும் பாடல். தங்கப்பதக்கம் படத்திற்காக வாணிஜெயராம் மற்றும் குழுவினர் பாடியது கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன். பாடலை கேட்டு காத்திருக்கும் நேர்கள் செம்பனார் கோவில் குணசேகர், திலகவதி, பொன்சை ஆறுமுக முத்துலட்சுமி, ஹரிஹரன், ஜனனி மற்றும் பாலையூர் செல்வராஜ் செல்வி ஆகியோர். இவர்களோடு ராமேஸ்வரம் நேர்கள் மதினா, ரம்ஜான், ஆஷிக், தௌஃபிக், தாரிக், முகமது ஹாஃபி, ஷியாத், மெஹனா, ஹம்சா, ரனியா இவர்களின் விருப்பமாய் பாடல் இதோ.

இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியோடு. நேரம் 10:34 நொடி. நேர்களே,

0: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்டு தவறாதீர்கள் நீர்களே. நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வல்லவேலா ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ். மேலும் நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் PSR தங்க மாளிகை காரைக்கால், வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 மட்டுமே. எண்ணில் அடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களோடு அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் சம்பனார் கோவில்கண், ஸ்ரீராமுலு, விநாயகலட்சுமணன், சரஸ்வதி, மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, திருக்கலாச்சேரி பூதனூர், உமா ஜெய்சங்கர், பூம்புகார் சுந்தரவள்ளி, சங்கரன், நெய்தவாசல் பார்த்தசாரதி, பண்ணைத்திரு நாகராஜன், ரேவதி நாகராஜன் இவர்களின் விருப்பமாய் பாடல் இது. எல்லோரும் நல்லவரைய படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர் இணைந்து பாடியது. புலமை பெற்றவர்களின் பாடல் வரலுக்கு இசை வி குமார்.

நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் நரசிங்கன் பேட்டி ஏஜி ஐயப்பன் சங்கர் மகேஸ்வரி வர்ஷினி ஜனனி யாழினி சிவா புவனா தனுஷியா விஜயா லாவண்யா கண்ணன் அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன் மதுரை கைத்தறி நகர் குமரன் ஸ்ரீதேவி சூர்யா நாராயணன் வாசுகி பார்கவி மீரா சிந்தாமணி துர்கா மணிகண்டன் சிவா மஞ்சுளா ராமலிங்கம் மாலதி தங்கமாயன் ரமேஷ் பாபு மணிமாலா மந்தாகினி பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி இவர்களின் விருப்பமாய் பாடல் இது. இதே கணி படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலா சாய்பாபா ஆகியோர் இணைந்து பாடியது. நா காமராஜ் அவர்களின் பாடல் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

நேரம் சரியாக 10:45 பத்தினோடு இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 காலத்தால் அழியாத காவிய காலங்களோடு இரவும் மலரும் நிகழ்ச்சியில் எடுத்து வரும் பாடல் காரைக்கால் கணபதி, கணேசன், ராணி, கிரீஷ், செல்வி, தினேஷ், கருண்யா, பிரசன்னா, நிவாசினி, சுரேஷ், மாரியப்பன், சுபு, சூரி, நவநீதன், சாமிநாதன், ஜெல்லின், ரஹீம், மங்கையநல்லூர், ரவி, மீரா, ஜீபா, வினோத், திருவாரூர், ரமேஷ், சாந்தி, ஜனார்தனன், நர்மதா மற்றும் அர்ஜுனன், குறுக்கத்தினர்கள் முகமது, இஸ்மாயில், ஜரீனா, ஆசிஃபா, ஆசிக் இவர்களின் விருப்பமாய் பாடல். இது பல்லாண்டு வாழ்க படத்திற்காக பி. சுசீலா பாடியது. புலமைப்பித்தனவர்களின் பாடல்.

நிமிடம் பத்தினோடு இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு இரவும் மலரும் நிகழ்ச்சியில் எடுத்து வரும் பாடல் காரைக்கால் கணபதி, கணேசன், ராணி, கிரீஷ், செல்வி, தினேஷ், கருண்யா, பிரசன்னா, நிவாசினி, சுரேஷ், மாரியப்பன், சுபு, சூரி, நவநீதன், சாமிநாதன், ஜெல்லின், ரஹீம், மங்கைநல்லூர், ரவி, மீரா, ஜீபா, வினோத், திருவாரூர், ரமேஷ், சாந்தி, ஜனார்தனன், நர்மதா மற்றும் அர்ஜுனன், குறுக்கத்தினர்கள் முகமது இஸ்மாயில், ஜெரீனா, ஆசிஃபா, ஆசிக் இவர்களின் விருப்பமாய் பாடல். இது பல்லாண்டு வாழ்க படத்திற்காக பி சுசீலா பாடியது. புலமைப்பித்தன் அவர்களின் பாடல் வரிகள் கே வி மகாதேவன் அவர்கள் இசையில்.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: இரவு மலர் முயற்சியில் அடுத்து வரும் பாடல்

இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

பொன்னியம்மன் மேடு, வண்ணே கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ் மற்றும் சுஷ்மிதா ஸ்ரீ இவர்களின் விருப்பமாய் பாடல். இது அவள் ஒரு தொடர்கதை படத்திலிருந்து.

0: இதமான கீதங்களோடு இரவும் வளரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேர்களை வாழ்த்துவோர். இன்றைய நிகழ்ச்சியின் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால் வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களோடு அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். மேலும் நேர்களை வாழ்த்துவோர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: ஆடி வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம்.
0: நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி, பேரலம் செந்தில் கண்ணன், சோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, சீனிவாசன் இவர்களின் விருப்பமாய் இது ஆடுபுலி ஆட்டம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

இனிய பாடல்களை தந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறது இன்றைய இரவு மலரும். நேர்களை, நிகழ்ச்சி குறித்த உங்களின் கருத்துக்களை முகநூல் பக்கத்தில் காரைக்கால் FM 100.3 முகநூல் பக்கத்தில் நீங்கள் பதிவிடலாம்.

0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. இனி வருவது காற்றலையில் நாளை. நேர்லி, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மீண்டும் நாளை 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்: நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், காரைக்கால் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், காரைக்கால் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தி திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் நாளை இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் ஒன்றான சந்திரபாகா சக்தி பீடம் சோம்நாத். நாளை காலை 6 மணிக்கு குரலோசி, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். காலை 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி எஸ்எர், காரைக்கால் சேகர் எக்ஸல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் மின் சொல்லமது கேட்கலாம் வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கிறார் செல்வி எஸ் சுதிஷ்கா. காலை 7 மணிக்கு திரையிசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் விழாவரும், 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ, 8:05 நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் தொழில் வரும் பாட்டு, 8:30 காரைக்கால் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தொழில் வரும் பாட்டு கேட்கலாம், 9:00 பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாட. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை நிபுணர் பேராசிரியர் கே சரிதா நாராயணன் அவர்கள். 9:05 பாயிண்ட் தொடரும். காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும், அதனையடுத்து 9:35 சர்வதேச சதுப்பு நில காடுகள் பாதுகாப்பு தினத்தையொட்டி திருவாரூர் வனத்துறை வனச்சரகத்தைச் சேர்ந்த வனவர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் தரும் தகவல். தொடர்ந்து திரையிசை. 9:45 காரையில் விஜய் திவாஸ் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 10:05 முதல் ஜி பூம்பா குழந்தைகள் பங்கேற்கும் சர்வேஸ்வரி நேரலை நிகழ்ச்சி விழாவரும். பகல் 12 மணிக்கு FM எக்ஸ்பிரஸ், 12:10 கடிதம் மலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை விழுங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுமி செல்வி எஸ் சுதிஷ்கா. 12:55 பணிசை, 1 மணிக்கு தேன்மழை, 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் காரைக்கால் PSR தங்க மாளிகை விழுங்கும் வார்த்தை விளையாட்டு, 2:30 முதல் காரைக்கால் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ் விழுங்கும் வார்த்தை விளையாட்டு தொடரும். மாலை 3 முதல் லைக் ஷேர் கமெண்ட் தொடரும். மாலை 4 மணிக்கு வேலைக்காரி வானொலி நாடகம் கேட்கலாம். நாடகத்தில் பங்கேற்போர் ஈ முருகன், பி சுமித்ரா தேவி, சுப்பிரமணியன் மற்றும் பலர். வானொலி வடிவம் கே பாலமுருகன், அமைப்பில் உதவி எம் சின்னதுரை, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். மாலை 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் மின் சொல்லாமது கேட்கலாம் வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாளர் நிகழ்ச்சியில் சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். இசைத்தோருகை மாலை 6:45 இரவு 7 மணிக்கு சட்டம் மற்றும் சமூக நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் வழங்கப்படும் விளம்பரதார நிகழ்ச்சி. இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு புரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 காரைக்கால் ONGC காவிரி அரசு வழங்கும் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் காய்கறி சாகுபடியும் பாசன வசதியும் நாகூர் எம் பரமேஸ்வரன் அவர்களுடன் நெருக்கம். நாளை இரவு 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் KK மல்டி ஸ்பெஷாலிட்டி MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமது கேட்கலாம், 10 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இரவும் மலரும், 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:10 துயிலும் முன். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. இதுவரை அறிவிக்கப்பட்டவை காற்றலையில் நாளை. நேர்லே காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube மற்றும் X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நிகழ்ச்சிகள் குறித்த உங்களது கருத்துக்களை முகநூல் பக்கத்தில் பதிவிடலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by

துயிலும் முன். முடியும் என்று உறுதியாக நினைத்தால் முடியாதது என்று எதுவும் இல்லை. சுவாமி விவேகானந்தர் அவர்களின் இந்த சிந்தனை வரிகளோடு 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:51 ஆரம்பமாகும். அதுவரை இந்த இரவும் விடியும் பொழுதும் நேர்களின் வாழ்வில் இனிமை சேர்க்கட்டும் என்ற பண்பலையின் வாழ்த்துக்களோடு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நேர்களே, ஜெய்ஹிந்த்.